நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சகவருடம் 1948 பாத்திரபத மாதம் 17 தேதி, 2026 வருடம் செப்டம்பர் மாதம் 8 தேதி செவ்வாய்க்கிழமை. நிலையத்தின் நேரம் 5:56:22. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம். குரலோசை. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மீச்சில் மிசைவான் புலம். விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கிறவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ? வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். கேட்டது குரலோசை.

0: இனி தொடரவிருக்கிறது. நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. நமது காரைக்கால் பண்பலையில் இன்று காலை 7:55 நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயணபத்தர் ஜுவல்லரி, பறவை அன்னை ஏஜென்சிஸின் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். வழங்குபவர் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரரூர் திரு சி இருதயராஜ் அவர்கள். காலை 8:45 மயிலாடுதுறை ARC நடஜச்செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது நாகப்பட்டினம் அருள்மிகு சாபம் தீர்த்த விநாயகர் ஆலயம். அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 தானும் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் கோ கமலக்கண்ணன், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது. வழங்கவிருப்பவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் கே யுபஷ்ணா. 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 காலை காம்போ, 8:05 வைக்கிங் பனியன் சன் பிரேவ்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 துள்ளி வரும் பாட்டு தொடரும். 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் சிறுகழி பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ். ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர், ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தி. 9:35 பாயிண்ட் பாயிண்ட் தொடரும். 10:00 சிந்தனை அரங்கம், எழுத்தறிவினால் அடைவது அறிதலா புரிதலா என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி, 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் கே யுபஷ்ணா, 12:55 பன்னிசை பெற்ற என தொடங்கும் பாடல் பாடியவர் தண்டபாணி தேசிகரவர்கள், 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் பங்குபெறும் நேரலை. 3:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் லைக் ஷேர் கமெண்ட், 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் LSC, 4:00 ஊரும் உறவும், காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் போலகம் கிராமத்தில் இருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும், 5:30 விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை ஐங்கரணை என தொடங்கும் பாடல் பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள், 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. வழங்கவிருக்கிறார் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ். ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர், ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 6:45 இசைத்துறையை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் விவசாயம் தந்த அனுபவம். கும்பகோணம் வட்டம் திருப்புறம்பயம் ஆர் தியாகராஜன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் காற்றில் வரும் கானம், 8:30 காற்றில் வரும் கானம் தொடரும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது. வழங்கவிருக்கிறார் திருநள்ளார் பேட்டை எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலமுன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம், 8:00 மயிலாடுதுறை ARC நடஜச்செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், மாலை 5:00 சிறுகாழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். இதுவரை இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடர்பிருக்கிறது காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து தொடர்ந்து இணைத்தான நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.
1: Akashvani, the news read by Renu Kataria. Prime Minister Narendra Modi will visit Gujarat and Maharashtra today. In Vadodara, the Prime

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
1: அறிவியல்ல பரிணாம வளர்ச்சி கொள்கை வந்து மிக முக்கியமான ஒரு கொள்கை. அது இன்னும் போதிய அளவு கவனம்

0: கண்டுபிடிக்கப்படாமலும் நம்மால் புரிந்து கொள்ளப்படாமலும் இருக்குது அப்படின்ற எண்ணம் எனக்குண்டு. டார்வின் முதல் முதல்ல உயிரினங்கள் வந்து படைக்கப்பட்டது அல்ல, அவை வந்து படிநிலைகளாக வேறு வேறு உயிரினங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சி மூலம்தான் உருவாகியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை முன் வச்சார். வெறும் கோட்பாடாக முன்வைக்காமல் அவர் 5 ஆண்டுகள் HMS பீகிள் என்ற கப்பலில் ஒரு நெடிய பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்தில் அவர் கடற்கரைகளில் பல்வேறு தீவுகளில் இருந்த உயிரினங்களை வந்து சேகரித்து அவற்றின் உடல் அமைப்பையும் பண்புகளையும் உடலில் இருந்த எச்ச உறுப்புகளையுமே வந்து அவர் வந்து ரொம்ப நுட்பமாக பட்டியலிட்டார். முதல் முறை உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி மூலமாகத்தான் வெவ்வேறு உயிரினங்களாக வெவ்வேறு சிற்றினங்களாக மாறிக்கிட்டு இருக்கின்ற ஒரு அற்புத கண்டுபிடிப்பை முன் வச்சார். ஆனால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில் ஒரு சிக்கல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஜீன் அப்படின்ற நம்மளுடைய மரபணு எப்படி வேற ஒரு உயிரினத்திலிருந்து நமக்கு வந்திருக்க முடியும்? இப்போ பொதுவான பேச்சு இருக்கு இல்லையா, குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான். ஆனால் உண்மையில் அது அப்படி இல்லை. ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து 24-25 வருஷமாக தினசரி ஜூவுக்கு போயிருக்காரு. போயிட்டு டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கொள்கையே தப்பு, ஏன்னா நான் டெய்லி அங்கே போய் குரங்குகளை பார்த்துட்டே வரேன், ஒன்று கூட மனுஷனாக மாறல அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டாக ஒரு நகைச்சுவை இருக்குது. பரிணாம வளர்ச்சின்றது மிக மெதுவாக நடைபெறும் ஒரு மாற்றம். இப்போ ஒரு குழந்தையின் முகம் 65 வயசில் எப்படி ஒன்று போலவே இருக்காது, ஆனால் இருவரும் ஒரே ஆள் தான் அப்படின்ற வேறுபாடு இருக்கு இல்லையா. எந்த புள்ளியில் குழந்தை வந்து இளைஞனாக மாறினான், இளைஞன் எந்த புள்ளியில் ஒரு முதியவனாக மாறுறாரு அப்படின்ற ஒரு புள்ளியை நீங்கள் சுட்டி காட்டவே முடியாது. அதுபோல் ஒரு மேஜிக் போல் ஒரு குரங்கிலிருந்து மனிதன் தோன்றலை. பல்வேறு வகை குரங்கினங்களும் பல்வேறு வகை மனித இனங்களும் இந்த பூமியில் இருந்தன. இவை எல்லாமே ஒரு பொது மூதாதையரிடமிருந்து தோன்றியவை, நேரடியாக குரங்கிலிருந்து நம்ம வரல. சரி, என்ன அப்படின்னா, மரபு கடத்தும் பண்பு எப்படி நடக்குதுன்ற கேள்வி. அதுக்கு ஐரோப்பா முழுவதும் தீவிர ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஃப்ரான்ஸில் லாமார்க் அப்படின்னு ஒரு அறிஞர் இருந்தார். ஒரு மிருகம் வந்து உயரத்தில் இருக்கும் உணவை எக்கி எக்கி உண்பதற்காக முயல்கிறது. பல நூற்றாண்டுகளாக தலைமுறைகளாக முயலும்போது அதோட கழுத்து நீட்சி அடைகிறது, பிறகு அதுதான் ஒட்டகச்சிவிங்கியாக மாறுச்சு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அதாவது டார்வினை மறுக்கல அவர். அதே நேரத்தில் ஆஸ்திரியாவில் ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருனா, கிரிகோர் ஜோகன் மெண்டல் அப்படின்றவர் பட்டாணிகளை வந்து இனக்கலப்பு செய்கிறாரு. அதில் ஓங்கு பண்பு எப்படி தலைமுறைகளுக்கு கடத்தப்படுது, ஒடுங்கு பண்பு எப்படி மறைஞ்சிருந்து மீண்டும் அடுத்த தலைமுறைகளில் வெளிப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்முன்ன நிறுவுறாரு. கணித ரீதியாக அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது படிப்படியாக வந்து ஜெனட்டிக்ஸ்ன்ற ஒரு துறையை உருவாக்குச்சு. இப்போ இந்த சிந்தனைகளில் ஒரு 2 விஷயங்களை நான் சொல்கிறேன். அதாவது சில கண்டுபிடிப்புகளை இப்போ நிகழ்த்தியிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லணும்னா, கனடாவில் ஒரு ஃபிஷ் பாட் இருக்குது, கை ஊன்றி நடக்கும் மீன். அதை வந்து 2004 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த மீன் முழுக்க உடலமைப்பாலும் செயல்களாலும் மீனாக தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதோடைய முகம், அதோடைய கண்கள் வந்து முதலையை போல மேல் நோக்கி இருக்குது. மூணாவது, அதோட கைகள் இருக்குது, அதுக்கு ரிஸ்ட் ஜாயிண்ட் இருக்குது, மணிக்கட்டு இருக்குது. இப்போ இந்த மூணும் இருக்கிறதுனால இந்த உயிரினம் தான் முதல் முதல்ல கடலிலிருந்து தரைக்கு வந்திருப்பதற்கான ஒரு இணைப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பரிணாம கொள்கையை உறுதி செய்யும் ஒரு தகவலாக இது வந்து நம்ம கிடைச்சிருக்கு. இன்னொன்று ரிவர்ஸும் ட்ரூ தான். என்ன அப்படின்னா, பாலூட்டிகள் தரையில் தான் இருந்திருக்கணும். திமிங்கலமும் ஒரு பாலூட்டி, அது எப்படி கடலுக்குள்ளே போச்சு அப்படின்னா, திமிங்கலம் ஏதோ ஒரு விதத்தில் தரையிலிருந்து கடலுக்கு போய் உயிர் வாழும் தகவமைப்பை பெற்ற ஒரு உயிரினம். அதை நிரூபிப்பதற்கான இந்த நெஞ்செலும்புகள் எச்ச உறுப்புகளாக அது உள்ளே இருக்குது. ஸோ இது போல பல்வேறு அற்புதங்களையும் பல்வேறு அறிவியல் சிந்தனைகளையும் நமக்கு தந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொள்கையா பரிணாம கொள்கையும் அதன் இணைப்பா மரபு கொள்கையும் இருக்கு. இதையெல்லாம் நம்ம கவனிச்சு அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:15. நேர்கள் இனி கேட்கலாம். ஆன்மீக மலர்களின் மனம் கமழும் பக்தி மாலை, வைகரையின் வசந்த விடியலில் செவ்வாய் நாயகி துர்க்கையம்மனை வணங்கி பாடியிருக்கிறார் டாக்டர் சீர்காழி எஸ்

0: மலர்ந்து மனம் வீசியது. பக்தி மாலை. இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 22 நாள் செவ்வாய்க்கிழமை. இனி வருவது காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
5: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
6: அப்போ ONGC நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
7: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
8: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
9: உழவர்களுக்கு
0: உழாவரும் நேரம் 6:35.
10: என்ன பொங்கொடி?

0: இந்த பக்கத்துலேருந்து வர ரேவதி அக்காவை பார்க்க போனியா?
1: இல்லை இல்லைக்கா, நான் ராமசாமி தாத்தா வயலை பார்க்க போனேங்க்கா.
0: ஏன், ராமசாமி தாத்தா வீட்டு வயலுக்கு என்ன போ?
1: என்ன சுபாக்கா அப்படி கேட்குறீங்க, அவங்க அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதான் அந்த மிஷினை பார்க்க போனேன்.
0: அட, ஆமாம்ல, மகசூல் எப்படி, தாத்தா வீட்டில் நல்லா கிடைக்குமாமா? அந்த வருஷம்
1: முடிச்ச பிறகு தாக்கா கேட்கணும்.
0: அதுவும் சரிதான் பொங்கொடி.
1: ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம்க்கா.
0: சந்தேகமா?
1: ஆமாம், காலையில் நல்லா பனி பெய்யுது, மதியம் வெயில் அடிக்குது, சாயந்தரம் மறுபடியும் பனி பெய்யுது. இது எப்படி காய வச்சு பூச்சிக்கிட்டே இருந்து எப்படி பாதுகாக்க போறாங்களோ தெரியல.
0: என்ன பொங்கொடி நீயே இப்படி சொல்ற? தானியத்தை சேமிச்சு வைக்கும்போது அதை எப்படி பூச்சி தாக்குதல்ல இருந்து கட்டுப்படுத்தலாம்ங்கிற வழி எனக்கு தெரியும்.
1: அப்போ சொல்லுங்கக்கா, தெரிஞ்சுப்போம்.
0: சொல்றேன் பொங்கொடி, பொதுவா நம்ம தானியங்களை சேமிக்கிறதுக்கு முன்னாடி அதை அமாவாசை நேரத்துல காய வைக்கணும். இதே நம்ம விதைய சேமிக்கிறோம்னா அதை ஒரு மண் பாத்திரத்துல வச்சு சமையல் அறையோட பரன்ல வைக்கிறது கூட நல்லது. ஏன்னா பூச்சிங்களுக்கு அடுப்பு போக பிடிக்காது, அதனால பூச்சி தாக்குதல் வராது.
1: ஓ, அப்புறம்க்கா?
0: இதே பௌர்ணமி அன்னைக்கு தானியங்களையோ இல்ல மரங்களையோ அறுவடை செஞ்சோன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா பூச்சி தாக்குதல் வரும். இப்போ நம்ம தானியங்களை சேமிக்கிற கலன்ல வேப்ப இலை இல்லைனா நொச்சி இலை இல்லைனா புங்க இலை இதை போட்டு வச்சோம்னா பூச்சி தாக்குதல் வராது.
1: இது நல்ல ஐடியாவா இருக்குக்கா. நீங்க சொல்லும் போதுதான் ராமசாமி தாத்தா சொன்னது ஒன்னு ஞாபகம் வருதுக்கா.
0: அப்படி என்ன சொன்னாங்க?
1: 50 கிலோ தானியத்தை சேமிச்சு வைக்கணும்னா அது கூட 1 கிலோ வசம்பு தூளை கலந்து வைக்கணுமா. இப்படி வச்சா 1 வருஷம் உணவு தானியம் கெடாம இருக்குமா.
0: அப்படியே பூங்கொடி, இப்படிதான் தாத்தா செய்யறாங்க போல இருக்கு. நீ உணவு தானியம்னு சொல்லும் போதுதான் இன்னொன்னு ஞாபகம் வருது. உணவு தானியத்தை சேமிக்கிற கலன்ல 3/4 உயரத்துக்கு தான் விதைகளை நிரப்பணுமா.
1: அப்ப 1/4 இடத்த சும்மாவே விட்டுருமாக்கா?
0: அதான் இல்ல பூங்கொடி, அதுக்கு மேல சாதாரண துணிய பரப்பி அந்த துணி மேல புங்க இலை நொச்சி இலை வேப்பலை இந்த மாதிரி இலைங்களை போட்டு அதுக்கு மேல மணலை கொட்டணுமா. இப்படி செஞ்சு கூட உணவு தானியத்தை பாதுகாக்கலான்னு நம்ம ராமசாமி தாத்தா தான் சொன்னாங்க.
1: இதுவும் நல்ல ஐடியாவா இருக்குக்கா.
0: ஏன், நம்ம தானியத்தை சேமிச்சு வைக்கிற அந்த சாக்கு பைய கூட 10% உப்பு கரைசல்ல நினைச்சு அதை காய வச்சு அதுல பயிர் வகைங்க உணவு தானியத்தை சேமிச்சு வச்சா பூச்சி தாக்குதலே வராம கட்டுப்படுத்தலாமா.
1: அக்கா, நம்ம வயல்ல அறுவடை செஞ்சு தானியங்களை சேமிக்கும் போது இந்த வழிமுறையை தான்க்கா பின்பற்றணும்.
0: சரியா சொன்ன பூங்கொடி, ரேவதிய கட்டையும் இதை நம்ம சொல்லணும்.
1: கண்டிப்பா.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: உலா வந்தது. காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
8: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: விடங்களூர் எண்ணெய்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
9: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
10: பூமெக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ் பூமெக்ஸ்.
3: இணையும் நேரம் 6:40.
11: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
12: வணக்கம். நல்ல மனம். நாம் அனைவரும் எதிர்பார்ப்பது ஒரு கவலையும் இல்லாத வாழ்க்கை. அனைவருக்கும் அத்தகைய வாழ்க்கை அமைந்து விடுகிறதா? ஒருவேளை நல்ல வாழ்க்கையே அமைந்தாலும் அவர்கள் கிடைத்த வாழ்க்கையில் சந்தோஷம் காண்பதில்லை. எவ்வளவு

0: உயர்ந்த வாழ்க்கை தனக்கு கிடைத்தாலும் தனக்கு கிடைத்த வாழ்க்கையை குறை சொல்லிக் கொண்டு அடுத்தவர்கள் வாழ்வதையே சிந்தித்துக் கொண்டும் பொறாமைப்பட்டுக் கொண்டும் இப்படியே தன் வாழ்வின் பெரும்பாலான நாட்களை தன் நிம்மதியை கெடுத்துக் கொண்டு வாழ்பவர்கள் எத்தனையோ பேரை பார்க்கிறோம். ஒரு நாள் கடவுள் ஒரு மனிதன் முன் தோன்றுகிறார். தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும், கேள் தருகிறேன் என்றார். அந்த மனிதனும், நீங்கள் எனக்கு வரம் கொடுப்பது போல எல்லோருக்குமே கொடுப்பீர்களா என்று கேட்டான். கடவுளும், கேட்கும் வரத்தை தருவேன் என்றாராம். உடனே அந்த மனிதனுக்கு தன் எதிர் வீட்டுக்காரன் நினைப்பு வந்துவிட்டது. ஒருவேளை அவன் நாம் கேட்பதை விட பெரிதாக கேட்டுவிட்டால், உடனே அவன் என் எதிர் வீட்டுக்காரன் என்ன கேட்கிறானோ அதுபோல இரண்டு மடங்கு எனக்கு வேண்டும் என்றானாம். கடவுளும் இவன் சொன்னதை எதிர் வீட்டுக்காரனிடம் சொல்ல, எதிர் வீட்டுக்காரனும், அப்படியா சொன்னான், எனக்கு ஒரு கண் போதும் சாமி என்றானாம். கடவுளும் தனக்குள் சிரித்தவாறே அவன் விருப்பப்படியே அவனுக்கு ஒரு கண் பார்வை மட்டும் கொடுத்துவிட்டு எதிர் வீட்டுக்காரன் இரண்டு மடங்காக கேட்டதால் அவனுடைய இரண்டு கண்களையும் பிடுங்கிக் கொண்டாராம். எப்படி இருக்கு கதை? இப்படித்தான் பல பேரின் வாழ்க்கையும். தானும் நிம்மதியாக வாழாமல் எதிரியையும் நிம்மதியாக வாழ விடாமல் அவன் அழிவதற்கு சர்வசதாகாலம் இப்படி யோசிப்பதிலேயே நிம்மதியான தூக்கத்தை இழப்பவர்கள் எத்தனையோ பேர், நிம்மதியான வாழ்க்கையை இழப்பவர்கள் எத்தனையோ பேர். மகாபாரதத்தில் கூட கௌரவர்களின் வீழ்ச்சிக்கு காரணம் பாண்டவர்களை நிம்மதியாக வாழவிடாமல் அவர்கள் அடியோடு அழிய வேண்டும் என்ற அவர்களின் பொறாமை குணம்தான் காரணம். வள்ளுவரும் அழகாக சொல்கிறார், அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடியின்பது என்கிறார். இதிலிருந்து நாம் பெறும் நீதி, பொறாமை குணம் கொண்டவர்களை அவர்களுடைய பொறாமை குணமே அவர்களை அழித்துவிடும் என்பதே. நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கிய என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்களூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமெக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
5: பூமெக்ஸ்.
2: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று பிற்பகல் 1 மணிக்கு கற்போம் களம் காண்போம் காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி வி விஜயராணி அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியினை செவிமடுக்க இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
1: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
7: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
8: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
1: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
8: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
1: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
8: மாலை 6 மணிக்கும்
1: இன்னிசையாய் உலாவரும்
8: பன்னிசை.
2: நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 7:55 அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். இன்று காலை 8:45 அருள் தரும் ஆனை முகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் இன்று இடம்பெறவிருக்கிறது நாகப்பட்டினம் அருள்மிகு சாபம் தீர்த்த விநாயகர் ஆலயம். இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது காலை மணி 6:45 மாநில செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய

நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி 45 நாட்களில் இருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை இன்று மும்பையில் தொடங்கி வைக்கிறார். உலகின் மிகப்பெரிய வருடாந்திர நிதி தொழில்நுட்ப மாநாடுகளில் ஒன்றான இது வரும் 11 தேதி வரை நடைபெறுகிறது. 2020 ஆண்டு முதல் இந்த மாநாட்டில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், மத்திய வங்கிகள், நிதி நிறுவனங்கள், நிதி தொழில்நுட்ப நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று

0: மிகப்பெரிய வருடாந்திர நிதி தொழில்நுட்ப மாநாடுகளில் ஒன்றான இது வரும் 11 வரை நடைபெறுகிறது. 2020 முதல் இந்த மாநாட்டில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், மத்திய வங்கிகள், நிதி நிறுவனங்கள், நிதி தொழில்நுட்ப நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று நிதி தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிக்கின்றனர். நவீன தொழில்நுட்பங்கள் அனைவரையும் உள்ளடக்கிய நிதி சேவைகள் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த ஆண்டு இம்மாநாடு நடைபெறுகிறது. நிதித்துறையில் செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான கால இடைவெளி 45 இருந்து 25 குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தற்போது சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோக நிலைமை மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நிலுவையில் உள்ள சிலிண்டர் முன்பதிவுகளின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இந்த கட்டுப்பாட்டை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இனி நகர்ப்புறம், கிராமப்புறம் என்ற வேறுபாடின்றி அனைத்து வீட்டு உபயோக எல்பிஜி நுகர்வோரும் 25 ஒருமுறை சிலிண்டர் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக மேற்காசிய சூழல் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து நகர்ப்புறங்களில் 25 ஒருமுறையும் கிராமப்புறங்களில் 45 ஒருமுறையும் முன்பதிவு செய்யும் நடைமுறை கொண்டுவரப்பட்டது. தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் கூறியுள்ளார். தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு சட்டப்பேரவையில் பதிலளித்து பேசிய அவர், கடந்த 3 எந்த முறைகேடுமின்றி 335 புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், 1760 தொழிற்சாலைகளுக்கு புதுப்பித்தல் சான்றுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சுற்றுச்சூழல் துறையின் பயன்பாட்டிற்கு இனி மின்சார வாகனங்கள் மட்டுமே வாங்கப்படும் என்று டாக்டர் ராஜீவ் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு 2 மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15 வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2 அரசு கல்லூரிகள் மற்றும் 10 அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மொத்தம் 578 காலி இடங்கள் உள்ளதாக கூறியுள்ளார். தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் www.tngasa.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். வருஷநாடு பகுதியில் நடைபெற்ற மக்கள் சபை கூட்டத்தில் நேற்று அவர் கலந்து கொண்டு கிராம மக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2006 வன உரிமை சட்டத்தை அப்போதைய காங்கிரஸ் அரசு கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்தார். 2009 இப்பகுதியை சரணாலயமாக அறிவிக்கும் முன்பு அப்போது ஆட்சியில் இருந்த மத்திய மாநில அரசுகள் இது தொடர்பான உண்மை நிலையை தெரிவித்திருந்தால் இந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்காது என்று அவர் கூறினார். அதிகாரமளிக்கப்பட்ட குழுவால் ஆக்கிரமிப்பாளர்கள் என அடையாளம் காணப்பட்ட 118 அரசு ஊழியர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை எனவும், அதே சமயம் பல தலைமுறைகளாக மேகமலையில் வாழ்ந்து வரும் மலைவாழ் மக்களை அப்புறப்படுத்துவதில் பிஜேபிக்கு உடன்பாடு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக இப்பகுதி மக்களுடன் சென்று மத்திய வனத்துறை அமைச்சரை சந்தித்து தீர்வு காண முயற்சி செய்யப்படும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பேரவையில் எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு செவிசாய்த்து உரிய முறையில் பதில் அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்களை இழிவுபடுத்தும் விதத்தில் யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார திருத்தேர் பவனி இரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி முன்னதாக பேராலய கலையரங்கில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் மாதா இறை மன்றாட்டு ஜபம், திவ்ய நற்கருணை ஆசிரியம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பேராலய முகப்பில் வண்ண வண்ண விளக்குகளினால்

0: மலர் அலங்காரத்துடன் மாதா சப்பர திருத்தேர் கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜெபம் செய்து பங்கு தந்தையர்கள் புனித நீர் செலுத்தினர். தொடர்ந்து அங்கிருந்து அலங்கார திருத்தேர் பவனி பாரம்பரிய முறைப்படி இன்னிசை வாத்தியங்கள் முழங்க மாதா மன்றாட்டு ஜெபங்களுடனும் பாடல்களுடனும் வேளாங்கண்ணி கடைத்தெரு, கடற்கரை, ஆரிநாட்டு தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வழக்கமான உற்சாகத்தில் நடைபெறுது. பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருத்தேர் பவனியில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உட்பகுதிகளின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு பரவலாக கனமழை பெய்தது. இருவரி செய்திகள். எகிப்தில் இன்று தொடங்கும் சர்வதேச விமான சாகச நிகழ்வில் இந்திய விமானப்படையின் சாரங் ஹெலிகாப்டர் சாகச குழு பங்கேற்கிறது. இந்தியா பங்களாதேஷ் இடையே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரயில் சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இருநாட்டு அதிகாரிகளுக்கும் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் டாக்காவில் இன்று நடைபெறுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மணிப்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அம்மாவட்ட மைபாரத் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொன்னையார் பகுதியில் இன்று மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகேயுள்ள நெடுஞ்சாலை பகுதியில் யானை உள்ளிட்ட காட்டு விலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் பிராட்டியூர் அருகே வாய்க்காலில் காணப்பட்ட 8 அடி நீள முதலையை தீயணைப்புத்துறையினர் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சென்னை அடையாறு மண்டலம் 178வது வார்டு பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் குடிநீர் வசதி தொடர்பாக மாநில அமைச்சர் திரு குமார் பொதுமக்களிடம் குறைகளை நேற்று கேட்டறிந்தார். திருப்பதி திருக்குடை ஊர்வலத்தையொட்டி சென்னையில் நாளை பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் தருண் மன்னேப்பள்ளி, ரவுனக் சௌஹான், அஷ்மிதா சாலிகா, மால்விகா பன்சோத் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 1-6, 6-4, 10-1 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் எமரி காம்ஸ் ஒலிவியா ரேயாஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி 45 நாட்களில் இருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:55.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: காற்றலையில் துளிர்க்கிறது. காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங் சென்ட் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
5: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் டிரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
7: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின?
6: மேலணிக்குழி அபிநயா டிரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.

0: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன? என்ன சண்டை படிக்கிறீங்க?
1: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
0: இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
1: அறிவியல பத்தி நான் தகவல் வேலை சொல்ல போறேன்.
0: எங்க சொல்லுங்களேன்.
1: அறிவியலை நல்ல செயல்களுக்கு பயன்படுத்தி அறிவியல் வாழ்க்கையை எளிதாகவும் வசதியாகவும் மாற்றியுள்ளது. தினமும் நாம் பயன்படுத்த மின்விசிறி, தொலைக்காட்சி, கணினி, கைபேசி போன்றவை அறிவியலில் அற்புதமான கண்டுபிடிப்புகள். மருத்துவ துறையில் புதிய மருந்துகள் மற்றும் கருவிகள் பலரின் உயிரை காப்பாற்றுகின்றன. அறிவியல் நமக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. அறிவியலை நல்ல செயல்களுக்கு பயன்படுத்தி நம் நாட்டின் வளர்ச்சிக்கு அனைவரும் பாடுபடுவோம். விண்வெளி துறையில் இந்தியா பெருமை சேர்த்துள்ளது. இன்றைய குழந்தைகளே நாளைய விஞ்ஞானிகள். எனவே நாம் ஆர்வத்துடன் கற்று கேள்விகள் கேட்டு புதிய விஷயங்களை கண்டறிய முயற்சி செய்ய வேண்டும். அறிவியல் என்பது பாடபுத்தகத்தில் படிக்கும் சூத்திரங்கள் மட்டுமல்ல, நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு செயலிலும் அறிவியல் ஒளிந்திருக்கிறது. உதாரணமாக, சூரியனே கிழக்கில் உதிக்கிறது, ஆகாசமே நீல நிறமாக இருக்கிறது, செடி இலைகள் ஏன் பச்சையாக இருப்படி, நம் மனதில் தோன்றும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகளின் விடைதான் அறிவியல்.
0: சூப்பரா சொன்னீங்க பாப்பா. அறிவியலோட முக்கியத்துவத்தை நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கல்ல, படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: டாக்டர்.
0: டாக்டர் ஆகி என்ன பண்ண போறீங்க? வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
2: காற்றலையில் துளிர்த்தது. காரைக்கால் கமர்ஸியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
2: இதமான இனிய காலை பொழுதில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நாம் காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேரம் காலை 7 மணி. நேர்கள் இனி கேட்டு மகிழலாம்.
5: இளங்காலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருடம் வருகிறது. காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கிங் தங்கமான நேரம்.
6: அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
7: இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் ஷோரூம் காரைக்கால்.

வியக்க வைக்கிறது உன் அழகு. புல்வெளி மேல் படர்ந்திருக்கும் பனித்துளிகள் அழகு, சில்லென்று தூறும் மலைச்சாரல் அழகு, மரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பாடும் இன்னிசை அழகு, வண்ண வண்ணங்களாய் பூக்கும் பூக்கள் அழகு. இந்த காலை வேளையில் நேயர்கள் அனைவரையும் தங்கமான நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
0: காதல் சுவாசம் போன்றது. காதலை ஒவ்வொரு நிமிடமும் சுவாசித்துக் கொண்டே இருக்கிறேன் என் காதலனுக்காக.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர் Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
0: மனதுக்கு பிடித்த உறவிடம் பேசும் பொழுது வருகிற இன்பம் வேறு எந்த உறவிலும் கிடைப்பதில்லை.

0: தங்கமான நேரம்
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். குறைந்த விலையில் வாங்க பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார் காரைக்கால்.
2: வெண்ணிலவு சாரல் நீ
0: நான் பார்த்த

சரி நண்பர்களே, இந்த நாள் இனிதே அமைய வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்திகா பன்னீர்செல்வம். நன்றி, வணக்கம்.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் PSR டைல்ஸ் பார் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் PSR டைல்ஸ் பார் கமாச்சத்திரம் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால்.

ஆஃப் டைம்ஸ் அண்ட் கிரானைட், அம்மா சத்திரம் காரைக்கால், பழைய பெருந்தளிகம் காரைக்கால். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசத்யன், படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன். நீங்கள் இன்னும் சில நொடிகளில் தொடர்பிருக்கிறது தமிழில் செய்திகள். செய்திகளை சிவி மடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள். காரைக்கால் பந்தலை 100.3.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொதுநலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டுவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்.

ஷில்லாங்கில் மேகாலய மக்களும் அம்மாநில அரசும் இணைந்து அவருக்கு அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். மேகாலயாவின் செழுமையான கலாச்சார பாரம்பரியம், இயற்கை அழகு ஆகியவற்றை அவர் எடுத்துரைத்தார். வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டுமென்றும் சமூகத்தில் யாரும் பின்தங்கிவிடக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். போக்குவரத்து, தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த குடியரசு துணைத் தலைவர், தொலைதூர கிராமங்களை நகரங்களுடன் இணைக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் வடகிழக்கு பகுதியில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் 47,000 கோடி ரூபாய் செலவில் 46,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சமமாக வளர்ச்சியடைய வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியின் போது 1,011 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 திட்டங்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் வதோதராவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். மேற்கு மண்டல சரக்கு ரயில் போக்குவரத்து வழித்தடத்தின் 3 முக்கிய பிரிவுகளை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 326 வழித்தட கிலோமீட்டர் நீளம் கொண்ட இவை 20,700 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளன. 4 சரக்கு ரயில்களின் சேவைகளையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அத்துடன் தாண்டா வதோதரா இடையே புதிய பயணிகள் ரயில் சேவையையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். ஜோபத் தாண்டா புதிய ரயில் பாதை திட்டத்தை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 329 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள 3 ரயில்வே திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். 1,780 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 2,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குஜராத் மாநில அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்களுக்கும் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுவதுடன் நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவின் பனாஜியில் நடைபெற்ற மேற்கு மண்டல கவுன்சிலின் 28வது கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மேற்கு மண்டலம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார, தொழில் மற்றும் நிதி மையமாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி, துறைமுகங்கள், புத்தொழில் நிறுவனங்கள், சுற்றுலா, கடல்சார் பொருளாதாரம் என பல்வேறு துறைகளில் மேற்கு மண்டலம் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குகிறது என்று அவர் கூறினார். தற்போது மண்டல கவுன்சில் கூட்டங்கள் நடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் இவற்றில் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். 2004 ஆண்டுக்கும் 2014 ஆண்டுக்கும் இடையேயான காலகட்டத்தில் 25 கூட்டங்கள் மட்டுமே நடைபெற்றதாகவும், 2014 ஆண்டுக்கு பிறகு மொத்தம் 71 கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டங்களில் 1,893 விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டு அவற்றில் 1,445 விவகாரங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும், இது இக்கூட்டங்களின் செயல்திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் தனியார் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முப்படைகளின் திறன்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். அச்சுறுத்தல்களுக்கு உறுதியுடன் பதிலடி கொடுக்கும் சுதந்திரம் பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள லக்சம்பர்க் நாட்டின் துணை பிரதமர் திரு சேவியர் பெட்டல் புதுதில்லியில் நேற்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது சரக்கு போக்குவரத்து, செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், விண்வெளித்துறை, நிதி சேவைகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்தியா லக்சம்பர்க் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியா லக்சம்பர்க் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். லக்சம்பர்க் துணை பிரதமர் தில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடனும் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இந்த சந்திப்பின் போது பேச்சு நடத்தப்பட்டதாகவும், இந்த ஒப்பந்தத்தால் இரு நாடுகளுக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நேற்று வங்கி ஊழியர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடனான ஆலோசனையின் போது அவர் இதனை தெரிவித்தார். அனைவருக்கும்

0: சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கிழக்கு தைமூரில் நேற்று நடைபெற்ற உலக சுகாதார அமைப்பின் மண்டல குழு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். பிற நாடுகளுடன் சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். தலைநகர் தில்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். காற்று மாசை கட்டுப்படுத்துவது குறித்து தேசிய தலைநகர் பகுதியில் உள்ள 63 நகரங்களின் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் முக்கிய பங்கு உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். உலக இயன்முறை மருத்துவ தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிசியோதெரபி எனப்படும் இயன்முறை மருத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 1996 முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 8 தேதி இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தின் இந்த ஆண்டு கருப்பொருள் குறித்தும் பக்கவாதத்தை தடுப்பது குறித்தும் சென்னையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவக் கல்லூரி முதல்வர் திரு ஆண்டனி லியோ ஆசிர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: செப்டம்பர் 8 தேதி உலக இயன்முறை மருத்துவ தினம். கருப்பொருள் இருதய நோய் மற்றும் பக்கவாதம், அதில் பிசியோதெரபியின் பங்கு. இருதய நோய் மற்றும் பக்கவாதத்தின் காரணிகளையும் அதன் தடுப்பதற்கான வழிமுறைகளும். உடல் பருமன், நீரழிவு நோய், கொலஸ்ட்ரால், இரத்த கொழுப்பு, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், மன அழுத்தம், ஆரோக்கியமற்ற உணர்வு, உயர் இரத்த அழுத்தம், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, புகைப்பிடித்தல், மது அருந்துவதை தவிர்க்கவும், யோகா, தியானம், வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள், இதை அனைத்தையும் செய்தால் இருதய நோய் மற்றும் பக்கவாதத்தை தவிர்த்து விடலாம்.
0: சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் 1966 முதல் ஆண்டுதோறும் இதே நாளில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மக்கள் பூமி மற்றும் வளத்திற்கான எழுத்தறிவு என்ற கருப்பொருளுடன் புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி பங்கேற்க உள்ளார். நாட்டின் பெரிய துறைமுகங்களின் சரக்கு கையாளும் திறன் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தின் தூத்துக்குடி துறைமுகம் நேற்று முன்தினம் ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் 217,332 மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 35,00,000 டன் சரக்குகள் கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட 9.36% வளர்ச்சியாகும். இந்த நிலையில் ஒரே நாளில் 62,466 டன் நிலக்கரி, 49,000 டன் அணுமின் நிலக்கரி, 20,671 டன் சுண்ணாம்புக்கள், 10,188 டன் கந்தக அமிலம், 67 டன் காற்றாலை இறகுகள் மற்றும் 66,971 டன் சரக்கு பெட்டகங்கள் என மொத்தம் 217,332 மெட்ரிக் டன் சரக்குகள் ஒரே நாளில் கையாளப்பட்டு ஒரு மைல்கல் சாதனையை நிகழ்த்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: உத்தரப்பிரதேசத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 25 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பரேலி, ஷாஜகான்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 17 மற்றும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. வரும் 13 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: வங்கக்கடலோர இசையலையில் நின்று இது சங்கத்தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம்
4: 7:20.
5: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
2: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
4: நேர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிங்கம் சைபால் இதயில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
4: சைபால். இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
7: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
8: உங்கள் கடை காரைக்கால்
9: தரமான தார்பாய்கள் வெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
10: ஒருத்தர் அவசரமாக போய்கிட்டு இருந்தார். எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு பெரியவர். கடைக்கு போகிறேன் சார் சாமான் வாங்கிறதுக்கு அப்படின்னார். அங்கே போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் பெரியவர். கடைக்கு போய் காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறோம், இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னார் அலட்சியமாக. இப்போ அந்த பெரியவர் பேச ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலில் இறங்குறப்பவும் நாம் நல்லா ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம் 5 அப்படின்னார். உதாரணமாக ஒருத்தன் கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வர போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட அவன் வந்து 5 விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறார் அவர். முதல்ல அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக தன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் அந்த பொருள் தனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். மூணாவதாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று இருக்குது, அது என்னென்னா அந்த பொருளை அடையிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தா அது கிடைக்கும், இது மாதிரியான விஷயங்கள். நாலாவதாக அந்த பொருளை அடையிறது மூலமாக நாம் அடையக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறதையும் உணரணும். அஞ்சாவது அந்த பொருளை அடையிறதுல இருக்கக்கூடிய தடை எது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். பெரியவர் பேசுறது ஏதோ தத்துவம் மாதிரி தெரியுது இல்லையா, தத்துவம்தான். அதாவது இப்படி உலகியல் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது, அது ரொம்ப அவசியமாக இருக்குது. பேரின்ப நிலைன்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி பெரிய சமாச்சாரங்கள்லேயும் இந்த 5 விஷயங்களை நாம் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா அர்த்த பஞ்சகம். வைணவ சமயத்தில் அர்த்த பஞ்சகம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கடைக்கு போகிறது மாதிரி கடவுளை பார்க்க போகிறப்பவும் நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா. முதல்ல பரம்பொருள் அப்படிங்கிறது என்ன, அதோடய தன்மைகள் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் என்னென்னா பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு பேர். ரெண்டாவது நாம் யார், நம்மோட தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு எனக்கே தெரியலங்கிறப்போ இதை நான் சொல்கிறேன்னு இது என்னுடையதுன்னு சொல்கிறது தப்பு தானே. அப்புறம் மூணாவது விஷயம் பரம்பொருளை நாம் அடையிறதுக்கு வழி எது, இதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து உபாய ஸ்வரூபம் அப்படின்னு பேர். நாலாவது விஷயம் நாம் அடைய வேண்டிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு பேர். அஞ்சாவது அந்த பயனை வந்து அடைய விடாமல் தடுக்கிற தடைகள் யாவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இது வந்து விரோதி ஸ்வரூபம். இதைத்தான் தடையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரமாத்மாவை பற்றிய அறிவு, ஜீவாத்மாவை பற்றிய அறிவு, உபாயம் பற்றிய அறிவு, புருஷார்த்தம் பற்றிய அறிவு, இந்த 4 அறிவுக்கும் எதிரடையாக அதாவது அதையெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறதால உண்டாகக்கூடிய அறிவு விரோதி ஸ்வரூபம். என்ன இது தகவலில் ஏதாவது கதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதோ தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். இதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயந்தான். காதில் போட்டு வச்சா எப்போவாவது உபயோகப்படும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், சார் அடுத்த மாதம் தஞ்சாவூரில் ஒரு கல்யாணம், போகிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னார். நான் உடனே இந்த அர்த்த பஞ்சக உபதேசம் பண்ண ஆரம்பித்தேன். அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுவிட்டு சரி சார் நான் போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்.

0: எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் அந்த ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னார். என்ன ரெண்டாவது பாயிண்ட்டுன்னு? அதாவது தன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, உடனே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது, உடனே போகிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். நீங்கள் யாருன்னு கேட்டேன். நான் தான் சார் அந்த கல்யாணத்தில் தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை அப்படின்னார்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
2: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்.
6: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: செவியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உணர்வலையாய் நின்று நம்மை இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3.

0: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கிறங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுற்றி தொடரும் வானொலியில் பற்றி படரும் இசையலையா இனிக்க இணைகிறது காலை காம்போ. உனக்குள் இருக்கும் முன்னை அறிந்தால் உலகை வெல்லும் வலிமை கிடைக்கும் என்ற இந்த நற்காலையின் நற்சிந்தனையோடு இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு நான் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். காலை கதிரவன் எழிலாட, விண்முகில் வானில் விரைந்தோட, கருமுகில் விண்ணில் களைந்தோட, நறுமண மலர்கள் இதழ் விரித்து அசைந்தாட, தஞ்சமன தேனன தும்பிகள் இசைபாட, புலர்ந்த காலை பொழுது இனிதாய் நடைபோட, மலர்ந்த நாளை எண்ணி மனம் இசை தேட, நானில் விடுத்த அம்புகளாய் தேனில் குழைத்த பாடல்களோடு வரும் இன்றைய காலை காம்போ நிகழ்ச்சிக்கு வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் வரவேற்கிறோம் நேர்களே. மலர்ந்த பூக்களில் வண்டுகள் பேசும், சோலை குயில்களின் இசை வீசும்,

7:40 20 நொடியாக இருந்த இனிய காலை பொழுதில் நம்மை இணைத்திருக்கிறது காலை காம்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. மாண்புமிகு உச்சநீதிமன்ற தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவின்படி மயிலாடுதுறை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் மாவட்ட அமர்வு நீதிபதி அவர்கள் அறிவுறுத்தலின்படி மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகள், குற்றவியல் வழக்குகள், வங்கி வாராக்கடன் வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், பண மோசடி வழக்குகள், வங்கி சார்ந்த வழக்குகள், மோட்டார் வாகன

0: விபத்து இழப்பீடு வழக்குகள், ஜீவனாம்ச வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், தொழிலாளர் நல வழக்குகள் உள்ளிட்ட சமரசம் செய்யக்கூடிய வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. மக்கள் நீதிமன்றத்தில் சமரசம் மூலம் தீர்வு காணப்படும் வழக்குகளுக்கு மேல்முறையீடு கிடையாது. மேலும் வழக்காடிகளின் நேரமும் செலவும் மிச்சமாகும் என்பதால் பொதுமக்கள் வழக்காடிகள் தங்களது வழக்கறிஞர்கள் மூலம் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் நடைபெறும் தேசிய மக்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சீர்காழி சார்பு நீதிமன்ற வளாகம், தரங்கம்பாடி மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற வளாகங்களிலும் வட்ட சட்டப்பணிகள் குழு மூலம் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறும் என மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் அமர்வு நீதிபதி தெரிவித்துள்ளார்.
1: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இதமான காலை பொழுதில் நம்மை இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ. கருமேகங்கள் கடந்து செல்கையில் ராகங்களுக்கு அசைந்தாடுகிறதோ மயில்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நூறு புள்ளி மூணு மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை காம்போ நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நமது காரைக்கால் பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உலாவரவிருக்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர், ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: புதிய ராகங்களே புதிய இலக்குகளாய். இலக்குகள் தொடும் வரையிலும் தொடர்வோம். விடை வருகிறது காலை காம்போ.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
9: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, பறவை அன்னை ஏஜென்சி சீன், அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
3: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை. அன்னை ஏஜென்சிஸ்
4: 50 ஆண்டிற்கும் மேலாக விவசாய துறையில் சேவை.
3: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், பூச்சி மருந்து மற்றும் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.

0: வழங்குகிறார் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரருட் திரு சி இருதயராஜ் அவர்கள்.
1: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று செப்டம்பர் 8, 2026 அன்னையினுடைய பிறந்த தின விழாவை திருவையோடு நாம் சேர்ந்து கொண்டாடுகிறோம். இந்த வேளாங்கண்ணி ஆண்டு பெருவிழாவின் நிறைவு இன்றுதான். ஆகவே அன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்ல முடியும். பிள்ளைக்குரிய பாசத்தோடு அன்னையிடம் நாம் அனைவரும் எல்லோருமே சேர்ந்து சொல்ல முடியும்.

ஹாப்பி பர்த்டே டு யூ மை டியர் மதர் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான நாள் இந்த நாள். இன்று காலை ஆயர் அவருடைய தலைமையிலே திருப்பலி நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியில் உலக மக்கள் அனைவருக்காகவும் ஆயர் அவர்கள் தலைமையிலே ஜெபிப்போம். உலகில் சமாதானம் நிலவ வேண்டும், போர்கள் ஒழிய வேண்டும், மனிதநேயம் பெருக வேண்டும், மனிதர்களை மதித்து வாழக்கூடிய ஒரு நல்ல சூழல் வேண்டும் என்று அன்னை வழியாக இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். ஆயர் அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த அருமையான திருப்பலியின் நோக்கமே அன்னையை புகழ்ந்து அன்னை வழியாக அன்னையின் பரிந்துரையால் அனைவரும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும், நல்ல உடல் சுகத்தோடு பயணிக்க வேண்டும் என்பதே. ஆகவே இந்த சிந்தனையோடு இந்த ஆண்டு இந்த விழா இந்த திருப்பலியோடும் நாம் நிறைவு செய்கிறோம். எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அன்னையினுடைய பரிந்துரை அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி ஃபீஸ்ட். அனைவருக்கும் ஆண்டு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம் அன்னை வேளாங்கண்ணி தாயின் ஆண்டு பெருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்த உதவி செய்த உம்முடைய அருளுக்காகவும் உம்முடைய ஆசீருக்காகவும் உம்முடைய வழிகாட்டுதலுக்காகவும் வழி நடத்துதலுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆமேன்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கிய அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி. இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
3: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை. அன்னை ஏஜென்சிஸ்
4: 50 ஆண்டிற்கும் மேலாக விவசாய துறையில் சேவை.
3: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், பூச்சி மருந்து மற்றும் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
0: சிந்தனை துளி. மழை நீர் சேகரிப்பு மனிதனின் உயிர் காப்பு. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
5: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
6: அனைத்தையும்
5: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
0: தொலைபேசி தொட்டு நீங்கள் விரும்பிய பாட்டு மனம் விரும்பி கேட்டு இணையும் இது துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க உங்களுக்காக காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சகோதரி வெண்முகி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக
7: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். மனசை வந்து ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா வெற்றி அடையலாம். மனசை ஒருமுகப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. மெடிடேஷன் பண்றோம்னு கண்ணை மூட்டு உட்காந்துருப்போம், ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒன்னு தூங்கி இருப்போம், இல்லாட்டி தேவையில்லாத சிந்தனைகள் வந்துட்டு இருக்கும். மெடிடேஷன் பண்ணோம் அப்படிங்கிறது நடந்ததானா? நடந்திருக்காது. ஒரு முறை என்னாச்சு அப்படின்னு விவேகானந்தர் வந்து அமெரிக்கா போயிருக்காரு. அங்க வந்து நீர் உடையில வந்து ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்து மேல இருந்து சில இளைஞர்கள் வந்து எதையோ குறி வச்சு சுட்டுட்டு இருக்காங்க. சுட்டு இருக்கும்போது அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முட்டை ஓட வந்து தண்ணியில வந்து மிதந்துட்டு இருக்கு. அந்த தண்ணியில மிதந்துட்டு இருக்க முட்டை ஓட்டை வந்து துப்பாக்கியால கரெக்டா குறி பார்த்து சுடணும். அப்படி குறி பார்த்து சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விருதுகள் தரத்துக்கு அங்க ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேரால சுட முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த தண்ணி அப்படியே கையால் ஆட்டி விடுறாங்க. தண்ணி பட்டிக்கே ஸ்டேபிளா இல்லாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த முட்டை ஓடு ஒரு இடத்துல கரெக்டா நிக்கிறது இல்ல, அது இங்கேயும் எங்கேயும் போயிட்டு இருக்கு. உடனே இதை பார்த்த ஒரு விவேகானந்தர் என்ன பண்றாரு, நான் வேணா சுட்டுமான்னு கேக்குறாரு. அப்ப அங்க இருக்கிற அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, முட்டை ஓட சுடுறது ரொம்ப சுலபமான விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு பார்த்து சிரிச்சாங்க. ஆனா இவரு எதுவுமே யோசிக்கல, துப்பாக்கி வாங்கினாரு. வாங்கி குறி தவறாம கரெக்டா சுட்டுட்டாரு. உடனே சுட்டோடனே இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கல. நீங்க இதுக்கு முன்னாடி சுட்டுருக்கீங்களா, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இதான் முத முத சுட்டுருக்கீங்களா? ஆமா, இப்பதான் முத முத நான் துப்பாக்கி வச்சு சுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு போய் எப்படி இதை செஞ்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரொம்ப அழகா ஒரு பதில் சொல்றாரு, நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க முட்டையை சரியா நம்ம சுட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு விருது கொடுப்பாங்க, நம்மள வந்து சாம்பியன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கு. அதை பத்திய எண்ணம் உங்க மனசுல இருந்ததால உங்க மனசை ஒருநிலைப்படுத்த முடியல. ஆட்டோமேட்டிக்கா என்னதுனா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் 50% அந்த பக்கமும் 50% இந்த பக்கமும் போயிட்டே இருந்தது. ஆனா எனக்கு வந்து என்ன விருது எது எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு என்னன்னா நீங்க சுட சொன்னீங்க, நான் சுட்டுட்டேன். அப்ப ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த வேலையை செஞ்சு முடிச்சா நமக்கு என்ன வரும் அப்படிங்கறத வந்து மனசுல எடுத்துக்காம நம்ம வந்து இந்த வேலையை செய்யணும், சிறப்பா செய்யணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோட நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து சிறப்பா செய்ய முடியும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு சமையல்காரர் இருக்காரு அப்படின்னா அவர் ரொம்ப சிறப்பா உணவு தராரு அப்படின்னா அவரு சமைக்கும் பொழுது அவருடைய 100% அவருடைய கவனம் வந்து அந்த சமையல் செய்யறது மேலேயே இருந்தாதான் அவரால் கொடுக்க முடியும். கொஞ்சம் அவருடைய கவனம் சிதறி போயிடுச்சுன்னா அந்த டேஸ்ட் மாறி போயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காரியத்தை வந்து சிறப்பா செய்யறதுக்கு அதுக்கான முழு பொறுப்பு யாருதுன்னா அவரு தான். அப்ப நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு நம்ம கத்துக்கணும். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, அதுல 100% இன்வால்மெண்டோட நீங்க அந்த வேலையை செய்யணும். அப்ப அந்த இன்வால்மெண்டோட செய்யும் பொழுது அதோட ரிசல்ட் என்ன வந்தாலும் சரி அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு தயாராயிருச்சு அப்படின்னா 100% வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு ரிசல்ட் தான் கிடைக்கும். அப்ப வந்து நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை ஈடுபாட்டோட செய்யறதுக்கு மட்டும் நம்ம வந்து தயாராயிட்டோம். பக்கத்துல எது நடந்தாலும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது. அடுத்தது 1 hour கழிச்சு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன வேலை இருக்கு, இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு மனசுக்குள்ள ஒரே ஒரு சிந்தனை மட்டும் ஒண்ணும். என்ன சிந்தனைனா, இப்ப செய்யற வேலையை நான் சரியா செய்யறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துருச்சு அப்படின்னா 100% உங்களால வெற்றி அடைய முடியும். வாழ்த்துக்கள், நன்றி.
0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97151672, 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. சிந்தனை துளி மண்ணை மலடாக்கும் பிளாஸ்டிக், அதை மறுப்பதே மனிதனுக்கு அழகு. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: பாட்டு. துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நிகழ்ச்சியில நேயர்கள் கேட்டரசிக்கலாம் நீங்க விரும்பும் துள்ளலான பாடல்களை. உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க 04368 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 231231 அல்லது 299480 அல்லது 299580 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்தியாவின் முதல் பசுமை வெளி ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? உங்களுடைய பதில்களை காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடுங்க. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து துள்ளலான பாடல்களை கேட்க விரும்பும் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே வெண்முகி.

வாடிக்கையாளர்களின் வேடு கொடுக்கிறங்க. ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: கிங்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். 8:15 பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக இணையும். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் திருவள்ளூர் மகன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் சரவணன் இருக்கு பயமேன். பாடல் வந்து 82 இருக்குது ஆசை.
0: சரிங்க சார், பாடல் கேட்கலாம். நன்றி
1: நன்றி மேடம். நன்றி.

காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. பண்பலையில் அபிபெயர்ச்சை நேரம் 8:20. அபிபெயர்ச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெயர்ச்சை, அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபெயர்ச்சை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்பு

0: அழிக்கிறது. காரிகால் சேகர் சேகர் சேகர்.
1: நாளைக்காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பா சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: உற்சாகமான ஜில்லன் ஒரு காலை வணக்கம் மேடம்.
1: காலை வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
3: நான் என்று உங்கள் அன்புடன் பூந்தோட்டம் மருந்து முருகன்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு ரெட்ரோ பிறந்த கனிமாசம் கொடுங்க.
1: பாடல் கேட்கலாம் சார். நன்றி,
3: வாய்ப்புக்கு நன்றி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கனவும், நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். யார் பேசுறீங்க?
2: என்ன
1: பாட்டு வேணும்?
2: எனக்கு மாமன்னன் பாட்டு மேடம். ஒரு சூப்பரான பாட்டு போடுங்க மேடம். நன்றி மேடம்.
1: ஓகே சார். நன்றி சார்.
2: நன்றி.

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. பண்பலையில் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:31. 916 KDM ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர்.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
3: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
4: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளு கிடங்க, ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
7: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருத்திரைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
8: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
9: ABC கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
1: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்மோடு அனைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
10: மகிழ்ச்சியான காலை வணக்கமா?
1: காலை வணக்கம் சார். யார் பேசுறீங்க?
10: நான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கடமடை பண்பலை பழனிசாமிமா. எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கும் சார். நீங்க நல்லமா இருக்கீங்களா?
10: நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம காரை பண்பலை கேட்டு துள்ளி வரும் பாட்டு அதுவும் போல.
1: நன்றி சார். என்ன பாடல் வேணும் சார்?
10: படம் வந்து ஜகமே தந்திரம். அதுல இருந்து என்ன வேணா நடக்கட்டங்க, சந்தோஷமா இருப்பான்ற பாடல் கொடுங்க. அனைத்து நேயர்களுக்கும் சந்தோஷமா இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். நேர்களே, இன்னைக்கு துளி வரும் பாட்ட நிகழ்ச்சியில இந்தியாவின் முதல் பசுமை வெளி ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலம் பலோத்ரா மாவட்டம் பச்சபத்ராவில் இந்தியாவின் முதல் பசுமை வெளி ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். இத்திட்டம் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துதல், உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல் மற்றும் மேற்கு ராஜஸ்தானில் தொழில்துறை வளர்ச்சியை விரைவுபடுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. நம்ம கேட்டிருந்த இந்த கேள்விக்கு நேயர்கள் வந்து யாரெல்லாம் சரியான விடை கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாமா? இந்த கேள்விக்கு சரியான விடை கொடுத்திருக்காங்க கண்ணாரபாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், கும்பகோணம் செந்தில் நாதன் ஜெய விவேகானந்தன், அன்னப்பன்பேட்டையிலிருந்து ஜோதியும் சரியான விடை கொடுத்திருக்காங்க, பொறையார் சுகுணா தேவி, கடலூர் துறைமுகம் சுரேஷ். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க கும்பகோணம் குமரன், அப்புறம் அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, மேலவஞ்சூர் சம்சுதீன், இவங்கெல்லாம் வந்து சரியான விடை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காரைக்கால் நளினி, அருள், ஷாலினி, ரியா வந்து ராஜஸ்தான் மாநிலம் சரியான விடை கொடுத்துருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை பிரமிளா தமிழ்ச்செல்வன், அடுத்தது பிரதமர் ரமபுரம் கவியரசன் பிரியா.

நாயகி அனல்யா, வழுவூர் பண்டாரவடை ஸ்ரீகிருஷ்ணா, திட்டச்சேரி நிஷாம் ஹலின் மேம், அவங்க இவங்க எல்லாருமே ராஜஸ்தான் மாநிலம் அப்படின்னு சரியான வேலை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, செந்தில்கண்ணன் பேரளத்திலேருந்து காரைக்கால் மேலே ஒடுதுரை சேப்பு விஜயராகவன், அடுத்ததாக வேறு யார் வந்து சரியான விடை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் நாகராஜன் சரியான விடை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்தீங்கன்னா, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திர வினாவுக்கான விடை ராஜஸ்தான் மாநிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆக்கூர் செல்லராஜா, கொள்ளிடம் கருணாநிதி, அக்கரைவட்டம் அமுதா குமரன், இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன், தீபா வைஷ்ணவி, பிரவாகினி சிவபாலன். அடுத்ததாக காரைக்கால் ஸ்ரீதர் மாஸ் நகர்லேருந்து, அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரி வல்லலும் சரியான விடை கொடுத்துருக்காங்க. பொன்னியமேடு வனை கணேசன் இவங்க எல்லாருமே சரியான விடை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, வீரதுரை அரியலூர் மாவட்டத்திலிருந்து பூவம் குபேர் ராஜஸ்தான் அப்படின்னு சரியான விடை கொடுத்துருக்காங்க. கூவாகம் இளங்கோவன், ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜானாஜா, நஜம்புதீன் நாகை பாபு, பூவம் தினேஷ், பொன்னியமேடுலேருந்து ஆல்ரெடி படிச்சாச்சு இல்லையா, இவங்க எல்லாருமே சரியான விடை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, பூவம் பூவத்திலிருந்து நிலா மல்லியம் ரவி, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், நீடாமங்கலம் கலாச்சேரி மரிமாறன், காரைக்கால் பிரகாஷ், கலைவாணி வெங்கடேஷ், வாடார் மன்னார்குடியிலிருந்து இவங்க எல்லாருமே சரியான விடை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மீன் சுருட்டி ஆர் ராஜா, நாகூர் அலோன்ஸ் ராஜ், அதம்பார் கலைச்செல்வி செல்வம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நாகூர் ஜெகபர் சாதிக் முகமது யூசுஃப், மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டு மன்னார் கோயிலிருந்து, நெமேலி ஆர் நந்தகுமார், ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், இவங்க எல்லாருமே சரியான விடை தான் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க பாபு முல்லைக்காட்டிலிருந்து, பொறவாச்சேரி பிரியா கண்ணன், நாகப்பட்டினம் தீஷிதா ஜெயகிருஷ்ணன், திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, நன்னிலம் நாகை குமரன், நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், அதம்பர் ராமன், இவங்க எல்லாருமே சரியான விடை தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து சரியான விடை கொடுத்துட்டே இருக்காங்க, அது யார் அப்படின்னு பார்த்தெல்லாம், தியாகராஜன் கரும்பாயிரம் கோட்டுச்சேரியிலிருந்து, அடுத்ததாக கத்திரிப்புலம் பாகியராஜ், ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்குலேருந்து, திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தாஸ் சோமசுந்தர பிரபு, சங்கர் நளினி டிஆர் பட்டணத்திலிருந்து, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமரம் சரவணன் சொல்லியிருக்காங்க, திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி, புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், இவங்க எல்லாருமே சரியான விடை கொடுத்துருக்காங்க. நெய்விலக்கு எம்எஸ் தூயமணி, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், அடுத்தது தலைநாயிரி கம்பர் கபிலன் பாரி, டிஆர் பட்டினம் ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க, சரியான விடையும் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நன்னிலம் அம்பலவாணன், ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி, கைலாசபுரத்திலிருந்து ரவி, நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல் அண்ட் சிவபுரி கீர்த்திராஜன், மதுரை சோமசுந்தரம் ராஜேந்திரன் மணக்குடியிலிருந்து சரியான விடை, இவங்க எல்லாருமே சரியான விடை கொடுத்துருக்காங்க. கீழ்வேலூர் முஸ்லீம் தெரு சத்யபாபு, பழனிவேல் ஆயக்காரன் புலத்திலிருந்து இவங்க எல்லாருமே சரியான விடை தாங்க கொடுத்துருக்காங்க.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
6: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
7: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
8: அப்பா, 3000 கொடுங்களே.
9: எதுக்குப்பா?
8: என்னோட பாக்கெட் மணி.
9: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
8: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. நேரா UPI மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
9: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
8: உங்க மொபைல கொடுங்க.
9: எடுத்துட்டு போ.
10: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
11: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
12: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கிறங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பல்சை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: தொல்லை வரும் பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவா நம்ம கேட்ட கேள்விக்கு இன்னும் சில நேயர்கள் வந்து பதில் அளிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்துலாமா? ராஜஸ்தான் மாநிலம்தான் சரியான விடை கொடுத்திருக்காங்க. திருவாரூர் மருதப்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோவன், பெருஞ்சேரி ஜார்ஜ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவபுரியிலிருந்து சோமசுந்தரம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தொல்லி வரும் பாட்டு. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நேரம் 8:45. மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ்.
14: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: சேவையை வழங்குவோர் பாரத் டைரி.
1: காலை தொடங்கும் ஒரு கப்பாலில் இருந்து குடும்பத்தின் இனிய கொண்டாட்டங்கள் வரை. பாரத் பால்.

கற்றார்வையில் காரோணம் என்றும் திருநாகை காரோணம் என்றும் நாக்கு தமிழ் மணக்கும் நன்னாகை என்றும் அழைக்கப்படுகின்ற நாகப்

0: கற்றார்வையில் காரோணம் என்றும் திருநாகை காரோணம் என்றும் நாக்கு தமிழ் மணக்கும் நன்னாகை என்றும் அழைக்கப்படுகின்ற நாகப்பட்டினத்திலிருந்துதான் இன்றைக்கு இந்த கணபதி உலா உலா வருகிறது. நான் உங்கள் இரா சுந்தரபாண்டியன். முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் முக்கிய துறைமுகங்களில் ஒன்றாக இருந்தது இந்த நாகப்பட்டினம். அன்றைய காலகட்டங்களில் எல்லாம் வள்ளிப்பட்டினம் என்று அழைத்தார்கள். சோழர்கள் காலத்தில் சோழகுல வள்ளிப்பட்டினம், நீர் வயற்று என்றெல்லாம் அழைக்கப்பட்டது இந்த ஊர். அயல்நாட்டு பயணியாக வந்த தொலைமி நிகாம் என்ற பெயரில் இதை குறிப்பிட்டிருக்கிறார். போர்த்துகீசியர்களும் சில எழுத்தாளர்களும் நாகப்பட்டினத்தை கோரமண்டல நகரம் என்று அழைத்திருக்கிறார்கள். 7ஆம் நூற்றாண்டில் அப்பரும் திருஞான சம்பந்தரும் தேவாரத்தில் நாகை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ராஜராஜ சோழனின் விருது பெயர்களில் ஒன்றான சத்திரிய சிகாமணி எனும் பெயரில் அமைந்த பகுதியின் தலைமையிடமாக விளங்கியது இந்த நாகப்பட்டினம். புத்த இலக்கியங்களில் படரிதித்த என்ற பெயரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நாகப்பட்டினம். படரிதித்த என்றால் இந்த பகுதிகளில் நிறைந்திருந்த ஒரு வகை பழமரத்தின் பெயராக குறிப்பிடுகிறார்கள். படரிதித்த என்ற பெயருடைய மிச்சமாகத்தான் இந்த பகுதியில எப்பொழுதும் இருக்கிற ஔரித்திடல் என்ற பெயர் வழங்கியதோ என்று எல்லோரும் எண்ணுகிறார்கள். அது மட்டுமல்ல, நாவல் பட்டினம் என்ற பெயரும் இதற்கு உண்டு. நாகப்பட்டினத்திற்கான பெயர் காரணமாக பார்த்தால், இது ஆதி தமிழர்கள் என்று சொல்லப்படுகிற நாகர்கள் பிறந்து வாழ்ந்த இடத்தின் காரணமாக நாகர் பட்டினம், அந்த காலத்திலேயே பட்டினம் என்ற நகரமாக இது விளங்கி இருக்கிறது. துறைமுகமாக செழித்திருந்திருக்கிறது. ராஜராஜ சோழனின் கப்பற்படை இங்கே இருந்திருக்கிறது. ராஜேந்திர சோழன் கப்பல் படை அமைத்து இலங்கையை வென்ற வரலாறு இருக்கிறது. இந்த கடற்கரை பகுதியிலே தான் நாகர்கள் என்ற ஆதி தமிழர்கள் வாழ்ந்த காரணத்தினால் இதுக்கு நாகர்கள் பட்டினம் என்ற பெயர் மருவி நாகப்பட்டினமாக ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. நாவாய்கள் மிகுந்தது. கடல் பயணமாக அந்த படகுகள் என்று சொல்லப்படுகின்ற நாவாய்கள் இங்கே அதிகமாக இருந்ததால் நாவாய்ப்பட்டினம் என்ற பெயர் மாறி நாகப்பட்டினமாக மறைவதாக ஒரு செய்தி இருக்கிறது. ஆதிசேஷன் என்கின்ற நாகவந்தி இங்கு வழிபட்ட காரணத்தால் இது நாகப்பட்டினம் என்ற பெயர் பெற்றதாகவும் இந்த பகுதி சொல்லப்படுகிறது. இங்கேதான் மிக பிரசித்தி பெற்ற திருநாகை காரணம் என்ற பெயருக்கு சிறப்பாக அமைந்திருக்கின்ற காயரோகண சுவாமி நீலாயதாட்சி அம்மையுடன் உடனிருந்து அருள்வாளிக்கின்ற சைவ திருத்தலம் இங்கே இருக்கிறது. அது மட்டுமல்ல, 108 திவ்ய தேசங்களில் 19வது தேசமாக இருக்கிற சௌந்தரராஜ பெருமாள் சௌந்தரவள்ளி தாயருடன் அமர்ந்து அருள்வாளிக்கின்ற அந்த ஆலயம் இங்கே இருக்கிறது. இத்தனை சிறப்பு மிக்க இந்த நாகப்பட்டினத்திலிருந்துதான் இன்றைய கணபதி உலா வர தொடங்குகிறது. நாகப்பட்டினம் பற்றி சொல்ல வேண்டுமா?
1: பாரார் வரவும் பழமனத்தமரும் காரார் கடல் நாகை காரோணத்தான் சீரார்கழலே தொழுமின் செம்மல் வேளார் நெறிவெற்றுலகில் புலிவே என்று திருஞான சம்பந்தர் தனது தேவாரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். மனைவிதாய் தந்தை மக்கள் மற்றள சுற்றமென்னும் வினையுளே விழுந்து அழுந்தி வேதனை கிடமாகாதே கனையும் முன் நீரினாகை காரோணன் கோயில் கொண்ட நினையுமா நினைந்த நெஞ்சே நல்நெறியாகுமன்றே என்று திருநாவுக்கர சுவாமிகள் தனது தேவாரத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். பத்தூர் கிறந்துண்டு பலவதிகம் பாடி பாவைமார் சிந்தை கவர்ந்து மடல் ஓர்ந்து முத்தூரும் வான்முகத்து மொய்குழலார் சேரி முளைத்தெழுந்த திங்கள் போன் முகத்தினாரைக் கண்டு எத்தூரும் எத்தூரும் என்றே காண்கற்பிற இறைவந்தன் திரு நாகை காரோணத்தாரே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் தனது தேவாரத்திலே எழுதப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த காயரோண சுவாமி அமர்ந்திருக்கின்ற திருத்தலம் அமைந்த ஊர். அது மட்டுமல்ல, பொன்னிவர் மேனி மரகதத்தின் பொங்கினன் ஜோதி அகலத்தாரம் மின் இவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவராவர் தோழி என்னையும் நோக்கி என் நலுனும் நோக்கி ஏத்தினங் கொங்கனையும் நோக்குகின்றார் அன்னையும் நோக்கும் என்று அஞ்சுகின்றோர் அச்சோ ஒருவர் அழகியவா என்று திருமங்கையாழ்வார் மங்களாசனம் பாடிய சௌந்தரராஜ பெருமாள் இருக்கின்ற இடமாக இருக்கின்ற இந்த ஊரிலே தான் இந்த கணபதி உலாவை வர இருக்கின்ற விநாயகர் சதுர்த்திக்காக நாம் இங்கிருந்து பார்க்க போகிறோம். இங்கு எந்த ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்றால், நாகப்பட்டினத்துல நாகப்பட்டினம் பெருமாள் கோயிலிருந்து நேராக செல்லக்கூடிய சாலையிலே, புதிய பேருந்து நிலையம் நோக்கி செல்லக்கூடிய அந்த சாலையிலே வருகின்ற வழியிலே தனித்த இடம் அமர்ந்திருக்கிற சாபம் தீர்த்த விநாயகர் என்று சொல்லப்படுகிற காக்கா பிள்ளையார் என்று மக்களால் அழைக்கப்படுகின்ற அந்த ஆலயத்திலிருந்துதான் இன்றைய கணபதி உலா மலர இருக்கிறது. ஆன்மாவை பொருந்தி நின்று மலம் கண்மம் மாயை எனும் இந்த தொடர்படுத்தி இருமை இன்பத்தை அளிப்பது ஞானம். அந்த ஞானமே விநாயகரின் திருவடிகளாக

0: இருக்கின்றன. விநாயகர் அவரை பற்றி வழிபடுகின்ற அந்த வழிபாட்டு முறைக்கு பேர் காணாதிபாத்தியம். இது பிற்காலத்திலே சைவம் வைணவம் இரண்டும் ஏற்றுக்கொண்டதால் இந்த விநாயகரை பற்றி சைவ மரபும் கொண்டாடுகிறது, வைணவமும் இவரை தும்பிக்கை ஆழ்வார் என்ற பெயர் சுற்றி கொண்டாடுகிறது. அப்படிப்பட்ட விநாயகன் கணபதி என்று அழைக்கப்படுகிறார். கணபதி என்றால் கணங்களுக்கெல்லாம் அதிபதி. சிவபெருமானுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய கணங்கள் அந்த கணங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியதால் கணபதி என்று பெயர். அந்த கணபதியை கொண்டாடுகிற ஒரு விழாதான் இந்த விநாயகர் சதுர்த்தி.
1: வணக்கம். திருநாகை காரணம் என்று அழைக்கும் திருநாகப்பட்டினம் ஸ்ரீ சாபம் தீர்த்த விநாயகர் ஆலயத்தில் இருந்து அர்ச்சகர் சதீஷ்குமார் பேசுகிறேன். இந்த ஆலயத்திற்கு சாபம் தீர்த்த விநாயகர் ஆலயம் என்றும் காக்கா குளம் பிள்ளையார் என்று அழைத்து வருகின்றனர். சாபம் தீர்த்த விநாயகர் இவ்வாலயத்தின் ஸ்தல வரலாறு. கௌதவ முனிவர் அகலியை கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தனர். அகலியின் அழகில் மயங்கி தேவேந்திரன் அகலியை அடைய விரும்புகிறார். அவ்விருப்பத்தின் காரணமாக காக்கை உருவம் பெற்று நடு இரவில் கௌதவ முனிவரின் குடிலை மீது அமர்ந்து காகமாக கரைகிறார். காகம் கரைந்த குரலை கேட்டு ஆஹா, பொழுது விடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டு துயிலிருந்து சூரிய நமஸ்காரம் செய்வதற்காக குடிலிருந்து புறப்படுகிறார். சற்று தொலைவில் சென்று பார்த்தால் சூரியன் வரவில்லை. உடனடியாக கௌதவ முனிவர் தனது ஞான திருஷ்டியை எப்படி காக்கா கரைந்தது என்று ஆராய்கிறார். அவர் தேவேந்திரன் காக உருவம் பெற்று வந்துள்ளார் என்று புலப்படுகிறது. உடனே கோபமடைகிறார். கோபமடைந்த கௌதவ முனிவர் தேவேந்திரன் நோக்கி எவ்வுருவம் பெற்று வந்தாயோ அவ்வுருவமாக நீ அடைவாக என்று கௌதவ முனிவர் சாபமிடுகிறார். காக உருவம் பெற்ற தேவேந்திரன் பல இடங்களுக்கு சென்று சாப விமோசனம் கிடைக்கப்படவில்லை. உடனடியாக திருநாகை காரோடும் நாகப்பட்டினம் வந்து கோவிலில் பின்புறம் இருக்கும் குளத்தில் காக உருவமாக நீராடி இவ்விநாயகரை வழிபட்டு வந்தார். அதன் பின் ஒரு நாள் பொன்னிற காக்காவாய் மாறுகிறார். அதன் பிறகு சுயரூபம் அடைகிறார். இவ்வாலயத்தில் தினந்தோறும் விநாயகரை தேவேந்திரன் வழிபட்டு வந்தார். அதன் பின் தேவேந்திரனுக்கு சாப விமோசனம் அடைகிறது. இக்காரணத்தினால் சாபம் தீர்த்த விநாயகர் என விளங்கி வருகிறார். காகமாய் வந்து இக்குளத்தில் நீராடியதால் காக்கா குளம் பிள்ளையார் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. நாளடைவில் காக்கா பிள்ளையார் என அழைக்கப்பட்டு வருகிறது. இவ்வாலயத்தில் சூரிய பகவானுக்கு புத்திர பாக்கியம் அளித்த காரணத்தினால் சூரிய பூஜை விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தேவேந்திரன் மற்றும் சூரிய பகவான் இரு கைகளை கூப்பி அஞ்சலி ஹஸ்தத்துடன் இவ்வாலயத்தில் அணுதினமும் அணு நிமிடமும் விநாயகப் பெருமானை வணங்கி வருகிறார். இவ்விநாயகர் மேற்கு நோக்கி அருள் பாலித்து வருகிறார். சூரிய பூஜையானது மாலை பொழுதில் 5:50 கீழிருந்து மேலாக விநாயகரின் மீது 7 விநாயகரின் மீது சூரிய பகவான் பூஜை செய்கிறார். இவ்வாலயத்தில் விநாயகர் சதுர்த்தி மற்றும் மாச சதுர்த்திகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விநாயகரின் அருள் பெருக இவ்வாலயத்தில் வந்து விநாயகரை வேண்டுவோருக்கு வேண்டுவாய் விநாயகர் அருள் பாலித்து வருகிறார். சூரியனுக்கு புத்திர பாக்கியம் அளித்த காரணத்தினால் இவ்வாலயத்தில் சூரிய பூஜையானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மார்ச் மாதம் 26 முதல் ஏப்ரல் 2 வரை சூரிய பூஜையானது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. மாலை நேரத்தில் விநாயகரின் திருப்பாதத்திலிருந்து தலைமுடி வரை சூரிய கதிர்களால் அர்ச்சனை செய்து வருகிறார். 5:50 இவ்வாலயத்தில் இச்சிறப்பான காட்சி மார்ச் மாசத்தில் நடைபெற்று வருகிறது.
0: விநாயகர் பிறந்த நாளாக சொல்லப்படுகிற விநாயகர் சதுர்த்தி நாம் கொண்டாட இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடிய சிறப்பு மிகுந்த விநாயகர் ஆலயங்களிலிருந்து கணபதி விழா வருகிறது. இன்றைக்கு நாகப்பட்டினம் என்று அழகாக அழைக்கப்படுகின்ற 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் அவதரித்த இந்த நாகப்பட்டினத்திலே அனைத்து வகை சிறப்புகளும் அடங்கப்பெற்ற இந்த நாகப்பட்டினத்திலே புண்டரீக முனிவருடைய உடலிலே ஏற்பட்ட அந்த நோயை தீர்ப்பதற்காக அந்த காயம் என்று சொல்லப்படுகிற உடலை கட்டி தழுவியதே ஆரோகணம் என்று சொல்லப்படுகிறது. ஆரோகணம் என்றால் கட்டி தழுவுதல். அப்படி கட்டி தழுவி காயத்தை ஆரோகணம் செய்ததால் காயரோகணம் என்று பெயர் பெற்ற அந்த திருத்தலம் அமைந்திருக்கிறதற்கு பின்புதான் இந்த சாபம் தீர்த்த விநாயகர் ஆலயம் இருக்கிறது. இது அதற்கு எதிர்பக்கத்திலே இருக்கிற சட்டநாத சுவாமி ஆலயத்தினருக்கு உபகோ

ாக இருக்கிறது. தனித்த விநாயகராக வீற்றிருக்கிறார், அருள் பாலிக்கிறார். கானபாத்தியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கணபதி வழிபாட்டு முறைகளிலே அமைந்து பின்னாளிலே அது சைவ வைணவங்களிலும் பரவி இன்றைக்கு எல்லா இடங்களிலும் வணங்கப்படுகிற இறைவனாக கணபதி இருக்கிறார். மூல முதற்கண்ணாக இருக்கிறார், முக்கண் முதல்வனாக இருக்கிறார், விவ்வினையை தீர்ப்பவராக இருக்கிறார், விக்னேஸ்வரன் என்று பெயர் பெற்றிருக்கிறார். தர்மங்கள் வழி நின்று வருபவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து துன்பங்களை நீர்க்கக்கூடியதுதான் விக்னேஸ்வரன் என்று பெயராக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்புகளால் அமைந்த அந்த விநாயகரை இன்றைக்கு நாகப்பட்டினம் என்கின்ற திருத்தலத்திலே வரலாற்று சிறப்புமிகு துறைமுக பட்டணத்திலே ஒரு பக்கத்திலே நாகூர் ஆண்டவர் என்கின்ற தலம், நடுவிலே காயரவன சுவாமி சவுந்தரராஜ பெருமாள், அதன் பிறகு தெற்கிலே வேளாங்கண்ணி திருத்தலம், இப்படி அமைக்கப்பட்ட ஒரு நல்லிணக்கமான சூழல் அமைந்த ஒரு பகுதியில் இருக்கின்ற சாபம் தீர்த்த விநாயகர் ஆலயத்தில் இருந்து இன்றைய கணபதி உலா வந்தது. கணபதியினுடைய வாழ்த்தும் அந்த ஆசியும் எல்லா மக்களுக்கும் போய் சேரும், எல்லா மக்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த சாபங்கள் தீர்க்கப்படுகின்ற வகையிலே, அவர்களுக்கான நல்வாழ்க்கு அமைகின்ற வகையிலே கேட்டுக்கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் மலரும் முகத்தான் இந்த கணபதி இப்பொழுது உலா வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியோடு நிலையம் திரும்புகிறோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், பாரத் டைரி வழங்கிய அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: மகை அணியும் நங்கைவளும் அழகாயிரம் சேருவே.
1: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் பாரத் டைரி.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9:00.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கரகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுக்கிட்டு இருக்க மாமா.
10: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் தொடக்கமாக சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: பரஞ்சோதி தங்கம் பல

0: காலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
3: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்.
4: அடுத்தா தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லிசாய் வாங்க
3: அருண் என்டர்பிரைசஸ் எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
4: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
5: நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
6: புரதச்சத்து மெயினாகவே உடல் வளர்ச்சிக்கு தான் பில்டிங் பிளாக்ஸ்னு சொல்லுவோம் நம்ம புரதச்சத்து. அது முழு தானியங்கள் முழு பயிர்லேருந்து நம்ம கிடைக்குது. அதாவது பருப்பு வகைகள், தோரம்பருப்பு, பயத்தம்பருப்பு, பிளாக் கிராம்டால், ராஜ்மா, பீஸு, அந்த மாதிரி எல்லா வகையான பருப்பு வகையிலேருந்து நம்ம கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பால், பன்னீர், முட்டை, மீன், கோழிக்கறி, எல்லா வகையான நட்ஸு, பாதாம், பிஸ்தா, இதுலேருந்துலாம் நமக்கு புரதச்சத்து அதிகமாக கிடைக்குது. அடுத்து கொழுப்பு சத்து ஃபேட்டுன்னு சொல்லுவோம். ஆற்றல் மற்றும் உடல் சூட்டிற்கு ரொம்ப அவசியமான ஒன்று ஃபேட். ஃபேட்ஸ் எதுலேருந்துலாம் கிடைக்குது? எல்லா வகையான நம்ம ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலை, எள்ளு, முந்திரி, வால்நட், தேங்காய், நெய், வெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இதுலேருந்தும் நமக்கு ஃபேட்ஸ் கிடைக்குது. வைட்டமின்கள், மினரல்ஸ், அதெல்லாமே நமக்கு வந்து அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இம்யூனிட்டி பவர், இது எல்லாமே கொடுக்கும். பழங்கள்லேருந்து நமக்கு நிறையா வைட்டமின்ஸ் கிடைக்குது. ஆரஞ்சு, எலுமிச்சை, நெல்லிக்காய், அதுலேருந்துலாம் நமக்கு விட்டமின் சி கிடைக்குது. விட்டமின் சினா அஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்லுவோம். அதுலேருந்து நமக்கு வந்து அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்குது. அயன் அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அன்னாசி பழம், மாம்பழம், பப்பாளி, இதுலேருந்துலாம் நம்ம எல்லோ ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்ன்னு சொன்னாலே அதில் வைட்டமின் ஏ அதிகமாக நிறைந்திருக்குன்னு சொல்லுவோம். வைட்டமின் ஏ கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வை கம்மியானவங்க, மாலை கண் நோய், இந்த மாதிரி வியாதி வரவங்கலாம் அதிகமாக விட்டமின் ஏ எடுத்துக்கணும். அதுவும் எல்லோ ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் உள்ள ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம நிறைய கன்சியூம் பண்ணோம்னா நமக்கு ஐ, ஹேர் லாஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. காய்கறிகள்னு பார்த்தோம்னா கேரட், தக்காளி, குடைமிளகாய், முட்டைக்கோஸ், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா மினரல்ஸ், அதாவது தாது உப்புக்கள், எலும்பு மற்றும் ரத்த பலத்திற்கு தேவைப்படும் தாது உப்புக்கள் எதுலேருந்துலாம் நமக்கு கிடைக்கணும். எல்லா வகையான கீரைகள், பழங்கள், தானியங்கள், இதுலேருந்து நமக்கு நிறைய தாது உப்புகள் கிடைக்குது. அதாவது அத்திப்பழம், ராகி, பேரிச்சம்பழம், இதுலேருந்துலாம் நமக்கு அயன், கால்சியம், இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் டயட்ரி ஃபைபர் அப்படிங்கும் போது நார் சத்து நிறைந்த உணவுகள், நார் சத்து நிறைந்த உணவுகள் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இதுலேருந்துலாம் நமக்கு நிறைய கிடைக்குது. நீர் சத்துன்னு சொன்னாலே வாட்டர். வாட்டர் நமக்கு ஃபுட்ஸ்லேருந்தும் கிடைக்குது, நீர் காய்கறிகள்லேருந்தும் கிடைக்குது. நம்ம நிறைய தண்ணீர் குடித்தோம்னா அதுலேருந்து நமக்கு நீர் சத்து கிடைக்கும். அடுத்து பெண்களுக்கு பெரும்பாலும் மாதவிடாய் காலத்தில் பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஊட்டச்சத்து தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அதிகமாக என்னென்ன நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி டிசீஸ் இருக்கும் அப்படின்னா ரத்த சோகை தான் மெயினாக இருக்கும். இரும்பு சத்து குறைபாடு, ரத்தப்போக்கு, சோர்வா இருக்கிறது, தலை சுற்றல், இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவை அவங்க எடுத்துக்கணும். அந்த காலகட்டத்தில் கட்டாயம் அவங்க சாப்பிட வேண்டிய விஷயங்கள் முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, நிறைய கீரை வகைகளை அவங்க சேர்த்துக்கணும். அப்புறம் அயன் ரிச் ஃபுட்ஸ்லாம் சேர்த்துக்கணும். அயன் ரிச் ஃபுட்ஸ்ன்னு பார்க்கும்போது பேரிச்சம்பழம், அத்திப்பழம், உலர் திராட்சை, ராகி, கம்பு, இதுலலாம் அதிகமாக நமக்கு கால்சியம், அயன்லாம் ரிச்சாக இருக்கும். அதெல்லாம் சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு ரத்த சோகை வராமல் நம்ம தடுக்கலாம்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
0: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி, இயற்கையை

0: பயணிக்க இணைகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோள் கிடங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பரபரப்பான சுறுசுறுப்பான இந்த இனிய காலை பொழுதில் அமைத்திருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நம்முடைய காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதாகை விடுத்திருக்கிறோம். அந்த பதாகையில் ஒரு கேள்வியையும் விடுத்திருக்கிறோம். என்ன கேள்வியை கொடுத்திருக்கிறோம்?
7: கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ பஸ்ஸில் தூங்கிக்கிட்டே போறீங்க, ஓகேவா? நீங்கள் தூங்குறது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்க தூங்கி உங்கள் மேலே விழுந்தாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க?
0: தூங்கிக்கிட்டே போறீங்கன்னு சொன்ன உடனே தூங்குறதுக்கே போயிட்டா, தூக்கம்னா உண்மையிலேயே எல்லாருக்கும் ஒரு அலாதி இன்பம் இல்லையா, அலாதியான மகிழ்ச்சியா இருக்கும். அதனால எப்ப நேரம் கிடைக்கிதோ தூங்க வேண்டியது. ஆனா பேருந்துல தூங்குறது கொஞ்சம் சங்கடம் தான். அந்த பேருந்து தூக்கத்துல என்ன சொல்ல போறீங்க?
7: அந்த பேருந்து பயணத்துல உங்க மேல யாராவது தூங்கி விழுறாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க?
0: ஓஹோ, பேருந்து பயணத்துல தூங்கி, அதெல்லாம் காலங்காலமா நடக்கிறது தானே. அதுலயும் 3 பேர் உள்ள இருக்கையில உட்காந்தோம்னு வச்சுங்க, உட்காந்தா பரவாயில்ல, நடுவுல உட்காந்தோம்னு வச்சுங்க, வர்ற அவஸ்தை இருக்காடா, அது ஒரு தனி சுகங்க. ரெண்டு தோல்ல தூங்கி சாய்ந்து விழ, யார கலப்புறதுன்னு தெரியாம இவரு முடிச்சுக்கிட்டே இருக்க, அப்படியே கடந்து போய் ரெண்டு பேரையும் கலப்ப முடியாம அவர் இறங்க வேண்டிய இடத்த விட்டுட்டு பக்கத்து ஊர்ல இறங்கின கதையெல்லாம்
7: நிறைய இருக்கு.
0: இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உங்க தோல்ல தூங்கி விழுந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நாம இன்னைக்கு கொடுத்துருக்கிறோம். நம்முடைய நேர்கள் என்ன சொல்லியிருக்காங்க?
7: சரி, முதல்ல பாத்தீங்கன்னா யார் அப்படின்னா, அன்னப்பன்பேட்டையில இருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு, அதாவது நம்ம ரெண்டு பேருக்கும் எழுப்பி விட்டுருவாங்க, என் மேல ஏமாச ஆயிரு அப்படின்னு கோபமா கேப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: மனக்குடி ராஜேந்திரன், என் மேல தூங்கி விழுந்தா முதல்ல மெதுவா அவரை எழுப்பி எழுந்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் நேரா உட்காருங்க, என் மேல சாயாதீங்க அப்படின்னு கேட்டுக்குவேன். மீண்டும் தூங்கி விழுந்தாரும் கொஞ்சம் சத்தமாவே எழுப்பி விட்டுருவேன் அப்படின்னு இருக்காரு.
7: அடுத்ததா பாத்தீங்கன்னா, என்னப்பா தூக்கம் உனக்கு, இங்க யாருக்கும் பகல்லயே தூக்கம் வர மாட்டேங்குது, உனக்கு பஸ்ல தூக்கம் கேக்குதா, எந்திரி முதல்ல அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டாரவடியில இருந்து.
0: நீடாமங்கல வட்டம் காலாச்சேரி மணிமாறன், சிறிது நேரம் பொறுத்து கொண்டு வருவேன், அதற்கு மேல் நானும் தூங்கிடுவேன் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. இது நல்ல யோசனையா இருக்கு,
7: நல்லா இருக்குல்ல. இது
0: திரும்பி அவர் மேல நம்ம தூங்கி விழுந்தோம்னு
7: வச்சுங்க, அவங்க
0: நம்ம தூங்கிட்டு போலாம்.
7: அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா தூங்குறவங்களை எழுப்ப கூடாது,

0: நான் பொறுமையாக எடுத்து சொல்லி நன்றாக தூங்குங்கள் அப்படின்னு நான் எழுந்திரிச்சு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா அசோக் ராஜ். ஆனால் எங்கே இருந்து அப்படின்னு சொல்லலை.
1: அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாகூர் யூசுப் மாலிக். அவருக்கு என்ன சரியாக உறக்கம் இருந்திருக்காது, அதுவாக கூட இருக்கலாம், அனுசரித்து போவது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா எவ்வளவு தூரம் அனுசரிச்சு போவார் அப்படிங்கிறது தெரியல.
0: பிரதமர் அபபுரம் கவியரசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேருந்தில் இது போன்றே நிறைய சம்பவங்கள் நடந்துள்ளது, அதில் சிறுவர்கள் என்றால் என் மீது சாய்ந்து தூங்க வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சிறுவர்கள்னா பிரச்சனை இல்லை, அவங்க நம்ம தோல்ல தூங்கினாலே அது ஒரு மகிழ்ச்சியா நமக்கு இருக்கும் இல்லையா. அடுத்து பாத்தீங்கன்னா திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, பேருந்தில் அருகில் தூங்கி விழுந்தால் தட்டி எழுப்பி உட்காருங்க அப்படின்னு சொல்லுவேன், மறுபடியும் தூங்கி விழுந்தாங்கன்னா அந்த இடத்த விட்டு வேற இடத்துல போய் உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேருந்தில் என் மீது சாயும் தலையை பிடித்து நிறுத்தி விடுவேன், இல்லை என்றால் நானும் தூங்கி அவர் மேலே விழுவேன், ஏனென்றால் நானும் பஸ்ஸில் தூங்குபவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் பேரலத்திலிருந்து
1: கும்பகோணம் செந்தில் அதன் ஜெயா வேகனந்தன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாப்பாடு சாப்பிடுவவர்களையும் தூக்கத்தில் உள்ளவர்களையும் தொந்தரவு செய்யக்கூடாது சார், அதனால நல்லா தூங்கட்டும் சைலண்டா இருந்துருவேன் அப்படின்னு இருக்காரு.
0: சரி, அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா, நாழிகல்பட்டி எழில்முத்துசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் நீங்கள் எங்கே இறங்கணும்னு சொல்லுங்கள், நான் எழுப்பி விடுறேன், ஆனால் ஒன்று மேலே விழாமல் தூங்குங்க அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இந்த நீங்க காலை பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம். நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடஞ்சி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
3: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
4: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சோல் கையில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
6: உபயோகப் பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.
9: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
10: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
11: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நூறு புள்ளி 3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில பேருந்து பயணத்தில் உங்க மேல மற்றவங்க தூங்கி விழுந்தா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம். அந்த வகையில் அடுத்து யாரு பின்னூட்டம் விட்டுருக்காங்க?
12: திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பஸ்ஸில் தூங்குபவரிடம் கோபப்படாமல் எழுப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அந்த சீட்டை விட்டு எழுந்து சென்று விடுவேன், ஏனென்றால் எப்படி சொன்னாலும் மீண்டும் அவர் என் மேல தான் தூங்கி விழுவாரு அப்படின்னு குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி அனுப்பியிருக்கிறார்.
12: அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா பணமங்கட்டங்குடி அனுஷ்யா சங்கர், அப்படி யாராவது பக்கத்தில் தூங்கி மேலே விழுந்தாங்கன்னா உட்கார்ந்து இருப்பதற்கு பதிலாக நின்றுக்கிட்டே வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க தலையை கொஞ்சம் அந்த பக்கமாக திருப்பி விட்டுட்டு நான் எந்திரிச்சே நின்றுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: என் மீது தூங்கி விழுவார் என்ன நிலைமையில் அப்படி செய்கிறார் என்று பார்ப்பேன். யதார்த்தமாக இருந்தால் அவருக்கு இடையூறு இல்லாமல் ஒதுங்கி கும்பகரணன் தூங்கட்டுன்னு விட்டுடுவேன். அதே வேளையில் குழந்தையாக இருந்தால் என் மீது சாய்ந்து கொள்ள வழி செய்வேன், சூழலை பொறுத்தே நடந்து கொள்வேன். குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலிருந்து.
12: ஒரு சில முறை சொல்லி பார்ப்பேன், மீண்டும் மீண்டும் அப்படி நடந்தால் அமரும் இடத்தை நான் மாற்றிக்கொள்வேன், அமருவதற்கு இடம் கிடைக்கவில்லை என்றால் நின்று கொண்டே வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூவாகம் இளங்கோவன்.
0: அடுத்து அவங்கள தூங்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன், திரும்பவும் தூங்கினா நான் எழுந்து நின்றுடுவேன். மணக்குடியிலிருந்து சத்யா.
12: புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெரியாத நபராக இருந்தால் ஒரு மாதிரி சங்கடமாக கடுப்பாக இருக்கும், வேற இடத்துல இடம் இருந்தால் அங்கு போய் உட்கார்ந்து கொள்வேன், இல்லை என்றால் நின்று கூட போய்விடுவேன். நம்ம கூட வந்தவங்களாக இருந்தால் நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும், வேற வழி இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பேருந்து பயணத்தின் போது இருவர் அமரும் இருக்கை பெரும்பாலும் ஒருவர் அமரக்கூடிய அளவிலேயே இருக்கும். அதுல நாம அருகே அமர்வோம், நம்மையும் தூங்கி விடும்போது வரும் பாருங்க ஒரு எரிச்சல், அதுக்கு அளவே கிடையாது. இருப்பினும் கோபத்தை கட்டுப்படுத்திட்டு மேல செய்யாதீங்க அப்படின்னு கூறுவதுடன் தலையையும் அந்த பக்கமா திருப்பி விட்டுருவேன், பயணம் செய்த நிறையவே இல்லாம போயிடும்னு சொல்லியிருக்காரு சம்மனார் கோயில் குணசேகர்.
12: தட்டி எழுப்பி விட்டுருவேங்க, இல்லனா கையால கிள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரவிக்குமரன் தானி கோட்டகம் தெரிகளன்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து நான் முதலில் பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்வேன், புரிந்தால் மகிழ்ச்சி, இல்லைன்னா அதுக்காக வாதம் செய்யாம அமைதியா நான் எழுந்து விடுவேன். நல்லிளம் சுப்பிரமணியன்.
12: எனக்கு அப்படிலாம் எதுவும் நடந்தது இல்லைங்க, ஒருவேளை அப்படி நடந்தா நான் எழுந்து நின்று விடுவேன் அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல்
0: கீழ்குடியிருப்பிலிருந்து சிங்காரவேலு, முதல் தடவை நானாக எதுவும் சொல்லாமல் அவரது தலையை மெதுவாக தள்ளி வைப்பேன், மீண்டும் மீண்டும் தூங்கி விழுந்தால் அவரை எழுப்பி நேராக உட்கார சொல்வேன் அப்படின்னு இருக்கார்.
12: காரைக்கால் புதுத்துறையிலேருந்து செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன போங்க இப்படி கேட்டுட்டீங்க, கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருந்ததுன்னா பஸ்ஸில் தூங்கி விழுந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த 3 நாள் அல்லது 4 நாள் டூர் போகிற பாருங்க, ஐயையோ படுற பாடு வேறு தான் போங்க, வடிவில் சொல்கிற மாதிரி தூங்குன்னு நம்மளும் தூங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து

0: எங்களை கேட்டீங்களா சார் அப்படின்னு அவங்க ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. நீங்களும் சொல்லுங்க சார் அந்த அனுபவத்தை அப்படின்னு இருக்காங்க. கடைசியா நம்ம சொல்லுவோம். அடுத்து இன்னொரு வேண்டுகோளும் விடுத்திருக்கிற, ஒரு ஐடியில இருந்து ஒரு கமெண்ட் மட்டும் போட சொல்லுங்க சார், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அப்படி ஒரே ஐடியில ரெண்டு பின்னூட்டம் வந்தா கூட நம்ம வந்து அதை படிக்கிறது இல்லை, நம்ம வந்து அதை தவிர்த்துடுவோம். அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன், பேருந்து பயணத்தில் என் மீது தூங்கி விடுவரை தட்டி எழுப்பிடுவேன், ஊர் போகும் வரை விழிப்புணர்வுடன் உங்கள் உடமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள செய்வேன், ஊர் போகும் வரை விழித்திருந்து செல்லும்படி அறிவுறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
1: அடுத்த பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், நானே சில சமயங்களில் பக்கத்தில் உள்ளவர் மீது தூங்கி விழுந்திருக்கிறேன், ஏனென்றால் இரவு வேலை பார்த்துவிட்டு பஸ்ஸில் பயணம் செய்வதால் தூக்கம் வந்துவிடும், பக்கத்தில் உள்ளவரிடம் சொல்லிவிடுவேன், விடிய விடிய வேலை பார்த்துட்டு வந்தேங்க, கொஞ்சம் அசதியாயிடுச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இந்த இனிய பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை, இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் பேருந்து பயணத்தில் உங்கள் மீது பக்கத்தில் இருக்கோர் தூங்கி விழுந்தா உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும், என்ன செய்வீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அந்த வகையில் அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, கொள்ளிடம் கருணாநிதி பாவம்னு விட்டுற வேண்டியதான் அப்படின்னு இருக்காரு.
1: அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மேலொடுதுறை சேப்பு விஜயராகவன். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, என்னை சார்ந்தவராக இருந்தால் அட்ஜஸ்ட் செய்து கொள்வேன், வேறு நபராக இருந்தால் தலையை நிமிர்த்து விடுவேன், மீண்டும் மீண்டும் சாய்தால் சாயாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலத்தேரு பத்மாவதி ஸ்ரீதர்.
0: அடுத்தது வந்து மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன். நானே சில சமயங்களில் பக்கத்தில் உள்ளவங்க மேலே தூங்கி விழுந்திருக்கிறேன் சார். ஏன்னா இரவு வேலை பார்த்து விட்டு பஸ்ஸில் பயணம் செய்தால் தூக்கம் வந்துடும். பக்கத்தில் உள்ளவரிடம் சொல்லிவிடுவேன், விடிய விடிய வேலை பார்த்துட்டு வந்தீங்க, கொஞ்சம் அசதி ஆகிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் சொல்ல மாட்டார், பரவாயில்லைங்க அப்படிம்பார். ரயில் பயணங்களில் எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு அனுப்பியிருக்கார்.
1: அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, கீழ்கொடியிருப்போ ஜான்சி கவியரசி, என் மீது தூங்கி விழுபவரை எழுப்பி நேராக உட்கார சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து காரைக்கால் பத்மாவதி, என்னை சார்ந்தவர்களாக இருந்தால் அந்த பின்னூட்டத்தை நீங்கள் படிச்சிட்டீங்க இல்லையா. அடுத்து அதம்பார் கலைச்செல்வி செல்வம், நிறைய நடந்திருக்கு, தோள்பட்ட வலிக்கு வரை பொறுத்து கொள்வேன், அப்புறம் அவர்களை எழுப்பி விட்டு நான் கொஞ்சம் நகர்ந்து கொள்வேன் அப்படின்றார்.
1: அடுத்தது காரைக்கால் நளினி, எங்கள் ஊர் ராமநாதபுரத்துக்கு செல்லும் பொழுது நாங்கள் குடும்பத்தோடு தான் போவோம், அதனால் என் தம்பி மனைவி தான் என் பக்கத்தில் உட்காருவாங்க, தோல் மேலே சாஞ்சு தூங்கட்டுன்னு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து ஓசூர் கோகுமார், தட்டி எழுப்புவேன், அவர் தலையில எண்ணெய் வைக்கவில்லை என்றால் சகித்துக் கொள்வேன் அப்படின்னு அனுப்பியிருக்கிறார். ஆமா, அது ஒரு சங்கடம் இல்லையா, நல்ல எண்ணெய் தடவிட்டு வந்து இவரும் வெள்ள சட்டை போட்டுட்டு பக்கத்துல உட்கார்ந்து
1: முடிஞ்சது.
0: அடுத்து
1: பாத்தீங்கன்னா, அழிவலம் சக்தி முருகானந்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூங்கும் போது சற்று நேரம் பொறுத்துக் கொள்வேன், தூக்கம் என்பது காசு கொடுத்தாலும் வருவதில்லை, அவருடைய சூழ்நிலையை பொறுத்து நடந்து கொள்வேன், நமக்கும் அதே சூழ்நிலை வரும் என்று நினைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 9:30.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
1: நேயர்கள் கேட்கலாம். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
8: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
10: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் செய்தியும். இன்று செப்டம்பர் 8 நாள். வரலாற்று சுவடுகளில் புரட்டிய சில நிகழ்வுகளின் தொகுப்பு.
1: இன்று சர்வதேச எழுத்தறிவு நாள். கல்வி மற்றும் எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை மக்களிடையே விழிப்புணர்த்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8 நாள் சர்வதேச எழுத்தறிவு நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளை யுனெஸ்கோ அமைப்பு 1966 அறிவித்தது.

0: மக்களிடையே இயன்முறை மருத்துவத்தை பற்றிய அவசியத்தை எடுத்து சொல்லவும், இயன்முறை மருத்துவம் குறித்த நன்மைகள், நுட்பங்கள் குறித்த புரிதலை ஏற்படுத்தவும், மக்களுக்கு உடல் இயக்கம், தசை பலம் பாதுகாத்தல் உள்ளிட்ட பல விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், உடல் நலம் பேணும் தொழிலில் தனிநபர்கள் வாழ்நாள் முழுமையும் தங்கள் உறுப்புகளின் பயன்பாட்டை மீட்கவும், உலகில் உள்ள இயன்முறை மருத்துவர்களின் சேவையை பாராட்டவும் இன்று உலக இயன்முறை மருத்துவ நாள் வேர்ல்டு பிசியோதெரபி டே கடைபிடிக்கப்படுகிறது.
1: இன்று இந்தியாவின் தேசிய கண்கொடை நாள் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8ஆம் நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிகழ்வு இருவார கொண்டாட்டமாக ஆகஸ்ட் 25 ஆரம்பித்து செப்டம்பர் 8 முடிவடைகிறது. இக்காலகட்டத்தில் கண்கொடை சிறப்புகள் பற்றிய பரப்புரைகள், பொதுக்கூட்டம், கருத்தரங்கு முகாம்கள் நடத்தப்படுவதோடு பொதுமக்களுக்கு கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும், ஊக்கம் தரும் வகையிலும் இந்திய அரசு சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது.
0: இந்திய பின்னணி பாடகியும், தொழில் முனைவராக, நடிகையாக, தொலைக்காட்சி ஆளுமையாக என பன்முகம் கொண்ட ஆஷா போன்ஸ்லே அவர்களின் பிறந்த நாள் இன்று. தமிழகத்தைச் சேர்ந்த வயலின் இசை கலைஞரும் திரைப்பட இசையமைப்பாளரும், கர்நாடக இசை வாசித்தவர்களில் மிக முக்கியமாக கருதப்படுபவருமான குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களின் நினைவு நாள் என்று. இவர் இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக கவிஞரும், திரைப்பட பாடலாசிரியரும், கலைத்துறையின் தமிழக அரசவை கவிஞராக பணியாற்றியவருமான கவிஞர் புலமை பித்தன் அவர்களின் நினைவு நாள் என்று.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 9:35.
0: தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கிறங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நம்முடைய பண்பலையினுடைய முகவர் நூல் பக்கத்தில் ஒரு பதாகையை விடுத்திருந்தோம். அந்த பதாகையில் ஒரு கேள்வியையும் விடுத்திருந்தோம். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, பேருந்து பயணத்தின் போது உங்கள் மீது தூங்கி விழுபவரை என்ன செய்வீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து பார்த்து ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் காஜா நஜ்முதீன் பெரிய நடவடிக்கையை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்கள் மீது தூங்கி விழுவரை என்ன செய்வீங்க, தேவையான கேள்வி தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த அனுபவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸு கொடுப்போமேனு சொல்லியிருக்கிறாரு. அனுபவம் இல்லைன்னா வேணாம், வேணாம் அடுத்த பின்னூட்டத்துக்கு போயிடலாம் இல்லையா.
9: கண்டிப்பாக போயிடலாம். அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா, நாகூர் அலோன்ஸ் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பஸ்ஸில் பயணம் செய்யும் போது 3 சீட்டில் நடுவில் அமர்ந்தால் இடது பக்கம் உள்ளவரும் வலது பக்கம் உள்ளவரும் தூங்கி தூங்கி என்னுடைய தோளிலேயே சாய்ந்து விடுவார்கள். தன்னுடைய வீட்டில் கூட இவ்வளவு சுகமாக தூங்க மாட்டார்கள். என்னுடைய தோல் அவர்களுக்கு சுகம் தருகிறது போல், அதனால் கோபம் வந்தாலும் அவர்களுடைய சுகத்தை கெடுக்கக்கூடாது என்று நானும் பேசாமல் இருந்து விடுவேன். ஊர் வந்தவுடன் அவர்களை எழுப்பி, நீங்கள் என் தோளில் தூங்கியதற்கு ரொம்ப நன்றி என்று கூறி, அப்பொழுது அவர் என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பார் பாருங்க, அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: திருப்பவனம் ரவி, பேருந்து என்றாலே எனக்கு தூக்கம் தான் வரும், சில கிலோமீட்டர் என்றாலே தூக்கம் வந்துடும். ஆனால் பல முறை சாய்ந்துள்ளேன், என் மீதும் பலர் சாய்ந்துள்ளார்கள். என்ன செய்வது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் பயணத்தை கடந்தாக வேண்டும். தினம் தினம் ஈடுபடும் என்னை போன்றவர்களுக்கு இது நினைக்க நினைக்க சிரிப்பு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
9: அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா, திட்டச்சேரி ஏ நிஷான் ஹலிம் பயணம் மற்றும் அசதியின் காரணமாக தூங்குகிறார் என்பதை புரிந்து கொண்டு தொந்தரவு செய்யாமல் என்றவரை பொறுத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: டிஆர் பட்டினம் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேருந்து பயணத்தில் எனக்கு அருகில் உள்ளவர் தூங்கி என் மேலே விழுவதற்கு முன்னாடி நான் அவர் மேலே தூங்கி விழுந்து

0: போல நடித்து அவர் எந்திரிச்சு செல்லும்படி செய்து விடுவேன், வேற வழி என்ன செய்யறது, வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நாகூர் ரவிச்சந்திரன், நான் பஸ்ஸில் பயணம் செய்யும் போது சீட்டில் அமர்ந்திருப்பேன், அருகில் வந்து அமர்வார்கள், கொஞ்சம் நேரம் சென்றவுடன் நல்ல தூக்கம் வந்து என் தோளிலே சாய்ந்து விடுவார்கள், நானும் சொல்லி சொல்லி பார்ப்பேன், அவர்கள் தூங்காமல் இருக்க மாட்டார்கள், அதனால் நான் என்ன செய்வேன், வேறு சீட்டில் இடமிருந்தால் அங்கு போய் அமர்ந்து விடுவேன், இல்லை என்று சொன்னால் நின்று கொண்டேதான் பயணம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சேத்தூர் சீதா கலியபெருமாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பயணத்தில் தூங்குபவர்களை எனக்கு ஏதும் இடையூறுவாத அளவுக்கு தூங்கினால் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அதுவே லேசா இந்த தலையை மட்டும் ஆடி சாய்ப்பது இயல்புதான், ஆனாலும் ரொம்பவே அவர்கள் தலையை வந்து என் தோளில் வச்சா நிமிர்ந்து உட்காருங்கன்னு சொல்லுவேன். இது போன்று தோளில் லேசாக சாயும் போது ஒரு சிலர் தலையில் பேன் இருக்கும், அந்த பேன் நம்ம தலையில ஏறிடும் அல்லவா, கொஞ்சம் உஷாரகத்தான் இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதம்பா ராமன், ஒரு முறைக்கு இருமுறை சொல்லி பார்ப்பேன், பிறகு நான் இடம் மாறி அமர்ந்து விடுவேன், ஏன் வம்பு அப்படின்னு ஒதுங்கிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மகுட்டும்

0: அன்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் இந்த இனிய நேரம் 9:42. இன்னைக்கு நிகழ்ச்சியில் காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வியை விடுத்திருந்தோம். அந்த பதாகையில் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, பேருந்து பயணத்தின் போது உங்கள் மீது தூங்கி விழுபவரை கண்டால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம விடுத்திருந்தோம். கடலூர் துறைமுகம் சுரேஷ், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் சார், அவர் எந்த சூழ்நிலை வர்றாருலாம் எனக்கு தெரியாது. அதே போல் நான் பேருந்து நீண்ட பயணத்தில் வரும்போது எனது இடது கை பக்கம் தலை வைத்து படுத்திருப்பார்கள். அவர்களே தூக்கம் கலைந்தவுடன், தம்பி நான் சுகர் பேஷண்ட்டு, மாத்திரை போட்டிருக்கேன், அதான் தூக்கம் வந்துட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவேன். எழுத்துவுடன் யார் மனதையும் புண்படுத்தி விடக்கூடாது அல்லவா, அவர்கள் சூழ்நிலையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: தூங்கிட்டு போகட்டும் சார், தூக்கம் தானே முக்கியம். தோள் கொடுப்பான் தோழன், அவர்களை தோழனாக நினைத்து கொள்ள வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்னாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன்.
0: அடுத்து நச்சுப்பிள்ளை, காரைக்கால் நிறைவிலிருந்து, பேருந்து பயணத்தில் தூங்கி விழுபவரை நகர்ந்து இடம் கொடுத்து தூங்க சொல்வேன் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர் பாட்டினம் நளினி சங்கர், என்ன செய்வது என்று பொறுத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க கடலங்குடி பூங்கோதை.
0: அடுத்தது திருக்கனபுரம் ஆனந்த், அந்த தூங்குறாளே நான் தான் சார் அப்படின்னு இருக்காரு.
1: அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா, மேமாத்தூர் அமுதாசேகர், நேராக உட்காருங்க என்று சொல்வேன் சார், சொல்லுவது போல் நடுவில் உட்கார்ந்தால் மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான். தூரம் கம்மியாக இருந்துச்சுன்னா பொறுத்து கொள்ளலாம், இதே தூரம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யறது, ரொம்பவே கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: காரைக்கால் ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே ஏகப்பட்ட சுமைகள், நீ எந்திரிச்சு உட்காருப்பா அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு இருக்க.
1: பிரயாணத்தில் சில இரவுகளை பக்கத்தில் உறங்குபவர்களால் எனக்கு தூக்கம் இல்லாமல் தியாகம் செய்திருக்கிறேன். முழு இரவு பயணம் என்றால் பெறத்திலான் தான் செல்வேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்துல் ரஜாக் திட்டச்சேரியிலிருந்து.
0: ஆக்கூர் மடப்புறம் நாஜியா மன்சூர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பாவம்னு விட்டுடுவேன், யாரையும் தூங்கும் போது எழுப்ப மாட்டேன், கொஞ்ச நேரம் அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுவோம். சார் மேடம் உங்களுடைய அனுபவம் எப்படின்னு நம்மள்கிட்ட திருப்பி கேட்டிருக்காங்க, பாப்போம். நம்ம தூங்கினா சொல்லிடலாம்,
1: சொல்லிடலாம் கண்டிப்பா. கோவி கார்த்திகேயன் குடவாசல இருந்து, கடுப்பா தான் இருக்கும், ஒன்னு ரெண்டு முறை சொல்லி பார்ப்போம் அப்புறம் விட்டுடுவேன். தூக்கம் என்பது இயற்கையானது, அவர்கள் மேல் தவறு சொல்ல முடியாது. அது போல் நாமளும் தூங்கி பக்கத்தில் இருப்பவர்கள் மேல் சாயும் நேரங்களும் இருந்திருக்கிறது அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
0: பேருந்து பயணத்தில் நடப்பது சகஜம் தானே, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சில பேர் பேருந்தில் அமர்ந்ததும் தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெத்தி செல்வி.
1: அவர் ஆண் மகனாக இருந்தால் என் தோல் மீது சாய்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க நாகூர் ஜெகபர் சாதிக்.
0: அடுத்தது, என் மீது தூங்கி விடாதீர்கள் என்று பொறுமையா சொல்வேன், கோவப்பட மாட்டேன், அசதியில தானே மேலே சாய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கும்பகோணம் குமரன்.
1: பரவாயில்லைங்க, நீண்ட தூர பயணங்களில் களைப்பால் அடிக்கடி நடப்பது இயல்புதான், உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்திருக்கும் போல இருக்கிறது. அவரை எழுப்பி இப்போது நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா, நீங்கள் எந்த ஊருக்கு போய்கொண்டிருக்கிறீர்கள், பேசிக்கொண்டே அவரை தூக்கத்தை கலைத்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமூலஸ்தானம் வீரசுந்தரி.
0: வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரை செல்வி, பேருந்து பயணத்தில் நான் தான் தூங்கிட்டு போவேன், வீட்டில் இருக்கும்போது தூக்கம் வராது, பேருந்து போகும்போது எப்படிதான் தூக்கம் வரும்னே தெரியாது, ஏதோ ஊஞ்சல் உட்காந்து போறது போல தாளாட்டு போல் படுத்துக்கிட்டு போற மாதிரி இருக்கும், நான் அப்படியே பேக்கில் தலை வைத்து கலந்து படுத்து தூங்கி விடுவேன், யாரும் எதுவும் சாய்ந்து யார் மீதும் சாய்ந்து தூங்க மாட்டேன், வீட்டில் உள்ளவர்களோடு போய் அவங்க தூங்க மாட்டாங்க, அப்படி நான் தனியாக போனாலும் என் பக்கத்தில் வருவாங்க, அவங்களும் தூங்க மாட்டாங்க அப்படின்னா மொபைலில் பேசிக்கொண்டும் மொபைலை பார்த்து கொண்டும் தான் வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க அவங்க மேலே சாய்ஞ்சு தூங்கிடுவாங்க, என்ன ஒரு வசதியை பார்த்தீங்களா.
1: அடுத்ததை பார்த்தீங்கன்னா, திட்டச்சேரி எம்எஸ் ஷாகுல் ஹமீது, எப்பா என்னப்பா உனக்கு இப்படி தூக்கம், இரவு முழுவதும் தூங்காமல் என்ன செய்து கொண்டு இருந்தாய் என்று எரிந்து விழுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நாகப்பட்டினம் ரஜினிகண்ணன், தூங்காதே தம்பி தூங்காதே பாடல் பாடி எழுப்பி விட்டுருவேன் அப்படின்னு
1: இருக்காரு. அந்த பாடல் பாடி எழுப்பி விட்டுருவாங்க, நல்ல ட்ரிக்ஸ் தான் இல்லையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருப்பவர்கள் தூங்குவார்கள், நான் சில நேரம் பார்ப்பேன், இல்லை என்றால் வேறு இடம் சென்று விடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆய்மொழியிலிருந்து மணிகண்டன்,
0: நிமேலி நந்தகுமார், இதெல்லாம் பெருசுப்படுத்த கூடாது, இயல்பான ஒண்ணுதான், நாம தான் அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுசரிக்கலாங்க, அரை மணி நேரமா தொழிலப்படுத்தா எப்படி அனுசரிக்க முடியும், சரி பரவாயில்ல.
1: கத்தரிப்பலம் பாகியராஜ், பேருந்து பயணத்தின் போது தூக்கத்தை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியுடன் இனிய காலை பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பின்னூட்டங்களை யாரெல்லாம் அமைச்சிருக்காங்க?
3: அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, கோவை இளவரசன் பஞ்சநதி குளத்திலிருந்து, என்னங்க இப்படி கேட்குறீங்க, பேருந்தில் ஏறினால் எனக்கே தூக்கம் வந்துவிடும், நிறைய தருணங்களில் பக்கத்தில் உள்ள நபரின் ஏற்று பேச்சு கேட்டு உள்ளேன், அப்புறம் நான் எங்கெங்க மற்றவரை கேட்கிறது, இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம்தானே, நான் என்ன செய்ய, காலம் நேரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து காட்டூர் சிவகுமார் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு, நிறவி ராஜவேல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிறு குழந்தையாக இருந்தால் என் மடியில் படுக்க வைத்துக் கொண்டிருப்பேன், பெரியவர்களாக இருந்தால் கோபப்படாமல் எழுந்திருங்கள் என்று சொல்வேன் அப்படின்னு இருக்காங்க.
3: நிறவி கீர்த்திவாசன், வயதானவராக இருந்தால் அவர்களுக்கு என் இருக்கையை கொடுத்து இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து ஜெயங்கொண்டம் ரித்து ஒருபடி மேல போயிட்டாருங்க, வாந்தி எடுப்பது போல நடிப்பேன், பிறகு என் மீது தூங்கி விட மாட்டாங்க,
3: ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, கார்த்திகேயன் பூந்தோட்டத்துல இருந்து, நம்ம சாய்ந்து உட்கார்ந்தா தானே அவர் நம்ம மேல சாய்வாங்க, அதுவே நம்ம நிமிர்ந்து உட்கார்ந்தா எனக்கு பக்கத்தில் உள்ளவங்க மேலதான் சாய்வாங்க, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இதுவரை என் மேல் யாரும் தூங்கி விழுந்தா ஒன்னும் சொல்ல மாட்டேன், சென்னையில இருந்து அன்புராணி சொல்லியிருக்கிறாங்க.

0: சொல்லுங்க வெண்முகி, உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்குதா?
1: எனக்கு அந்த மாதிரி அனுபவம் வந்து, நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது டூர்லாம் போவோம்ல சார், அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தான் பெரிய சீட்டாக இருக்கும், மூணு பேர் சீட்டில் வந்து நம்ம சென்டர் உட்காந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்போம். கடைசியில நம்ம எப்படா அந்த ஸ்பாட்ட போய் ரீச் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிருவாங்க அந்த ரெண்டு பேரும். அந்த அனுபவம் நிறைய இருக்கு.
0: அது மாதிரி ஒரு முறை மதுரைக்கு போகும்போது, நாகப்பட்டினத்துல இருந்து மதுரைக்கு போகும்போது எனக்கு அந்த மாதிரி அனுபவம். மூணு பேரு இருக்கையில மாட்டிக்கிட்டேன்னா, நான் ஏற்கனவே நம்ம உடம்பு ஒரு மாதிரி இருக்கும், நீங்க பாத்துருப்பீங்கல்ல. நான் வந்து நடுவில் உட்காந்துட்டு, பின்னாடி உட்காந்து ரெண்டு பக்கம் உட்காந்துருந்தவங்கலாம் கொஞ்சம் உடல் நல்ல பருமனோட உட்காந்துருந்தாங்க. ஆனா ஒருத்தருடைய எடையே என்னால தாங்க முடியாது. ஆனா ரெண்டு பேரும் ஒரே
1: டைம்ல சாஞ்சிருப்பாங்க.
0: நானா இருக்கானா அப்படின்னு எனக்கே தெரியல. கொஞ்ச நேரம் பார்த்தேன், முடியல, நானா எழுந்திருச்சு நின்னுட்டேன், வேற வழி இல்ல.
1: ஆமா, வேற வழி இல்ல.
0: ஆனா அந்த இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் போதுமானதா இருந்தது. என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா, ரெண்டு பேரும் தூங்கி விழுந்தா அவங்க தலைய முட்டிக்கிட்டாங்க பாருங்க, ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு
1: அதுல உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு
0: சந்தோஷம் ஆப்பா அப்படினு. அப்படிதான் நம்ம பயணம் எல்லாம் இதுவரைக்கும் கடந்து இருக்குது. ஆக இன்னைக்கு வந்து நம்முடைய காரைக்கால் பண்பலையில பின்னூட்டங்களை இடுங்க அப்படினு சொன்ன உடனே முகநூல் பக்கத்துல அந்த கேள்விக்கான பின்னூட்டங்களை நம்முடைய நேயர்கள் நிறைய இட்டிருக்காங்க. வந்திருந்த கிட்டத்தட்ட 80 பின்னூட்டங்கள் அளவுக்கு வந்திருக்குது. எல்லாத்தையும் இன்னைக்கு வாசிச்சிருக்கோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட இன்றைக்கு வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி நம்மிடமிருந்து விடைபெறவிருக்கிறது.

நேர்களது வரை கேட்டு மகிழ்ந்தது. பாயிண்ட் டு பாயிண்ட். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. முந்துவதில் இல்லை பெருமை, பாதுகாப்பாக சேருவதே முழுமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேரம் 10 மணி. நேர்கள் இனி கேட்கலாம். சிந்தனை அரங்கம். நித்தமித்தம் ஒரு புத்தம்புது தலைப்பினில் உலாவரும் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று எழுத்தறிவினால் அடைவது அறிதலா புரிதலா இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். நல்ல நல்ல கருத்துக்களோடு பேச ஆர்வத்தோடு காத்திருக்கிற அன்பு நேயர்கள், சுழி 4368 என்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 2311231 இந்த எண்ணிலும், 2994 சுழி இந்த எண்ணிலும், 2995 சுழி இந்த எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அன்பின் நேயர்களுக்காக இன்னும் ஒரு அலைபேசி எண் 9566427231.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: எழுத்தறிவு இல்லாமல் இருப்பது ஒரு மனிதன் இருளில் வாழ்வதை போல. எழுத்தறிவு இல்லை என்றால் அது ஒருவரது வாழ்க்கையை மட்டுமல்ல சுற்றியுள்ள சமூகத்தையும் பாதிக்கக்கூடும் அல்லவா? எழுத்தறிவு இல்லாவிட்டால் விடுதலை கூட ஒரு வெற்று வார்த்தை தான் என்று சொல்கிறார் நெல்சன் மண்டேலா. ஐயன் திருவள்ளுவர் பெருமானும் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொன்னுடையர் கல்லாதவர் என்கிறார். அரசியல், சமூகம், பொருளாதாரம் இது குறித்தான உரிமைகளை அறிந்து கொள்ள எழுத்தறிவு அவசியமாகிறது. தன்னை சுற்றி இருக்கிற உலகை புரிந்து கொள்ள, ஏன் தன்னைத்தானே புரிந்து கொள்ள எழுத்தறிவு அவசியமாகிறது. இந்தியாவில் எழுத்தறிவினுடைய விழுக்காடு 78 என்கிறது புள்ளி விவரங்கள்.

0: உலகம் முழுக்க எழுத்தறிவு என்பது முழுமை பெற்றால் மட்டும்தான் வளர்ந்து வரும் நாடுகள் கூட வல்லரசாக முடியும். ஆக எழுத்தறிவு ஒரு மனிதனுடைய அடிப்படை களத்தையே அடித்தளமாக்குகிறது. இப்படி எழுத்தறிவு அடைகிறோம் என்றால் அந்த எழுத்தறிவினால் நாம் அடைகிற பயன் சாதாரணமாக அறிந்து கொள்வதா அல்லது ஆழ்ந்து புரிந்து கொள்வதா, இதைத்தான் இன்றைய தலைப்பாக நாம் நேர்களுக்கு தந்திருக்கிறோம். எழுத்தறிவினால் அடைவது அறிதலா புரிதலா? நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். நலமா இருக்குங்க. யார் பேசுறீங்க ஐயா? பேசுங்க.
1: எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். அதாவது நமக்கு வந்து எல்லாமே அதுல புரியும் சார். எழுத்தறிவு இருந்தா நம்ம படிச்சு இப்ப நாட்டு நடப்புல என்ன நடக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி,
1: அதனால புரிதலும் வரும். அதாவது இப்ப என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சு நடந்துக்கலாம். நமக்கு வந்து எழுத்தறிவு இல்லாதவன் எதையுமே.
0: சரி, எழுத்தறிவு நாம் பெற்றுவிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனிதருக்கு எழுத்தறிவு கிடைத்திருக்கிறது, அதாவது அவர் எழுத்தறிவை அடைந்து விட்டார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில அந்த எழுத்தறிவின் மூலமாக அவர் அடைந்திருப்பது என்ன? சாதாரணமா நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னா இல்ல, ஆழ்ந்து புரிந்து கொள்வதற்கான சூழலா?
1: புரிந்து கொள்ளுங்க,
0: புரிஞ்சுப்பாங்க. சரிங்க,
1: படித்தவங்க ரெண்டுமே
0: இருக்கும்
1: சார். அறிதலும் புரிதலும் ரெண்டுமே உண்டு.
0: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். மாப்பு அன்பழகன் அவர்களுக்கு வணக்கம். காமேஸ்வரம். நான் படிப்பு குறைவு சார்.
0: உங்க பேரை சொல்லாம என் பேரை சொல்லிட்டு வந்திருக்கீங்க, உங்க பேரை சொல்லுங்க.
2: அதாவது அன்போட வெளிப்பாடு வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா என்னைய மறந்து அடியர் பாலு.
0: சொல்லுங்க.
2: அதாவது உங்களுக்கு இந்த தமிழ் புலவர் நாள்ல 7வது 9வது தான் பாஸ் பண்ணேன். ஆனா அந்த எழுத்தறிவு அப்படிங்கறது வந்து இன்னைக்கு அதோட இன்னைக்கு நாம வந்து தேசிய வந்து கண் தான தினம் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு 60 வயசு வரைக்கும் பார்வை கண்ணாடி போடாம இருக்குன்னு சொன்னாக்கா நாம படிப்பு கம்மியா இருந்தாலும் எழுதி எழுதி பழகணும்.
0: சரிங்க.
2: இப்ப வானொலிக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு 33,000 கடிதம் எழுதியிருக்கேன் 20 வருஷத்துல.
0: சரி.
2: எழுதுறப்ப என்னன்னா மூளை செய்து உடல் உறுப்பு வந்து நோய் நொடினும் ஆரோக்கியமா இருக்கு. அந்த ஓசிரியன் கடிதம் எழுதுன்னு யாருக்கும் சொல்ல மாட்டேன். இன்னமும் பத்திரங்களை நானே எழுதுவேன். ஒரு மனு எழுத போறப்ப இந்த டிகிரி 1 டிகிரி 2 டிகிரி வாங்கினவங்க அந்த ஆட்சித்தலைவர் எல்லாம் ஆபீஸ்ல பாக்குறப்ப அப்படியே கையை கட்டிட்டு 50 ரூபா காசு கொடுத்து நிக்கிறாங்க.
0: சரி,
2: நீங்க எல்லாம் ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணணும். ஒரு 70 ரூபா செலவு பண்ணா ஒரு புத்தக நிலையத்துக்கு போனாக்கா யாராட்டம் மனு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வெறும் 70 ரூபா நாகப்பட்டினம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குது 70 ரூபா அந்த புக்கு அதை வாங்கினாக்கா யாராட்டம் மனு கொடுக்கணும் அப்படிங்கறத எழுதலாம்.
0: சரி, குண்டு குண்டா. இப்ப அந்த அடிப்படை கல்வி என்பது ஒரு மனிதருக்கு கிடைத்து விட்டால் அவர் என்ன நிலையில இருக்கிறார், அதாவது சாதாரணமாக அறிந்து கொள்வதற்கு மட்டும்தானா அல்லது ஆழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கா?
2: ஆழ்ந்து நம்ம வாழ்க்கையை தான். இந்த ஒரு தண்ணி ஓடி இன்னைக்கு வேளாங்கண்ணில 10 லட்சம் பேர் இருக்காங்க, தண்ணி வீணா போயிட்டு டெய்லி ஒரு 5000 லிட்டர் அதை நான் நிப்பாட்டிருக்கேன்னா அந்த கையில எழுதுனா அந்த மனு.
0: சரி,
2: அதை கொண்டு போய் வந்து மாவட்ட ஆட்சியர் கொடுத்தேன், பத்திரிகையில கொடுத்தேன். எழுத்தறி வந்து ஒரு மனுஷனை வந்து வாழ வச்சு. நன்றி. மாப்பு
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
3: ஐயா இனிய காலை வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
3: வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: ஐயா பேசுங்க.
3: அதாவது எழுத்தறிவு இருந்தால் தான் சார் உலகத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். எழுத்தறிவு இருந்தால் அதனால நம் தாய் தந்தவர்கள் நம்ம 1980க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய தாய் தந்தைகள் கல்வி அறிவு இல்ல. அதனால வந்து உங்க பிள்ளைங்க அதுக்கு பிறகு அந்த கல்வியினுடைய புரிதல் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த அறிவு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த புரிதல் இருந்ததுன்னு வச்சுங்க, புரிதல் இருக்கிறதுனாலதான் வாழ்க்கையில நம்ம மேம்படுறோம். அதாவது அறிவை படிக்கிறோம். ஒரு ஆசிரியர் எனக்கு ஆசிரியர் எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன, ஒரு பாடகம் படிக்கிற தம்பி அந்த பாடத்தை புரிஞ்சுக்கிட்டு படி. அந்த பாடத்தை புரிந்து கொண்டு படித்தோம்னா அதுல இருந்து அந்த அடிப்படை ஆதாரமான நம்ம அறிந்து கொள்ளலாம்.
0: சரி,
3: இந்த எதையும் படிக்க கொள்ள எது சொல்லுவாங்க, எழுதி பாரு. எழுதி பாக்குறது எதுக்கு, நன்கு அறிந்து கொள்வதற்கு. நல்ல தீர படிப்பதற்கு, ஆராய்ந்து பார்ப்பதற்கு. அப்போ ஒரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நல்ல புரிதல் இருக்கணும். அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கல்வி பாடமாக இருந்தாலும் சரி, முதலில் புரிதல் இருக்கணும். புரிதல் இருந்துன்னு வச்சுங்க அந்த விஷயம் வந்து நல்ல ஒரு நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். நீ மேம்பட்ட உலகத்துல இருக்கிறோம்னா ஒரு ஒரு விஷயத்திலயும் ஒரு நீ புது புது கண்டுபிடிப்புகள் வருது, விஞ்ஞான வளர்ச்சிகள் வருது. புரிதல் நம்மகிட்ட இருக்கு, மக்கள் தேவைக்கு ஏற்ப இது வேணும் அப்படிங்கிறது. சுற்றுச்சூழலே இன்னைக்கு எடுத்துக்கிட்ட இயற்கை நமக்கு வந்து நம்ம இயற்கையை புரியாம இருந்தோம், அறியாம இருந்தோம். இன்னைக்கு இயற்கை நமக்கு நிறைய பாடங்களை புரிய வைக்குது.
0: சரி,
3: அப்ப நம்ம அந்த அந்த இயற்கை

0: அறிந்து கொள்றோம்.
1: நாம வந்து அறியாமையாக இருக்கிற பொழுது இயற்கை நமக்கு புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு
0: சொல்லி ஏற்படுத்தி விட்டது.
1: சரிங்க,
0: ஏற்படுத்தி விட்டது ஐயா.
1: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
0: நன்றி.
1: அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: கருத்து விதைகளை தூவி அறிவிக்கிற வச்சியும் பண்பலையின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளரை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொற்கொள்ளுங்க.
1: ஐயா சொல்லுங்க.
2: எழுத்து வந்து புரிதலா அறிதலான்னு கேட்டிருக்கீங்க. எழுதுவது வந்து புரிதல் தான் ஐயா.
1: புரிதல் தான்.
2: அதாவது நான் எழுதின ஒரு கவிதையில சொல்லியிருந்த வரிகளும் வாழ்க்கையும் எழுத்துக்களை சுமந்தால்தான் வார்த்தை, வார்த்தைகளை சுமந்தால்தான் வரிகள், வரிகளை சுமந்தால்தான் கவிதை, காவியம், கட்டுரை, கற்பனை எல்லாமே. அதனால எழுத்துக்களை சுமந்தால்தான் வார்த்தைங்கனால இந்த நம்ம வந்து எழுதுவதை புரிந்து கொள்ள முடியாது. ஆசிரியர் பாடம் நடத்துற போது வீட்டில் போய் எழுதி பாருப்பாங்க.
1: சரிங்க.
2: எழுதணும்னா நமக்கு புரிதல் ஏற்படும்.
1: நிச்சயமா.
2: அதனாலதான் புரிதல் வரும். எழுத்து அதுக்காகத்தான் எழுத்தறிவு இயக்கமும்
1: உலக எழுத்தறிவு நாள் ஒட்டி தான் இந்த தலைப்பை நம்ம தந்திருக்கிறோம்.
2: உலக எழுத்தறிவு நாள்.
1: சரிங்க.
2: கடிதம் எழுதுறது மட்டும் இந்த கைபேசியால தொலைந்து விட்டது. கடிதங்கள்லாம் எழுதி அழகா எழுதுவது, விருப்பங்களை சொல்வது இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் குறைந்து விட்டது.
1: குறைந்து விட்டது. ஆமா, எழுதி பழக வேண்டும். மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. வார்த்தைகளை நாம் அறிந்து கொண்டால், வாழ்க்கையை நாம் அறிந்து கொண்டால் புரிதல் என்பது தானாகவே வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார். வாழ்க வளமுடன்.
1: வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா.
3: விலமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறேன் சார்.
1: பேசுங்கம்மா.
3: எழுத்தறிவு பெறுவதனால சார் முதல்ல அறிதலும், அறிதலினால புரிதலும் கிடைக்குது சார். அறிதல் என்பது தொடக்கம், புரிதல் என்பது முதிர்ச்சி.
1: அவ்வளவுதான்.
3: புரிதல் தான் சார் படிக்கவும் சரி எது தவறுனு சுயமா சிந்திக்கக்கூடிய திறமையை தருது. நம்மை அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வைத்து வழி நடத்துது. நமது கருத்துக்களை மற்றவர்களுக்கு தெளிவாகவும் கோர்வையாகவும் எடுத்துரைக்கும் ஆற்றலை தருது. புதிய சொற்களை கற்கவும் பேசும் போது தகுந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பண்பும் மேம்படுகிறது.
1: சரி.
3: இந்த புரிதலை திட்டமிட்டு செயல்படும் ஒழுக்கத்தை கற்றுத்தருது. மேலும் ஒரு புத்தகத்தை படித்து புரிந்து கொண்டு மற்றவர் கருத்துக்களை கேட்கும் பொறுமையையும் வளர்க்குது.
1: சரிங்க.
3: புரிதல் வந்து சார் நம் நாட்டின் சட்டங்களையும் கடமைகளையும் அறிய செய்து பொறுப்புள்ள மனிதனாக வாழும் பண்பை நமக்கு தருது.
1: சரி. ஒரு ஆசிரியை அப்படிங்கறதுனால உங்ககிட்ட ஒரு கேள்வி. இயல்பா வந்து நம்ம கையெழுத்து போட தெரிந்தாலே வந்து எழுத்தறிவு பெற்றுவிட்டோம் அப்படின்னு ஒரு மனநிறைவை அடைந்து விடுகிறோம் அல்லவா, அது சரியான புரிதல் தானா? அது
3: அப்படி இல்ல சார். ஒண்ணுமே தெரியாம இருந்தவங்க சார் நம்ம கையெழுத்து போட கத்துக்கிட்டோம், எழுத்து கத்துக்கிட்டோம், நம்ம ஏதாவது எழுத்து கூட்டி படிக்க பண்ணுவோம், செய்வோமா, முயற்சி பண்ணுவோமாங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக வைக்கிது சார்.
1: சரிங்க.
3: அவங்கள வந்து மேலும் மேலும் வந்து தூண்டுதல் செய்து சார். இந்த எழுத்தை நம்ம கத்துக்கிட்டோம்னா அதை வந்து எப்படி படிக்கணும், அடுத்தவங்க அக்கா பேர் எப்படி எழுதணும், அம்மா பேர் எப்படி எழுதணும், அப்பா பேர் எப்படி எழுதணுங்கிற ஒரு ஆர்வத்தையும்
1: ஆர்வத்தை உண்டாக்கிடும் இல்லையா.
3: நிறைய ஈடுபாடு ஏற்படுத்தும் சார்.
1: மிக்க மகிழ்ச்சிமா,
3: ரொம்ப நன்றி.
1: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க. வணக்கம்.
4: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்
1: பேசுங்க. குளஞ்சியப்பன் ஐயா.
4: எழுத்தறிவினால் அடைவது அறிதலா புரிதலா? அதாவது இப்ப நாம உடம்புக்கு சாப்பிடுறோம்னா உடம்புக்காக சாப்பிடுறோமா இல்ல நம்ம உயிர் வாழ சாப்பிடுறோங்கிற மாதிரி தான் இது.
1: நீங்க வேற மாதிரி யோசிச்சிருக்கீங்க. சரி.
4: ஆமாங்க. இல்லைங்க, இது வந்து இன்னைக்கு நம்ம வந்து இது முதன்மை வகிக்கிறது என்னன்னா புரிதல் தான்.
1: இன்னைக்கு
4: எழுத்தறிவு இல்லாம எவ்வளவு பேர் முன்னாடி ஒரு நாயர் சொன்னாரு பாருங்க, உங்க அந்த அலுவலகத்திலயும் போய் நின்றுட்டு இருக்காங்க.
1: ஆமா ஆமா.
4: நான் எனக்கு தெரிஞ்சது நான் எழுதி கொடுத்துட்டேன். அது போல அந்த எழுத்தறிவுங்கிறது அவசியம் தேவை. அதனாலதான் இன்னைக்கு அந்த காலத்துல படிக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் முதியோர் கல்வின்னு வச்சாங்க.
1: ஆமா ஆமா.
4: அப்ப இந்த எழுத்தறிவுனால் நாம எங்கு சென்றாலும் நம்மை முதன்மைப்படுத்தக்கூடியதா தான் இருக்கும். நம்ம படிக்காத தெரியாதவங்க பின்னாடி தாங்கி தாங்கி தாங்கி நின்றுட்டு போகணும்.
1: நிச்சயமா.
4: அதே வேளையில பாத்தீங்கன்னா இப்ப எழுத்தறிவு இல்லைன்னா அறிதல் அது அங்க முக்கிய அங்கம் வகிக்குது. செவி வழியாக பாடல்லாம் இருக்கு, படித்ததுனால் அறிவு பெற்ற ஒரு 1000 உண்டு, படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டுன்னு. அதனால எது எப்படி இருந்தாலும் எழுத்தறிவுங்கிறது அவசியம். இன்னைக்கு வந்து அந்த எழுத்தறிவை எப்படி வேணாலும் நம்ம கத்துக்கலாம்.

0: முக்கிய அங்கம் வகிக்கிறது தாங்க என்னுடைய கருத்து.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
2: வாடிக்கையாளர்களின் வேடுகோளுக்கிறங்க ஆடி தள்ளுபடி செப்டம்பர் 6 வரை நீட்டிப்பு. இப்போதே 10% தள்ளுபடியில் ஆடுகளை வாங்கி உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள். திருச்சி சாரதாஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காற்றலையில் கைகோர்த்து கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் எழுத்தறிவினால் அடைவது அறிதலா புரிதலா, இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைப்பில் வருகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் சார், நான் நாகூர்ல இருந்து பாண்டியன்
1: பேசுறேன். பேசுங்க ஐயா.
5: அதாவது எழுத்தறிவு அப்படிங்கறது வந்து முதல்ல நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு
1: கேட்டா,
5: ஒரு எழுத்து அறிவு கிடைக்குதுன்னா அதுல புரிதல்
1: வேணும்.
5: இது எங்க கிடைக்கும்? முதல்ல தாய்மொழியில அந்த எழுத்துக்களை புரிஞ்சுக்க கூடிய கெப்பாசிட்டியை நம்ம
1: வளர்த்துக்கணும்.
5: முதல்ல தமிழ சரிவர நம்ம கற்கணும். இப்ப பொதுவாகவே அன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் படிச்ச பையன் வந்தான். என்கிட்ட வந்து சில பசங்க வந்து பார்ட் டைம் ஜாப் பாப்பாங்க. பையன்கள்ல ஒருத்தன் ஒரே ஒரு பில்லு போடுங்க, இங்கிலீஷ்ல போடவா
1: கேட்டான்.
5: அப்பதான் நினைச்சு பார்த்தேன், நாங்கெல்லாம் ரெண்டாவது படிச்சு மூணாவது படிக்கும் போது நாங்க வந்து ஓரளவுக்கு லெட்டரை படிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை எங்களுக்கு
1: வளர்த்துட்டாங்க.
5: அந்த காலத்துல இருந்த ஆசிரியர்கள் வந்து தமிழ்ல எழுதவும் படிக்கவும் ஓரளவுக்கு
1: தாய்மொழியில
5: சரியான முறையில அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாரு.
1: சரிங்க.
5: இது மாதிரிதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்னைக்கு இவ்வளவு எழுத்தாளர்களும் இன்னைக்கு மிகப்பெரிய தத்துவ ஞானிகளும் எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு
1: கேட்டீங்கன்னா,
5: இவங்க தாய்மொழிய சரியான முறையில அந்த அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டதுனால
1: புரிந்து படித்ததுனால
5: இந்த எழுத்தறிவு பேசிக் வந்து நம்மளோட தாய்மொழியில இருக்கணும். இருக்கும்போதுதான் நம்ம முழுமையான ஒரு புரிதலை அடைய முடியும்.
1: சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் சிந்தனை அரங்கத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 5:15 பாரத் டைரியின் அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
1: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ் தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீநெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி,
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி,
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. காற்றலையில் கைகோர்த்து கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் எழுத்தறிவினால் அடைவது அறிதலா புரிதலா, இந்த பொருண்மையில் நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எழுத்தறிவு என்பது எல்லோருக்கும் உடனடியாக கிடைத்து விடுவதில்லை, அது வந்து ஒரு அடிப்படை உரிமை என்பதால் சில இடங்களில் வந்து கிடைக்காமலே போய்விடுகிறது. ஆனால் அதை இது கிடைக்கவில்லையே என்று புரிதல் ஏற்பட்டவுடன் அதை அறிந்து கொள்ள முற்படுவதுதான் எழுத்தறிவினுடைய அடுத்தடுத்த படிநிலை அப்படின்னு சொல்லலாம். அப்படி எழுத்தறிவை அடைகிற பொழுது நமக்கு கிடைப்பது அறிதலா புரிதலா, இந்த பொருண்மையில் நம்மோடு பேச வருகிற நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். பேசுங்கம்மா.
6: சரி,
0: இந்த எழுத்தறிவு, ஒரு மனிதனுக்கு எழுத்தறிவு கிடைக்கவில்லை, அவரை வந்து இப்போ ஒரு பாமர மகன் அப்படின்னு நாம சொல்றோம் அப்படின்னா, அவருக்கு எழுத்தறிவை ஊட்டும் விதமாக அவர் அடைவது அறிதல்னு நினைக்கிறீங்களா இல்ல புரிதல்னு நினைக்கிறீங்களா? அந்த அறியாமை இருளை அகற்றுவதற்காக நாம் கொடுக்கிற எழுத்தறிவு என்பது அவருக்கு அறிதலை ஏற்படுத்தி இருக்கிறது இல்லையா? சரிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
7: வணக்கம், ஆண்டிப்பாளையம் மதனசேகர் பேசுறேன்.
0: பேசுங்க,
7: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க, சொல்லுங்க.
7: தங்களுடைய நலனுக்காகவும் உரிமைக்காகவும் சமூக நீதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அறிதலும் புரிதலும் அவசியமாகிறது. இரண்டுமே தேவைப்படுகிறது சார். அதுல தங்களுடைய இதுதான் மெயினா,
0: ஓ
7: தங்களுடைய நலன், மற்றவருடைய மக்களுடைய நலன், சமூக நீதி எல்லாத்தையும் புரிஞ்சு

0: குறித்து நம்ம வந்து படிக்கிறது அவசியம்.
1: சரிங்க,
0: நன்றி சார்,
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்த மிக்க அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
2: வணக்கம்ண்ணா.
1: ம்,
2: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன்.
1: ராஜேஸ்வரி பேசுங்க.
2: அதாவது எழுத்தறிவு ரொம்ப முக்கியம். நாங்கள்லாம் அதிகமாக படிக்கல, மூணாம் வகுப்பு தான் படித்தோம். ஆனாலும் அது எவ்வளவு அனுபவத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துச்சு தெரியுமா?
1: அதிகம் படிக்கவில்லை என்றாலும் கூட அடிப்படை கல்வியை பெற்றிருக்கிறீர்கள் இல்லையா?
2: ஆமாம்.
1: அப்ப எழுத்தறிவை பெற்று விட்டீர்கள் அர்த்தம் இல்லையா?
2: தமிழ் வழி கல்வியில வேற படித்தோமா, நல்லா புரியும்படியா படித்தோம். அது அதுக்கு மேல மேல வளர்த்துக்கிட்டோம் அந்த இதுகளை. எழுத்தறிவை வந்து அப்படி படித்ததோட நிக்காம, ஏன்னா எட்டு கல்வி கறிக்குதவான்னு சொல்லுவாங்க, எட்டு புறக்க கல்வி கறிக்குதவாது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி மேல மேல நூலகத்துக்கு போய் நல்ல புத்தகங்களை வாசிக்கிறது, அவையாரோட மூதுரைய நிறைய வாசிச்சேன் திருப்பிள்ளையில.
1: அவரு
2: நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க அவையாரு.
1: ஆற்றில்
2: மரமும் மரத்தறிந்த வீட்டிருந்த வாழ்வுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து உழவருக்கு தான் முதலிடம் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அட்டாலும் பாசுவை குன்றாது, கெட்டாலும் மேல் மக்கள் சொல்லுவாங்க.
1: சரி, இதையெல்லாம் படித்த பிறகுமா? இதையெல்லாம் படித்த பிறகு ஒரு மனிதன் எழுத்தறிவை அடைந்து விட்டார் என்றால் அவருக்கு ஏற்படுவது என்ன? ஒரு எழுத்தறிவை ஒரு மனிதன் பெற்றுவிட்டால் அவருக்கு என்ன மாதிரி அறிதலை ஏற்படுத்தி இருக்கிறதா, அல்லது வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் புரிகிற சக்தியை அந்த எழுத்தறிவு கொடுத்திருக்கிறது?
2: வாழ்க்கையோட தாராம்சத்தையே புரிய வைக்குது இல்லையா? ஒரு ரெண்டு வார்த்தைகளை பாருங்க, திருவள்ளுவரில் அகழ்வாரை தாங்கும் நிலம்பட தம்மை இகழ்வாரை பொறுத்தவரை, அவ்வளவுதான். யாரையும் எதையுமே இது பண்ணாது. அதே மாதிரி
1: எழுத்தறிவை எழுத்தறிவை பெற்றுவிட்டால் எழுத்தறிவை பெற்றுவிட்டால் மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்கிற அந்த புரிதலை ஏற்படுத்தி விடுவா.
2: பண்பாடு தெரியும், கலாச்சாரம் தெரியும், யாரையும் மனசை புண்படுத்த மாட்டான். எழுத்தறிவுல வந்து புரிதல் தன்மை இருக்காங்க.
1: புரிதல் தான் இப்ப உங்களை பொறுத்தவரை
2: படிக்கணும். அதை புரிஞ்சு படிச்சோம்னா கட்டாயமா நம்ம வாழ்க்கை வந்து ஒரு தெளிவான வாழ்க்கை.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிமா இணைப்பில் வந்த மைக்கு அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, சிவகங்கை மாவட்டத்துல இருந்து எலியாங்குடியில இருந்து குமரப்பையா.
1: குமரப்பையா சொல்லுங்க
3: ஐயா. புரிதல் தான்யா, நம்ம படிக்காட்டாலும் நமக்கு நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு அதுடைய அனுபவத்தை போனா நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா,
1: இந்த
3: அறிவுத்தன்மைய.
1: ஓ,
3: அப்ப அந்த புரிதல் ரொம்ப அவசியம் ஐயா.
1: அவசியம்
3: தான். ஆமா, ரொம்ப அவசியம் ஐயா.
1: ஆக எழுத்தறிவினால் அடைவது என்பது வந்து புரிதல் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லையா?
3: புரிதல் தான் ரொம்ப அவசியம் ஐயா.
1: சரி,
3: அது நம்மளுக்கு சிறப்பாகவும் ஆக்கும் ஐயா.
1: சரிங்க ஐயா,
3: நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். அறிவாற்றல் பெற வழிகாட்டும் இரு கண்கள்.
1: சரி,
4: இங்க எழுத்து இந்த கலை வந்து சார் எல்லாத்துக்கும் வந்துராது. ஒரு கருத்தை அல்லது செயலை ஒரு சபையில கூறுறோம் பாத்தீங்களா, அப்பதான் அறிதல் வருது.
1: சரிங்க,
4: இந்த அறிதலை வந்து செவி கொடுத்து கேட்கறதுனால அல்லது பாக்கறதுனால அறிஞ்சிக்கலாம்.
1: சரி,
4: ஆனால் புரிதல் இருக்கு பாருங்க.
1: ம்,
4: அந்த கருத்தை ஒரு முறைக்கு இருமுறை படித்து ஆராய்ந்து தெளிவு பெற்று அதை உள்வாங்கி அடைவதுதான்
1: சரியான புரிதலாக இருக்கும் இல்லையா?
4: எழுத்தாற்றல் வந்து புரிதலை தான் செம்மைப்படுத்தும்.
1: சரி, ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க ஐயா, நன்றி. இணைப்பில் வந்த மைக்கு.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
8: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கத்தோடு கைகோர்த்து கொண்டிருக்கிறோம். இணைப்பில் வருகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
9: ஹலோ.
1: வணக்கம்.
9: அன்பான வணக்கம் சார்.
1: ம்,
9: புத்தாள மாரியம்மன் கோயில், எங்கே மோகன்.
1: மோகன் ஐயா சொல்லுங்க.
9: எழுத்தறிவினால் அடைவது அறிதலா புரிதலா?
1: ம்,
9: இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் சார் இந்த தலைப்புல வானொலியில.
1: ஆமா,
9: பெண்கள்லாம் வந்து எவ்வளவு அழகா பேசுறாங்க பாத்தீங்களா.
1: அது
9: வந்து இந்த தலைப்பை புரிந்து கொண்டு இன்னும் அறிவிப்பாளர் வருகிறதா இவங்களுக்கு இப்படிதான் பேசுனா அறிந்து கொண்டு பேசுறாங்க பாருங்க. இதுலயே நம்மளுக்கு வந்துருச்சு. இதுல
1: பரவாயில்லையே, சுருக்கமா சொல்லிட்டீங்க.
9: இன்னும் ஒண்ணு சார்,
1: இப்ப
9: வந்து புரிதல் தாசம் இந்த எழுத்தறிவுனால வருது சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணு வந்து எங்கேயோ ஒரு

0: முதுமண வீட்டுக்கு வந்து தம்பதியினரா போறாங்க, பூந்த வீட்டுக்கு போகும்போது அங்க வந்து கூட்டு குடும்பமா இருக்கிற இடத்துல வந்து புரிதல் தேவையா அறிதல் தேவைன்னு பார்த்தா அந்த புரிதல் தான் தேவை. மாமனாரும் இப்படி இருப்பாங்க, மாமியார் இப்படி இருப்பாங்க, குழந்தை புரிந்து அதற்கு தக்க அளவுக்கு அங்க குடும்பத்தை கொண்டதுக்கு அந்த எழுத்தறி வந்து புரிதல் உண்டாகுது சார். அறுபது வயது வரைக்கும் நீடோடி வாழ்ந்து அந்த வாழ்க்கையை வந்து முழுமையடைய முடியுது. அதாவது ஒரு பெண் வந்து படிக்காம பையன் படிக்காம இருந்திருக்குங்க, அதுல வந்து இன்பம் இருக்கும் சுகம் இருக்கும், ஆனா வந்து ஆனந்தம் இருக்காது. அதாவது இவரும் படித்திருந்தால்தான் அந்த குடும்பம் வந்து புரிதலோட செயல்பட்டு குடும்பம் வந்து இனிமையா வாழ்வதற்கு ஒரு வழிவகுக்கிறது வந்து எழுத்தறிவித்தல் வந்து புரிதலை உண்டாக்குதுதான் என்பதை கருத்தா சொல்றது.
1: ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.

பண்பலை 100.3 காரைக்கால் வானொலியை வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கும் நேரம் 10:32. எழுத்தறிவு என்பது வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கிய கட்டம் என்று சொல்லலாம். சரியான நேரத்தில் ஒரு எழுத்தறிவை நாம் பெறவில்லை என்றால்

0: அது எதிர்காலத்தில் நமக்கான வாழ்க்கை சிக்கலை ஏற்படுத்திவிடக் கூடும் என்பதை உணர வேண்டும். அது சரியான பருவத்தில் சரியான நேரத்தில் அந்த எழுத்தறிவை பெற்று விடுவது என்பது ஒவ்வொரு மனித கடமையும் கூட அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அதை கற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை முதலில் நாம் உணர வேண்டும். ஆக இந்த புரிதலை கூட எழுத்தறிவு தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? அப்படி பெறுகிற அந்த எழுத்தறிவு நம்முடைய வாழ்க்கையில் எதை தந்திருக்கிறது? சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதா அல்லது முழுவதுமாக ஆழ்ந்து அறிந்து கொள்வதா என்பது குறித்தான சிந்தனை அரங்கம் இன்றைக்கு காற்றலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: முகமது இக்பால் பேசுங்க.
1: எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் சொல்லியிருக்காங்க. அதாவது இறைவன் எழுத்தறிவு வந்து நம்ம குரு ஆசிரியர்கள் தான் நமக்கு எழுத்து அறிவிக்கிறாங்க. அது ரெண்டாவது இடத்துல வச்சிருக்காங்க. மூணாவது இடத்துல இறைவன் வச்சிருக்காங்க. அதுக்கு மேலேயே நம்ம ஆசிரியரை கொண்டாடுறாங்க. எழுத்தறிவு வந்து புரிதலா அறிதலாம் கேக்குறேங்க. எழுத்தறிவு வந்து புரிதல் புரிஞ்சாதான் நம்ம எழுத முடியுங்க. நம்ம
0: சரி
1: எழுத்தறிவுக்கு வந்து முக்கியமா புரிதல் தான்.
0: புரிதல் வேணும். புரிதல் வேணும் இல்லையா?
1: பத்து தடவை படிக்கிறத விட ஒரு தடவை நல்ல எழுதிட்டேன்னா நமக்கு நல்ல மனசுல பதியும் சொல்லுவாங்க படிச்ச நேரத்துல. அதனால நமக்கு வந்து புரிதல் தான் எழுத்தறிவுக்கு முக்கியம்னு என்னுடைய கருத்து.
0: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
2: அனு மருத்துவமனைக்கு போங்க.
3: அனு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அனு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் எழுத்தறிவினால் அடைவது அறிதலா புரிதலா இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அடுத்து நம்முடைய காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் பதாகையை விடுத்திருந்தோம். அங்கும் உங்களுடைய பின்னூட்டங்களை இடலாம் என்று சொல்லியிருந்தோம். அதாவது தொலைபேசி வழியே இணைப்பு கிடைக்காதவர்கள் காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் பதாகை கீழே உங்களுடைய பின்னூட்டங்களை இடலாம் என்று நாம் சொல்லியிருந்தோம். அந்த வகையில் தொலைபேசி இணைப்பு கிடைக்காத நேர்கள் நிறைய பின்னூட்டங்களை தந்திருக்கிறார்கள். யார் முதல் தந்திருக்காங்க இந்த சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு. எழுத்தறிவு என்பது ஒரு அறிதல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் காலை வணக்கத்தை மட்டும் சொல்லியிருக்கார். அடுத்து புதுத்துறை செல்வகுமார், இன்றைய தலைப்பு மிக அருமையான தலைப்பாக இருக்கிறது. படிப்பு ஒன்றே மிகச்சிறந்தது. எதையும் எளிதாக அறிந்து கொள்ளலாம், எதையும் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். உலகத்தில் எதையும் சாதிக்கலாம். நான் அதிகம் படிக்கவில்லை, ஆனால் என் குழந்தைகள் இரண்டையும் நன்றாக படிக்க வைக்கிறேன், நன்றாகவும் படிக்கிறார்கள். ஆக எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எழுத்தறிவு அவசியம் இருக்காங்க. அதே மாதிரி எளிதாக அறிந்து கொள்ளவும் எழுத்தறிவு அவசியம் அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அன்னப்பன்பேட்டை ஜோதி. எழுத்தறிவினால் நாம் அடைவது அறிதல் புரிதல் ஆகிய இரண்டையும் தான். இரண்டுமே வெவ்வேறு நிலைகளை கொண்டவை. எழுத்தறிவு பெற்ற ஒருவரால் ஒரு வரி அல்லது புத்தகத்தை வாசிக்க முடியும். அங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்ற தகவலை இன்ஃபார்மேஷன் சேகரிப்பதே அறிதல் ஆகும். வாசித்த தகவலை தாண்டி அது ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் பின்னணி என்ன, அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை ஆழ்ந்து சிந்தித்து உணர்வதே புரிதல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முள்ளக்காடு பாபு ஒரு வணக்கத்தை போட்டிருக்காங்க. அடுத்தது புவனகிரி சுமதி பாபு. எழுத்தறிவு நமக்கு ஒரு விடயத்தை பற்றிய தகவல்களை நேரடியாக கொண்டு சேர்க்கிறது. ஒரு புத்தகத்தை படிப்பதன் மூலம் அங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. உலக நடப்புகள், அறிவியல், விதிகள், வரலாறு போன்றவற்றை எழுத்து வடிவில் படித்து நம் நினைவகத்தில் சேமித்துக் கொள்வது அறிதலாகும். அறிந்து கொண்ட ஒரு தகவலை நம்முடைய சிந்தனை, அனுபவம் மற்றும் பகுத்தறிவுடன் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது புரிதலாக மாறுகிறது. எழுத்தறிவு இல்லாமல் கூட ஒருவரால் அனுபவத்தின் மூலம் பல விடயங்களை புரிந்து கொள்ள முடியும். எழுத்தறிவு இருக்கும்போது அந்த புரிதலின் வேகம், ஆழம் அதிகமாகிறது. எழுத்தறிவு என்பது அறிதலை அடைவதற்கான ஒரு கருவி. அந்த அறிவை நாம் எவ்வாறு சிந்தித்து பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் உண்மையான புரிதல் அடங்கியிருக்கிறதுனு புவனகிரி சுமதியை அனுப்பியிருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி சங்கர், எழுத்தறிவு என்பது ஒரு அறிதல் தான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. குழந்தை கொடனா

குரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் நிகழ்ச்சியை இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மட்டும் அனுப்பியிருக்காங்க. அடுத்து நந்தகுமார் நெமேலியிலிருந்து எழுத்தறிவு என்பது அறிதல் தான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து அன்புராணி சென்னை அறிதல் தான் எழுத்தறிவு என்பது எழுத்தறிவினால் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து காட்டுமன்னார் கோவில் கொளஞ்சியப்பன் எழுத்தறிவினால் அடைவது மீனாட்சி, காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி அவங்க அனுப்பியிருக்காங்க. எழுத்தறிவினால் நாம் அடைவது முதன்மையான புரிதல், அது அறிதலின் தொடக்கத்தை புரிதலை நோக்கி நகர்த்துகிறது. சுருக்கமாக சொன்னால் எழுத்தறிவு என்பதை தகவல்களை சேகரிக்கும் அறிதல் என்ற எல்லையை தாண்டி வாழ்க்கையையும் சமூகத்தையும் ஆழமாக விளக்க பார்க்கும் புரிதலை நமக்கு கற்றுத்தருகிறது. இதன் வேறுபாடுகளையும் ஆழத்தையும் நாம் யோசித்து பார்க்கணும். எழுத்துக்களை கூட்டுவது, வாசிப்பது, உலக நடப்புகளை புத்தகங்கள் மூலம் தெரிந்து கொள்வது ஆகியவை அறிதல் ஆகும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து ஐயாவடி அசோக் ராஜ் கன்னிமொழி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. வீரவநல்லூர் கருணாநிதியும் வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து கொள்ளிடம் கருணாநிதி அறியவும் அறியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு புரியலை. அடுத்து அதம்பார் ராமன் எழுத்தறிவில் அறிதல் மற்றும் புரிதல் ஆகிய இரண்டுமே முக்கியம். நாணயத்தின் இரு பக்கங்கள் இரண்டும் புரிதல் என்பதுதான் இறுதி இலக்காகவும் மிகவும் அவசியமானதாகவும் இருக்கும். எழுத்துக்கள் அடையாளம் காண்பிக்கும். வாசிக்க கற்றுக்கொள்வது மட்டுமே புரிதல் என்பது நாம் வாசிக்கும் விடயத்தின் ஆழமான கருத்தை விளக்கி அதை நாம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பது அறிதலை விட புரிதலை மிக அவசியம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து அனுஷியா சங்கர் பனங்காட்டாங்குடியிலிருந்து எழுத்தறிவு என்பது அறிதலா புரிதலான்னு பார்க்கும்போது அது அறிதல். ஒரு எழுத்தை பார்க்கிறோம் என்றால் அந்த இடத்தில் அந்த எழுத்து என்ன எழுதியிருக்கிறது அப்படிங்கிறத அறிந்து கொள்கிறோம். ஆனால் புரிதல் என்பது அந்த எழுத்து என்னவாக இருக்கும், அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து நாம் அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கிறோம் அல்லவா, அதுதான் புரிதல் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. காரைக்கால் நளினி அறிதல் இருந்தால்தான் புரிதலே வரும். எங்கள் அம்மாலாம் படிக்கவே இல்லை, எனக்கு விவரம் தெரிஞ்சு 1986-87 அப்போ அறிவொளி இயக்கம் என்ற ஒரு படிப்பு கொடுக்கும் இடமாக இருந்தது. அதில் தான் எங்கள் அம்மா எல்லாம் படித்தாங்க, நானும் கூட போயிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அடுத்து அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியை சிறக்க வாழ்த்துக்கள். அருமையான தலைப்பு மட்டும் அனுப்பியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி எழுத்தறிவின் தொடக்க நிலை அறிதலாளது. ஒரு தகவலை அல்லது செய்தியை அப்படியே படித்து தெரிந்து கொள்வது அறிதல். உதாரணமாக புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு தீங்கானது என்ற வாக்கியத்தை படித்து அந்த தகவலை தன் மூளையில் பதிய வைத்துக் கொள்வது அறிதல். எழுத்தறிவின் முதிர்ந்த நிலை அறிந்த தகவலை தன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு அதன் ஆழத்தையும் காரண காரியங்களையும் உணர்வது புரிதல் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சிய மன்சூர் எழுத்தறிவு என்பது புரிதலை நோக்கிய முதல் படியாகும். எழுத்தறிவால் சேகரிக்கப்படும் அறிதல் சிந்தனையின் மூலம் முதிர்ச்சி அடையும் போதே அது புரிதலாக மாறுகிறது அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இந்த இனிய பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் எழுத்தறிவினால் அடைவது அறிதலா புரிதலா, இந்த பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நேர்களுடைய கருத்துக்களை அடுத்து காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் நாம் பதாகையை விடுத்திருந்தோம், அதிலிருந்து பின்னூட்டத்தை தந்திருக்கிறார்கள் தொலைபேசி வழியே வாய்ப்பு கிடைக்காத நண்பர்கள். மயிலாடுதுறை 5 ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எழுத்தறிவு இருந்தால் உலகை வளம் பெறலாம், உலகை ஆளலாம். சாதாரண கல்லாக இருக்கும்போது அது ஜொலிக்காது, அது பட்டை தீட்டப்படும் போதுதான் வைரமாக ஜொலிக்கும். படிப்பும் அது போலதான். படிப்பு ஒருவரை சிறந்த அறிஞராக ஆக்குவதும் படிப்பு தான், அறிவாளி ஆக்குவதும் படிப்பு தான். குறைந்தது 10ஆம் வகுப்பு வரையாவது படித்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், எழுத்தறிவினால் புரிதல் தான் கிடைக்கிறது, ஏனென்றால் கல்வியின் அருமையும் கல்வியாளர்களை பற்றியும் கல்வியினால் ஏற்படும் நம் தலைமுறை வாழ்க்கை முன்னேற்றத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள வைப்பது எழுத்தறிவு அப்படின்னு நினைப்பிருக்காங்க. திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான், எழுத்தறிவினால் அறிதல் அறிவு மட்டுமே அப்படின்னு நினைப்பிருக்காங்க. கரும்பாயிரம் கொட்டிச்சேரி தியாகராஜன் கரும்பாயிரம், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல் மற்ற எவை என்கிறார் வள்ளுவர். அத்தகைய அழியாத சுலபம் கல்வியின் அடிப்படை அஸ்திவாரம் எழுத்தறிவு ஆகும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், எழுத்தறிவு என்பது படிப்பதாலும் கேட்பதாலும் அறிவது அறிதலாகும், அதனை ஆழமாக உணர்ந்து கொள்வதே புரிதலாகும். எழுத்தறிவு நமக்கு ஒரு விடயத்தை அறிமுகப்படுத்துகிறது, ஆனால் அதை நம் வாழ்க்கைக்கு அல்லது பிற விடயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது புரிதலாக மாறுகிறது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மதுரை

சண்முக சுந்தரம் வந்து புரிதல் அப்படின்னு மட்டும் அனுப்பியிருக்கார். அடுத்து எழுத்தறிவு அறிதல் தான், அறிவு மனம் பெற்றுவிட்டால் மனம் புரிதலாக பெருக்கும் அப்படின்னு நந்தகுமார் அனுப்பியிருக்கிறார். திட்டச்சேரி நிஷான்களும் எழுத்தறிவின் நேரடி தொடக்கம் அறிதல், அதன் முதிர்ச்சியே புரிதல் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் வேல்முருகன், எழுத்தறிவினால் நாம் படிக்கும்போது மென்மேலும் புரிந்து கொள்ள ஈஸியாக இருக்கும், நன்றி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஜான் ஹாஜா நஜிமுதீன் கொடிக்கால் பாளையம், எழுத்தறிவினால் அறிவது அறிதலா புரிதலா? எழுத்தறிவினால் நாம் முதலில் அறிந்து கொள்கிறோம், அறிந்து கொண்டாலே புரிதல் தானாக வந்துவிடும். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றுதான் சொல்கிறோம், அங்கு புரிதல் வரவில்லை. இறைவன் அறிதலுக்கே முதல் முதன்மை கொடுத்துள்ளான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. எழுத்தறிவினால் அறிதலுக்கு முன்னுரிமை, மிக்க நன்றி. திருக்கணபுரம் ஆனந்த் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் மட்டும் அனுப்பியிருக்காங்க. காரைக்கால் பண்படை 100.3 சிந்தனை அரங்கத்தில் பின்னூட்டங்களை ஈட்ட அனைத்து நேர்களுடைய பின்னூட்டங்களையும் நாம் இப்பொழுது படித்திருக்கிறோம். எழுத்து

0: வாழ்த்துக்கள் மட்டும் அனுப்பியிருக்காங்க. காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கத்தில் பின்னூட்டங்களை ஈட்ட அனைத்து நேயர்களுடைய பின்னூட்டங்களையும் நாம் இப்பொழுது படித்திருக்கிறோம். எழுத்தறிவினால் அடைவது அறிதலா புரிதலா என்ற பொருண்மையில் இணைகிற அடுத்த நேயர், வணக்கம். செல்வி பேசுங்கம்மா.
1: எழுத்தறிவினால் அடைவது அறிதலா புரிதலா?
0: புரிதலா. ஆமா
1: ஆமா சார். அதாவது சார் எப்படின்னாக்கா, நம்ம பார்த்தது அப்படியே எழுதுறோம்னா அது அறிதல். அதை வந்து புரிஞ்சு படிச்சு எழுதணும்னா அதுதான் புரிதல். அதாவது வாழ்க்கைக்கும் அப்படிதான் சார். எல்லாமே இதையுமே அப்படியே அதாவது கண்ணோட்டத்தோட பார்க்காம நம்ம போயிட்டு அதை ஆராய்ஞ்சு அது என்ன அப்படிங்கறத புரிஞ்சு சொன்னாங்கன்னா அந்த வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும்.
0: சரிங்களா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: யாருங்க? சரி,
2: அதாவது என்னோட கேள்வி வந்து அறிதல் தாயா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு.
0: நன்றி. ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன். நன்றி ஐயா இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம்.
3: பன்னதர் நாகராஜன்.
0: பேசுங்க.
3: எழுத்தறிவினால் அடைவது அறிதலா புரிதலாங்கிறீங்க?
0: ஆமா.
3: என்னை பொறுத்தளவுல புரிதல் தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எழுத்தறிவினாலதான் அந்த புரிதலை நம்ம அடையிறோம். புரிதலுக்கு ஏன் முக்கியம்னா, எழுத படிக்க தெரியாதவங்க கூட வெளிநாடு சென்று வர்றாங்க.
0: ஆமா ஆமா.
3: இன்னைக்கு நம்ம சாதாரணமா நான் எல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த உணவு முறையில அந்த காய்கறிகள்ல ரொம்ப இது வந்து பயன்படுத்தவே மாட்டேன். பத்திரிகையில புக்குல படிக்கிறதுனால சில பொருள் எல்லாம் அதுல உள்ள சத்து எல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு அதை நம்ம ஏத்துக்கிறோம்.
0: ஓ,
3: அந்த வகையில புரிதல் தான் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம்.
0: கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனா எழுத்தறிவு அடைந்தால் புரிதல் என்பது இயல்பாக வந்துவிடும் இல்லையா? அதாவது ஆய்ந்து அறிந்து பார்க்கக்கூடிய சூழல் நமக்கு எப்பொழுது ஏற்படும்னா, கொஞ்சம் எழுத்தறிவு பெற்றுவிட்டால் அது அறிதல். அந்த அறிதலை வைத்து அடுத்து அறிந்தவைகளில் எது சரி என்று பகுத்தாய்ந்து பார்க்கிற பொழுது, பகுத்தறிவை நாம் பயன்படுத்துகிற பொழுது அது புரிதலாக மாறுகிறது இல்லையா? சரி,
3: ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நான் கூட நம்ம நிலையத்துக்கு கடிதம் எழுதினப்ப என்னுடைய கடிதம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
0: ஆமா.
3: அப்படி நான் வந்து நம்ம நிலையத்துல வாசித்த கடிதங்களோட நான் எழுதி போது குளித்த கடிதங்கள் தான் அது. ஏன்னா எனக்கு எழுத்து பிள்ளை அவ்வளவு வரும். ஆனா அதுக்கு வந்து நம்ம என்னைக்கும் எனக்கு உறுதுணையா இருந்தது நம்மளுடைய காரை பண்பலைதான். அது நான் என்னைக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கேன்.
0: சரிங்க சரிங்க.
3: ஒரு குறைந்த படிப்பு
0: தான்,
3: ஆனா நானே தயார் பண்ணிட்டு இல்ல. அது எனக்கு நம்ம பண்பலை ரொம்ப முக்கியம்.
0: இப்படி சொல்லிடலாமா நாகராஜன் ஐயா? நான் நீங்கள் அறிந்தது குறைவுதான் என்றாலும் காரைக்கால் பண்பலை மூலமாக புரிந்தது அதிகம் அப்படின்னு சொல்லிடலாமா?
3: அதிகம் அதிகம், 100 கூட சொல்லலாம்.
0: சரிங்க சரிங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: பன்னீர்செல்வம் ஐயா பேசுங்க. வானொலி பெட்டி அருகில் இருக்கிறதுனால எதிரொலி அதிகரித்து உங்களுடைய குரல் முழுவதுமாக புரிந்து கொள்ள இயலவில்லை நம்மால. சொல்லுங்க ஐயா. இல்ல, உங்க வானொலி பெட்டின் ஒலி அளவு நீங்க ரொம்ப அருகில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுவது எதுவுமே புரியல, சரியா புரியல, நேர்களுக்கும் புரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி ஐயா இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
5: இனிய முற்பகல் வணக்கம். பஞ்சநதி குளம் கோவில் அவர்.
0: ஐயா பேசுங்க.
5: இந்த எழுத்து அறிவினால அறிந்து புரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா, முத முத நமக்கு வந்து பள்ளியில சொல்லி கொடுக்கல, இப்ப எனக்கெல்லாம் சொல்லி கொடுக்கல, தரையில மண்ணள்ளி போட்டு விரலாலதான் எழுதணும் ஆயுதங்கள்லாம்.

0: எப்படியெல்லாம் அந்த எழுத்தை வந்து நம்ம கற்றுக் கொடுத்ததை வந்து புரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம வாழ்க்கையில கத்துக்கிட்டது நிறைய அறியறதுக்கு உதவுனது அறிந்ததும் புரிதலும் இருக்கிறதுனால இந்த எழுத்தறிவு முக்கியம். பெண் எழுத்து பெண்கள் வந்து எழுத்தறிவு இன்னும் மேன்மையடையுது இந்த நாடு.
1: ஓஹோ,
0: அதாவது பெண்கள் அவசியம் கட்டாயம் மேற்கு மேலும் கல்வி இருக்க நம்ம எவ்வளவு வாய்ப்பு கொடுக்க முடியும் கொடுக்கணும்.
1: சரிங்க,
0: ஒரு பெண் கட்டால் அந்த குடும்பமே கட்ட மாதிரி இந்த எழுத்தறிவுனால நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டது நிறைய இருந்தாலும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திக்க முடியும் வாய்ப்புக்கு நன்றி, வாழ்க
1: நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு
2: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் எழுத்தறிவினால் அடைவது அறிதலா புரிதலா என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நேயர் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார். நான் கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் பேசுங்க.
4: அதாவது திரைத்துறையில பாடகர் பாடகிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து பல மொழிகள்ல பாடுறாங்கன்னா எதனால பாடுறாங்க? அந்த மொழியை வந்து அறிஞ்சுக்கிட்டதுனாலதான் புரிஞ்சுக்கிட்டு பாடினாங்க.
1: நிச்சயமா,
4: ஒவ்வொருத்தரும் வந்து 40,000 பாடல் பாடியிருக்காங்க, 50,000 பாடல் பாடியிருக்காங்க, அப்படிலாம் நம்மளுக்கு தெரியுது. அதனால நன்கு அறிஞ்சதுனாலதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு பாடினாங்க.
1: அதே
4: மாதிரி எண்ணும் எழுத்தும் கண்ணனும் தகங்கிற மாதிரி நம்ம வந்து முதல்ல அடிப்படையை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடிப்படையை நம்ம நல்லா அறிஞ்சுக்கணும். அறிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மத்த எதுலயுமே இது பண்ணலாம். ஊருக்கு போறோம், ஒரு ஊர்ல போய் நிக்கிறோம், பசு தெரியாம நம்ம வந்து அந்த படிப்பறிவே இல்லைனாக்க எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பஸ்ல ஏறி போறது? அதனால அடுத்தவங்களை கேக்குறாங்கல்ல, அதனால முதல்ல அறிதல் இருக்கணும். அப்புறம்தான் புரிதலும் அறிதலும் நம்மளுக்கு எப்பயுமே கண்டிப்பா எல்லாமே நம்ம ரெண்டுமே தேவைங்கிறது என்னோட கருத்து. நன்றி,
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 வரை சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் எழுத்தறிவினால் அடைவது அறிதலா புரிதலா என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். ஒரு தாத்தா தன்னுடைய பேரண்ட ஒரு சல்லடையை கொடுத்து அந்த சல்லடையில ஆத்துல தண்ணி அள்ளிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. பேர நேரடியாக போய் ஆத்துல தண்ணி அள்ளிட்டு வர்றாரு, ஆனா தண்ணி இல்லை. ஆனா அந்த சல்லடையில மற்ற கூழாங்கற்கள் மற்றவையெல்லாம் தங்கி இருந்தது. மறுபடியும் போய் அள்ளிட்டு வர சொல்கிறாரு, மறுபடியும் போய் பேரன் நல்றாரு, தண்ணீர் மட்டும் போயிடுது. திரும்ப அந்த சல்லடையில் கூழாங்கற்கள், இன்னும் சொல்ல போனால் பல பொருட்கள்லாம் அதில் தேங்கி நிற்குது. இப்போ தாத்தாட்ட வந்து கேட்குறாரு, ஒவ்வொரு முறையும் தண்ணி அள்ளிட்டு வரேன், ஆனால் தண்ணி மட்டும் போயிடுது சல்லடை வழியாக, அதை சேமித்து கொண்டு வர முடியவில்லை. ஆனால் கற்கள் இருக்கிறது சல்லடையில், அதே போன்று கற்களோடு சேர்ந்து பல தனிமங்களும் அதுக்குள்ளே கிடக்குதே அப்படின்னு பேரன் சொல்கிறார். அப்போ தான் தாத்தா சொன்னாராம், நீ கற்ற கல்வி இருக்கிறது இல்லையா, அந்த கல்வி என்பது நீர் போன்றது, அது அறிதல் குறைந்த அளவு தான் அதில் நிலைநிறுத்த முடியும். ஆனால் தேங்கி இருக்கல சல்லடையில், அந்த சல்லடையில் மீதம் இருக்கிற கற்கள் தனிமங்கள் இவையெல்லாம் நீ சேகரித்து கொண்டு வந்தவை, அதுதான் சரியான புரிதல். ஆக ஒரு விடயத்தை நாம் அறிந்து கொள்கிற பொழுது அறிந்து கொண்டவை சரியானவைதானா என்பதை மிக ஆழமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு பகுத்தறிவு வேண்டும் அல்லவா? அந்த பகுத்தறிவை தருவது எழுத்தறிவு. ஆக அறிதல் என்பது தொடக்க நிலை, புரிதல் என்பது முதிர்ச்சி நிலை என்பது நேர்கள் சொன்னதை போன்று நாம் பெற்ற கல்விக்கு நன்றி தெரிவிக்க வேண்டுமானால் இன்றும் கல்வியறிவு பெறாதவர்களுக்கு உதவிட, கல்வியின் ஒளியை பரப்பிட ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய எழுத்தறிவு நாளை நாம் கருத முடியும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்த நேர்களுக்கும், நிகழ்ச்சிக்காக பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் பின்னூட்டங்களை இட்ட நேர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிரியா விடைபெறும். நான் உங்கள் காமேஸ்வரம் என் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

ஆகாஷ்வாணி கரைக்கல் பண்பலை 100.3 பண்பலையோடு இணைந்திருக்கும் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் 11 மணி.

0: இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆக சிறந்த உதவி. அக்கறையுடன் செல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. ஒவ்வொரு நாளும் புது புது தலைப்புகளில் தோழிகளோட ரொம்ப மகிழ்ச்சியாக அழகாக கலந்துரையாடிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன பேச போகிறோம் தோழிகள்கிட்ட அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க தோழிகள். முகநூல் பக்கத்தில் நம்ம போஸ்டர் போட்டுட்டோம், அதை பார்த்துருக்க தோழிகளும் பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க, ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களுடைய அனுபவங்களை. பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை சொன்னாலே நம்மளுடைய சிறு வயது நினைவுகள் நிறைய விஷயங்களில் நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும். குழந்தையாக இருக்கும்பொழுது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்குறாங்க, இல்லை எல்கேஜி அந்த மாதிரி நம்ம படிக்கும் பொழுது நம்ம வந்து எப்படி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போனோம், அதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா காலைல அம்மா எழுப்பினதுமே இன்னும் கொஞ்சம் தூங்குறேம்மா அப்படின்னு சொல்லி போர்வை இழுத்து போத்திட்டு தூங்கின குழந்தைகள் இருக்காங்க. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகவே

மாட்டேன் அப்படின்னு அழுது அடம்பிடிச்சு வீட்டையே ஒரு வழி பண்ணவங்களும் இருக்காங்க. எனக்கு வயிற்று வலிக்குது, தலையை வலிக்குது, அப்படி இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த ஸ்கூல் போகிற டயத்தை தாண்டி அதுக்கப்புறம் ஜாலியாக விளையாடின குழந்தைகளும் இருக்காங்க. ஆனால் சில பேர் யூனிஃபார்ம்லாம் போட்டு, ஷூலாம் போட்டு, பேகை மாட்டிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பார்க்க போகிறோம், ஜாலியாக விளையாட போகிறோம், புதுசாக பாட்டு கற்றுக்க போகிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து சந்தோஷமாக துள்ளி குதித்து ஸ்கூலுக்கு பறந்து போனவங்களும் இருக்காங்க. நீங்கள் எந்த வகை குழந்தை? இதை தான் நம்ம இன்றைக்கி வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் தோழிகள் முன் வச்சுருக்க கேள்வி. சின்ன வயசில் நீங்கள் ஜாலியாக பள்ளிக்கு செல்லும் குழந்தையா, இல்லை செல்ல மறுத்து அழுது அடம் பிடித்த குழந்தையா? இதை தான் நம்ம தோழிகள்கிட்ட கேட்டிருக்கோம். அழைக்கலாம் தோழிகளை 0-4-3-6-8 இந்த முன்னிணைப்பேனோடு 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து வரலாம். 9-5-6-6-4-2-7-2-3-1 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைத்து வரலாம். உங்களோட அந்த சின்ன வயசு ஞாபகத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேளுங்கள். இது வணக்கம் தோழி.

நேர்களே, இன்று மாலை 5:30 நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் வழங்கும் ஆலய உலா. நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் அதிபத்த நாயனார் கடலில் தங்க மீன் விடும் விழாவின் நேர்முக வர்ணனை.

0: நேர்களே, நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நம்ம தொழில்கள் முன் வச்சிருக்க கேள்வி, சிறு வயதில் நீங்கள் ஜாலியாக பள்ளிக்கு செல்லும் குழந்தையா, செல்ல மறுத்து அழுது அடம்பிடிக்கும் குழந்தையா? நிகழ்ச்சியோடு இணைய வரும் முதல் தோழி யாரு, என்ன சொல்ல போறாங்க கேட்கலாம். வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: பூம்புகார் லேந்து ரீட்டா பேசுறேன்
0: மேம். பூம்புகார் ரீட்டா, சொல்லுங்க ரீட்டா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: செல்லமறந்த கதையிலேருந்து ஏதோ ஒன்று.
0: ஏதோ ஒன்று, செல்லமறந்த கதை. சரி, நீங்க மறக்காம சொல்லுங்க, மறக்காம சொல்லுங்க. நீங்க என்ன மாதிரியான குழந்தை, உண்மையை சொல்லணும்.
1: அப்பெல்லாம் ஜாலியா தான் ஸ்கூல் போவேன்.
0: சரி,
1: ஆனா 6th படிக்கும் போது மட்டும் நான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி லீவு போட
0: பாப்பேன்.
1: ஆனா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க,
0: உங்களோட பொய் அவ்வளோ வெயிட்டாவே இல்லை, அதனால கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி சொல்லுங்க, என்ன மாதிரி எல்லாம் சொல்லுவீங்க? பொய்,
1: குளிர் ஜரம் வர மாதிரி இருக்குன்னு சொல்வேன் மேம்.
0: குளிர் ஜரம், ஓகே.
1: ஆனா காலையில குளிச்சதுனால உனக்கு அப்படி இருக்கு, ஒழுங்கா ஸ்கூல் கிளம்பி போ அப்படின்னு திட்டுவாங்க மேம்.
0: ஓகே, ஆனா ஸ்கூலுக்கு போயிடுவீங்க?
1: மட்டும் ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி எனக்கு தோணும்.
0: ஓகே ஓகே, சரி. உங்க ஸ்கூல் நீங்க நல்லா படிக்கிற ஸ்டூடண்டா, என்ன மாதிரி ஸ்டூடண்ட் நீங்க? அவரேஜா, நல்லா படிப்பேன் அப்படிலாம், உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் சொல்லுங்க.
1: எனக்கு சோஷியல் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும்.
0: சோஷியல் சயின்ஸ், ஓகே. எல்லா அந்த மேப்லாம் நல்லா போடுவீங்களா?
1: ம்,
0: ஞாபகமா எந்தெந்த கண்ட்ரி, எந்தெந்த ஸ்டேட் எங்க இருக்கு, ரிவர் எங்க இருக்கு, இதெல்லாம் நல்லா போடுவீங்களா?
1: புவியியல் பாடம் இருக்குல்ல மேம், அது ரொம்ப பிடிக்கும்.
0: பிடிக்கும், அதுதான் கேக்குறேன். ஜியோகிராஃபில அதெல்லாம் மேப்லாம் சூப்பரா போடுவீங்க.
1: ஆமா மேம்.
0: ஓகேப்பா, நீங்க கேட்ட பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேம்.

0: இன்று மாலை 5:30 நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் வழங்கும் ஆலய உலா. நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் அதிபத்த நாயனார் கடலில் தங்கமீன் விடும் விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சின்ன வயசுல இங்க ஜாலியா ரொம்ப சந்தோஷமா ஸ்கூலுக்கு போன குழந்தையா இல்ல, நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு காரணங்கள் சொல்லி அழுது அடம்பிடிச்ச குழந்தையா. உங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க வீட்டில், சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் அட்டகாசம் பண்ணியிருக்கேன் நீ ஸ்கூலுக்கு போகாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை ரொம்ப சமத்தா என் குழந்தை போவா, யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு அங்கே போய் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் வீட்டில் வந்து இதெல்லாம் அழகாக அன்றைக்கி ஈவினிங் ஒப்புவிப்பா, எங்களையெல்லாம் உட்கார வச்சுட்டு ஸ்கூலில் நடத்தினதெல்லாம் சொல்லி கொடுப்பா, இப்படிலாம் சொல்லியிருக்காங்களா? உங்களுடைய வளர்ந்த பிறகு உங்களுக்கு என்ன ஞாபகம் இருந்தது பகிர்ந்துக்கலாம் தோழிகளை. இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியோடு இணைவரும் தோழி வருக. வணக்கம்.
3: இனிய காலை. வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
3: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க தனலட்சுமிமா, என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு கிளி பேச்சு கேட்கவால இருந்து சிவகாமி நினைப்புல பாடம் சொல்ல மறந்தது என்ன?
2: யார் அந்த சிவகாமி? உங்க லைஃப்ல ஒரு சிவகாமி இருந்திருக்காங்களா? அவங்களால நீங்க பாடம்லாம் படிச்சு மறந்து அப்படி எல்லாம் இருந்ததா?
3: எங்க தம்பி ஒய்ஃப் பேர் சிவகாமி தான், ஆனா நல்லா படிச்சு வேலைக்கு போறாங்க. நான் போகல, அம்மா சொல்லுவாங்க அடம் தான் பிடிப்பேன்.
2: தனலட்சுமி அம்மா அட்டம் பிடிப்பீங்க? ஓகே.
3: லைட்டு குச்சி ஏதாவது பவுண்டரி பாக்ஸ் ஏதாவது எல்லாம் வாங்கி கொடுத்த பிறகு அப்புறம் அதை பார்த்தோம்னா சந்தோஷமாகி பிள்ளைங்களோட போய் உட்காந்துருவேனா.
2: ஓ சரி, இது அம்மா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஞாபகத்தில் நீங்கள் அந்த மாதிரி நல்லா ஒழுங்காக போயிருக்கேன், இல்லை நான் அடம் பிடிச்சிருக்கேன், ஏதாவது ரீசன் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
3: அதான் முன்னாடி ஸ்கூல் போவதுக்கு முன்னாடி நான் அடம் பிடிச்சுதான் வீட்டுல இருந்து அழுதுட்டு தான் இருந்த நினைப்பு இருக்கு. அப்புறமேலுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேரவும் நான் அப்புறம் அங்கே தான் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவேன், வீட்டுக்கே வரமாட்டேன்.
2: ஓ, ஸ்கூல் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவீங்க? ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு தான் ஸ்கூல் போய் போன ஞாபகங்கள் அப்படியா?
3: ஆமா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா இருக்கிறதுக்கு சுத்துறதுக்கு அங்கங்க போறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்துட்டு நான் ரொம்ப நாளாக என் பிள்ளை வந்து இப்போ ஸ்கூல் போகிறதுக்கு தான் ஆசைப்படுவான். அப்போ வீட்டில் இருந்தால் எப்போ ஸ்கூல் 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவான். ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஆசைப்படுவான்.
2: ஓ சரி சரி, உங்களை உங்களை விட ஆப்போசிட்டாக இருக்காரு உங்கள் பிள்ளை.
3: ஓகே, பிள்ளைங்களாம் ஆசைப்படுதுங்க ஸ்கூல் போகிறதுக்கு.
2: கண்டிப்பாக. ஓகேம்மா, நீங்கள் கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி.
3: நன்றி மேம்.

நேர்களை இன்று பிற்பகல் 2 மணிக்கு அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம்.

0: நேயர்கள் இணைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூரினை வழங்கும் இன்சொல்லமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தோழி. சின்ன வயசுல நீங்க ஜாலியா ஸ்கூலுக்கு போன குழந்தையா, இல்ல போகவே மாட்டேன் அப்படின்னு அட்டகாசம் பண்ணி அழுது அடம்பிடிச்ச குழந்தையா, இதை நம்ம தோழிகள்ட்ட கேட்டுட்டு இருக்கோம். தோழிகள் ஒரு அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைவரும் இந்த தோழி வருக வணக்கம்.
1: அன்பு வணக்கத்துடன் வருவதே காட்டு மன்னார் கோயில் திருநாரையூர் மங்கையர்க்கரசி. நலமா இருக்கிறீங்களா மேடம்?
0: நலமா இருக்கிறோம் மங்கையர்க்கரசி. எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு மனசுக்குள் மத்தாப்பு படத்திலிருந்து ஓ பொன்மாங்குயில் அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: ஓகே, கொடுத்துடலாம்.
1: அதாவது சின்ன வயசு நினைவுகள் பத்தி கேட்டிருக்குங்க. எப்போதுமே நம்ம காரைக்கால் பண்பலையே அதிகமா நேசிக்கிறவ ஒரு நேயன் கூட வச்சுக்கலாம் என்ன.
0: எனக்கு
1: பெரியப்பாவோட ரொம்ப எனக்கு பாசங்கள் வந்து அதிகமா, படிப்பு விஷயத்திலயும் சரி மற்றவங்க என்ன உபசரிக்கிறது கவனிக்கிறதுலயும் பெரியப்பாவுக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. 1வது வகுப்புலேருந்து 5வது வகுப்பு வரைக்கும் நம்ம சொந்தமா ஸ்கூல் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு பெரியப்பாவோட எனக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது.
0: சோ இப்ப ஸ்கூல் போறது ரொம்ப ஜாலியா போற

0: ரொம்ப ஜாலியா இருக்கும். ஹோம் ஒர்க் கொடுத்தா உடனே உடனே பண்ணிடுவோம். 1வதுல இருந்து 5வது வரைக்கும் லீடரா இருந்தா மேடம்.
1: ஓகே, நல்லா படிச்சதுனால லீடரா வச்சாங்களா இல்ல பெரியப்பா ஸ்கூல்ல இருந்ததுனால லீடரா?
0: நல்லா படிப்பேன், அதாவது வாத்தியார் பொண்ணு மக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா சும்மா பழமொழிக்கு,
1: ஆமா
0: அதெல்லாம் எடுத்து எரிஞ்சிட்டு வாத்தியார் பொண்ணு நல்லா படிக்கிறாங்க.
1: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
0: எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா தமிழ் தான்.
1: அந்த நாட்களுக்கு போய் அந்த கற்பனையில போய் பார்த்த ஞாபகம்லாம் உண்டா? சோஷியல்
0: வெளியில வந்து டூர் அழைச்சிட்டு போவாங்க இது மாதிரி மன்னர்கள் அந்த அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சி மலைக்கோட்டை அப்படின்ட்டு நிறைய டூரிஸ்ட்லாம் போயிருக்கேன் அப்பா கூட.
1: ஓகே ஓகே மேம், ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க கேட்ட பாடல்வரும் கேட்கலாம்.
0: வாய்ப்புக்கு நன்றி தோழி.
1: நன்றி நன்றி நன்றி. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்துலேயும் இந்த கேள்வியை நம்ம பதிவிட்டு வந்தோம் இல்லையா, தோழிகளும் சொல்லிட்டே இருக்காங்க. கடலூர் துறைமுகம் தமிழ்ச்சுடர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க நம்ம கொடுத்த அந்த கேள்வியில் உள்ளதையும் சொல்லியிருக்காங்க, இரண்டாவது சொன்னது தான் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அழுது அடம் பிடிக்கிற குழந்தை போல. அப்புறம் வாட்டார் வண்ணார் குடி வாட்டார் கலைவாணி வெங்கடேஷ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஸ்கூலுக்கு போனதுக்கு எப்போவுமே அடம் பிடிச்சதில்லை, சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக போவேன், அந்த காலம்லாம் ரொம்ப சொர்க்கமான காலம், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை நீடூர் கடுவன்குடி அம்பிகா சுரேஷ், பள்ளிக்கு அழாமல் போவேன், வீட்டிலோ இல்லைன்னா ஊரில் வந்து ஏதாவது திருவிழாக்கள் விசேஷங்கள் வந்தால் அன்றைக்கி நான் வந்து அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தளத்துட்டு பத்மாவதி ஸ்ரீதர், நான் சந்தோஷமாக போவேன், என்றைக்குமே அடம் பிடிச்சு போனது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடம் பிடிச்சு போகாமல் இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காரைக்கால் நளினி, நான் ஸ்கூலுக்கு ஜாலியாக போகிற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் கூட நான் லீவெல்லாம் போட்டதில்லை, அதனாலேயே நான் நிறைய பரிசெல்லாம் வாங்கியிருக்கிறேன், ஆனால் படிப்பு தான் ஏறலை, பாதியில் விட்டுட்டேன், இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பள்ளி செல்வதற்கு ஒரு நாள் கூட அடம் பிடித்ததில்லை அப்படின்னு ஐயா அப்படி கனிமொழி அசோக் ராஜ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் காட்டுமன்னார் கோயில் ஆனந்தவள்ளி அவங்க ஒன்றும் சொல்லலை, வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், ஸ்கூலுக்கு போ ஸ்கூலில் சேரும் பொழுது ஜாலியாக போனேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, ஆனால் படிப்பை தொடர முடியவில்லை, பாதியிலே நிறுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது, வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என் குழந்தைங்களை ரொம்ப நல்லா படிக்க வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்கட்டங்குடி அனுஷ்யா சங்கர், அடம் பிடிச்சு அழுது போன ஞாபகமெல்லாம் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் போயிருக்கேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சநதிக்குளம் விஜயலட்சுமி இளவரசன், நான் ஆரம்ப காலத்தில் அழுது அடம் பிடிச்சி தான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், அப்புறம் புரிதல் வந்த பிறகு தினந்தோறும் பள்ளிக்கு கரெக்டாக போயிடுவேன், லீவெல்லாம் எடுக்கவே மாட்டேன், அந்த நாள் ஞாபகத்தை நெஞ்சில் கொண்டு வந்ததுக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நனிலம் சுகுணா சுப்பிரமணியன், நான் ஸ்கூலுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் போவேன், எதற்காகவும் அடம் பிடித்தது இல்லை, அந்த பள்ளிப்பருவ நாட்கள் இன்றும் மனதில் பசுமையான நினைவுகளாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மல்லியம் அமுதா, ஸ்கூல்னாலே அவ்வளோ சந்தோஷங்க, என்ன பண்ணுறது 8வகுப்பு படித்தாலே போதும்னு என்னை நிறுத்திட்டாங்க ஸ்கூல்லேருந்துன்னு அர்த்தமாக சொல்லியிருக்காங்க. திருமணஞ்சேரி அனிதா தமிழாளன், நான் 7th போகிற வரைக்கும் வயிற்று வலின்னு சொல்லி ஸ்கூலுக்கு அடம் பிடிப்பேன், ஆனால் பாருங்கள் என் பையனுக்கு ஸ்கூல் போகிறதுனா அவ்வளவு இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் மங்கையர்கரசு கேட்ட பாடல்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா? இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி வந்து எங்கேருந்து வரப்போகுது? நேயர்கள் எந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற நேயர்கள், எந்த ஊரில் இருக்கிற நேயர்கள்லாம் வரலாம் வர்றாங்க அப்படின்னா, காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பாட்டினம் போலகம் கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக இன்றைய ஊரும் உறவும். நம்ம போலகம் பக்கத்தில் இருக்கிறவங்க, காரைக்காலில் இருக்கிறவங்க, சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் பங்கேற்க போகலாம். சின்ன வயசில் நீங்கள் ஜாலியாக ஸ்கூலுக்கு போன பொண்ணா இல்லைன்னா, இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி ஏமாற்றி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்ச குழந்தையா, இதை தான் நம்ம இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில்

0: தோழிகள் முன் வச்சிருக்க கேள்வி. நிறைய தோழிகள் சொல்கிறாங்க, இல்லை நான் ரொம்ப நல்ல பொண்ணு, நான் கரெக்டாக ஸ்கூலுக்கு போனேன், எனக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் ஒரு வேளை அவங்க வீட்டில் அப்பா அம்மா சொல்லியிருக்கலாம், இல்லை நீ என்ன பாடுபடுத்தியிருக்க இப்போ இந்த மாதிரி சொல்கிறியா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வர்ற தோழி என்ன சொல்கிறாங்கன்னு. வருக, வணக்கம்.
1: வணக்கம் தோழி, நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம், நல்லா இருக்கேன். யார் வந்திருக்கீங்க?
1: நான் திருவாரூர்லேருந்து பவானி மதியலங்கம் பேசுகிறேம்மா. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பேசுகிறேன். புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் இன்றைக்கி கூட ட்ரை பண்ணி கிடைச்சி.
0: சூப்பர் சூப்பர், நிறைய புதிய நேர்களையும் நம்ம வந்து புதிய தோழிகளையும் வரவேற்போம் நம்ம நிகழ்ச்சிக்கு. வாங்க, நம்ம நம்பர்ஸ் தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம், தொலைபேசி எண்களும் அலைபேசி எண்ணும். நிறைய புதிய தோழிகள் புதிய நேயர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கெல்லாம் வாங்க. சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: எனக்கு துள்ளாத மனம் சொல்லும் படத்துலேருந்து தொடு தொடு நில அந்த பாட்டு கொடுங்க.
0: ஓகே, கொடுத்துடலாம். சொல்லுங்கள், நீங்க எப்படிப்பட்ட பொண்ணு?
1: அதெல்லாம் நான் கரெக்டா போயிடுவோம் மேடம், நடந்துக்கிறேன். நாங்க நடராஜா பஸ்லதான் போவோம், நடந்துதான் போவோம். பக்கம் தான் ஸ்கூலு, தூரமா இருந்தாலும் நாங்க நடந்துக்கிறோம். ஒரு அஞ்சாறு பேர் இருக்கோம் எங்க தோழிகள். போறதுக்கு எங்களுக்கு ஜாலியா இருக்கும். ஸ்கூல் எப்படா வரும்? சனி ஞாயிறு வந்தா கூட எங்களுக்கு இதா இருக்கும், எப்ப ஸ்கூல் திங்கக்கிழமை வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருவோம். கேட்டுட்டு இருப்பாங்க எங்க தோழி எல்லாம், கேட்டுட்டு இருப்பாங்க வானொலியில எல்லாம் கேட்பாங்க, நீ வந்து வானொலியில பேசுறி கார் கழியப்போம் எப்படி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. இது மாதிரி ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
0: ஓகே, கண்டிப்பா ட்ரை பண்ண சொல்லுங்க.
1: சில பேர் பேசியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்.
0: ஓகே ஓகே, சரி. நீங்க
1: வந்து ஸ்கூல் போறது பத்தி எல்லாம் எங்களுக்கு இது கிடையாது, ஆனா டூர் அழைச்சிட்டு போவாங்க. திருச்சி மழை பட்டா ஆனா போக முடியல, அப்ப சின்ன பிள்ளைன்னு அம்மா அப்பா விட மாட்டேன்ட்டாங்க. ஆனா இப்ப எத்தனையோ நட போய் போயிட்டு வந்துட்டோம்.
0: ஓகே ஓகே,
1: அதனால ஸ்கூல் போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம் எனக்கு.
0: ஓகே சூப்பர். இப்ப நீங்க சொன்னீங்களா, நாங்களாம் நடராஜா பஸ் சர்வீஸ் தான் நடந்தே போவோம் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொல்லி இருந்தீங்க இல்லையா? அப்போ போகிற வழியில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், நீங்கள் பார்க்குற விஷயம் இல்லை ஏதாவது வேற ஒரு விஷயம் உங்களுக்கு அது என்ன என்ன பிடிச்சிருந்தது அந்த நாட்களில்? கடை இருக்கும், அந்த கடையில் வந்து நம்ம சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போவோம், இல்லை பூ இருந்துக்கும், இல்லை கோவில் இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் நடந்து போகிற அந்த வழியில்.
1: கடையில் வந்து சின்ன கடை வைப்பாங்க, பறவை தான் வந்து அங்கே அங்கேருந்துலாம் வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய், மாம்பழம், மாங்காய் இப்படிலாம் பணக்கிழங்கு இதெல்லாம் விற்பாங்க, அதெல்லாம் வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம், அதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் இப்போ இங்கே டவுனில் இருக்கிறது கிடைக்கிறது இல்லை, ஆனால் அங்கே போனா கிடைக்கும், வாங்கி சாப்பிடறதுதான் அது ஒரு இது. நெல்லிக்காய் வந்து பாக்ஸ்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தின்னு தண்ணி குடிக்கிறது, என்ன இவ்வளவு ஒரு இனிப்பா இருக்கு, அது பத்தி நாங்க தண்ணி குடிச்சிருவோம், மத்தியானம் பசிக்கே வசிக்காது. அப்புறமாதான் கொஞ்சம் பெரிய இவ்வளவுனா சரி இது குடிச்சோம்னா இப்படி இது தின்னோடனே இது இனிப்பா இருக்கும் நெல்லிக்காய் அப்படின்னு. எவ்வளவோ கமார் கட்டு முட்டாய் அதெல்லாம் கடிக்கவே முடியாது பாருங்களா, இப்பெல்லாம் அதெல்லாம் கிடைக்கிறதே இல்ல. கலர் கலர் அப்பள பொரி இப்பெல்லாம் கிடைக்கும்.
0: ஓகே ஓகே, ஸோ அந்த ஞாபகங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொஞ்சம் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் பைசா தான் வச்சுருப்போம், ஒரு கால் ரூபா, 50 பைசா இந்த மாதிரி, இல்லை 10 பைசா. இப்போல்லாம் 10 பைசாலாம் கிடையாது, கால்லனாவும் கிடையாது இல்லையா? அப்போல்லாம் அதை எல்லாரும் வாங்கி ஷேர் பண்ணி.
1: பக்கத்துலேயே இலந்த மரம் இருக்கும் மேடம், அவங்க வந்து நேச்சுரலாகவே பொறுக்கி கழிவுலாம் வச்சுருப்பாங்க, அதை போய் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். 5 காசு 10 காசு இதை கொடுத்து இப்போல்லாம் அந்த மரமே இல்லை, வெட்டிட்டாங்க, ஆனால் வீடு இருக்கு.
0: ஆமாம்,
1: கேட்பாங்க இங்கே பக்கத்தில் நாங்கள் ஃப்ரெண்டு கேட்குறோம், மரம்லாம் இருக்கா, நம்மளாம் வாங்கி சாப்பிடுவோம், இனிப்பாக இருக்குமே அந்த இலந்த மரம்
0: போயிட்டீங்க. பாட்டு கேட்டுக்கிட்டே போங்க, திரும்ப என்னென்ன பண்ணினோம் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றிமா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: நேர்களை, இன்று மாலை 5:30 நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் வழங்கும் ஆலய உலா. நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் ஆதிபத்த நாயனார் கடலில் தங்க மீன் விடும் விழாவின் நேர்முக வர்ணனை. பதினொரு மணி 48 நிமிடத்தில் வணக்கம் தோழி, நிகழ்ச்சியோடு இணைவரும் இந்த தோழி வருக, வணக்கம்.
1: என்ன
0: பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து பாண்டவர் பூமி படத்திலிருந்து தோழா தோழா கனவு தோழா அந்த பாடல் கொடுங்க.
0: ஓகே, கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க எப்படி ரொம்ப சமத்தா ஸ்கூல் போற பொண்ணா? கண்டிப்பா, அது வந்து முதல் குழந்தை போறப்பதான் கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் அட்டகாசம் ரகலை எல்லாம் நடக்கும். அடுத்தடுத்த குழந்தை ஸ்கூல் போறத பாத்துட்டுன்னா அக்கா அழகா போறா வந்து நிறைய எதுவும்

0: ரைம் சொல்றா, கதை சொல்றா, நம்மளும் போகணும்னு ஆசை அந்த குழந்தைக்கு வரும். எப்போதுமே அது வந்து சைக்காலஜிக்கலா நடக்கிற ஒரு விஷயம் தான் அது. ரெண்டாவது குழந்தைக்கு
1: அக்காவோடயே நான் வந்து கை கொடுத்துட்டு போறதால அந்த அடம் பண்றது அந்த வேலை எல்லாம் அதிகம் இருக்காது. அப்புறம் வந்து ஐந்தாம் வகுப்பு வரை ஒரு பள்ளியில படித்த விடம் அது வந்து காலையிலேயே, அப்புறம் ஒரு ரெண்டு மூணாவது நாலாவது எல்லாம் படிக்கிறப்ப காலையிலேயே அதிகாலையிலேயே பெய்யறது, ஏறத்து கூட பெய்யறது. ஸ்கூல் திறக்கிறப்பயே கேட்டுக்கிட்ட போய் நிக்கிறது மேடம். வந்து அந்த அந்த ஸ்கூல்ல வந்து வாதம் மரம் ஒண்ணு இருக்கும், ஒரு தெருவு தான், ஒரே தெருவுலதான் இருக்கும் ஸ்கூல். இப்படி ஒரு ஒரு தெருவு தாண்டி இப்படி டர்னிங் பண்ணோம்னா எங்க ஸ்கூல் வந்துடும் மயிலாடுதுறையில. அப்ப வந்து இந்த வாதம் மரம் இருக்கும், அதனால வந்து அந்த வாதம் பழம் எடுக்க அந்த சருகு எல்லாம் எடுக்க சொல்லுவாங்க காலையில. அங்க சிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த சருகுகள் அந்த குப்பைகள் எல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. அதனால வந்து ஆமா அது கான்செப்ட் பண்ணி போறது கிடையாது, வாதம் பழம் எழுந்திருக்கும் எடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக அதிகாலையிலேயே நடந்து போயிடுறது. அப்புறம் அங்க போய் அந்த பை வச்சிருப்போம் இல்லையா, அதுல ஒரு ஒரு பழம் ரெண்டு பழம் எடுத்துக்கிறது, தெரியாம எடுத்து

0: ஒரு தெருவுதான், ஒரே தெருவுலதான் இருக்கும் ஸ்கூல். இப்படி ஒரு தெருவு தாண்டி இப்படி டர்னிங் பண்ணோம்னா எங்க ஸ்கூல் வந்துடும் மயிலாடுதுறையில. அப்ப வந்து இந்த வாதம் மரம் இருக்கும், அதனால வந்து அந்த வாதம் பழம் எடுக்க அங்க சருகு எல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. காலையில அங்க சிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, வந்து அந்த சருகுகள் அந்த குப்பைகள்லாம் எடுக்க சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம அது கான்செப்ட் பண்ணி போறது கிடையாது, வாதம் பழம் எழுந்திருக்கும் எடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக அதிகாலையிலேயே நடந்து போயிடுறது. அப்புறம் அங்க போய் அந்த பை வச்சிருப்போம் இல்லையா, அதுல ஒரு ஒரு பழம் ரெண்டு பழம் எடுத்துக்கிறது, தெரியாம எடுத்து சிஸ்டர் திட்டுவாங்களேன்னு ஒரு பயத்தால இதை தெரியாம எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க ஒரு கூட வச்சிருப்பாங்க மேடம், அதுல கலெக்ட் பண்ணி போடணும். நிறைய பசங்க இருப்பாங்க, அது ஒரு 20 பேர் இருப்பாங்க. இந்த குப்பைகள் எல்லாம் வந்து குப்பை தொட்டியில சேகரித்து போட சொல்லுவாங்க, போட்டுட்டு வாதம் பழத்தை கலெக்ட் பண்ணி போடுவாங்க. அப்புறமா இதை மாதிரி எடுத்துக்கிறது.
1: ஓகே ஓகே. அதை உடைக்கும் போது அந்த கலர் எல்லாம் வருமே, இந்த கையில எல்லாம் பூசிட்டு உதட்டை எல்லாம் பூசிட்டு அதை முழு பருப்பா எடுக்க முடியாது, உடைச்சு அது தூளாகி அதையும் எடுத்து சாப்பிட்டு
0: எடுத்துட்டு அதை மொட்டை மாடியில வச்சு அது அக்கா கிட்ட எல்லாம் தண்டை போட்டுக்கிட்டு அதை சேர் பண்ணி சாப்பிடுறது. ஆறுல இருந்து 10th வரையும் ஒரு பள்ளியில படித்தோம் மேடம், அது ஒரு தனி அனுபவம். அப்புறம் 11, 12 இன்னொரு பள்ளியில படித்தோம் மேடம், அது ஒரு அனுபவம். இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இதெல்லாம் ஞாபகப்படுத்தினது நம்ம பண்பலைக்கு உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும் மேடம்.
1: நன்றிமா நன்றிமா, உங்களுடைய ரொம்ப அந்த நாளுக்கே போய் அப்படி அனுபவிச்சு வந்துட்டே இருக்கும். நன்றி நன்றி.

0: அன்பளியில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணை குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: பண்பலையின் முகநூல் பக்கத்தில் இன்னும் சில தோழிகள் அவங்களோட ஜனமேசை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி, நான் அடம்பிடிக்க மாட்டேன், ரொம்ப சமத்து பொண்ணு, தலை குளிச்சு ரெட்டை ஜட குதிரைவால் போட்டு அவ்வளோ அழகாக போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. குறிஞ்சா கேணி அசருதீன் நூர்ஜஹான், வீரவநல்லூர் மதிவதினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கன்வாடி மையகத்துக்கு போகும்போது அடம் பிடிச்சி அழுதுகிட்டே போவேன், இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு நல்ல கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. நான் ஸ்கூலுக்கு போகுதெல்லாம் அடம் பிடிச்சதே இல்லை, ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் ஷோபா, புதுத்துறை காரைக்கால் புதுத்துறை சித்ராதேவி, என்ன மேடம் எப்படி கேட்டுட்டீங்க, ஸ்கூலுக்கு அடம் பண்ணாமல் போவேன், கோவில் திருவிழா வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க, அப்போ மட்டும் என்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க, அப்போ மட்டும் நான் அழுது அடம் பண்ணிகிட்டே போவேன், எல்லோரும் என்னை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவோணம் சத்யபாமா, ஜாலியாக ஸ்கூலுக்கு போகிற குழந்தை தான், ஸ்கூல் போகும்போது உடம்பு சரியில்லைன்னா கூட டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போவேன், அதனால் பல பரிசுகள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூலுக்கு போகும்போது அழுதது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் மல்லிகா, அப்புறம் ஆகூர் மடப்புறம் நாட்சியா, நான் அடம் பிடிச்சதில்ல, சந்தோஷமாக போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாழிக்கல்பட்டி எழில், ஜாலியாக செல்லும் குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதமார் கலைச்செல்வி, ஸ்கூலுக்கு ஜாலியாக தான் போவேன், வீட்டுக்கு வந்து விருந்தினர் வந்துட்டால் மட்டும்தான் ஸ்கூலுக்கு போக மனசே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப அடம் பிடிப்பேன், ஸ்கூல் வீட்டுக்கு வந்து டீச்சர் வந்து கூப்பிடுவாங்க, நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன், மறுநாள் ஸ்கூலுக்கு போகும்போது செம்மையாக அடி விழும் ஆனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அப்புறம் உடனே மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, அடம் பிடிக்காமல் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிஆர்பட்டினம் நளினி சங்கர், அடம்லாம் படிக்க மாட்டேன் மேடம், நான் ரொம்ப நல்ல பிள்ளையாக ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

சிறுவயது என்பது ஒரு அழகான புத்தகம் என்றால் அதில் பள்ளிப்பருவம் மிகவும் வண்ணமயமான பக்கங்கள். அன்று பள்ளிக்கு செல்ல அழுத அல்லது சந்தோஷப்பட்ட நாம் இன்று அந்த பள்ளி நாட்களை நினைத்து இயங்குகிறோம் என்பது உண்மை. வீட்டுப்பாடம் எழுதியே இல்லை வேண்டாம் என்று ஓடிய நாம் இன்று அந்த வகுப்பறையையும் நண்பர்களையும் ஆசிரியர்களையும் நினைத்து புன்னகைக்கிறோம். காலம் நம்மை எவ்வளவு தூரம் அழைத்து சென்றாலும் அந்த சின்ன வயது பள்ளி நினைவுகள் மட்டும் நம் மனதுக்குள் எப்போதும் பத்திரமாக இருக்கும். நீங்கள் பள்ளிக்கு செல்ல ஜாலியாக போனாலும் சரி, போயிருந்தாலும் சரி, செல்ல மறுத்து அடம் பிடித்து அழுத குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த நாட்களை ஒரு நாளும் கொஞ்சம் மனசுக்குள்ளே நினச்சி பாருங்கள். நம்ம எல்லாருடைய முகத்திலும் கண்டிப்பாக ஒரு புன்னகை வரும். அழகான நினைவுகளோடு தொடர்ந்து பயணிப்போம் நேயர்களே. நிறைவு பெற்றது இன்றைய வணக்கம் தோழி.

வணக்கம் நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளி. இன்றைய மின்சார சேமிப்பு, நாளைய பிரகாசமான உலகம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். FM Express.

0: திருப்பன்மலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் கே யுபாஷ்னா.
1: அறிவியலை நல்ல செயல்களுக்கு பயன்படுத்தி அறிவியல் வாழ்க்கையை எளிதாகவும் வசதியாகவும் மாற்றியுள்ளது. தினமும் நாம் பயன்படுத்தும் மின்விசிறி, தொலைக்காட்சி, கணினி, கைபேசி போன்றவை அறிவியலில் அற்புதமான கண்டுபிடிப்புகள்.
0: 12:55 பன்னிசை பெற்ற என தொடங்கும் பாடல் பாடியவர் தண்டபாணி தேசிகர் அவர்கள். 1:55 மெல்லிசை, 1 மணிக்கு தேன்மழை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் எம் தர்சனாமூர்த்தி அவர்கள் பங்கு

0: தீர்த்த விநாயகர் ஆலயம் 5:30 ஆலய உலா. நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் அதிபத்த நாயனார் கடலில் தங்கம் மீன்கள் விடும் விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் ஆர். சுந்தரபாண்டியன் அவர்கள். 6 மணிக்கு பன்னிசை ஐங்கரணை என தொடங்கும் பாடல் பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். 6:20 நாச்சார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாமது. 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர். பிரியவதனா அவர்கள். 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் விவசாயம் தந்த அனுபவம். கும்பகோணம் வட்டம் திருப்புரம்பியம் ஆர். தியாகராஜன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சுவலரியின் காற்றில் வரும் காணம். 8:30 காற்றில் வரும் காணம். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் நமது. 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். மலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது FM எக்ஸ்பிரஸ். பன்வெளியில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi will visit Gujarat and Maharashtra today. In Vadodara, the Prime Minister will lay the foundation stones, inaugurate and dedicate to the nation various development projects worth more than 35,000 crore rupees. In Maharashtra, Prime Minister Modi will inaugurate and address the Global FinTech Fest, GFF 2026, in Mumbai this evening. The theme of GFF 2026, one of the world's largest and most influential annual fintech conferences, is Potential to Impact, Agentic AI, Tokenization, Quantum, Trusted, Connected, Global Systems for Inclusive Finance. The GFF 2026 seeks to build on India's leadership in digital payments and financial inclusion and move from potential to impact. Prime Minister Narendra Modi, Defence Minister Rajnath Singh and Home Minister Amit Shah today paid tribute to renowned singer and former member of the Assam Legislative Assembly, Bharat Ratna Dr. Bhupen Hazarika, on his 100th birth anniversary. In a social media post, Mr. Modi said Dr. Hazarika's voice carried the soul of Assam and the spirit of the Northeast to the entire nation. He noted that the legendary singer's songs brought people closer, and through his music, Dr. Hazarika gave beautiful expression to the thoughts and aspirations of countless people. The Defence Acquisition Council has cleared capital acquisition proposals worth over 1,10,000 crore rupees for the Defence Forces. Our correspondent reports that the approval was taken during a meeting of the council held yesterday under the chairmanship of Defence Minister Rajnath Singh. Delhi Traffic Police has issued a traffic advisory in view of Chhatra Samvad and election canvassing in connection with the Delhi University Students' Union elections today. They informed that traffic movement in the area around North Campus is likely to be affected from 10 a.m. to 4 p.m. The affected roads include Mall Road, Sudhir Bose Marg, Chhatra Marg, University Road, GTB Marg, Satyavati Marg and Professor N.D. Kapoor Marg. Traffic may be regulated or diverted at MCD Chowk, St. Stephen's College Red Light, Kranti Chowk, RA Police Station, Roopnagar, Morris Nagar Red Light and Patel Chest Red Light, depending on the ground situation. Delhi Traffic Police has advised commuters to avoid these routes, use the metro, avoid roadside parking and allow extra travel time. India has joined the United States and 24 other countries in an international initiative aimed at shaping the development of next-generation 6G networks. In a social media post, the U.S. Department of Commerce said India had joined the U.S. and 24 other countries in an effort to ensure that next-generation networks reflect shared security interests, strengthen competitiveness and drive

காற்றோட இசையும் பட்டம் போல இனிமையாய் காதோட இசைக்கும். இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3 நேரம் 12:10.

நேர்களே, நமது பண்பலையில் இன்று மாலை 5:30 நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் பொதுமக்களின் ஆலய உலா நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் அதிபத்த நாயனார் கடலில் தங்க மீன்கள் விடும் விழாவின் நேர்முக வர்ணனை. பண்பலையோடு இணைந்து நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மனதில் நின்றவை. பாடல். ஆமாங்க, பாடல் கேட்க யாருக்குதான் பிடிக்காது? எவ்வளவு நிறைய பாடல்கள் இருந்தாலும் நம் மனதிற்கு நெருக்கமான பாடல்கள் சில. அப்படி உங்க மனதுக்கு நெருக்கமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் மனதில் நின்றவை. கடிதம் வழியே நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: நினைவில் கொள்ளுங்கள், நமது பண்பலையில் இன்று மாலை 5:30 நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் பொதுமக்களின் ஆலய உலா. நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் அதிபத்த நாயனார் கடலில் தங்க மீன் விடும் விழாவின் நேர்முக வர்ணனை.
4: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகள்.

0: அளிக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காடி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
2: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, மனதில் நின்றவை. நிகழ்ச்சிக்காக தொடரும் இந்த பாடல் குஷி திரைப்படத்திலிருந்து. தேவா இசையில் ஒழிக்கிறது பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. காரைக்குடி கனகவல்லி, நாராயணன், அஸ்வினி, கல்யாணி, சுகன்யா, ராமநாதன், நிலானை, ஷாய், பின்பா, ஆதிராயினியா.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மனதில் நின்றவை. நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திலிருந்து. சங்கர் மகாதேவன் குரலில் வித்யாசாகர் இசையில் ஒலிக்கிறது பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரிஷ்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நேர்களே, நமது பண்பலையில் இன்று மாலை 5:30 நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் பொதுமக்களின்

0: சென்றுள்ளார். நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் அதிபதி நாயனார் கடலில் தங்க மீன் விடும் விழாவின் நேர்முக வர்ணனை. நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாமது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வலிக்கும் பாடல் லேசா லேசா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நன்னிலம், அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா.

0: நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த மனதில் நின்றவை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: விரைவு திருச்சி சாரதாசில்.
0: நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தமிழந்திருக்கும் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமது இலங்கை பயணத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாசாகர் திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றாக இலங்கை திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தலைவர்களுடன் தாம் மேற்கொள்ள உள்ள பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமது 3 நாள் பயணத்தின்போது இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாட உள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுத்தறிவு என்பது அறிவாற்றல், வாய்ப்புகள் மற்றும் சிறப்பான எதிர்காலத்திற்கு வழிகாட்டுவதாக கூறியுள்ளார். கல்விதான் மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை பெற்றது என்பதால் அதனை கொண்டாடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வி அறிவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருப்பது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு வலுவான அடித்தளமாக அமையும் என்றும் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டத்தின் மூலம் எழுத்தறிவு பெற்று மிகுந்த பயனடைந்து வருவதாக தமிழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: எனக்கு படிக்கிறது எழுதுவோ தெரியாது, கை நாட்டு தான் நான் ஒட்டியில் இருந்தேன். அப்போ அந்த நாள்ல படிக்க வைக்கல, நானும் மாடு மேய்க்கவோ நாத்து நடவோ பில்லுக்கு போவோ அது மாதிரி இருந்துட்டேன். படிச்சிருந்தா நான் டீச்சரோ வாத்தியாரோ ஆயிருப்பேன். இப்போ புதிய பாரத எழுத்தறிவை வந்து கத்துக்கினு இப்போ நல்லா படிக்கிறேன்.

0: எழுதுறேன், என் கையெழுத்து போடுறேன், பஸ்க்கு எங்கனா போனா நான் படிக்கிறேன். புதிய பாரத அமைச்சதுனால பிரதமர் மோடிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: எனக்கு முன்னாடி எல்லாம் படிக்க தெரியாது, நான் கை நாட்டா இருந்தேன். இப்ப இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துல சேர்ந்து நான் படிச்சு கையெழுத்து போற அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். பேங்குக்கு போனா கூட என்னால சலான் எழுத முடியாது. இப்போ நான் சலான் எழுதி தரேன், பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் நான் ஹோம்வொர்க் சொல்லி தரேன். 10வது படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ண போறேன். எழுத்தறிவு திட்டம் மூலமா நான் எல்லாத்தையும் கத்துக்கினேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமருக்கு நன்றி.
2: செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடனுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அரசின் செயற்கை நுண்ணறிவு இயக்க தலைமை செயல் அதிகாரி திரு சௌரப் விஜய், ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி துறைகளில் ஸ்வீடனுக்கு உள்ள அனுபவத்தை இந்தியா பகிர்ந்து கொள்ளும் என்றார். இது தொடர்பாக புதுதில்லி வந்துள்ள ஸ்வீடன் குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிற்கான ஸ்வீடன் துணை தூதர் எக்னஸ் ஜூலின் பேசுகையில், வர்த்தகம் மற்றும் புத்தாக்க துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் மின்னணு துறைகளில் ஏராளமான வர்த்தக வாய்ப்புகள் இருப்பதாகவும் எக்னஸ் ஜூலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு உதவிகரமாக அமையும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர் திரு மசூத் பெஜஸ்கயான் இந்தியா வருவதையொட்டி அந்நாடு வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் இந்தியா முக்கியமான நாடாக உருவெடுத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரான் அதிபரின் இந்த பயணத்தின்போது இந்தியாவுடனான நீடித்த ஒத்துழைப்புகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாடு தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியா வந்துள்ள அந்நாட்டு துணை பிரதமர் திரு ஜேவியர் பெட்டல் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தற்போதைய உலகின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாற்றி அமைக்கப்படுவது அவசியம் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் மக்கள் தொகை மற்றும் உலக நாடுகளிடையே இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வரும் சூழலில் விரிவுபடுத்தப்பட்ட பாதுகாப்பு கவுன்சிலில் அந்நாட்டிற்கு நிரந்தர இடம் வழங்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை திரு ஜேவியர் பெட்டல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே வெளிநாட்டவர்களுக்கான H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அந்நாட்டின் தொழிலாளர் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விசா கட்டண உயர்வு காரணமாக அமெரிக்க தொழில்துறையினர் உள்நாட்டு தொழில்துறையினருக்கு முன்னுரிமை அளிக்க வழிவகை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். குறிப்பாக உற்பத்தி வர்த்தகம் சார்ந்த துறைகளில் தகுதி வாய்ந்த அமெரிக்க தொழிலாளர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நாடிபுல் ஹக்கிற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை 2வது நாளாக இன்றும் சோதனையில் ஈடுபட்டுள்ளது. அவருக்கு சொந்தமான ஊடக நிறுவனம் பல்வேறு நிதி முறைகேடுகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக நாடிபுல் ஹக் நடத்தி வரும் உருது நாளேடு ஹவாலா பரிமாற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சோதனையின்போது முறைகேடுகளில் ஈடுபட்டதற்கான பல்வேறு ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தில்லி சாந்தி நிகேதன் கட்டட விபத்தில் காயமடைந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரின் குடும்பத்தினரை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, சிகிச்சை பெறுவோர் விரைந்து குணமடைய தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். சிகிச்சை பெறுவோரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2 மாணவர்கள் குணமடைந்திருப்பதை அடுத்து அவர்கள் இன்று வீடு திரும்புவார்கள் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு

கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், ஒடிஷா, மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாநிலங்களிலும் இதே நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், சிக்கிம் மற்றும் தெலங்கானாவில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் கேரளம் மற்றும் மாஹேயில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 25 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பரேலி, ஷாஜஹான்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்று வரும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அமெரிக்காவின் ஒலிவியா டி லாஸ் ரேயஸ் எமேர்மி கோம்ஸ் இணையை வென்றது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார்.

0: பொழுதுபோக்குத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12:50. நேயர்கள் கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை
2: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
3: வணக்கம் பாப்பா.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன? என்ன சண்டை படிக்கிறீங்க?
4: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
3: இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
4: அறிவியலை பத்தி நான் தகவல்களை சொல்ல போறேன்.
3: எங்க சொல்லுங்கள?
4: அறிவியலை நல்ல செயல்களுக்கு பயன்படுத்தி அறிவியல் வாழ்க்கையை எளிதாகவும் வசதியாகவும் மாற்றியுள்ளது. தினமும் நாம் பயன்படுத்தும் மின்விசிறி, தொலைக்காட்சி, கணினி, கைபேசி போன்றவை அறிவியலில் அற்புதமான கண்டுபிடிப்புகள். மருத்துவ துறையில் புதிய மருந்துகள் மற்றும் கருவிகள் பலரின் உயிரை காப்பாற்றுகின்றன. அறிவியல் நமக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. அறிவியலை நல்ல செயல்களுக்கு பயன்படுத்தி நம் நாட்டின் வளர்ச்சிக்கு அனைவரும் பாடுபடுவோம். விண்வெளி துறையில் இந்தியா பெருமை சேர்த்துள்ளது. இன்றைய குழந்தைகளே நாளைய விஞ்ஞானிகள். எனவே நாம் ஆர்வத்துடன் கற்று கேள்விகள் கேட்டு புதிய விஷயங்களை கண்டறிய முயற்சி செய்ய வேண்டும். அறிவியல் என்பது பாடப்புத்தகத்தில் படிக்கும் சூத்திரங்கள் மட்டுமல்ல, நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு செயலிலும் அறிவியல் ஒளிந்திருக்கிறது. உதாரணமாக சூரியனை கிழக்கில் உதிக்கிறது, ஆகாசமே நீல நிறமாக இருக்கிறது, செடி இலைகள் ஏன் பச்சையாக இருப்படி நம் மனதில் தோன்றும், ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகளின் விடைதான் அறிவியல்.
3: சூப்பரா சொன்னீங்க பாப்பா. அறிவியலோட முக்கியத்துவத்தை நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கல்ல, படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
4: டாக்டர்.
3: டாக்டர் ஆகி என்ன பண்ண போறீங்க?
4: மக்களுக்கு உதவி செய்வோம்.
3: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூ.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: பண்பலையில் நேர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை. பெற்ற என தொடங்கும் பாடல் பாடியவர் தண்டபாணி தேசிகர் அவர்கள்.

0: கண்ணிசை கேட்டீர்கள். நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: நேயர்களின் நினைவிற்கு, நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் எம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினம் போலகம் கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும். இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் விவசாயம் தந்த அனுபவம். கும்பகோணம் வட்டம் திருப்புரம்பியம் ஆர் தியாகராஜன் அவர்களுடன் நேர்முகம். நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
0: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

பண்பலை நூறு புள்ளி மூன்றோடு இணைந்த நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம். தேன்மழை 70-80களின் திரை இசை கானங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடலாய் இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில். அடுத்த வாரிசு

நேர்களை, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் விவசாயம் தந்த அனுபவம், கும்பகோணம் வட்டம் திருப்புரம்பியம் ஆர் தியாகராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. திவிட்டாத தேனமுத கீதங்களை தந்து கொண்டே இருக்கிறது தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வைரமுத்துவின் வரிகளில், இளையராஜாவின் இசையில், எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி குரல்களில் இளமை காலங்கள்.

0: நேரில் இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் போலகம் கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலாவர இருக்கு. பங்கேற்க செல்லலாம் நேயர்களே திருமலைராயன்பட்டினம் போலகம் கிராமத்திற்கு. பண்பலை நல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: வங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: எழுபது எண்பதுகளின் தெவிட்டாத தேனுமுத கீதங்கள் வானலை வழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நா காமராசன் வரிகளில் இளையராஜாவின் இசையில் வெள்ளை ரோஜா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேரில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் எம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் பங்குபெறும் நேரலை கேட்கலாம். ஒரு மணி 18 நிமிடத்தில் பண்பலை 100.3 நேரல் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 70-80களின் திரைசை கானங்கள் தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சங்கர் கணேஷ் இசையில் வாணி ஜெயராம் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க நீயா திரைப்படத்திற்காக.

0: நேயர்கள் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை மாலை 5:15 பாரத் டெய்ரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
1: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 இன்சொல் அமது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் குரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

தேன்மொழி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் பி. சுசிலா குரல்களில் இளையராஜாவின் இசையில்

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

தேன்மழை நிகழ்ச்சிக்கு கரைகள் பண்பலை 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி, சுரேஷ், நன்னிலம், அம்பலவாணன், கரைகள் நளினி, அருள், ஷாலினி, ரியா, சுரேஷ், ராஜேந்திரன், திருமூலஸ்தானம், வீரசுந்தரி, காரைக்கால் புதுத்துறை, சித்ரா தேவி, மயிலாடுதுறை ரேவதி நகர், அஞ்சு ரவிச்சந்திரன், நாழிக்கல் பட்டி, ஏழில் முத்துசாமி, பேரளம், ஷோபா, செந்தில் கண்ணன், திருபுவனம் ரவி, லக்ஷ்மி, இடங்கண்ணி, நெடுஞ்செழியன், வணங்கட்டங்குடி, அனுஷியா சங்கர், புஷ்பவனம், விஸ்வநாதன், பவித்ரமாணிக்கம், ரகுபதி, அக்கரைவட்டம், உஷா, பொன்னியம்மன்மேடு, வன்னை கணேசன், மின்சாரக்கண்ணன், இஞ்சிக்குடியிலேருந்து அதம்பார், கலைச்செல்வி, டிஆர்பாட்டினம், ரமேஷ், தர்க்கணவரம், ஆனந்த், இவங்க எல்லாமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க.

பண்பலையில் நேரம் 1:31 ஆகுது. தேன்மொழி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மண்வாசனை திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் வைரமுத்து, பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலுக்கு குரல் கொடுத்திருக்காங்க SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

1:36 தேன்மொழி நிகழ்ச்சியில் வரும் பாடல். 6-60 வரை திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை எழுதியிருக்காங்க பஞ்சு அருணாச்சலம், பாடல் பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி.

0: பண்பலை 100.3 நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றாங்க. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இன்றைய தேன்மொழி நிகழ்ச்சியின் நிறைவான பாடல்

ஒழித்த பாடல் மலையூர் மம்பட்டியான் திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் ஒழித்தது. பாடலுக்கு இசை இளையராஜா.

ஒலித்த அந்த இனிமையான பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய தேன்மழை. தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் போக்குவரத்து தளவாட பிரிவுகளில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களால் சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் இன்று வெளியேற்றப்பட்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திறந்தவெளி பதிவு முறை கைவிடப்பட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு ஊழியர்கள் வீடு வாங்க முன்பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் இலகுவாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்படுத்தப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் போக்குவரத்து தளவாட பிரிவுகளில் துரிதமான ஆக்கப்பூர்வமான மாற்றங்களால் 2800 கிலோமீட்டர் நீள சரக்கு போக்குவரத்து வழித்தட பணிகள் செயலாக்கத்திற்கு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணித்து இன்று பேசிய பிரதமர், 21வது நூற்றாண்டிற்கு தேவையான வரலாற்று சிறப்புமிக்க சாதனை வளர்ச்சிகள் நிலைநாட்டப்பட்டிருப்பதாக மகிழ்ச்சி வெளியிட்டார். 2006 ஆண்டு நாட்டின் சரக்கு வழித்தடத்திற்கான திட்டங்கள் தொடங்கப்பட்ட போதிலும் 2014 ஆண்டு வரை இது சார்ந்த பணிகளில் தேக்க நிலை காணப்பட்டதாக கூறினார். ஆனால் 2014 ஆண்டு தாம் பதவியேற்ற பின்னர் இது சார்ந்த பணிகளை விரைவுபடுத்தி நாட்டின் தளவாட சூழலில் ஆக்கப்பூர்வமான முத்திரையை படைத்ததாக பிரதமர் எடுத்துரைத்தார். இதன் மூலம் போக்குவரத்து துறை எழுச்சி பெற்றதாகவும் அவர் எடுத்துரைத்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் இன்று வெளியேற்றப்பட்டனர். சட்டப்பேரவை இன்று கூடியதும் திமுக கொறடா திரு ஏவவேலு பேச பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அனுமதி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய திரு ஏவவேலு, நேற்றைய தினம் தங்களை பேச அனுமதித்திருந்தால் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தெரிவித்து வெளிநடப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது என்று குறிப்பிட்டார். அவையில் இல்லாதவர்களை பற்றி முதலமைச்சர் நேற்று பேசியது மரபு அல்ல என்றும், எந்த குற்றச்சாட்டிற்கும் ஆதாரம் இருப்பதாக சர்க்காரியா கமிஷன் கூறவில்லை என்றும் குறிப்பிட்டார். அமலாக்கத்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் நீதிமன்றத்தில் இருப்பதால் அதுகுறித்து பேசியது மரபல்ல என்றும் அவர் கூறினார். எனவே முதலமைச்சரின் ஆட்சேபகரமான கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், 6 குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருப்பதாக சர்க்காரியா கமிஷன் குறிப்பிட்டுள்ளதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவை குறிப்பிலிருந்து முதலமைச்சரின் பேச்சை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியவாறு காணப்பட்டனர். சிலர் பேரவைத் தலைவரை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். இச்சூழலில் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக கூறி அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் திமுக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். பேரவைத் தலைவர் திமுக கொறடா திரு ஏவ வேலுவை மீண்டும் பேச அனுமதிப்பதாக கூறியும் திமுக உறுப்பினர்கள் முதலமைச்சரின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோஷத்தை தொடர்ந்து எழுப்பியதால் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றும்படி அவை காவலர்களுக்கு பேரவைத் தலைவர் உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து அவை காவலர்கள் உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றினர். 2027 ஆண்டின் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திறந்தவெளி பதிவு முறையை முழுமையாக கைவிட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்திற்கு அஇஅதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், பாமக, பிஜேபி கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. தமிழ்நாட்டில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பேருந்துகளின் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 அரசு பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி, அவசர உதவி பொத்தான்கள் 18 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையில் இன்று உரையாற்றிய அவர், பொது தனியார் கூட்டாண்மை முறையில் நவீன பயணி

வசதிகள் மற்றும் வணிக பயன்பாடுகள் உருவாக்கப்படும் என்றார். மாநகர போக்குவரத்து கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பணிமனையில் 40 பேருந்துகளில் எரிபொருள் சென்சார் மற்றும் சக்கர காற்றழுத்த கண்காணிப்பு அமைப்பு முன்னோடி திட்டம் 14 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றார். சாலை விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் குறைக்கும் வகையில் 10524 புறநகர் பேருந்துகளின் இருபுறங்களிலும் பக்கவாட்டு பாதுகாப்பு அரண்கள் 15 கோடியே 79 லட்சம் ரூபாய் செலவில் பொருத்தப்படும் என்றும் அவர் கூறினார்.

0: சுகாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக திட்டக்குழுவில் சுகாதார ஆராய்ச்சி மையம் ஏற்படுத்தப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நிதி, திட்டம், வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், அதிகாரப்பூர்வமான கொள்கை உருவாக்கம் மற்றும் திறன்மிக்க நிர்வாக முடிவுகளை மேற்கொள்ள ஏதுவாக தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் உதவியுடன் ஆளுகைக்கான அலகு ஏற்படுத்தப்படும் என்றார். நிதித்துறையில் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் புகழ்பெற்ற நிறுவனங்களின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும். அரசு ஊழியர்கள் வீடு வாங்குவதற்கான முன்பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் எளிமையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்படுத்தப்படும். பாதுகாப்பான வருடாந்திர நேர்காணலுக்காக ஓய்வூதியதாரர் சுயசேவை முனையம் நிறுவப்படும் என்றும் கூறினார். இலங்கை தமிழர் குழந்தைகளுக்கு உயர்கல்வி உதவித்தொகை மேலும் 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். பொதுநல நோக்கில் உதவிகளை செய்து வரும் அயலக தமிழர்களுக்கு வெற்றி தமிழர் விருது வழங்கப்படும். முன்னாள் படைவீரர் மற்றும் கணவனை இழந்த பெண்களுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முன்னாள் படைவீரர்கள் கழகத்தின் பல்வேறு நிர்வாக பணிகளுக்கான ஒருங்கிணைந்த வலைதள செயலி 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து இந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுவீச்சில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. மதுராந்தகத்தில் இடைத்தேர்தல் தொடர்ச்சி தலைவர் திரு வீரப்பன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்தும் வேட்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் விதி மீறலை கண்காணிக்க தலா 9 பறக்கும் படைகள், நிலையான கண்காணிப்பு குழுக்கள், 2 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு மணிஷ் நார்னவாரி கூறியுள்ளார். இதனிடையே திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் மானியத்தில் மின்மோட்டார் பம்ப் செட் அமைக்கும் திட்டத்தில் பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் அழைப்பு விடுத்துள்ளார். அந்தந்த வேளாண் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை அணுகுமாறு எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: வேலூர் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் நடப்பு நிதியாண்டில் தனிப்பட்ட விவசாயிகளுக்கு மின்மோட்டார் பம்ப் செட்டுகள் அமைத்து ரூபாய் 15,000 மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெற விருப்பமுள்ள சிறு குறு கிணறு விவசாயிகள் அந்தந்த பகுதியில் உள்ள வேளாண்மை உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் அதற்கான மனுவினை வழங்கி பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூரில் இருந்து மோகன்.
0: நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலத்தையில் மாதாவின் பிறந்தநாளையொட்டி சிறப்பு திருப்பலி இன்று நடைபெற்றது. மாதா திருக்கொடி இறக்கும் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் ஆண்டு திருவிழாவின் கடைசி நாளான இன்று தேவ மாதா பிறந்தநாள் விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. பேராலயத்தில் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. மாலை 6 மணிக்கு மாதா திருக்கொடி இறக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வேளாங்கண்ணியிலிருந்து வெளியூர் செல்வதற்காக சிறப்பு ரயில்கள் மற்றும் பேருந்துகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் இதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. கர்நாடக அணைகளில் நீரின் அளவு குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதோடு தமிழக அரசின் சார்பில் கூடுதல் நீர் திறந்துவிட கோரிக்கை வைக்கப்படும் என தெரிகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 8,558 கனஅடியாக குறைந்துள்ளது. ஆசிய கோப்பை இளையோர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தென்கொரியாவை 7-3 என்ற கோல் கணக்கில் இன்று வென்று அரையிறுதிக்குள் நுழையும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற 3 போட்டிகளில் 7 புள்ளிகளை பெற்றுள்ள நிலையில் நாளை சீன தாய்பேயுடன் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற்றால் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் போக்குவரத்து தளவாட பிரிவுகளில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களால் சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் இன்று வெளியேற்றப்பட்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திறந்தவெளி பதிவு முறை கைவிடப்பட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு ஊழியர்கள் வீடு வாங்க முன்பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் இலகுவாகவும் வெளிப்படை தன்மையுடனும் செயல்படுத்தப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 1:56 நிமிடம். நேயர்கள் கேட்கலாம் மெல்லிசை.

மேலே கேட்டீர்கள். நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே, காரைக்கால் பண்பலையின் 100.3 சிந்தனை துளி. ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: கல்வலையில் நேயர்கள் கேட்கலாம். லஞ்ச் பிரேக். அனுபவம் அற்புதம். சில மனிதர்கள் புத்தகம் படிப்பதில்லை, அவர்களே ஒரு புத்தகமாக திகழ்கிறார்கள். சில விஷயங்கள் எங்கு தேடினாலும் கிடைக்காது, அனுபவத்தில் தான் கிடைக்கும். எத்தனை மாணவர்கள், எத்தனை பாடங்கள், எத்தனை வகுப்புகள், எத்தனை வாழ்க்கைகள். இன்று அந்த அனுபவ கடலிலிருந்து ஒரு துளியை நாம் கேட்க போகிறோம். அனுபவம் அற்புதம். இதோ புத்தகம் தாண்டிய பாடத்தை சொல்ல, வாழ்க்கை தாண்டிய அனுபவத்தை சொல்ல இன்று நம்மோடு இணைகிறார் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர், மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் எம் தட்சிணாமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். இப்போ வந்து நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய ஒரு நேர்களுக்கு வந்து தெரியாது இல்லையா, ஸோ உங்களை பற்றின ஒரு முன்னுரிமை கொடுத்துருங்க சார்.
1: நன்றி நன்றி. காசி நகர்ப்புலவர் பேசும் வரைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்று எட்டயபுரத்து ஏந்தல் முண்டாசு கவிஞன் பாரதி கண்ட கனவை இத்தாலி நாட்டு அறிவியலறிஞன் மார்க்கோனியின் படைப்பால் உருவாகி உலக மக்கள் கேட்டு

0: மகளும் வானொலியாக உருப்பெடுத்து நம்மை வழிவைக்கிறது ஆங்காங்கே இலைமறை காயாக இருக்கும் கற்றோரை அறிமுகப்படுத்தும் காரைக்கால் வானொலி நிலையத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் வாழ்விற்கு உற்ற துணையாக இருந்த அநேக நண்பர்களை இந்த சமயத்தில் நினைவூட்டுகிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் என்ற நகரத்தில் என்னோடு உடன் பணியாற்றிய பாலன் ஆசிரியர் அவர்களுக்கும் புனவாசல் ஸ்ரீ லட்சுமணன் விஓ அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு பணியாற்றிய புலவர் சந்திரபோஸ் அவர்களும் என்னுடைய உயர்வுக்கு உற்ற துணையாக இருந்த என் குடும்பத்தார் அனைவருக்கும் என் நண்பர் பி கலிமூர்த்தி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை காணிக்கையாக தொடங்குகிறேன்.
1: சார், இப்போ வந்து தமிழ் நீங்கள் தமிழ் தான் எடுத்து படிக்கணும் அப்படின்னு எதனால் சார் உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு?
0: சிறுபிள்ளையிலேயே நான் டிஎல்சி பள்ளியில் படித்தேன். அங்குள்ள அந்த தலைமை ஆசிரியர், அதாவது 5வது தலைமை ஆசிரியர், பாடம் நடத்தும்போது வருகின்ற பாடல்களையெல்லாம் பாடி நடத்துவது அவர் வழக்கம். அந்த இசையில் மயங்கி நான் தமிழுக்கு அடிமையானேன்.
1: இசையில் மயங்கி தமிழுக்கு அடிமையாயிட்டீங்க. ஓகே சார், அதனாலதான் வந்து தமிழ் ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சா சார்? நீங்க பாடம் நடத்தும் போது கூட அந்த மாதிரி பாடல் வழியா நடத்திருக்கீங்களா சார்?
0: நடத்திருக்கேன்.
1: அந்த மாதிரி பாடல் வழியா நடத்தும் போது மாணவர்களுக்கு இதனால என்ன சார்?
0: சில பேருக்கு ரொம்ப அதுல அதாவது அடிமையாயிடுவான். அந்த வரியை திரும்ப அவன் என் காதுபாட பாடும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம பிள்ளை நம்ம காதுபாட சிரிக்கும்போது அழும்போது ஒரு உணர்வு வருது. அது மாதிரி நம்மிடம் படிக்கின்ற மாணவர்கள் நாம் புத்தகத்தில் உள்ள பாடலை இசையமைத்து புது புதிதாக இசையமைத்து பாடும்பொழுது அந்த பாடலை மாணவர்கள் பாடும்பொழுது எனக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கும்.
1: சும்மா ஒரு வார்த்தையா படிக்கிறத விட அது மாதிரி பாடல் பாடினா இன்னும் நல்லா அது மனசுல வந்து பதிஞ்சிருக்கும் இல்லையா சார்?
0: ஏன்னா ஏழு இசையா இசைப்பயனாய் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த இசைப்பயனாகத்தான் என் தமிழாசிரியராக வந்தேன். ஆனால் நான் முதல் பணியாற்ற தொடங்கியது இடைநிலை ஆசிரியராக. அந்த இடைநிலை ஆசிரியராக முதல் பணியாற்றும் பொழுது நான் பள்ளியில் சேர்ந்தது ஒரு சின்ன நிகழ்ச்சி. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் என்ற கிராமத்தில் ஒரு பெரிய பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில் முதல் நான் பணியாற்ற போகிறேன். வாசலில் போய் சர்டிஃபிகேட்டோடு ஆர்டரோடு நிற்கிறேன். அந்த காவலர் வந்து ஏன் தம்பி நிற்கிறேன் இப்போ வெளியில் அப்படிங்கிறாரு. ஏன்னா பார்வைக்கு எளிமையாக இருந்ததுனால. அப்புறம் இது மாதிரி ஹெட்மாஸ்டர் பார்க்கணையா அப்படின்னேன். சரி உள்ளே போங்கன்னாரு. அங்கே உள்ளே போய் எனக்கு சரியாக பேச தெரியல. ஐயா பள்ளிக்கூடத்தில் சேரணையா அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட்லாம் சேர்க்கறது இல்லையா அப்படின்னாங்க. ஐயா நான் ஆசிரியராக சேர்ந்தையா அப்படின்னு, ஆசிரியரா கூட அப்படின்னு எல்லா புத்தகம் அந்த சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் தான் அந்த பியூனை கொடுத்து நாற்காலி எடுத்து போடுறா அப்படிங்கிறாரு. எனக்கு முதல் அந்த நாற்காலில் அதுவும் ஒரு ஹெட்மாஸ்டருக்கு முன்னால் உட்காருது ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் உள்ளூரே பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு ஆசிரியருக்கு முன்னால், ஒரு தலைமை ஆசிரியருக்கு முன்னால் நமக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்கேன் அப்படின்னு. அது என்னுடைய உயர்வு, என்னுடைய முயற்சியினால் கிடைத்தது. சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன். என் தந்தையார் 5வது வகுப்பு தான் படிச்சிருந்தார். எங்கள் என்னுடைய தாயார் படிக்கவே இல்லை. இருந்தாலும் 5வது வகுப்பு படித்திருந்தாலும் சாஸ்திரங்கள் படிப்பதில் என் தந்தையார் கெட்டிக்காரர். அதனால் எனக்கு படிப்பு ஒரு நல்லா வந்தது. அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க தமிழ் படித்தா உயரலாம் அப்படின்னு. இது சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா போட்ட விதை அது. ஆனால் கீரமங்கலத்தில் நான் போய் சேரும்பொழுது இடைநிலை ஆசிரியர் தான் சேர்ந்தேன். நான் தமிழ் அந்த கிளாஸில் நடத்தும் போது மற்ற ஆசிரியர்கள்லாம், நீ ஏன் புலவர் தேர்வு எழுதக்கூடாது, உனக்கு அந்த உனக்கு அந்த பண்பாடும் அந்த திறமையும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னை நானே நம்பலை. சரி பரவாயில்ல அப்படின்னு வித்வான் படித்தேன், தமிழ் புலவர் படித்தேன். படிக்கும்போது ஒரு 2 சிட்டிங்கில் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் உயர்வு கிடைக்கல. அவர் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு உயர்வு கிடைச்சிட்டு அதில் இருந்து தமிழாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன்.
1: சரி, இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது

0: வந்து சவால்கள் சந்திச்சிருக்கீங்களா சார் ஆசிரியராக பணியாற்றுறதுல?
1: சந்திச்சிருக்கேன். எப்படின்னா என் கிளாஸ் பிரிக்கும் பொழுது ஆசிரியர்கள்லாம் நல்ல நல்ல பையன்லாம் அவங்கவுங்க கிளாஸில் ஏற்றுக்குவாங்க. ஒரு ஒரு எட்டாவது ஒன்பதாவதுன்னு எட்டாவதுன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, சேர்றாங்க. அதில் ஏபிசிடின்னு பிரிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஆசிரியர்களும் எனக்கு முன்னால் அனுபவம் உள்ள ஆசிரியர்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்டாக பார்த்து எடுத்துக்குவாங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மட்டமான பையனாக கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு விளையாட்டாகவே ப்ளேவே மெத்தடில்
0: அதாவது ஆவரேஜாக இருக்க ஸ்டூடெண்ட்டை கூட நீங்கள் முன்னுக்கு கொண்டு வந்துடுவீங்கன்னு சொல்கிறீங்க.
1: சாதாரண பையன். ஆனால் கடைசியில் ரிசல்ட்டில் எஸ்எல்சியில் என்கிட்ட படித்த பையன் அந்த ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினான். ஜி சண்முகம்னு இப்போ சென்னையில் என்ஜினியராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டான். அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அது என்னுடைய முயற்சினாலே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அவனுக்கு பிஇ வாங்கி கொடுத்தேன்.
0: அதாவது என்ன மாதிரியான ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து எப்படி கற்பிக்கிறோம் அது தான் அந்த விஷயந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் ஆசிரியர் பணியில் முதல் நாள் போய் சேர்ந்துருப்பீங்களா சார், அந்த அனுபவம் தான் இப்போ பகிர்ந்துக்கிட்டீங்க. அப்போ உங்களை வரவேற்ற விதம் அது அதையும் இப்போ சொல்லிட்டீங்கல்ல சார், வரவேற்ற விதத்தையும் சொல்லிட்டீங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன
1: கேட்கலாம். நான் மாஸ்டர் சொன்னா போகிறேன். அவன் அந்த ஸ்கூலில் வந்து 36 ஆசிரியர்கள். நான் உள்ளே போகும்போது யார் ராணின்னு கேட்டாங்க டீச்சர்ஸு. அவர் பின்னால் பியூன் வந்தார்ல அப்படின்னாரு. நம்ம ஸ்கூலில் சேர்றதுக்கு ஆசிரியர் வந்திருக்காரு யாரும், சாரி சார் வருத்தப்படாங்க அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு எல்லாம் சொல்லி சிரித்தாங்க. அப்புறம் பிற்கா அந்த அங்கேருந்து ஒரு 7 வருஷம் அந்த பிள்ளைகளே பணியாற்றினேன். அங்கே பணியாற்றும் பொழுது மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் மதித்து என்னை அந்த டீச்சர்ஸ் செக்ரட்டரி ஆக்குனாங்க. சாதாரண பார்த்து பரிஹாசம் பண்ண என்ன, என்னுடைய முயற்சினாலையும் அந்த நல்ல பாடம் நடத்தினதுனாலையும் என்னை வந்து செக்ரட்டரியாக தேர்ந்தெடுத்தாங்க. அவர் மகிழ்ச்சி.
0: ஓகே சார், இப்போ வந்து உங்களுக்கு பிடித்த ஒரு தமிழ் புலவர் இல்லைன்னா கவிஞர் யார் சார்?
1: பாரதிதாசன்.
0: ஏன் சார் பாரதிதாசன் அப்படின்றவங்கள எதனால் வந்து பர்டிகுலராக பிடிக்கும்?
1: புரட்சிகரமான கருத்து, சமுதாயத்துக்கு எது தேவையாது, கல்வியினால் என்ன நன்மை, ஏழ்மையிலிருந்து விடுதலை, இதெல்லாம் ஒரு அழகாக அவர் பாடுவார். அதனால் அது எனக்கு பிடிக்கும்.
0: சரிங்க சார். ஓகே சார், இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பாடல் கேட்பீங்க சார்? உங்களுக்கு பிடித்த பாடல் ஏதாவது ஒன்று கேளுங்க சார், கொடுத்துடலாம்.
2: உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்கு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்
3: மாபெரும் தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அனுபவம் அற்புதம். இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் எம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி.

0: சார், இப்போ வந்து நமக்கு வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கும், ஆனால் வந்து இப்போவுமே உங்களை புன்னகைக்க வைக்கிற அந்த ஒரு நிகழ்வு அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? வகுப்பறை நிகழ்வு.
1: பாடம் நடத்தும் போது பிள்ளைகள் அப்படியே என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி எடுத்தது ஒரு பாடலோ அல்லது ஒரு சின்ன கதையோ சொல்லிட்டு என் பக்கம் திருப்பி பிடுவேன். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பானோ, நான் பாட்டை நடத்திக்கிட்டே இருப்பேன். அந்த அமைதியிலேயே ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும்.
0: அவங்களோட அமைதி, அதாவது உங்களுடைய வகுப்பு நீங்கள் எடுக்கும்போது அவங்க வந்து அவங்க எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கண்ட்ரோலையே வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே சார், அடுத்து வந்து இப்போ வந்து நீங்கள் ஆசிரியராக இருந்த காலத்தில் வந்து என்னென்ன சவால்கள்லாம் சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க சார். இன்றைய மாணவர்களுக்கு வந்து தமிழ் வாசிப்பு அது குறித்து நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க?
1: அதாவது சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், மற்றதெல்லாம் மனப்பழக்கம், மற்றதோ கல்வி மனப்பழக்கம்ங்கிறாங்க. இப்போ ஆரம்பத்துலேயே எல்லோரும் எல்கேஜி யூகேஜி அப்படின்னு போகிறதுனால தமிழ் உச்சரிப்பே பழம் என்று சொல்கிறது தெரியறது, பழம்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெற்றோர்கள் ஒரு காரணம், பள்ளியில் ஆசிரியர்களே அப்படி தான் சொல்கிறாங்க சில பேர். அதனால் சின்ன பிள்ளைகளையே முதலில் தாய்மொழி, அதன் பிறகு பிறமொழி இருந்தால் பிறமொழியும் நல்லாயிருக்கும், தாய்மொழியும் நல்லாயிருக்கும். அது என்னுடைய விருப்பம், தாழ்மையான வேண்டுகோள்.
0: ஓகே சார், ஓகே சார். இப்போ சார் நீங்கள் வந்து நீங்களே வந்து ஒரு தமிழ் ஆசிரியர், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருப்பாங்க. அவங்க யார் சார், எந்த ஆசிரியர் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன்?
1: ஏஎஸ்கே வடிவு அப்படின்னு ஒரு தமிழாசிரியர். அவர் என்னை போலவே இடைநிலை ஆசிரியராக இருந்து தமிழாசிரியர் வாய்ந்தவர். அருமையாக பாடம் நடத்துவார். அவர் பாடம் நடத்தும் பொழுது பின்ட்ராப் சைலண்ட் இருக்கும், எங்கேயும் திரும்பி பார்க்க முடியாது, அப்படியெல்லாம் நடத்துகிறாரு. அந்த ஆசிரியருடைய ஒரு ரோல் மாடலாக தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அவர் எப்படி வந்தாரோ அது மாதிரி நாம் இருக்கணும் அப்படின்னு, அது மாதிரி வெற்றியும் பார்த்து கண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட என்னிடம் படித்த மாணவர்கள் அது எஸ்எஸ்எல்சியில் ஒவ்வொரு ரிசல்ட்லேயும் அந்த ஏரியாவில் ஒரு ஃபஸ்ட் மார்க் வாங்குற மாதிரி பசங்க வருவாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்.
0: ஓகே சார், இப்போ சார் இப்போ வந்து நிறைய மாணவர்களை வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. உங்களை கவர்ந்த ஒரு மாணவர் அப்படின்னு இருக்காங்களா சார்? சொல்லுங்கள் சார்.
1: அதாவது கீரமங்கலத்தில் முதல் முதலாக நான் பணியாற்றின இடத்துல ஜி சண்முகம் அப்படின்னு ஒரு பையன், சாதாரண நடுத்தர குடும்பம் தான். அவன் முதல் நாள் வந்த நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ என்ன

0: எப்படி பாடம் கொடுக்குறோமோ அதை அப்படியே தவறாமல் எழுதிடுவான். அவன் அந்த நல்ல பழக்கம் கடைசி வரைக்கும், அந்த ஸ்கூலை விட்டு நான் வர்ற வரைக்கும் என்னுடைய என் உடன் பிறந்த பிள்ளையா என் சகோதரனாக நினச்சேன், அதோட நான் என்னுடைய பிள்ளையாகவே நினச்சேன். நல்ல மதிப்பெண் இருந்தான். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நானே போய் கியூவில் பெற்றோர்கள் வரிசையில் நின்று அவனுக்கு அந்த பிஏ சீட்டு வந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது. அவன் அப்போவே கட்டிக்கிட்டாள் தான் என்ன என்ன காக்கியாளுமே. இது ஆனந்த கண்ணீர் சார், இது வந்து சும்மா சோகத்தில் இல்லை, ஆனந்த கண்ணீர். எங்கள் பெற்றோர்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா. இப்பொழுதும் சென்னையில் இருக்கார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் போராட்டுகள்.
1: சரிங்க சார், நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து இலக்கியம் வந்து கற்பிப்பீங்க இல்லை சார், அந்த இலக்கியத்தை கற்பிப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தின ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கா சார்? எப்படின்னா நம்ம நார்மலாக வந்து இலக்கியம் சொல்லித்தரத்துக்கும் இல்லை வேறு வழி பயன்படுத்தி, இப்போ சொன்னீங்கல்ல சார் நார்மலாக பாடல் மூலமாக சொல்லித்தரோம் அப்படின்னு, அதே மாதிரி இலக்கியத்தை நீங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த மாதிரியான விஷயத்தை கையாண்டிங்க சார்?
0: இலக்கியத்தை வந்து சரியான ஒரு நல்ல உணர்வுபூர்வமான இடத்த அப்படியே ஒரு நாலு வரி அப்படியே பாடி காட்டிடுவேன், அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அப்புறம் அதுக்கு பதில் சொல்லும்போது விரிவுரை சொல்லும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வெளியில் வரும்பொழுது சில பையனும் வேணும்னே பாடுவான், எனக்கு திரும்பி பார்க்கறது மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, அப்படியே அப்படியே நம்ம காப்பிடிச்சிருக்காங்க, அது நல்லது.
1: இதனால நம்ம சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்,
0: ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்.
1: ஓகே சார். சார், ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கிளாஸ்க்குள்ளே என்ட்ராகிறீங்க. கிளாஸ்க்குள்ளே போகும்போது முதல் முறையாக வந்து மாணவர்களாக வந்து உங்களை வந்து ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாங்கல்ல சார், அந்த ஒரு
0: முதல் முதல் எட்டாம் வகுப்பு ஏஐ பிரிவுக்கு போகிறேன். அங்கே என்னோட படிக்கிற பிள்ளைகள்லாம் வந்து என்னை விட உயரமாகவும் என்னை விட பல்கியாகவும் இருக்கிறாங்க. பசங்களும் இருக்காங்க, கேர்ள்ஸும் இருக்குது. அப்புறம் போனால் முதல் முதல் எடுத்து இங்கிலீஷ் நடத்துகிறேன். முத முத இங்கிலீஷ் நடத்தும் போது என்னன்னு தெரியல, பயம். ஆனால் அதுக்கு மேலே வந்து ஒரு ஒர்க் ஃபார்ம்னு ஒன்று வச்சுருப்பான், அது மட்டும் நடத்தினேன். அது எனக்கு தெரியாமல் அதை நடத்திட்டு வெளியில் வந்தேன். வந்ததும் ஒரு மாதம் கழித்து என்ன நல்ல பாடம் நடத்தும்போது ஒரு விளையாட்டை கேட்டேன், ஏன்னா முத முத நான் வரும்போது ஒருத்தருமே எழுந்திருக்கலையடா அப்படின்னு. சார், நீங்கள் எட்டாவதுல சேர்றது வருதுங்கன்னு, எட்டாம் வகுப்பில் சேர்றதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு நினச்சோம் சார் அப்படின்னு. அப்புறம் அதன் பிறகு ரொம்ப அந்யோன்யமாக இருந்தாங்க அந்த பசங்க. அதில் சொக்கலிங்கம்னு ஒரு பையன், ரொம்ப மகிழ்ச்சியானவர், எனக்கு பிடிக்கும்.
1: அப்படியே சில மாணவர்களுடைய பெயர்கள் வந்து ஞாபகம் இருக்கிறது அரிதான விஷயம்தான் சார். சார், இப்போ வந்து நீங்கள் ஆசிரியர் பணியில் இருக்கும்போது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு இல்லை மிகப்பெரிய பரிசு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன சார்?
0: ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன் அந்த கிளாஸ்லேயே பையன். இது வரைக்கும் அந்த மார்க் அந்த ஸ்கூலில் வாங்கினது கிடையாது. அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு வெற்றி அப்படின்னு நினச்சி இருந்தேன்.
1: அந்த விஷயமே ஒரு மாணவரை வந்து முன்னேற்றி கொண்டு வர்றது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு. ஓகே சார், இன்றைய காலகட்டத்தில் வந்து மாணவர்கள் வந்து தமிழ் படிக்கிறது எவ்வளோ அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனால் வந்து தமிழ் ஆசிரியர் அந்த படிப்பை வந்து இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுக்கிறாங்களா, அதற்கான விழிப்புணர்வு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
0: கம்மியாக இருக்கு, குறைவாக இருக்கு.
1: அது ஏன் சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார், அது ஏன் அப்படின்னு?
0: அது என்ன, தாய்ப்பால் உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன்.
1: ஓகே ஓகே,
0: அது வாழ்க்கைக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன்.
1: சரிங்க சார், ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி தான் சார், நிறைய மாணவர்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க, ஒரு மாணவரை பற்றி மட்டும் இப்போ பர்டிகுலராக சொன்னீங்க, அவங்க இல்லாமல் வேறு யாராவது மாணவர்களை வந்து நீங்கள் புதுசாக இவங்களுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு திறமை இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வந்து ஊக்கப்படுத்திருக்கீங்களா சார்?
0: ஒரு கிளாஸில் எல்லாருமே திருத்து ஆயிரம் பையன், சேகர்னு ஒரு பையன், யாருமே அவனை டீச்சர்ஸ்லாம் அவன் எழுந்திரிச்சாலே உட்கார அப்படிம்பாங்க, தகமாக வந்து உட்கார அப்படிம்பாங்க. ரொம்ப வருஷம், ரொம்ப வருத்தம். அவன் வந்து நான் போகும்போது அப்படியே ஒரு மாதிரி சோகமாக இருப்பான். நான் ப்ளேவே மெத்தட்லாம் விளையாட்டுமாக அப்படியே நான் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பேன். நீ ஏன்டா அப்படி இருக்கிறன்னா அதை சொல்லிட்டு அழுதான், நீ இனிமேல் என்னுடைய முதல் மாணவன் நீ தான், நீ வந்து உட்காரு அப்படின்னு திட்டி திட்டியாவது பேசுகிறேன், நல்லா ஒன்று பேச வைக்கிறேன், கால் போடாத அப்படின்னு அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி

0: பாட்டு போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ்
1: வாங்கினேன்.
0: அந்த பையன்
1: பேசவே கஷ்டப்பட்ட ஒரு பையன் வந்து பாட்டு போட்டியில் முதல் பரிசு வாங்கினானா, அவங்களுக்கு நம்ம கொடுத்த ஊக்கம் வந்து
0: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது.
1: ஓகே சார், இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாட்டு கேட்கலாம் சார். என்ன பாடல் வேணும் சார்?
0: கர்ணன் அப்படிங்கிற திரைப்படத்தில் உள்ளத்தில் நல்ல உள்ளம்.
1: சரிங்க சார், பாடல் கேட்கலாம் சார்.

0: கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் நலைக்காலி 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருதிரை பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் உங்கள் கடை கும்பகோணம்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரை பூண்டி.
0: தரமான தற்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை மாலை 5 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். பண்பலையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் எம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி. மீண்டும் நினைவும் நேர்களே. சார், இப்ப வந்து கற்பித்தல இருந்து நீங்க கத்துக்கிட்ட வாழ்க்கை பாடம் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? ஒரு ஆசிரியரா
3: ஒரு மாணவன் நாம் சொல்லிக் கொடுத்த பாடத்தை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா

0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசர் காரைக்கால் ஷேகோ டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது.
3: கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலணி குழி, குடிகாடு, ஸ்ரீ அபிநயா டிரேடிங் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் காரைக்கால்.

0: மாணவன் தப்பு பண்ணிட்டா வீட்டில் உன் வாத்தி இதான் சொல்லி கொடுத்தானா அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, நாம் நம்ம அதுக்கு அந்த நம்ம கோச்சிக்க வேண்டாம், நம்ம கோவப்படக்கூடாது. ஏன்னா நாம் அவனை வளர்க்குற பண்பு ஏன்னா வகுப்பறையில் இருக்கிறது தான் வெளியில் அவன் இருக்கும். அதனால தான் வெளியில் போனவன் உன் வாத்தி இதான் சொல்லி கொடுத்தானா அப்படிங்கிறான். வாத்தியாருன்னு கூட சொல்லலை, உன் வாத்தி இதான் சொல்லி கொடுத்தானா அப்படின்னா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் அவன்கிட்ட பழகிற பழக்கம் நாயை பேயை உருப்பிட மாட்டேன் அது அப்படியெல்லாம் சொன்னான் அவனுக்கு அதே புண்ணாயிடும் மனசு. அதனால் அவனை எப்படி வளைத்து கொண்டு வரணுமோ அது மாதிரி அன்பு பண்பு அதோட அப்படி பாசமாக கொண்டு போய் அவனை நல்ல வரும். கடைசியில் நம்ம அந்த ஸ்கூலை விட்டு வரும்பொழுது அந்த கிளாஸை விட்டு வரும்பொழுது அழுதுகிட்டு போவான். இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர், ஒரு தாய்ப்பற்றோடு அந்த ஆசிரியரை நம்ம பிரிஞ்சு போகிறோமே அப்படின்னு. அது மாதிரி எத்தனையோ கண்ணீருக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கேன். அதை நான் இப்போவும்
1: மகிழ்ச்சியாக இருக்கேன். ஓகே சார். சார், இப்போ வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் உங்கள்கிட்ட படித்த மாணவர்களை வந்து பார்க்கும்போது எப்படி சார் உணர்வீங்க? இப்போ வந்து முன்னாள் மாணவர்கள்,
0: முன்னாள் மாணவர்கள்னு சொல்கிறது கேட்டலாம் என்னுடைய வளர்ந்த பிள்ளைகள் அப்படின்னு அப்படின்னா ஐயா அப்படி ஏன்னா ஐயான் தான் கூப்பிடுவாங்க. ஐயா அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிருவானோ, அதாவது வயசு வித்தியாசம் அது இது அது பார்க்காம கட்டி பிடிச்சிருவானோ. ஏன் உங்களால் தான் சார் நான் எல்லாத்தான் பள்ளிக்கூடத்தோடு ஓடி இருப்பேன் அப்படின்னு. அது மாதிரி சில மாணவர்களை வீட்டுக்கே போய், அது ஹைஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் நான் படிக்கிறதில்ல அப்படின்னா அவங்க பெற்றோர் பார்த்து கொண்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன், அவங்க தவறு இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பையனை வச்சு வளர்த்து ரொம்ப நல்லா இருக்கான் இப்போ. அதெல்லாம் நினைக்கும் போது ஆசிரியர் பணிக்கு வந்தது எனக்கு ஒரு பெரிய பிராப்தம்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேறு மாதிரி எங்கேயோ போயிருப்பேன், குற்றவாளிகளுடைய மத்தியில் பேசிட்டு உட்காந்துருக்க மாதிரியும். அது மாதிரி ஆசிரியராக இருந்தது ஒரு கஷ்டப்படுற பிள்ளைய பார்த்து உணர்ந்து அவனுக்கு எந்த வழியிலெல்லாம் போனால் அவனுக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு. அப்புறம் ஒரு சின்ன இது, கேர்ள்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு முதல்ல வந்து அப்படியே பார்ப்பேன் அந்த கிளாஸை, எல்லோரையுமே பாடம் நடத்தோட முதல்ல அப்படியே பார்த்துட்டு வருவேன். எல்லாத்தையும் சோரமாக இருந்து கூப்பிட்டுவா என்ன செய்தி அப்படின்னா வீட்டில் அந்த மாதிரி சொல் ஏதாவது கஷ்டமாக சொல்லுவான். ஒரு பிள்ளை என்கிட்ட தாவணி அப்படி மூடிக்கிட்டு வந்தது, கிளாஸில் இப்படி உட்காரக்கூடாதுமா அப்படின்னா, எழுந்துருமா அப்படின்னு அழுது. என்ன காரணம்னா சொல்ல மாட்டேங்குது. பக்கத்தில் ஒரு கேர்ள்ஸ் வந்து மெதுவாக என்கிட்ட வந்து ஜாக்கெட் கிழிஞ்சிருக்கு சார் அப்படின்னு. சரி, உங்கள் அப்பா நாளை எங்கள் என்ன பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னா, அவங்க அப்பா ரொம்ப ஏழை, அவர் வந்தார். அவர் என்ன என்ன சார் என் பிள்ளை என்ன தப்பு பண்ணாளா? இல்லை இல்லை, என் மாதிரி கிழிஞ்ச ஜாக்கெட் போட்டு வர்றது உங்கள் கஷ்டமாக இருக்குப்பா, என்ன செய்யறது? என்னோடய கூலி வேலை செஞ்சு குடும்பம் பெருசு சார், இது செய்ய பள்ளிக்கூடத்துக்கு வர்றதே இல்லை, எதுவும் வேலைக்கு போனால் நல்லது அப்படின்னு. நீ எதுவும் நினைக்காதப்பா, தயவுசெய்து உன் பிள்ளைன்னு நினச்சிக்க, என்ன ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு நான் எடுத்து தர்றேன் இந்த பணம் அப்படின்ட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். நீ வேண்டாம் சார் வேண்டாம் சார்னார். அப்புறம் நீ போ ஜவுளி கடைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஜவுளி கடைக்கு போனோம்னா அது எடுத்து துணி எடுத்து தச்சு போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே வரும்போது அவங்க அப்பாரோடு அந்த கிளாஸுக்கு வந்தது. வந்து அந்த அப்பாரை அழுதுட்டு

0: அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் அவன்கிட்ட பழகிற பழக்கம் நாயை பேயை உருப்பிட மாட்டேன் அது அப்படியெல்லாம் சொன்னான் அவனுக்கு, அதே புண்ணாயிடும் மனசு. அதனால் அவனை எப்படி வளைத்து கொண்டு வரணுமோ அது மாதிரி அன்பு பண்பு அதோடு அப்படி பாசமாக கொண்டு போய் அவனை நல்ல வரும். கடைசியில் நம்ம அந்த ஸ்கூலை விட்டு வரும்பொழுது, அந்த கிளாஸை விட்டு வரும்பொழுது அழுதுகிட்டு போவான். இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர், ஒரு தாய்ப்பற்றோடு அந்த ஆசிரியரை நம்ம பிரிஞ்சு போகிறோமே அப்படின்னு. அது மாதிரி எத்தனையோ கண்ணீருக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கேன். அதை நின்று இப்போவும் மகிழ்ச்சி அடைக்கும்
1: போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே சார். சரி, இப்போ வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் உங்கள்கிட்ட படித்த மாணவர்களை வந்து பார்க்கும்போது எப்படி சார் உணர்வீங்க? இப்போ வந்து முன்னாள் மாணவர்கள்,
0: முன்னாள் மாணவர்கள்னு சொல்கிறது கேட்டலாம், என்னுடைய வளர்ந்த பிள்ளைகள் அப்படின்னு அப்படின்னு இருக்கும். இப்போ ஐயா அப்படி ஏன்னா ஐயான் தான் கூப்பிடுவாங்க, ஐயா அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிருவானோ, அதாவது வயசு வித்தியாசமாக அது இது அது பார்க்காம கட்டி பிடிச்சிருவானோ, ஏன் உங்களால் தான் சார் நான் எல்லாத்தான் பள்ளிக்கூடத்தோடு ஓடிருப்பேன் அப்படின்னு. அது மாதிரி சில மாணவர்களை வீட்டுக்கே போய், அது ஹைஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் நான் படிக்கிறதில்ல அப்படின்னா அவங்க பெற்றோர் பார்த்து கொண்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன், அவங்க தவறு இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பையனை வச்சு வளர்த்து ரொம்ப நல்லா இருக்கான் இப்போ. அதெல்லாம் நினைக்கும் போது ஆசிரியர் பணிக்கு வந்தது எனக்கு ஒரு பெரிய பிராப்தம்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேறு மாதிரி எங்கேயோ போயிருப்பேன், குற்றவாளிகளுடைய மத்தியில் பேசிகிட்டு உட்காந்துருக்க மாதிரியும். அது மாதிரி ஆசிரியராக இருந்தது ஒரு கஷ்டப்படுற பிள்ளைய பார்த்து உணர்ந்து அவனுக்கு எந்த வழியிலெல்லாம் போனால் அவனுக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு. அப்புறம் ஒரு சின்ன இது, கேர்ள்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு முதல்ல வந்து அப்படியே பார்ப்பேன் அந்த கிளாஸை, எல்லோரையுமே பாடம் நடத்தவன முதல்ல அப்படியே பார்த்துட்டு வருவேன். யாராச்சும் சோரமாக இருந்து கூப்பிட்டுவா என்ன செய்தி அப்படின்னா வீட்டில் அந்த மாதிரி சொல்ல ஏதோ கஷ்டமாக சொல்லுவான். ஒரு பிள்ளை என்கிட்ட தாவணி அப்படி மூடிக்கிட்டு வந்தது, கிளாஸில் இப்படி உட்காரக்கூடாதுமா அப்படின்னா, எழுந்துருமா அப்படின்னா அழுது. என்ன காரணம்னா சொல்ல மாட்டேங்குது. பக்கத்தில் ஒரு கேர்ள்ஸ் வந்து மெதுவாக என்கிட்ட வந்து ஜாக்கெட் கிழிஞ்சிருக்கு சார் அப்படின்னு. சரி, உங்கள் அப்பா நாளை எங்கே என்ன பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னா, அவங்க அப்பா ரொம்ப ஏழை, அவர் வந்தார். அவர் என்ன சார் என் பிள்ளை என் தப்பு பண்ணாளா, இல்லை இல்லை என் மாதிரி கிழிஞ்ச ஜாக்கெட் போட்டு வர்றது கஷ்டமாக இருக்குப்பா, என்ன செய்யறேன், என்னோடய கூலி வேலை செஞ்சு குடும்பம் பெருசு சார், இது செய்ய பள்ளிக்கூடத்துக்கு வர்றதே இல்லை, எதுவும் வேலைக்கு போனால் நல்லது அப்படின்னு. நீ எதுவும் நினைக்காதப்பா, தயவுசெய்து உன் பிள்ளைன்னு நினச்சிக்காது, என்ன ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு நான் எடுத்து தர்றேன் இந்த பணம் அப்படின்ட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். நீ வேண்டாம் சார் வேண்டாம் சார்னாரு. அப்புறம் நீ போ ஜவுளி கடைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், ஜவுளி கடைக்கு போனோம்னு அதை எடுத்து துணி எடுத்து தச்சு போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே வரும்போது அவங்க அப்பாரோடு அந்த கிளாஸுக்கு வந்தது. வந்து அந்த அப்பாரை அழுதுட்டு

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
4: கண் மருத்துவமனை.
2: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பர தர நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பர தர நிகழ்ச்சி.
5: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.

0: நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: இரண்டு மணி 45 நிமிடத்தில் பண்பலையோடு நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் எம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை. சார், ஒரு நல்ல மாணவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 3 நல்ல குணங்கள் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க?
3: அன்பு, அடக்கம், பொறுமை, இரண்டு இருக்கணும்.
1: இது மூணு இருந்தால் போதும். ஓகே சார், இன்றைய மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்க விரும்பும் அறிவுரை அதை பற்றி சொல்லுங்க சார்.
3: எத்தனையோ பொழுதுபோக்கு நிகழ்வுகள் தற்காலத்தில் இருக்குது, நாங்கள் வாழ்ந்த அந்த காலத்துலலாம் இல்லை. இப்போ அது கைக்குள்ளேயே விளையாட்டு பொருள்லாம் இருக்குது, அதனால் புத்தகத்தை எடுக்கிறானோ என்னவோ செல் எடுக்கிறதுக்கு மயக்கிறதே இல்லை. அது ஒரு காரணம். பெற்றோர்களோ அல்ல மற்றவர்களோ நல்ல அறிவுரையை கூறி அந்த செல் பயன்படுத்துறத கொஞ்சம் குறைச்சாங்கன்னா பிள்ளைகள்லாம் நல்ல உயர்நிலைக்கு வருவாங்க.
1: சரிங்க சார், இன்றைய இளைய ஆசிரியர்கள்லாம் இருக்காங்கல்ல, நிறைய இளைய ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன சார்?
3: இளமையான ஆசிரியர்கள் அந்த ஸ்கூலுக்கு போகும்பொழுது அந்த பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளைகள் என்ற அந்த உணர்வோடு அப்ரோச் அந்த பிள்ளைகளை அணுகும் பொழுது கூட அந்த பெற்றோர் அன்போடு பழகணும். நான் ஆசிரியர், நீ மாணவன் அப்படின்னு ஒரு கடுமையான மனசோடு கடுமையான வழியோடு பயன்படுத்தக்கூடாது. அன்பால் சாதிக்க முடியாது, இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால்
1: கண்டிப்பாக
3: அன்பாக மாணவனை நம்ம பின்பற்றினா, அதை பயன்படுத்தினா நல்ல மாணவனாக வருவோம். ஏனென்றால் கொடிய விலங்குகளை கூட மனிதன் பழக்கி தனக்கு சாதகமாக்கிக்கிறான். அதனால் பிள்ளைகள் கூட அன்பு, பொறுமை, நிதானம் இதெல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து அப்படி நடந்தால் நிச்சயமாக மாணவ சமுதாயம் நல்லா இருக்கும்.
1: சரிங்க சார், உங்களுடைய வாழ்க்கை இப்போ வந்து நம்ம நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு ஒரு முழுமையான வரி அப்படி சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க?
3: ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானாக வளரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. நம்ம ஸ்கூலுக்கு வர்ற பிள்ளைகளெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் போல எண்ணி அவருடைய உயர்வுக்கெல்லாம் பாடுபட்டதுனால தான் இன்றைக்கி என்னுடைய பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்க. ஒரு பையன் அவன் கிராஃபிக் இன்ஜினியராக இருக்கான், மருமகள் அதே தான். என் பேத்தி டென்டல் டாக்டர் ட்ரைனிங்கில் இருக்காங்க, செகண்ட் இருந்து நீட்டில் பாஸ் பண்ணி செலெக்ஷன் லிஸ்ட்டாக இருக்காங்க. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் என்னென்னலாம் உதவி செஞ்சனும், ஏதோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய் கால் கெடுக்க நின்று அந்த பையனுக்கு பி செட்டு வாங்கி கொடுத்தேன். இப்போ அது மாதிரி நான் நிற்க வேண்டிய நிலைமை இல்லை. கடவுளே நம்ம கொடுக்குறாரு, ஏன்னா நம்ம அந்த மாதிரி டெடிக்கேஷன் வாழ்ந்ததுனால இருக்கும். அதனால் நம்ம மற்ற நம்ம பிள்ளைய போல் மற்ற பிள்ளைகளும் எண்ணி உயர்வுக்கு நம்ம பாடுபட்டால் கடவுள் நமக்கு தருவார், அது நிச்சயமாக சந்தேகமே இல்லைங்க. அதனால்
1: சரிங்க சார், உங்களுடைய பணி நிறைவு பாராட்டு விழா வந்து நடைபெற்றிருக்கோம், அதை பற்றின ஏதாவது ஒரு சில விஷயங்கள்.
3: பணி நிறைவு பாராட்டு விழாங்கிறது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. ஏன்னா அந்த பள்ளி அந்த சங்கர மந்தல் அப்படின்னு ஸ்கூலில் நான் பணியாற்றி ஓய்வு பெற்றேன். அந்த ஓய்வு பெற்ற பிறகு எல்லா ஆசிரியரும் கொண்டு போய் வீட்டில் விட்டு விட்டு வருவாங்க. அதில் ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரு ஆசிரியர்கள் கூட தங்கலை, எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பார்ட்டியில் கலந்து வாழ்த்து தெரிவித்து பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து பாராட்டினாங்க. அது என்னால் மறக்க முடியாத ஒரு காட்சி அதுதான்.
1: இப்போ வந்து உங்களுடைய இந்த பணி நிறைவான வாழ்க்கை வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய அனுபவங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சார்.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணை முருகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
3: சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் இது.

நேயர்கள் இதுவரை கேட்டது அனுபவம் அற்புதம். இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பெரும்பள்ளம் எம் தட்சிணாமூர்த்தி அவர்களின் நேரலை கேட்டீர்கள். நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

ஆகாஷ்வாணி நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திருவள்ளூர் மாவட்டம் தாமிரபாக்கம் 6 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் சாத்தியார், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திண்டுக்கல், கொரட்டூர், திருநின்றவூர், பூண்டி, வில்லிவாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பூவிருந்தவல்லி, சென்னை, புழல், செங்குன்றம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம், சென்னை எம்ஜிஆர் நகர், பெரம்பூர், திருவள்ளூர், சேத்தியாத்தோப்பு, செம்பரம்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பேரையூர், அம்பத்தூர், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், உசிலம்பட்டி, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, சென்னை தண்டையார்பேட்டை, சென்னை ஆட்சியர் அலுவலகம், கொளப்பாக்கம், திருச்சிராப்பள்ளி

0: மாவட்டம் மருங்காபுரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 9.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. அதிகளவு வெப்பநிலை கரூர் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், கன்னியாகுமரி, மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 11ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: இணைந்திருக்கிறோம் நேர்களை கரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 3 மணி.

0: ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் செல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலை 100.3 இணைந்து நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய லைக், ஷேர், கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்க கேள்வி, நீங்கள் விரும்பி படிப்பது குடும்ப நாவலா, கிரைம் கதைகளா, அல்லது சரித்திர நாவலா? வாசிப்பு பழக்கம் எல்லார்கிட்டேயுமே இருக்கும். கொஞ்சம் புக்ஸ் படிக்கிறது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயமாகவும் கூட இருக்கும். அதில் வந்து கதைகள் படிக்கும் பொழுது நம்ம குடும்ப நாவலை விரும்பி படிக்கிறவங்க இருப்பாங்க. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த க்ரைம் கதைகள், இல்லை பயந்தாலும் பரவாயில்ல நல்லா கொஞ்சம் பயமுறுத்துகிற கதைகளான தீயல் கதைகள் படிப்பாங்க, காமெடி கதைகள் படிப்பாங்க, ஹாரர் கதைகள் படிப்பாங்க. நம்மளுடைய சரித்திரங்களை தேடி பிடிச்சி படிக்கிற அந்த பழக்கம் இருக்கிற சரித்திர நாவல்களை படிப்பாங்க. நீங்கள் விரும்பி படிக்கிறது எந்த மாதிரி நாவல் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். குடும்ப நாவலா, க்ரைம் கதைகளா, சரித்திர நாவலா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஜேர்னல் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இதுவும் பிடிக்கும் அதுவும் பிடிக்கும்னு நிறைய சொல்ல வேண்டாம். நீங்கள் எது ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அதை தான் நான் வந்து எடுத்துகிட்டு படிக்க போகிறேன். ஃபேஸ்புக் பக்கத்தில் உங்களோட பதிலை ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இது லைக், ஷேர், கமெண்ட்.

விரும்பி படிப்பது குடும்ப நாவலா, க்ரைம் கதைகள் அல்லது சரித்திர நாவலா அப்படின்னு கேட்டிருந்தோம். நேயர்கள் அவங்களுடைய பதிலை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, க்ரைம் கதைகள் படிப்பது மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் மன்னார்குடியிலேருந்து, சரித்திர நாவல்கள் படிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி, நான் விரும்பி படிப்பது கதைகள் தான் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, சரித்திர நாவல் படிப்பது பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு எந்த பதிலையும் சொல்லாமல் இந்த ஒரு கேள்வியை என்ன கேட்டிருக்காங்க காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார். குத்தாலம் தோப்புத்துறை சிவசுப்ரமணியன், நான் விரும்பி படிப்பது சரித்திர நாவல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப நாவல்கள் படிப்பது பிடிக்கும் அப்படின்னு கும்பகோணம் குமரன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அத்திக்கோட்டை மீனம் பகிரிசாமி, அவங்க வந்து நான் க்ரைம் நாவல் தான் விரும்பி படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேரளம் செந்தில் கண்ணன் அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு அவங்களும் குடும்ப நாவல் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, செய்தித்தாளை தவிர வேறு எதுவும் நான் படித்ததில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குடும்ப நாவல் பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான், குடும்ப நாவல்கள் தான் விரும்பி படிப்பேன், அதற்கு தீர்வுகள், அதில் சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் கல்லேரி ரஜினிகாந்த், நான் விரும்பி படிப்பது க்ரைம் நாவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்தாளர் பேரோடு சொல்லியிருக்காங்க அவங்க. அப்புறம் சிதம்பரம் ரமணி ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரித்திர நாவலில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதுள்ள காலகட்டத்தில் கதைகள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவித்ரம் மாணிக்கம் ரகுபதி, வாசிப்பு திறன் அப்படின்றது குறைஞ்சி போகிறதுனால தான் நிறைய விஷயங்களில் வந்து நம்ம பின்னோக்கி இருக்கிறோம் அப்படின்றது. எவ்வளோக்கு எவ்வளோ வாசிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ புத்தகங்கள் படிக்கிறோம், தேடுகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய தேடல் அளவு விஸ்தாரமாக நம்மளுடைய நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறது அப்படின்றது ஜாஸ்தியாகும். இடங்கணி நெடுஞ்செழியன் சொல்லியிருக்காங்க, க்ரைம் நாவல் படிப்பது பிடிக்கும் அப்படின்னு. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, குடும்ப நாவல் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதையோடு நான் ஒன்றி போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மல்லியம் ரவி, க்ரைம் நாவல் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், தெரியாத முடிவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கையிலேயே முடிவை விட்டுருவாங்க இல்லையா, அந்த நாவல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை சார்ந்த நாவல்கள் ரொம்ப மிகவும் பிடிக்கும் அப்படின்னு குடும்ப கதைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து, கடலூர் துறைமுகம் சுரேஷ், நியூஸ் பேப்பரில் வர உண்மை கதைகள் தான் ரொம்ப படிக்க பிடிக்கும் அப்படின்ற மாதிரி, இந்த மூணுத்துலேயும் எதுவும் இல்லாத மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த மூணுலேருந்து ஏதாவது ஒன்று உங்க சொல்லுங்கள். குடும்ப நாவல் தான் படிக்க ரொம்ப ஆவலாக இருக்கும், எனக்கு இன்ட்ரெஸ்டாக படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, நிறவி ராஜவேல், சரித்திர கதைகள் பண்டைய கால வரலாறுகளை படிக்க மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பண்பலை 100.3 நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள விஜயாசம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலகம் கணித நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்கள் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை மாலை 5:15 பாரத் டெய்ரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
1: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
0: நாளை மாலை 6:40 காரைகள் உங்கள் கடை காரைகள் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைகள் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்
2: டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம் குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:55 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிகமாக சிறையல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 இன்சொல் நமது நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீன் எட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம கேட்க கேள்வி, நீங்கள் விரும்பி படிப்பது குடும்ப நாவலா, கிரைம் கதைகளா, சரித்திர நாவலா அப்படின்னு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து கிரைம் நாவல்கள் சொல்லியிருக்காங்க. வங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் சொல்லியிருக்காங்க, குடும்ப கதைகள் தான் விரும்பி படிப்பேன், இப்போ அதுக்கு நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன், நீங்கள் சொன்ன எல்லா புக்கும் என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் படித்ததில்லை, விற்பனை செய்ததோடு சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்லேரி பிரகாஷ், கிரைம் நாவல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி

ஏழு மனிதர்கள்ன்ற ஒரு நாவலை சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் கிரைம் நாவல்கள் தான். சிறு வயதிலிருந்தே மர்மம் திகில் நிறைந்த கதைகளை ஆர்வமாக படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க வீரவநல்லூர் கருணாநிதி. அப்புறம் கொத்தமங்கலம் கதிரேசன், சரித்திர கதைகள் படிக்க மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி சத்யா, குடும்ப கதைகள் படிக்க விருப்பம் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் ராமன் சொல்லியிருக்காங்க, இப்பெல்லாம் நான் ரொம்ப விரும்பி படிக்கிறது சரித்திர நாவல்கள் தான், ஆன்மீக புத்தகங்களும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது இன்று மாலை 4 மணிக்கு காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினம் போலகம் கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக வர இருக்கு. நேயர்கள் போலகம் கிராமத்திற்கு சென்று நம்ம ஊரும் உறவும் நிகழ்ச்சியோடு இணையலாம். உங்கள் ஊரை பற்றி, உங்களுடைய ஊரின் சிறப்புகளை பற்றி நம்ம பண்பலையில் பேசலாம். பண்பலையில் நிலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ் தங்க மாளிகைக்கு வாங்க.

இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம நேயர்கள் கிட்ட கேட்டிருந்த கேள்வி, அவங்களுக்கு ரொம்ப விரும்பி பிடிச்சு படிக்கிற கதைகள் அப்படின்னு பார்த்தா குடும்ப நாவலில் இருக்கிறது மாதிரி குடும்ப கதைகள், இல்லை க்ரைம் கதைகள், சரித்திர கதைகள், இந்த மாதிரி எதை படிப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க, நன்னிலம் அம்பலவாணன் குடும்ப நாவல்கள்னு சொல்லியிருக்காங்க, திருவிடை மருதூர் கௌசல்யா கதிரவன் க்ரைம் த்ரில்லர் நாவல்கள் ரொம்ப படிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் க்ரைம் நாவல் தான், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆவலோட படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன் வரலாற்று நூல்கள், அப்புறம் க்ரைமும் அவங்க சேர்த்து சொல்லியிருக்காங்க படிக்க பிடிக்கும்ட்டு. சரித்திர நாவல் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல்.

கடலங்குடி பூங்கோதை குடும்ப நாவல்கள் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு காரைப்பண்பலின் நிகழ்ச்சியே நாவலாக படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கருவேப்பிலம் பழனிவேல். திருக்கொள்ளிக்காடு அருண் இலக்கியா, நான் விரும்பி படிப்பது குடும்ப நாவல்கள் தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவர் கோபால் பல்படி, விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நீங்கள் விரும்பி படிப்பது குடும்ப நாவலா, கிரைம் கதைகளா, சரித்திர நாவலா? கொடிகள்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா அவங்க சொல்லியிருக்காங்க, சரித்திர நாவல்கள் மூலம் கடந்த கால மனிதர்கள், அரசர்கள், போர்கள், பண்பாடு, காதல், அரசியல் மற்றும் வாழ்க்கை முறைகளை சுவாரஸ்யமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த கதைகள். அதனால் சரித்திர நாவல்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை தியாக நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் நாட்டோ துரை அவங்க வந்து இந்த 3 வகை கதைகளை பற்றியும் அவங்க சொல்லலை. அப்புறம் சுரேஷ் ராஜேந்திரன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரித்திர கதைகள் பண்டைய கால வரலாறு படிக்க மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணாரப்பாளையம் சுரேஷ். கரைகால் வட்டம் பொதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, க்ரைம் கதைகள் தான் படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாப்பா கோவில் ரவி, க்ரைம் நாவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவில்பட்டி உதயகுமார், சரித்திர நாவல்கள் படிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நேர்களை, இன்று மாலை 5:30 நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் வழங்கும் ஆலய உலா. நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் ஆதிபத்த நாயனார் கடலில் தங்கமீன் விடும் விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம்.

நேயர்கள் நினைவிற்கு, நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நரேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களை, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் போலகம் கிராமத்தில் இருந்து நேர்கள் மத்தியில் நேர்லையாக. லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோட நேர்கள் அனுப்பிச்ச அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம். மேலே வாஞ்சூர் ஃபாத்திமா சொல்லியிருக்காங்க, சின்ன வயசில் க்ரைம் நாவல் ரொம்ப படிப்பேன், இப்போ வந்து சரித்திர நாவல்.

0: மகள் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணம் அலமேலு மங்கை சத்யபாமா. க்ரைம் நாவல் படிப்போம். சரித்திர நாவல் கதையோடு ஒன்றி படிக்க படிக்க அவளை தூண்டுவது க்ரைம் நாவல் ரெண்டுத்தையும் ஏதோ சேர்த்து அவங்க சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, க்ரைம் நாவல் படிப்பது எனக்கு பிடிக்கும், சரித்திர நாவல் அவ்வப்போது படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை சித்தர்காடு மீனா, க்ரைம் நாவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன், எல்லா கதைகளும் எல்லாருக்கும் படிக்க பிடிக்கும். அதுலேயும் சில கதைகள் தான் நமக்கு வந்து விரும்பி படிக்கிறதுக்கு அப்படின்றது இருக்குது. அதில் எது உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸோ அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லாத்தையுமே எழுதிட்டே இருந்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை மட்டும் படிப்பேன். நெம்மேலி நந்தகுமார், சரித்திர நாவல் தான் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் இளவரசி சொல்லியிருக்காங்க, க்ரைம் நாவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், செம த்ரில்லிங்காக இருக்கும், அதுவும் நைட்டில் படித்தா பயம் கலந்த த்ரில்லிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. வேதாரண்யம் பயத்தவரன் காடு மருத வடுகநாதன், க்ரைம் கதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறையார் லதா என்ன, அவங்க வந்து குட்டி குட்டி சிறுகதைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் க்ரைம் நாவல் தான் ரொம்ப படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கடைசி பக்கத்தை நோக்கி செல்லும் கைகள் த்ரில் அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இஞ்சிக்குடி மின்சார கண்டன் இருக்கா சொல்லியிருக்காங்க. சில பேர் அந்த நாவல் கையில் இருந்ததுன்னா லாஸ்ட்டில் இருக்க அந்த கிளைமேக்ஸை படிச்சிடணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே அதை படித்து முடிச்சுட்டு கதையை படிக்கிறவங்களாம் இருக்காங்க. கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, நான் விரும்பி படிப்பது குடும்ப நாவல் அப்படின்னு நாவலாசிரியர் பேரோடு குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, அவங்களும் அதே ஐடி தான், எங்களுக்கு க்ரைம் நாவல் படிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொடிக்கால்பாளையம் ஹாஜான் ஹாஜா நஜிபுதீன், க்ரைம் நாவல் படிப்பது ரொம்ப படிக்க இன்ட்ரெஸ்டாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்பலையில் நாளை காலை 6:30 எதுக்கு காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் ஷேஹர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சல்லாமது.
3: கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களின் மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:55 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கல்ஸ் அரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நேர்களை, இன்று மாலை 5:30 நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் வழங்கும் ஆலய உலா, நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் ஆதிபத்த நாயனார் கடலில் தங்க மீன் விடும் விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம்.
7: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தனா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு, சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வீர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நீங்கள் விரும்பி படிப்பது குடும்ப நாவலா, க்ரைம் கதைகளா, சரித்திர நாவலா அப்படின்னு நம்ம ஃபேஸ்புக் காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருந்தோம். நேயர்கள் அவங்க விரும்பி படிக்கிற கதைகள் பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் விரும்பி படிப்பது சரித்திர நாவல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரித்திர நாவல், குடும்ப நாவல் ரெண்டுத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை மாதிரி கலைச்செல்வி, அப்புறம் சரித்திர வரலாறு கதைகள் பண்டைய கால வரலாறு படிக்க மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரைக்கால் வினோத்குமார். பெருஞ்சேரி ஜார்ஜ், நான் விரும்பி படிப்பது சரித்திர நாவல் தான், அதை படிக்க இன்னுமே படிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும்னு சொல்லியிருக்காங்க. புதுப்பட்டி பொன்னமராவதி நிகழ்ச்சிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிஆர்பட்டினம் ரமேஷ், இளம் வயதில் நிறைய க்ரைம் கதைகள் படித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குடும்ப நாவல் தான் படிப்பேன்னு திருநெல்லிக்காவல் சுமதி சொல்லியிருக்காங்க. குடும்ப நாவல் படிப்பேன், ஒரு புத்தகத்தை மூணு நாளில் முடிச்சிருவேன். தெத்தியிலேருந்து செல்வி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. குடும்ப நாவல் தான் மேடம்னு சொல்லியிருக்காங்க அதம்பார் தமிழரசி. அப்புறம் சரித்திர நாவல்கள், அப்புறம் பாரதியார் பாரதிதாசன் புத்தகங்கள்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து. கோமல் சரவணன் சரித்திர நாவல்கள் சொல்லியிருக்காங்க. பூந்தோட்டம் கார்த்திகேயன் குடும்ப நாவல்கள், குடும்ப கதம்பம், குடும்ப கதைகள் தான் மூன்று வருடம் தொடர்ந்து படிச்சிருக்கேன்.

அதாவது வார இதழ்களில் வர்ற அந்த குடும்ப கதைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அக்கறை விட்ட முஷா குடும்ப நாவல்கள் தான் படிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களை, இன்று மாலை 5:30 நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் வழங்கும் ஆலய விழா. நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் அதிபத்த நாயனார் கடலில் தங்க மீன் விடும் விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம்.

குடும்ப நாவல், கிரைம் கதைகள், சரித்திர நாவல் எதை விரும்பி படிப்பீங்க அப்படின்னு நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம். கருணாட்டு கருப்பூர் ஜி, அது என் நேம் சொல்லலை. அவங்க ஒரு காலத்தில் நான் வந்து கிரைம் நாவல்கள் ரொம்ப படிப்பேன், மூளைக்கு ஒரு புத்துணர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கே வடிவேல், அவங்க குடும்ப நாவல்கள் படிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 87 நேயர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பெரும்பாலானவர்கள் வந்து சரித்திர நாவல்களும் க்ரைம் கதைகளும் அதிகமாக படிக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. வாசிப்பு அப்படின்றது ஒரு மனிதனுடைய அறிவை வந்து தினம் தினம் புத்துணர்வோடு புதிதாக செய்யுற ஒரு விஷயம். அதனால் வாசிப்பை ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது, அட்லீஸ்ட் ஒரு பக்கமாவது வாசிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லது. நமக்கு எப்போ வந்து புத்தகம் வாசிக்க ஆரம்பிக்கிறோம், புத்தகங்கள் வந்து அது டிஜிட்டலாக கூட இருக்கலாம், இன்றைக்கி ஃபோன்லேயே எல்லாமே வந்துடுது. ஃபோன் புத்தகங்களை வந்து நம்ம சாஃப்ட் காப்பி தான், ஹார்ட் காப்பி தான் தேடி கண்டுபிடிச்சி லைப்ரரியில் புக்கு அப்படி தான் எடுத்து படிக்கணும்லாம் இல்லை, நம்ம மொபைல்லையே படிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படித்தா கூட அந்த மனிதனுடைய மூளை வந்து மறதி அப்படின்ற அந்த நோய்க்கு போகாமல் இளமையாகவே இருக்கும்னு ஆய்வுகள் சொல்லுது. அதனால் அட்லீஸ்ட் ஒரு பக்கமாவது ஒரு நாளைக்கு படிக்கலாம்.

0: இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக்கோடு இணைந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நேயர் நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் பல. பண்பலை 100.3 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 4 மணி.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நெகிழி தவிர்ப்போம், நிலத்தின் நஞ்சை ஒழிப்போம். அக்கறையுடன் செல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையுடன் இணைந்து நேயர்கள் என கேட்டு ரசிக்கலாம். உங்கள் ஊரோடு நமது பண்பலையின் உறவு, ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினம் போலகம் கிராமத்தில் இருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு இணைகிறார் அறிவிப்பாளர் கே பிரபாகரன் அவர்கள்.

0: வணக்கம் பிரபாகரன் சார்.
1: வணக்கம் ஸ்ரீதலா. மாலை வணக்கம் நேயர்களே. ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக நம்முடைய நேயர்களை நேரடியாக சந்திப்பதற்காக நாம் இப்ப காரைக்கால் மாவட்டத்துக்குள்ளேயே ஒரு ஊருக்கு வந்திருக்கிறோம். காரைக்காலிலிருந்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி செல்லக்கூடிய பிரதான சாலையில டிஆர் பட்டினத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய போலகம் இந்த ஊருக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இது டிஆர் பட்டினத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஊரு. விவசாய பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம டிஆர் பட்டினத்தை அடுத்து இருக்கக்கூடிய ஐடிஐ ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் தாண்டி இப்ப நம்ம போலகம் பேருந்து நிறுத்தத்துக்கு வந்திருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் 5 மணிக்குள்ளாக இங்க வந்தீங்கன்னா நீங்களும் வானொலியில பேசலாம். இப்ப முதல்ல காரைக்கால் பண்பலையில பேசக்கூடிய நம்முடைய அன்பு நேயர், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: சுபாஷினி.
1: என்ன ஊர்மா உங்களுக்கு?
2: கட்டப்பிள்ளை மறைக்காத்து.
1: சரி, இந்த போலகத்துல என்னம்மா ஸ்பெஷல் இருக்கு, என்னென்ன கோயில் எல்லாம் இருக்கு?
2: போலகத்துல வந்து
1: என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் போலகத்துல?
2: எங்களுக்கு வந்து எல்லாமே கிட்டயே இருக்கும் சார். ஹாஸ்பிட்டலு, குளம், எல்லாமே, கோவில் எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கும். எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாப் எல்லாமே பக்கத்துல இருக்கு.
1: கடல் காற்று அடிக்கிற மாதிரி இருக்கு.
2: ஆமா, கடலும் கடலும்
1: கிட்ட. எவ்வளவு தூரத்துல கடல் இருக்குமா?
2: இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் சார்.
1: 5 கிலோமீட்டர் நடந்தே போயிடலாம் இல்லையா?
2: போயிடலாம்.
1: 5 கிலோமீட்டர் கூட இருக்காது, ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். சரிங்க, ரொம்ப சந்தோஷம், உங்க பயணத்தை தொடருங்க. அடுத்து நம்மோட இணையம் நேயர், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: அனுஷ்கா.
1: அனுஷ்கா, என்ன படிக்கிறீங்க?
3: 9th ஸ்டாண்டர்ட்.
1: இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா?
3: இன்னைக்கு லீவு.
1: இன்னைக்கு லீவ் விட்டுருக்காங்களா? சரி, நல்லா படிப்பீங்களா? என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: இங்கிலீஷ்.
1: என்ன வேலைக்கு போக போறீங்க படிச்சு முடிச்சுட்டு?
3: பேங்க் வேலை பார்க்க.
1: பேங்க் வேலைக்கு போகணும்னு இருக்கீங்க. பேங்க்குக்கு என்ன படிக்கணும்?
3: பிகாம்.
1: பிகாம் முடிச்சுட்டு பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணலான் இருக்கீங்க. ஏன் இந்த ஆசை உங்களுக்கு வந்துச்சு?
3: அம்மா சொன்னாங்க.
1: அம்மா என்னவா இருக்காங்க? கத்துக்கறீங்க. ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
3: ஓரளவு பிடிக்கும்.
1: வேற என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க?
3: கேரம் போர்ட்.
1: கேரம் போர்ட்ல வின் பண்ணுவீங்களா?
3: ஆ,
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்மளுடைய நேயர், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம். குமார் சார்.
1: சொல்லுங்க சார், என்ன ஊர் உங்களுக்கு?
4: டிஆர் பட்டினம்.
1: சரி சார, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன வேலை செய்றீங்க?
4: ஓட்டுநரா இருக்கும் சார்.
1: என்ன ஓட்டுறீங்க? என்ன வண்டி ஓட்டுறீங்க?
4: கவர்மெண்ட்ல ஆம்புலன்ஸ் ஓட்டிருக்கேன்.
1: ஓகே, எத்தனை வருஷமா நீங்க பணியில இருக்கீங்க?
4: 38 வருஷமா இருக்கும் சார். இப்ப ரிட்டையர் ஆயிட்டேன்.
1: ரிட்டையர் ஆயிட்டீங்க? என்ன வருஷம் ரிட்டையர் ஆனீங்க சார்?
4: 25.
1: சரி சார். இப்ப ஆம்புலன்ஸ் ஓட்டுனர் அப்படின்னா அவருடைய பொறுப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல
4: வாகனங்கள் அதிகம், மன உளைச்சல் அதிகம்,
1: பணிச்சுமையும் அதிகமா?
4: பணிச்சுமையும் அதிகம், மன உளைச்சல்.
1: மன உளைச்சல் ஏன் அதிகம்னு சொல்றீங்க?
4: அது அந்த பேஷண்ட கவந்து போடணும், அந்த டைமுக்கு கொண்டு போய் விடணும்ங்கிற ஒரு அதிகமான இதா இருக்கும்.
1: உங்க அனுபவத்துல அது மாதிரி எத்தனை பேரை காப்பாத்திருப்பீங்க?
4: எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்கும் சார், கணக்கிட முடியாது. ஆனா வந்து சர்வீஸ்ல எனக்கு எந்த ஃபெயிலியரும் கிடையாது சார். கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருக்கேன், கரெக்டா இது பண்ணிருக்கேன்.
1: அதே போல உங்களால பயனடைந்தவர்கள், அந்த அவசரத்த காலத்துல உங்களுடைய உதவியால பயனடைந்தவர்கள், அதுக்கப்புறம் உங்கள்ட்ட வந்து அதை பகிர்ந்துருக்காங்களா? நன்றி.
4: நிறைய பேர் ஏன்ட்ட சொல்றாங்களோ இல்லையோ அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அந்த நண்பர் நல்லா ஹெல்ப் பண்ணாரு, அவசர காலத்துல உதவுனாரு, நல்ல நேரத்துல விட்டாரு, எந்த டைம் கூப்பிட்டாலும் வந்துருவாரு. அது ஆபீஸ் அளவுலயும் எனக்கு அது ஒரு பெருமைங்க. எனக்கு
1: ரொம்ப அருமைங்க சார். இப்ப இந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள், அவசர கால ஓட்டுநர்கள், அவங்களுக்குலாம் நீங்க ஒரு சீனியருங்கிற அடிப்படையில ஒரு ஒரு அடிப்படையா என்ன சொல்ல விரும்புறீங்க?
4: இதான் சொல்லுவேன், உழைப்பு, உழைப்பு தான் முக்கியம். வீடு எல்லாம் அப்புறம், இந்த பணிக்கு வந்துட்டா இந்த பணியை ஒழுங்கா செய்யணும், அதுதான் அதான் மெயின் அப்படின்னு சொல்லுவேன்.
1: முழுமூச்சா அந்த ஓட்டுநர் பணியில தான் கவனம் இருக்கு.
4: ஆமா ஆமா, உண்மையா உண்மையா. ஏன்னா பல பேருக்கு பதில் சொல்றது, அதனால பொறுப்பாகவும் இதாகவும் நடக்கணும். இப்ப கூட ரீசெண்டா போன மாசத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஹாஸ்பிட்டல்ல. இந்த டீப்பு, குளுக்கோஸ் டீப்பு ஏதோ வேலை செய்யலன்ட்டு, அதாவது மூச்சு விடுற டீப்பு வேலை செய்யலன்ட்டு, அது பெரிய பொறுப்பு எடுத்துகிட்டு இப்போ கேஸ் வேற நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு. அது பெரிய இதுதான், அதெல்லாம் நடக்காம பார்த்துக்கணும்.
1: நிச்சயமா ஒரு ஓட்டுநருடைய பொறுப்பு அப்படிங்கிறது உயிர் காக்குற பொறுப்பு. அதுலேயும் அந்த அவசர காலத்தில் பாதிக்க

0: பட்டவங்க, விபத்துல பாதிக்கப்பட்டவங்க, உடல் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்டவங்கள உடனடியாக ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போறது உங்களுடைய?
1: ஆமா, எங்க கடமை, எங்க கடமை தான் இது. ரெண்டாவது குடும்பம்லாம் அப்புறம், இதுதான் முக்கியம்.
0: உங்களுடைய சேவைக்கு காரைக்கால் பண்பலை தலை வணங்குகிறது, ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கம். அடுத்து உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் அஞ்சலி.
0: அஞ்சலி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அஞ்சலி?
2: நாங்க விஆர்ஜி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கோம். சிப்ஸ் கம்பெனி.
0: சிப்ஸ் கம்பெனி? என்ன சாப்பிடுற சிப்ஸா?
2: ஆமா, சாப்பிடுற சிப்ஸ் தான். எல்லா வத்தை, மிச்சேரு, சேவு, ஓலபகடா எல்லாமே.
0: நீங்க எந்த செக்ஷன்ல இருக்கீங்க?
2: நாங்க எல்லா செக்ஷனும் தான், எல்லாருமே. நாங்க வந்து அவங்க சமையல் மாஸ்டர். நாங்க பேக்கெட் போடுறது, ஒட்டுறது, அது எல்லாமே.
0: எத்தனை வருஷமா இருக்கீங்க?
2: நான் 2.5 வருஷமா இருக்கேன்.
0: வேற என்னென்ன வேலையெல்லாம் கத்துக்கிட்டீங்க இந்த 2.5 வருஷத்துல?
2: எல்லா வேலையும், எல்லா வேலையும்.
0: குக்கிங் கத்துக்கிட்டீங்களா? குக்கிங் கத்துக்கிட்டீங்களா?
2: குக்கிங் கத்துக்கிட்டேன்.
0: பலகாரம் எல்லாம் செய்யறதெல்லாம் தெரியுமா?
2: பலகாரம் வந்து மாஸ்டர் தான் செய்வாங்க, நாங்க வந்து பாக்கெட் தான் போடுவோம்.
0: ஓகே, இப்ப வீட்ல தீபாவளி வருது, தீபாவளிக்கு பலகாரம் எல்லாம் செய்வீங்களா?
2: அது அம்மா தான் செய்வாங்க.
0: என்னென்ன செய்வாங்க அம்மா?
2: அம்மா வந்து முறுக்கு சுடுவாங்க, அதிரசம், பாக்கெட் எல்லாமே.
0: நீங்க ஒண்ணும் செய்ய மாட்டீங்க, சாப்பிட்டுருவீங்க வீட்டுல?
2: நாங்க நல்லா சாப்பிட்டு
0: தூங்குவோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை செய்யறீங்க?
2: காலையில ஒரு 9 மணில இருந்து சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணி. சீக்கிரமா வேலை பாக்கெட் போட்டாங்கன்னா சீக்கிரமா.
0: எப்படி டீ சாப்பிட வந்திருக்கீங்களா?
2: இல்ல இல்ல, எஃப்எம் கேட்டவனே நாங்க ஓடி வந்துட்டோம்.
0: எஃப்எம் கேட்டுட்டு கடையில எஃப்எம் ஓடிட்டு இருக்கா உங்க கடையில?
2: ஆமா, ஓடிட்டு இருக்கு. ஓடி வந்து உங்கள்கிட்ட பேசணும்.
0: சந்தோஷம். ரெகுலரா கேப்பீங்களா ரேடியோ?
2: ரெகுலரா காலையில போட்டா நைட்டு வீட்டுக்கு போறப்பதான் ஆஃப் பண்ணுமே.
0: ரொம்ப அற்புதங்க. என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப விரும்பி கேப்பீங்க?
2: இந்த ஊரும் வரவோம், காலையில பூவேறு மனதில், அப்புறம் மதியம் 3 மணிக்கு போடுவாங்களே எஸ்எம்எஸ் உங்கள் விருப்பம், அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப சந்தோஷம். எத்தனை வருஷமா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து இங்க வந்ததுல இருந்துதான் கேட்டுட்டு இருக்கேன்.
0: எல்லாரையும் தெரியுமா உங்களுக்கு பேசுறவங்க? எல்லாரும்
2: எல்லாரையும் தெரியாது, ஆனா பேசணும்னு ரொம்ப ஆசை. எல்லாரையும்
0: ரொம்ப ஆர்வத்தோட வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த ஒரு நேயரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: என் பேர் திவ்யா சார்.
0: திவ்யா, நீங்க என்ன திவ்யா பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நாங்களும் விஆர்ஜி கம்பெனில தான் வேலை பார்க்கறோம்.
0: பாப்பாவோட ஃப்ரெண்ட்
3: தானே? நாங்க காலையில இருந்து சொன்னதுனால நீங்க எப்போ வரீங்க எப்போ வரீங்கன்னு நாங்க எதிர்பார்த்து ஓடி வந்தோம்.
0: ரொம்ப சந்தோஷம். காலையில இருந்து சீதலா வந்து நிறைய தடவை அறிவிச்சிருக்காங்க போலகத்துல வராங்க பேசுங்கன்னு சொல்லி, அப்படிதானே?
3: ஆமாங்க சார், அதனாலதான் நாங்க இப்ப ஓடியா.
0: நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க?
3: நாங்க 2 வருஷமா இருக்கிறோம் சார்.
0: தொடர்ந்து எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பிடிச்சிருக்கு? என்ன மாதிரி பாட்டு கேட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: எல்லா பாட்டுமே பிடிக்கும், பழைய பாட்டு பிடிக்கும், எல்லா பாட்டுமே கலந்து போடுறீங்க, அது ரொம்ப எங்களுக்கு மனசு நிம்மதியா இருக்கு கேட்க.
0: நாங்க எந்த பாட்டு போட்டாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு
3: சார்.
0: பழசு, புதுசு, மிடில், எது வேணாலும்
3: எல்லா பாட்டுமே நல்லா அருமையா போடுறீங்க, மனசுக்கு தகுந்த மாதிரிக்கே கரெக்டா.
0: சரி, இந்த நிகழ்ச்சியில என்ன பாட்டு போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஊரும் உறவும் கூட
3: என்ன பாட்டு எது வேணாலும் இப்ப கேக்குறாமிக்க, நாங்க நிம்மதியாவது கேட்டுக்கிட்டு தான் நாங்க சந்தோஷமா வேலை பாக்குறோம்.
0: சந்தோஷம். பாட்டு பாடுறீங்களா நீங்க? நம்ம தோழி ஒரு பாட்டே பாடிறேன்னு சொல்றாங்க, பாட கேட்கலாம், பாடுங்க.
4: தொழில் என்று பார்த்த தனமா, அருகில் என்று நேரும் தனமா, கொள்ளாமல் நெஞ்சி கொள்வதென்ன கோரா, வாய் விட்டு அதை கோராயோ, சொல்லாமல் என்னை விட்டு நீயும் போனால் என்னவென் என்று பாராயோ. தேங்க்ஸ் சார்.
0: ரொம்ப அழகா பாடுறீங்க, ரொம்ப ஒரு ரிஸ்கான பாட்டு, ஆனா அது ரிஸ்க் இல்லாம அழகா எடுத்து பாடிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்முடைய நேம் நம்ம அன்பு நேயர். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
5: புஷ்பா பேசுறேன்.
0: புஷ்பா, என்ன பண்ணிட்டீங்க புஷ்பா?
5: நான் இங்க ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கோம்.
0: ஜெராக்ஸ் கடை எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? ஜெராக்ஸ் கடை
5: 9 வருஷமா வச்சிருக்கேன் சார்.
0: கடை நல்லா போயிட்டு இருக்கு?
5: போயிட்டு இருக்கு சார்.
0: எல்லா வேலையும் கத்துக்கிட்டீங்களா ஜெராக்ஸ்ல?
5: ஜெராக்ஸ் எல்லாமே தெரியும்.
0: மிஷின்ல ரிப்பேர் என்ன பண்ணிடுவீங்களா?
5: காரைக்கால்
0: எஃப்எம் கேக்குறது
5: என்ன
0: நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப பிடிக்கும்?
5: இந்த மதியத்துல பாட்டு போடுவாங்களா, அது நிறைய கேட்டு
0: கொஞ்சம் ஓய்வா இருப்பீங்க.
5: ஆமா சார், அப்பதான் ஃப்ரீயா இருப்போம், அதனால அப்ப கேட்போம் சார்.
0: ஓகேங்க. பழைய பாட்டா புது பாட்டா உங்களுக்கு பிடிச்சது?
5: பழைய பாட்டு பிடிக்கும், சொல்ல பாட்டு பிடிக்கும் சார்.
0: ரொம்ப சந்தோஷங்க. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை நிகழ்ச்சிகள் கேளுங்க நேயர்களே. நாம் இணையலாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத்பேஸ்ட்.
2: பண்பலையில் அலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் வெப்படி, விருத்தாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாசிரம்.
4: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
2: நாளை மலை 6:40 காரைக்கால் உங்கள் கடைக்காரர்கள் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள், கிரீன் ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களை, இன்று மாலை 5:30 நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் வழங்கும் ஆலய உலா. நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் அதிபத்த நாயனார் கடலில் தங்க மீன் விடும் விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் போலகம் கிராமத்திலிருந்து நேயர்களோடு நேரலையாக உலா வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சிய களத்திலிருந்து வழிநடத்துறாங்க அறிவிப்பாளர் கே பிரபாகரன் அவர்கள். மீண்டும் இணையலாம் நேயர்களை ஊரும் உறவும் நிகழ்ச்சியோடு.
1: ஆம் நேர்களே, இன்னைக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியில நாம காரைக்கால் மாவட்டம் போலகம் கிராமத்திலிருந்து நம்முடைய அன்பு நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப ஒரு மூத்த நேயர் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஆட்டோ எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரைக்கால் வானொலியை எந்நேரமும் கேட்டு ரசித்து வானொலியோடு கடித தொடர்புல நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு நேயர் ஒருவங்க, அவங்களை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஐயா
2: இந்த ஊர் அபிராமியம் வடக்கு வீதி திசாமூர்த்தி பேசுறேன். ஓய்வு பெற்ற பாண்டிச்சேரி போலீஸ் ஒயர்லெஸ்.
1: நிறைய கடிதங்கள் உங்க கடிதங்கள் நிலையத்துல படிச்சிருக்கங்க ஐயா.
2: ஆமா ஐயா,
1: நிறைய விமர்சன கடிதங்கள், ஆலோசனைகள், நேயர் விருப்பங்கள் நிறைய எழுதிக்கிட்டே இருப்பீங்க. பல ஆண்டுகளாக உங்கள் கடிதங்களை வந்து காரைக்கால் பண்பலை வழியாக ஒளிபரப்பி கொண்டிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய விருப்பங்களையும்.
2: ஆமா ஐயா, நான் ஜனவரி 31, 2003 ரிட்டையர் ஆனேன். நான் வந்து பாண்டிச்சேரி வானொலி ஆரம்பிக்கும் போது அங்கே நான் பணியில் இருக்கும்போது அட்டன் செஞ்சுருக்கேன். அதாவது 23/9/1968 பாண்டிச்சேரி வானொலி ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி காரைக்கால் வானொலி நேருநகரில் ஆரம்பிக்கும்போது 6/3/1994 நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு பெருமையாக இருக்குது வானொலியில் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு நான் 4 இருக்கும்போது தான் இந்தியா சுதந்திரம் அடைந்தது. 1943 ஜனவரி 15 பிறந்தேன். பாண்டிச்சேரி சுதந்திரம் அடைஞ்சதை நான் நேரிலேயே பார்த்தேன். பாண்டிச்சேரி சுதந்திரம் 1/11/1954 ஆகும்போது இங்கே பள்ளிக்கூடம் அதிகமாக இல்லைனால தேர்பண்ணத்துல திட்டச்சேரி போய் 6, 7, 8 படித்தோம். அது வரைக்கும் 5வது வகுப்பு வரை பக்கத்தில் உள்ள வாழ்மங்கலங்கிற கிராமத்தில் 5வது வகுப்பு வரை படித்தோம்.
1: அந்த புதுச்சேரி சுதந்திரம் அடைஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்கய்யா?
2: ஐயா இருக்குய்யா.
1: அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுயா? அதுக்கப்புறம் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டதுங்கய்யா?
2: அதுக்கு முன்னே வந்து 2வது

0: சுதந்திரம் அடையலன்னுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் காரைக்காலை சுத்தி பாண்டிச்சேரி மாகை ஏனத்தை சுத்தி முள்ளு கம்பியை போட்டாங்க. ஏன்னா அப்ப ஆறாவது திட்டச்சேரிக்கு ஆறாவது படிக்க போறோம், இங்க இருந்து ஒரு 10-15 பேர் போவோம், காலையில சோத்து முட்டையை கட்டிட்டு போவோம், நடந்தேதான் போவோம். வாழ்மங்கலம் செக் போஸ்ட்ல உங்களுக்கு ஆர்டர் வரலப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து, நீங்க திரும்புவாங்க நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. இது மாதிரி 10-15 நாள் நாங்க போயிட்டு 15th நாள் ஆர்டர் வந்துட்டு, நீங்க புத்தகம் சாப்பாடு மட்டும்தான் எடுத்துட்டு போகணும், வேற ஒன்றும் ஒரே ஒரு பேனா மட்டும்தான் எடுக்கணும், வேற ஒன்றும் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அதுல போயிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகுதான் சுதந்திரம் அடைஞ்சது. ரெண்டாவது, இந்த ஊர் டிஆர் பட்டணத்துல இடத்தெருவுங்கிற ஊர்ல தெருவில் இருந்த ராம சீனிவாசங்கிற ஊர் தான் இந்த பாண்டிச்சேரி சுதந்திரம் அடைவதற்கு அவங்க அப்பா ரெண்டு தம்பி மூணு பேரும் ரொம்ப பாடுபட்டாங்க. அதுல தம்பி ராமகிருஷ்ணங்கிறவர் என் கூட நாகூர்ல படிச்சாரு, அந்த நினைவு இன்னும் எனக்கு இருக்குங்க.
1: வானொலி நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, எப்படிங்க இருக்கு நம்ம நிகழ்ச்சிகள்லாம்?
0: ரொம்ப அருமையா இருக்குங்க.
1: உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குங்க?
0: எனக்கு 10 மணிக்கு ஒரு சிந்தனை இறக்கம் இன்னைக்கு கூட நல்லா இருந்தது. அதே மாதிரி பாட்டுகள், பழைய பாட்டுகள் நல்லா இருக்குங்க. மாணவர்களுக்கு மாணவர்களுக்கும் நல்ல பொழுதுபோக்கு சிறந்த அம்சம்லாம் இருக்குங்க. அது அடுத்து நான் ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கேன். செங்கதிரோன் உதிப்பதற்கு முன்பாகவே திரு மங்கள ஓசையுடன் வானவெளியில் தென்றலன் பறந்து வந்து ஒளி ஓசையினை தந்திடும் காரை வானொலியே வருக வணக்கம். சித்திக்கும் தேனமுதாய் திகட்டாத கனியாய் தத்தி தத்தி வான்வழியாய் தவழ்ந்து வந்து எங்களை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்திடும் மங்காத ஒளி விளக்காய் விளங்கும் வானொலிக்கு எங்கள் தங்கமான வணக்கம். நன்றி ஐயா.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். காரைக்கால் வானொலியில பேசணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்து பேசுனது ரொம்ப மகிழ்ச்சிங்க. அடுத்து நம்மோட இணையும் நம்ம அன்பினர். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க தம்பி.
2: அஜீஷ்.
1: அஜீஷ், என்ன படிக்கிறீங்க?
2: 8th ஸ்டாண்டர்ட்.
1: நீங்க பிளேயரா? என்ன பிளே பண்ணிட்டு இருக்கீங்க?
2: பேட்மிண்டன்.
1: பேட்மிண்டன் எத்தனை வருஷமா விளையாடுறீங்க?
2: 2 வருஷமா விளையாடுறேன்.
1: 2 வருஷமா? என்ன என்னென்ன விளையாட்டுல விளையாடுறீங்க?
2: நாங்க அத்லெட்டிக்ஸ் விளையாடுவோம்.
1: அத்லெட்டிக்ஸா? சரி.
2: பேட்மிண்டன் விளையாடுவோம்.
1: அத்லெட்டிக்ஸ்னா தமிழ்ல தடகளம் தானே?
2: தடகள போட்டி.
1: சரி, தடகள போட்டிக்கு வெளி ஊருக்குலாம் போய் விளையாடி இருக்கீங்களா?
2: விளையாண்டுருக்கோம்.
1: என்ன ஊர்லாம் போயிருக்கீங்க?
2: பாண்டிச்சேரி போயிருக்கேன்.
1: எங்க படிக்கிறீங்க?
2: இமாக்லேட்.
1: என்னென்ன பிரைஸ் எல்லாம் வின் பண்ணிருக்கீங்க?
2: அத்லெட்டிக்ஸ், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ஷூட்டிங்,
1: பல துறை வித்தகரா இருக்கீங்களே, எல்லா ஃபீல்ட்லயும் கலக்கிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் எங்க யார்கிட்ட கத்துக்கிறீங்க? மாஸ்டர் யாரு?
2: எங்க ஸ்கூல்ல இருக்காங்க.
1: மாஸ்டர் பேர் சொல்லுங்க.
2: ஜேக்கப்.
1: ஜேக்கப் மாஸ்டர். அவங்களே எல்லாமே சொல்லி தராங்களா உங்களுக்கு?
2: சொல்லி தருவாங்க. அப்புறம்
1: நீங்க
2: ஸ்டேடியத்துல போய்
1: காரைக்கால் ஸ்டேடியத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு
2: எத்தனை
1: வருஷமா பிராக்டிஸ் பண்றீங்க?
2: 3 வருஷமா.
1: ரன்னிங் எல்லாம் ஓடுவீங்களா?
2: ஓடுவோம்.
1: லாங் ஜம்ப் வந்து எப்படி பிராக்டிஸ் பண்ணுவீங்க?
2: ஓடி போய் தாண்டணும்.
1: ஓ, நீங்களா அசீவ் பண்ணி தாண்டுவீங்களா இல்ல அதுக்கான வசதிகள் எல்லாம் இருக்கா?
2: நாங்களா பண்றது?
1: நாங்களா பண்றோம். நீங்களா பண்றோம். சரி, உங்களுடைய ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட் என்ன? எல்லா விளையாட்டும் சேர்த்து விளையாடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இதுல போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விளையாட்டு எதுங்க?
2: பேட்மிண்டன் தான்.
1: பேட்மிண்டன். ஏன், என்ன காரணங்க?
2: அது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விளையாட்டு.
1: உங்களுக்கு கோ பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்களா இங்க காரைக்கால்ல? அவங்க பேர் எல்லாம் சொல்லுங்க.
2: சச்சின், மவின், சரண், மூணு பேர் இருக்காங்க.
1: மூணு பேரும் உங்களுக்கு டஃப் கொடுப்பாங்களா பேட்மிண்டன்ல? சரி, வருங்காலத்துல ஒரு பெரிய பேட்மிண்டன் பிளேயராக வாழ்த்துக்க. படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போறீங்க?
2: நாங்க நேவி.
1: நேவிக்கு போனோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு சூப்பரான பிளேயர் சந்திச்சிருக்கிறோம். அடுத்து ஒண்ணையே வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் இளங்கோவன்.
1: இளங்கோவன் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: விவசாயம்.
1: எப்படிங்க போயிட்டு இருக்கு நம்ம பகுதியில விவசாயம் எல்லாம்?
3: விவசாயம் இப்ப வந்து இந்த வருஷத்துல சரியா இல்ல.
1: சரியா இல்ல, என்ன காரணம்? தண்ணி
3: தட்டுப்பாடு, வானிலை இப்ப அதிகமா இருக்கு, அதனால எங்கேயுமே தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கு.
1: ஆனா இப்ப மேட்டூர் திறந்துட்டாங்க, கல்லணை வரைக்கும் தண்ணி வந்துச்சு.
3: மேட்டூர் திறந்தாலுங்க, இவரு கண்ணாடி திறந்தாங்க, காரைக்காலுக்கு வரும். இப்ப 7,000-15,000 இருந்தாலும் சுத்தமா வராது. ஏன்னா அணைக்கட்டுல மூடிடுவாங்க அவங்க அங்கேயும். இங்க வராது. தெளிவான போன வருஷம் விட்டோம், நல்லா இருந்துச்சு. மழை இருந்து இப்ப அந்த மழை
1: போகம் தான் பண்றீங்களா?
3: போகணும்.
1: இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க?

0: தான் முடிவு பண்ணிருக்குது, ஆனா மழை ஒத்துழைப்பு கொடுத்தாதான் தெளிக்கலாம்.
1: மழை பெய்யறதை பாத்துருக்கீங்க, வானம் பார்த்த பூமி,
0: வானம் பார்த்து வாய்க்கா பாசனம்னா ஆனா வானம் பார்த்த பூமியா இருக்குங்க.
1: நிலத்தடி நீர் மட்டம் எப்படிங்க இருக்கு?
0: நிலத்தடி நீர் இப்ப இந்த ஏரி எல்லாம் வெட்டினாங்க, இந்த ஏரியால இருக்கு, ஆனா சாகுபடிக்கிட்டன்ற மாதிரி கிடையாது. அடுத்து கடற்கரையில இருந்து 5 கிலோமீட்டருக்கு போர் போடக்கூடாது, கடற்கரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எங்கேயும் போர் போட முடியாது, போட்டா பெர்மிஷன் கிடையாது. அப்ப எப்படி நிலத்தடி நீர் வச்சு சாப்பிட செய்ய முடியும்? அதுதாங்க சார், வேற ஒண்ணுங்கிறது.
1: சரிங்க, வேற டிஆர் பண்ணத்தை பொறுத்த அளவுக்கு வேற ஏதாவது சாகுபடி முறைகள் ஏதாவது இருக்காங்க?
0: இங்க வந்து அந்த மண் வளத்துக்கு இங்க வேற சாகுபடி சோளம் வேர்க்கடலை எதுவுமே போட முடியாது, மரவள்ளிக்கிழங்கு எதுவுமே போட முடியாது. நல்ல மரவள்ளிக்கிழங்குனா மண்ணு இருக்கணும், வேர்க்கடலைக்கு மண்ணு அதிகமா இருக்கணும், இது ஈழக்கழிப்பு மண், தண்ணி தங்கம். ஆனா ஒண்ணு செய்ய முடியாது.
1: இங்க டிஆர் பட்டினம்னா 100 கோலம் உள்ள ஊரு அப்படின்னு
0: சொல்லி 8 கோயில் நாங்க. இப்ப எல்லாம் குளம் எல்லாம் வந்து நவபாசனம் ஆயிட்டு,
1: அந்த குளத்தை புனரமைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் நடக்குது.
0: குளத்தை சுத்தி வீடு கொடுத்து வீட்டுல உள்ள கழிவு நீர் எல்லாம் குளத்துல இருக்கிறாங்க. இப்ப குளமால வந்து பஞ்சநதி குளமா இருக்கு, சிவங்க தீர்த்தவாரி எடுத்து போலாம் உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கு குளம் எல்லாம் இப்ப.
1: ஆனா நீர் வளத்தை வந்து நம்ம மீட்கணும். ஆனா நிறைய தனிநபர்கள் வந்து
0: இந்த கழிவு இறக்குறாங்களா, அதை நிப்பாட்டும்.
1: இது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும். உண்மையா
0: கழிவு நீர் இறக்குறது குளத்துல இறக்குறத நிப்பாட்டினா குளம்
1: நம்ம பூமி வந்து நம்ம தலைமுறைக்கு பயன்படணுங்கிற விழிப்புணர்வு வரணும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்து நம்முடைய நம் அன்பு நேயர் ஐயா, வணக்கம்.
2: வணக்கங்க. இந்த பூலகத்துல பசுபதீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு, அது காலவேக புலவர்கள் பாடல் பெற்றுன்னு சொல்றாங்க. அதுக்கு பன்னிரு திருமுறை விளக்கம் என்ன சொல்றா, பசு என்ற சொல்லுக்கு உயிர்னு பொருள், பதி என்ற சொல்லுக்கு தலைவன் பொருள். பல உயிர்களின் பாவத்தை போக்குகின்ற காரணத்தாலே இந்த கோயிலுக்கு பசுபதீஸ்வரர் என காரணம் ஆகு ஏற்பட்டதுன்னு 12 திருமுறைகள் சொல்கிறது. அதனால இந்த கோயில நிறைய பேர் வர்றாங்க, உலக புகழ் பெற அளவிற்கு இந்த கோயில் வரலாம். இன்னைக்கு பிரதோஷம், சாமி கும்பிட்றதுக்காக போய் அங்க திருமுறைகள் பாடுறதுக்காக நான்
1: போறேன். அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் கூட காரைக்கால் பண்பலையில நேரடியா ஒளிபரப்பு செஞ்சோம்.
2: ஞாபகம் இருக்கு. அந்த கோயிலுடைய வரலாறு இப்பதான் அந்த ஆதானிய துறைமுகம் வந்து அங்க எல்லாம் மரம் வச்சு கார்டன் தோட்டம் பெரிய இந்த எலினோ அந்த வெப்பத்தை வந்து குறைக்கிறதுக்காக அவங்க தண்ணி எல்லாம் அங்க ஊத்திட்டு இருக்காங்க. அதனால அந்த கோயில்களுக்கு வந்து இன்னும் குறை என்னன்னு கேட்டா 27 நட்சத்திரங்களுக்கு 27 விருட்சம் இருக்கு. அந்த விருட்சத்தை அந்த ஆதானிய துறைமுகம் பட்டியலிட்டு அந்தந்த பேருக்குள்ள நட்சத்திரங்கள் மரங்க வளர்த்து அவங்களே உதவி செஞ்சாங்கன்னா இந்த பூமியை குளிர்ச்சி அடையும், இந்த எலினோங்கிற வெப்பத்தால இந்த பூமிகள் வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை வந்து ஆதானிய துறைமுகம் செய்யினாத அந்த நட்சத்திரங்களை போர்டு வச்சு நம்ம மாதிரி தொண்டர்களை கூப்பிட்டு என்ன வகையான மரங்களே அதை நீங்க பட்டியலிட்டு கொடுங்க, அவங்க கூட வச்சு வளர்த்து தண்ணி ஊற்றுவாங்க அப்படின்னு அவங்க செய்யணும். அதை
1: ரொம்ப அருமைங்க. நீங்க கோயில் பேரு எல்லாமே சொன்னீங்க, ஆனா உங்க பேர் என்ன சொல்லியா?
2: என் பேரு சாதாரண ஆளுதாங்க. இறைவனை கும்பிடுறதுக்கு என்ன இருக்கு விளக்கம் தேவை? பெரிய பெரிய என் பேரு சுந்தரமூர்த்தி.
1: சுந்தரமூர்த்தி நாயனா, நாயனாருடைய பேரை
2: வச்சிருக்கீங்க,
1: பக்தி மார்க்கத்துல இருக்கீங்க.
2: பைரவரை கும்பிடுவேன், பைரவர் பாட்டுலாம் பண்ணுவேன், திருவாசகம் பண்ணுவேன்.
1: ஆன்மீக பணியோடு சேர்த்து எல்நினோவையும் நம்ம வந்து எப்படி மக்கள்கிட்ட இருந்து அதுல இருந்து பாதுகாத்து கொண்டு வருதுங்கிறத பத்தி சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நேர்களே, நாம் இணையலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.

4:30 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருமலைராயன்பட்டினம் போலகம் கிராமத்திலிருந்து நேயர்களோடு நேரலையா இன்றைய ஊருமுறவும் நிகழ்ச்சி மலர்ந்துட்டு இருக்கு. மீண்டும் செல்லலாம் நேயர்களே போலகம் கிராமத்திற்கு ஊருமுறவும் நிகழ்ச்சிக்காக.

0: மாலை வணக்கம் நேயர்களே, ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக நம்ம இன்னைக்கு போலகம் கிராமத்திலிருந்து நம்முடைய அன்பு நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் காரைக்கால் எஃப்எம் கேட்டுட்டு இந்த இடத்துக்கு வர்றாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்த ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் வந்து ஜிபக் நிலவன்.
0: ஜிபக் நிலவனா? யார் இந்த பேர் உங்களுக்கு வச்சாங்க?
1: அப்பா.
0: அப்பா, ஏதாவது அர்த்தம் இருக்கா உங்க பேருக்கு? என்ன அர்த்தம்
1: ஜிபக்குன்னு? சும்மா கூப்பிடுற பேர் தான். நிலவன் சொல்றது உண்மையான பேரு.
0: நிலவுங்கிறது குளிர்ச்சியா இருக்கும். அதே போல நீங்களும் குளிர்ச்சியா கூலா இருக்கணும் அப்படின்னு தான். டென்ஷன் எல்லாம் ஆகக்கூடாது, யார்த்தையும் கோவப்படக்கூடாது அப்படின்னு நிலவன் பேர் வச்சிருக்காங்க. சரியா? என்ன படிக்கிறீங்க நிலவன்?
1: 4th ஸ்டாண்டர்ட்.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்.
0: ஏர் பண்ணுமா?
1: ஆமா.
0: நல்லா படிப்பீங்களா? படிச்சுட்டு என்ன வேலைக்கு போறீங்க?
1: மிலிட்டரி ஆபீசர்.
0: அருமை. எப்படி இந்த ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? ஏன் இந்த ஆசை உங்களுக்கு வந்துச்சு சொல்லுங்க. சின்ன பிள்ளையில இருந்தே ஆசையா? சரி, கண்டிப்பா ஒரு சிறந்த மிலிட்டரி ஆபீசரா வருவீங்க. உங்க பொழுதுபோக்கு என்னங்க? என்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க
1: நீங்க? கிரிக்கெட், வாலிபால்.
0: உங்க ஸ்கூல்ல எல்லாம் விளையாடுவீங்களா? ஸ்கூல்ல பிடி பீரியட்ல எல்லாம் உங்களை விளையாட விடுறாங்களா? நல்லா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுவீங்களா கூட? யாரெல்லாம் இருக்காங்க வாலிபால் விளையாட உங்க கூட? யாரெல்லாம் இருக்காங்க? நண்பர் பேர் எல்லாம் சொல்லு.
1: யூசன், சாஃபித். மூணே பேர் தான் விளையாடுவோம்.
0: மூணே பேர் தான் விளையாடுவீங்க, அதுல நீங்க ஒரு ஆளு, ரெண்டு பேர் சொல்லிட்டீங்க. சரி, எல்லாத்தையும் சொல்றீங்களா? ரேடியோ கேளுங்கன்னு சொல்லி ரேடியோல உங்க பேர் எல்லாம் சொல்லிட்டேன் கேளுங்கன்னு சொல்றீங்களா? சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்முடைய நேம் நம்ம அன்பு நேயர். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ராஜேந்திரன், வாழ்மங்கலம்.
0: வாழ்மங்கலத்துல இருந்து? வாழ்மங்கலம் எவ்வளவு தூரம் இங்க இருந்து?
2: இங்க 1 கிலோமீட்டர்.
0: 1 கிலோமீட்டர். எப்படி வந்தீங்க நீங்க?
2: நான் அங்க வந்து விளம்பரத்தை செல்ல ஒண்ணுச்சு.
0: இல்ல, ரேடியோ கேட்டு
2: கேட்டு அங்க ஓடியாரன்.
0: நடந்து வந்தீங்களா? சைக்கிள் வந்தீங்களா? பைக்ல வந்தீங்களா? வானொலி எத்தனை வருஷமா கேட்டுட்டு
2: இருக்கீங்க? நாங்க 10 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன்.
0: 10 வருஷமா கேட்டுருங்க. எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
2: எனக்கு வந்து 10 மணி மேல போடுறாங்கல்ல, அது தூங்கவும் மாட்டேன்.
0: பாட்டு
2: அது சத்தமா கேட்கறது, சத்தம் போடுவாங்க. நம்ம தனியாமை படுத்த படத்தும்
0: கேட்பேன். இந்த உறங்கும் வேலையில கேட்பீங்க?
2: ஆமா ஆமா.
0: இனிய பழைய பாடல்கள்னா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
2: ஆமா ஆமா.
0: உங்க ஊர் என்னங்க சிறப்பு? வாழ்மங்கலத்தோட சிறப்பு சொல்லுங்களேன்.
2: வந்து துரோதமன் கோயிலு, காளியம்மன் கோயிலு, சிவன் கோயிலு, எல்லாமே சிறப்பான கோயில்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க, வேக வேகமா வந்து பேசினதுக்கு.
2: ஒரு நிமிஷம்
0: சொல்லுங்க.
2: அதாவது சீதா புரட்டிய ராவணன் கடத்திட்டு போயிட்டான். அதை கண்டு கொடுக்கறத பட்டு ஸ்ரீராமன் வந்து, அனுமன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கிட்டு போயிட்டாரு. அப்ப சீதா பிராட்டிக்கு வந்து ராமர் என்ன கொடுத்தாரோ அந்த ஆயுதத்தை வந்து நம்மகிட்ட கொடுத்தாங்க. இதை கொண்டு காமிச்சோடனே அப்பதான் சரி, நம்ம புருஷன் நம்மளை கவுந்து பண்ண வந்துட்டாருன்னு நம்ம கூட இருந்தாங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்மோட இணையம் நம் நேயர். ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேரு சக்திவேல்.
0: சக்திவேல், என்ன ஊர்ல இருந்தீங்க வரீங்க?
3: ஏன்னா இந்த ஜோலார்பேட்டை, ஏலகிரி மலை.
0: ஏலகிரி மலை, ஜோலார்பேட்டையில இருந்து வரீங்க?
3: ஆமா.
0: சரிங்க, நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அடிக்கடி இங்க வருவீங்களா?
3: வருவாங்க. அப்பப்ப
0: உங்களை பத்தி சொல்லுங்க.
3: நான் ஒண்ணும் இல்ல, சிவனடியா இருங்க. அப்பப்ப தர்மம் எடுக்க வருவாங்க.
0: சரிங்க, இப்ப என்னென்ன ஊர்லாம் நீங்க இந்த மாதிரி பயணமா போயிருக்கீங்க?
3: ஏன்னா காசி, அயோத்தியா, ஹரித்வார், யோகினர், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதர்நாத், அமர்நாத், 12 ஜோதிர்லிங்கத்தையும் தரிசனம்.
0: 12 ஜோதிர்லிங்கத்தையும் பாருங்க. அது எங்கெங்கயா இருக்கு அந்த? இப்ப நீங்க சொன்னது அந்த பட்டியல் தானே?
3: 12 ஜோதிர்லிங்கத்தும் நம்ம பட்டியல் என்ன, முதல் தமிழ்நாடுல வந்து ராமேஸ்வரம், ஆந்திரால வந்து ஸ்ரீசைலம், மகாராஷ்டிரால வந்து நாசிக், அப்புறமா மும்பைல 2, அப்புறமா அமர்நாத், கேதர்நாத், கங்கோத்ரி, அப்புறம் யமுனோத்ரி, குஜராத், நேபாள், அது மாதிரி 12 ஜோதிர்லிங்கங்கள்.
0: நீங்க எல்லாமே போயிட்டு வந்துட்டீங்க?
3: ஆமாங்க, 30 வருஷமா 30 வாட்டியும் நடந்தே பிரயாணத்துல முடிச்சோம்.
0: அதாவது மறுபடியும் மறுபடியும் அதே கோயிலுக்கு திரும்ப திரும்ப போவீங்களா?
3: ஆமாங்க, அதே கோயிலுக்கு மறுபடியும் திரும்ப திரும்ப போயிருக்காங்க.
0: இப்ப நம்ம தமிழ்நாட்டு ஆலயங்களுடைய சிறப்புகள் அதை சொல்லுங்க. தமிழ்நாட்டுல முக்கியமா இந்த இடம்லாம் போய் பார்க்கணும் எல்லாரும் அப்படின்னு நீங்க நினைக்கிற இடங்களை சொல்லுங்க.
3: தமிழ்நாடில் முக்கியமான இடம் ஈசன் முதல் பாதம் வந்து உத்தரகோசை மங்கை, ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்.
0: உத்தரகோசை மங்கை,
3: ராமநாடு டிஸ்ட்ரிக்ட், முதல் பாதம், முதல் கோபுரம் அங்கதான் உள்ளதுங்க. அந்த கோயில போய் தரிசனிச்சவங்களுக்கு என்றுமே நல்லதே நடக்கும்.
0: இப்ப ஏன் நடந்து போறது அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்ப வந்து அது கொஞ்சம் சவாலான விஷயமும் கூட. இப்ப நீங்க வந்து ரொம்ப தூரம் நடந்து போறோம் அப்படின்னு சொல்றீங்க, அது எப்படியா சாத்தியம்? அதுக்கு என்ன பிராக்டிஸ் பண்ணணும்?
3: ஒன்னும் பிராக்டிஸ் எல்லாம் ஒண்ணு, நீங்க மன நம்பிக்கை, கடவுள் மேல ஒரு பக்தி. எனக்கு கடவுள் மேல பக்தி, நான் மத்தவங்களை பத்தி இல்ல, எனக்கு கடவுள் மேல பக்தி.

0: நடந்து போறேன். ஒரு விஷயத்த சொன்னா, நீ ரோட்டில் நடந்தால் பணம் இருக்கும் தண்ணி வாங்கி குடிக்க முடியாது, பணம் இருக்கும் சோறு சாப்பிட முடியாது. இரண்டோட மரியாதை என்னவென்றால் வாழ்க்கையில தெரியும். ரோட்டில் நடந்தால் பணம் என்றால் என்ன, உணவு என்றால் என்ன, தண்ணி என்றால் என்ன, மனிதனுக்கு மனிதன் கௌரவம் என்னன்றதுதான் தெரியும்.
1: அதாவது ஆள் இல்லாத சாலையில சொல்றீங்க.
0: ஆமா ஆமா, ஹைவேல யாருமே இருக்க மாட்டாங்க ஐயா. இப்ப இது ஊருக்குள்ள வந்திருக்கா நம்மளுக்கு இருப்பாங்க. இந்த ஊரை தாண்டி காரைக்கால் தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு யாருமே இருக்க, நீங்க ஒண்டியாதான் பிரயாணம் பண்ணி ஆகணும். அதோட கஷ்ட சுகங்கள் நம்மளுக்கு தான் தெரியும்.
1: அதே போல இந்த ஆன்மீகத்துல உள்ளவங்க தனிமையில இருக்கணும்னு ரொம்ப விரும்புவாங்க. நிறைய பேர் காட்டுல எல்லாம் போய் இருக்கிறாங்க, மலையில இருக்கிறாங்க, மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்க எப்படிங்க பாக்குறீங்க? அதோடைய உண்மையான ரகசியம் என்னங்க?
0: ஐயா, உண்மையான ரகசியம் என்றால், இப்ப என்ன எடுத்துங்க, நான் ஒருவேளை உணவை தான் சாப்பிடுவேன். அது வெளியில வந்து யார்ட்டாச்சும் சொன்னா அது தப்பாயிரும். அதே போல ஒரு குருப்பட்டான ஒரு விஷயங்கள் வந்து எங்களுக்குள்ளதான் தெரியும். அதே போல அவங்கவுங்க குரு மார்க்கத்தில் அவங்கவுங்க நடத்தி கொள்வதுதான் அவங்களோட பயணங்கள்.
1: என்ன வயசு ஆகுதுங்க?
0: ஐயா, எனக்கு 68 வயசு. 1958 பிறந்தவங்க, 68 வயசு ஆகும்.
1: ஆனா உங்களை பார்க்கும் போது அந்த 68 வயசுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு இளமை துடிப்போட இருக்கிற மாதிரிதான் இருக்கு. அதுக்கு உங்களுடைய இந்த ஆன்மீக பயணமும் ஒரு காரணமாங்க.
0: இளமையோட ஒரே ஒரு ரகசியம் என்றால், கெட்டத்தனம், கெட்ட பார்வை, கெட்ட உணவு, கெட்ட இது இல்லாத ஒரு பழக்கம், அவ்வளவு.
1: அதாவது நம்ம உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா கெட்ட பழக்கம் இல்லாம இருக்கணும்.
0: ஆமா, அவ்வளவுதாங்க. ஒரு கடைசி விஷயம், ஒரு ஐயா சொன்னாரு, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரி டு யுவர் லைஃப், பப்ளிக்ல ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாதுன்னு. பப்ளிக்ல தான் ஸ்மோக்கிங்க விக்கிறாங்க. சோ அத வந்து ரொம்ப பேருக்கு கடைபிடிச்சால் அது நிறைய பேருக்கு நல்லா இருக்கு.
1: அது மற்றவர்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கறதாலதான் அதை சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க, ஒரு தேசாந்திரியை சந்தித்த மகிழ்ச்சி. அடுத்த ஒரு நேயரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் திருமுருகன் சார்.
1: திருமுருகன் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன்.
1: எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு
2: இருக்கீங்க? கொரோனால இருந்து ஓட்டிட்டு இருக்கேன்.
1: கொரோனால இருந்து ஓட்டிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க?
2: அதுக்கு முன்னாடி மெக்கானிக்கா இருந்தேன் ஹார்பர்ல.
1: எப்படி இருக்கு பயணம், வாழ்க்கை பயணம் எப்படி ஓடிட்டு இருக்கு?
2: வாழ்க்கை பணம் எப்பவும் போல எந்த பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்குது.
1: ஆட்டோல லாங் எல்லாம் போவீங்களா?
2: போனேன்.
1: வேளாங்கண்ணி எல்லாம் போனீங்களா? இப்ப
2: இந்த டைம் போல, நார்மலா எப்பயாவது வந்தா போவோம்.
1: நீங்க ரொம்ப லாங்கா போன பயணம் எதுங்க ஆட்டோலயே?
2: அதிகபட்சம் லாங்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் வரைக்கும் போயிருக்கோம். இந்த பக்கம் ஒழுகமங்கலம் வரைக்கும் போவோம்.
1: உங்க ஊர்ல என்னங்க ஸ்பெஷல்? எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா எங்க போய் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிஆர் பட்டினத்துக்காக சுற்றுலா வர்றாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்னென்ன இடம் எல்லாம் பாக்கணும்னு நீங்க சொல்றீங்க?
2: எங்களை இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சுற்றுலான்னு ஒண்ணும் கிடையாது, ஆன்மீக நகரம். அனைத்து கோயிலுக்கும் பார்க்கலாம். மற்றபடி எதுவும்
1: காரைக்கால் மாவட்டத்துல,
2: காரைக்கால் மாவட்டம்னு பாத்தீங்கன்னா அப்பயும் கோயில் கோயில் நகரமா தான் இருக்குது. எல்லா கோயிலுக்கும்
1: எல்லா கோயிலையும்
2: சுத்தி காட்டலாம்.
1: உங்க ஆட்டோல ஏறினா எல்லா கோயிலுக்கும்
2: எல்லா கோயிலுக்கும் அழைச்சிட்டு போவோம். ஆமா, ஆன்மீகம் தான் இங்க அதிகம்.
1: திருநள்ளாறு, காரைக்கால் அம்மையாரு,
2: அம்மையாரு,
1: மகரத்தூர், பத்ரகாளி,
2: பத்ரகாளி,
1: பட்டணச்சேரியும் வந்து ரொம்ப சிறப்பான விழாக்கள் நடக்கக்கூடிய இடம் இல்லையா?
2: ஆமா, விழாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மாசி மகம் சிறப்பா இருக்கும், காரைக்கால் பீச்சு சிறப்பா இருக்கும்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். காரைக்கால் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேயர் தொடர்ந்து அடுத்து நம்மை சந்திக்கும் நம்ம அன்பு நேயர். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: என் பேர் விஸ்வதா, நான் இப்ப பி இங்கிலீஷ் படிக்கிறேன் அவையார் காலேஜ்ல.
1: இங்கிலீஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
3: இங்கிலீஷ் பிடிக்கும்னு இல்ல, பிஏ எல்எல்பி பண்ணணும்னு ஆசை. ஆனா வந்து எனக்கு பிஏ எல்எல்பி பாண்டியில கிடைச்சிருச்சு, மணக்குள விநாயகர்ல. ஃபீஸ் அதிகமா கட்டணும் அப்படின்றதுனால நான் இங்கே அவையர்ல பிஏ இங்கிலீஷ் மட்டும் முடிச்சுட்டு எல்எல்பி 3 இயர்ஸ் தனியா பண்ணிருக்கேன்.
1: எனக்கு
3: வந்து லாயர் படிக்கணும் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். இன்னொன்னு வந்து ஹானஸ்டா இருக்கணும், அதனால.
1: ரொம்ப சந்தோஷங்க, அடுத்து நம்மை சந்திக்கும் நேயர். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ரஞ்சித் குமார், நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க ரஞ்சித்?
4: கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல்.
1: சாப்பிட்டீங்களா மத்தியானம்? என்ன சாப்பிட்டீங்க?
4: தயிர் சாதம்.
1: சரி, ஓகே. இப்ப ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்களா? வீட்டுக்கு எப்படி போவீங்க?
4: நடந்து.
1: நடந்து தான் போவீங்களா?
4: சைக்கிள்.
1: சைக்கிள் வச்சிருக்கீங்களா? சைக்கிள் எத்தனை வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்க?
4: 2 வருஷமா.
1: 2 வருஷமா? அதாவது 6th கிளாஸ் படிக்கும் போது ஓட்ட ஆரம்பிச்சீங்களா? 4th கிளாஸ்? 4th கிளாஸ்ல இருந்து. வண்டி ஓட்டும் போது அந்த கவனம் செல்லுக்கு.

0: படிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்க கூடாது இல்லையா? சரி, படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போறீங்க?
1: போலீஸ்
0: போலீஸா? சூப்பர் போலீஸா போறீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். நேர்களே, நாம் இணையலாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: கிங் அண்ட்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பண்பலை 100.3 நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றாங்க விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேர்களே, இன்று மாலை 5:30 நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் வழங்கும் ஆலய உலா, நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் அதிபத்த நாயனார் கடலில் தங்க மீன் விடும் விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். பண்பலையோடு நேயர்கள் இணைந்திருப்பது திருமலை ராயன்பட்டினம் போலகம் கிராமத்திலிருந்து நேயர்களோடு நேரலையாக ஒழித்துக் கொண்டிருக்கும் ஊரும் உறவும் நிகழ்ச்சியோடு மீண்டும் செல்லலாம் நேயர்களே, போலகம் கிராமத்திற்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக.
1: ஆம் நேயர்களே, ஊரும் உறவும் நிகழ்ச்சியில இன்னைக்கு போலகம் கிராமத்திலிருந்து நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர் பெருமக்கள்கிட்ட நிறைய இந்த பழைய புத்தகங்கள்லாம் இருக்கும். அதே போல சில வீடுகள்ல ஓலைச்சுவடிகள் கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரியான பழைய புத்தகங்கள் ஓலைச்சுவடிகள்லாம் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு வழிகாட்டும் விதமாக ஒரு அனுபவத்தை நம்ம நேயர் தட்சிணாமூர்த்தி அவங்கள்ட்ட கேட்கலாம். ஐயா சொல்லுங்க ஐயா, இந்த பழைய புத்தகங்கள் ஓலைச்சுவடிகள் அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அதை எப்படியா பாதுகாக்கலாம், இல்ல அது அடுத்த தலைமுறைக்கு எப்படியா கொண்டு போறது?
2: இது வந்து ஒரு பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் சர்ச்சு நூலகம் எல்லாம் கொடுக்கலாம். எனக்கு எங்க அப்பா சிங்கப்பூர் சிலோன்ல இருந்து வாங்கிட்டு வந்த நிறைய புத்தகங்கள், நிறைய ஓலைச்சுவடிகள்,
1: சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்துல உள்ள நூல்கள்.
2: ஆமா ஆமா ஐயா, எனக்கு என்னுடைய ஜாதகம் எங்க அப்பா ஜாதகம் எல்லாமே ஓலைச்சுவடியில தான் இருக்கு. அது பாரதிதாசன் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு கார்டு எழுதி போட்டிருந்தேன், அவங்களே நேரடியா வந்து எல்லா ஓலைச்சுவடிகளும் பழைய புத்தகங்கள் பழைய கந்த வாசகம் இன்னும் நிறைய நிறைய புத்தகங்களை அவர்கள் வாங்கி கொண்டு சர்டிபிகேட்டும் எழுதியவர்கள் போட்டோவும் எடுத்துக்கொண்டோம். ஆயிரங்காளியம்மன் கோயில் வைத்துதான் எங்க குடும்பத்தார் நானும் என் மனைவியும் சேர்ந்து அன்பளிப்பாக கொடுத்தோம்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா இந்த மாதிரி உள்ள நூல்கள் புத்தகங்கள் ஓலைச்சுவடிகள்லாம் அடுத்த தலைமுறைக்கு வந்து பயன்பட வேண்டும்னா இதே போல நாம எந்த இடத்துல நம்ம ஒப்படைக்கணுமோ அது நம்ம கடமையாக நினைத்து ஒப்படைக்க வேண்டும். அதை ஐயா சிறப்பா சொன்னாங்க. அடுத்த

0: வணக்கம்.
1: என் தியாகராஜன். சொல்லுங்க. என் சொந்த ஒரு இங்க போல கிராமத்து, இது வந்து பட்டணத்தோட இந்த போலாங் கிராமம் நல்லா டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு.
0: ஆமாங்க.
1: ஆமா, நான் வங்கி ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர்.
0: சரிங்க. எத்தனை ஆண்டு வங்கி பணியில இருந்திருக்கீங்க?
1: நான் 33 வருஷம் வங்கி பணியில பணியாற்றி இருக்கிறேன்.
0: இப்ப இன்னைக்கு உள்ள வங்கிகள் வந்து ரொம்ப நவீனமயமாக்கப்பட்டுருச்சு. ஆனா நீங்க உங்க ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இல்லாத காலத்துல இருந்திருப்பீங்க.
1: நாங்க பணிபுரிஞ்ச காரியம் எல்லாம் பொற்காலம் தான் சொல்லலாம். ஆனா இப்ப உள்ள வங்கித்துறை எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பொதுமக்களுக்கு பலன் இல்லாத அளவுக்கு இருக்குது.
0: என்ன என்ன காரணத்தினால அப்படி சொல்றீங்க?
1: அதெல்லாம் கம்ப்யூட்டர் மயம்,
0: மனிதர்களோட நேரடி தொடர்பு கொண்டு அவங்களை பத்தி உங்களுக்கு புரிஞ்சு அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு வங்கிகள் வந்து உதவ முடியும் அப்படின்னு சொல்றீங்க.
1: சில பேர் கஸ்டமர்லாம்

0: இருக்குது. என்ன என்ன காரணத்தினால அப்படி சொல்றீங்க?
1: அதெல்லாம் கம்ப்யூட்டர் மயம்,
0: மனிதர்களோட நேரடி தொடர்பு கொண்டு அவங்கள பத்தி இவங்க புரிஞ்சு அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு வங்கிகள் வந்து உதவ முடியும் அப்படின்னு சொல்றீங்க.
1: சில பேர் கஸ்டமர் எல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையே நம்ம கிடையாது வங்கியில. வங்கித்துறை இப்போ உள்ள நிலைமைக்கு அவங்க வேலை வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. கஸ்டமரை நெருங்கி பழகிறதுக்கு உள்ள இதெல்லாம் தகுதி இப்ப கிடையாது.
0: அதையும் வந்து நம்ம தொழில்நுட்பத்திலேயே பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எல்லா இணையத்திலயே நம்ம வந்து வாடிக்கையாளர் சேவை அணுகிறது, வாட்ஸ்அப் வழியாக சேவை அணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு காலம் வந்து ரொம்ப நவீனம் ஆயிடுச்சு.
1: அப்ப வீட்டுல இருந்துட்டு எல்லா வேலையும் பாக்குற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம்.
0: எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு பதிலா ஏஐ எல்லாம் உட்கார்ந்துருக்கும் நினைக்கிறேன்.
1: வருங்காலத்துல போனா ஒரு ரூம் தான் இருக்கும் பேங்க்ல, ஒரு மேனேஜர் இருப்பாரு, வேற யாராச்சும் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நிலைமை வரும்னு ஒரு எதிர்பார்க்கிறோம்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு. அடுத்து ஒரு நேயர், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என் பேர் ராஜேந்திரன். நான் கலைப்பண் படத்தோட நூலகர் இருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து என்னுடைய சமூக தொண்டு செய்யறதுக்காக நான் வந்து பல வருடங்களாக 2009 நுகர்வோர் திருமயம்பட்டம் நுகர்வோர் விழிப்புணர்வு சங்கம் என்ற இதை அமைப்பை ஏற்படுத்தி அதில் சமூக சேவை செஞ்சுட்டு இருக்கேன். இதனால வந்து நிறைய வந்து இந்த ஊருக்கு ஒரு நல்லது கிடைச்சிருக்குது. பொதுமக்கள் சேவைலாம் நமக்கு முக்கியம். அதே மாதிரி இந்த ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வந்தது, அது எங்களோட பங்கு அதிகமாக இருந்தது. அது முதல் முதல்ல டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் இருந்தது இந்த திருமயம்பட்டத்தில், அதையும் செஞ்சுருந்தோம். அதுவும் இப்போ நல்லா சக்ஸஸாக இருக்குது.
0: இப்போ நுகர்வோர் வந்து அவங்களுடைய பாதுகாப்பு இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு, அதை வந்து எப்படி சட்டப்படியாக அணுகிறது அப்படின்னு கேட்டால் என்னங்க செய்யணும்?
2: அதாவது எங்களுடைய சங்கத்தை அணுங்கினாக்கா அதுக்கு நாங்கள் விளக்கி சொல்லிடுவோம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு நான் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட், குடிமைய பொருள் வழங்கல் துறையின்னு இருக்குல்ல, அதுதான் நுகர்வோருக்கு சம்மந்தப்பட்ட. இப்போ நாங்கள் போனால் எல்லாம் விளக்கம் சொல்லுவாங்க. இல்லை எங்கள் மாதிரி ஒரு சங்கங்கள் அங்கேருந்து அந்த ஊர்லேயும் இருக்குது, அணுகுனாக்கா அதை எப்படி வந்து நிவர்த்தி பண்ணலாம், எப்படி வந்து அதை சட்டத்தை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா விளக்கமாக சொல்லிடுவோம். அது வந்து இந்த காரைக்கால் பண்பலை இது மாதிரி ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது இந்த போலகத்துக்கு வந்து இந்த போலகம் வந்து ஒரு ராஜன் ஆண்ட ஊர்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே மண்மாரி புனித ஊர், நீங்கள் அரண்மனை இருந்த இடம், அந்த இடத்துல நீங்கள் பேட்டி எடுக்கிறது ரொம்ப உசிதமாக இருக்குது. இந்த பண்பலைக்கு எங்களுடைய ஊரின் சார்பாக பணமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றிங்க. ஒரு துறையில இருந்து ஓய்வு பெற்றாலும் கூட மக்கள் பணியை சிறப்பாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள், ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்மோடு இணையும் நம் அன்பு நேயர்.
3: காரைக்கால் கூட்டப்பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று கொஞ்சப்பால்.
0: சொல்லுங்க, ஒரு நீண்ட கால நேயர்.
3: ஆமா,
0: தீவிர எங்க நிகழ்ச்சி இருந்தாலும் தேடி வந்து பேசிருவீங்க.
3: 1995 துவக்கப்பட்ட இந்த எஃப்எம் இன்று 33 85 நாடுகளில் தினந்தோறும் 2 பேர், 2 நேரில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் 2வது இடத்தை பெற்றிருக்கிறது காரைக்கால் எஃப்எம் என்பதை சுட்டிக்காட்ட
0: விரும்புகிறேன்.
3: உலகத்திலே 9வது இடத்தை பெற்றிருக்கிறத பத்திரிகை படித்தேன்.
0: அதுதான்
3: அந்த செய்தியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஊரில்
0: அதிக நேர்களை கொண்ட
3: காரைக்கு வானொலி இந்த ஊரை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன்.
0: சொல்லுங்க.
3: சத்திய சீலர் வாழும்போது ஐஸ்வரம் இருக்குமோ, தானம் தர்மம் செய்வதில் கண்ணனை மிஞ்சிய ஊர், ஸ்ரீ ஆயிரங்காலம்மன் விரும்பி நாடி வந்த ஊர், திருமலர் ஆயுதம் சிவலிங்கம் சித்திரகம் குடிகொண்ட ஊர், கற்ற புலவர்கள் பரிசு பெற விரும்பி வரும் ஊர், திருமலர் ஆயுதம் கிளிகள் தேவாரம் பாடும் ஊர், 108 கோயில்கள் 108 குளங்கள் அலங்கரிக்கும் ஊர், பருவராஜ புறத்தை பூலோக கைலாம் என்று அழைக்கும் ஊர், திருமலர் ஆயன் கல்யாணம் முத்தி மிழக்கும் ஊர், நவக்கிரகங்கள் நன்மையை மருணம் அளிக்கும் ஊர், வெண்மைப்படுத்தி பசுமைப்படுத்தி நீளப்படுத்த கண்ட ஊர், திருமலர் ஆயனை எமனே உள்ளே வர அஞ்சும் ஊர், வெளிநாட்டவர் வாணிபம் செய்ய வணிகர்கள் வரும் ஊர், பக்தியின் மக்கள் நாமதேவர் கொண்டு இருக்கும் ஊர், உழவர்கள் கவி காளிதாசை போல வசிக்கும் ஊர், கோயில்கள் பக்தர்கள் வழிபட சாரசாரம் வரும் ஊர், பக்தியினை பெண்டரை மதிக்கும் ஊர், பெரியவர்கள் வணங்கும் ஊர், அரசவையில் 64 பொருள் கொள்வீட்டிருந்த ஊர், பிரசன்ன ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் அருள் பாதிக்கும் ஊர், ஸ்ரீ ராஜசோழீஸ்வரர், ஸ்ரீ சட்டநாதர், ஸ்ரீ பசுபதர் இருக்கும் ஊர். இப்படிப்பட்ட புனிதமான ஸ்தலங்களே முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று 1000 மத்திய சில வார்த்தைகள் சொல்லலாம்னு விரும்புகிறேன். கடலில் விடப்பட்ட 1000 குட்டியில் வைத்துவிட்ட அந்த மண்ணை கல்கத்தா கடலிலிருந்து ஒரிசா மாநிலம், ஆந்திரா மாநிலம், தமிழ்நாட்டு மாநிலம், புதுவை மாநிலத்தை கடந்து காரைக்காலில் வந்து பட்டணத்தில் வந்திருந்து அந்த பெட்டிகளை பிடித்து மீனவர்கள் சென்றார்கள். அது வரவில்லை. கனவில் ஒரு சோமசுந்தர முழுவார் என்ற ஒரு கனவுல வந்து என்னை எடுத்து வழிபடுகிறது அப்படின்னு சொன்னதால் சோமசுந்தர் ஒரு 50 பேரோட சொங்குத சமூக

0: கொண்டு போறார். அவர் எதுக்கே வந்து அந்த தொட்டி எடுத்து வந்து அவர் வந்து பண்ணுறது இப்ப அம்பரசார் சுவாமி சிறப்பாக இருக்கிறது. இந்த காளிகையை இந்த நாலு மாநிலத்தில் வந்து தாண்டி வந்த காரணம் என்னவென்றால், பூமிக்கடியில் ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் இருக்கு. சிவ வழி அந்த அம்பாள் சிவ வழிபாடுக்காக வந்திருக்கு. அது இல்லாம எட்டு சித்தர்கள் இருக்கிறார், ரெங்கச்சியா ரெங்கா சித்தர், சபரி சித்தர், பெலாதி சித்தர், கோடி சித்தர், சிவபராசி சித்தர், பழனி சித்தர், சின்னாபி சித்தர், குண்டுசாமி சித்தர். இல்ல நான் இந்த சித்தர்கள் இருப்பதற்கு சிவலிங்க வழிபாட்டுதான் இங்க வந்தது.
1: ரொம்ப அருமைங்க, ரொம்ப சிறப்பான தகவல்கள் எல்லாத்தையும் ஒரு புத்தகமாகவே எழுதி வெளியிடுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிறைவாக நாம் சந்திக்கும் நேர் இந்த நிகழ்ச்சியில நம்ம இங்க சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தந்த நம்முடைய அன்பு நேயர்.
2: என் பேரு சௌராஜ், நான் அந்த ஊர் தான் எஃப்எம் நேயரு. எங்க ப்ரோக்ராம் நடந்தாலும் நாங்க போய் அங்க அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்வோம்.
1: ஒருங்கிணைப்புக்கு உதவி செய்யக்கூடிய அன்பு நேயர்
2: வந்து நல்லா நிகழ்ச்சியுமே கேட்போம். நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்கு. இந்த நிகழ்ச்சியை டிஆர் பட்டணத்துல நடத்திய பிரபாகரன் சார் அவருக்கும், நிலையத்தில் இருந்து ஒளிபரப்பு கூடத்தில் பிரிவுபடுத்த சகோதரியார் அவர்கள் சீதலா அவர்களுக்கும் எங்களுடைய ஊரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. நிலையத்திலிருந்து இந்த ஒளிபரப்பில் கடமையாடி சூப்பரான பாடல்களை தந்த ஸ்ரீதலா அவர்களுக்கு நன்றி கூறி நிலையம் திரும்புவது உங்கள் அன்பு நெடுங்க அடுக்கா பிரபாகரன். நன்றி நேர்களை, மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி பிரபாகரன் சார். நேர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கிய ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேரிலே கரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு கரைகால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மற்றும் ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் கரைக்கால் பண்பலை 100.3.

0: இனிமையான மாலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5 மணி.
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: சுகந்தி. என் பேரு
2: சுகந்தி. ரொம்ப சந்தோஷம். நீங்க எத்தனை வருஷம் அந்த ஆடலாம் வச்சிருக்கீங்கம்மா?
3: ஆடெல்லாம் ஒரு 5-6 வருஷமா வச்சிருக்கேன். ஒரு ஆடுதான் வாங்கினேன். குட்டி போட்டு போட்டு நல்லா பெருங்கிட்டே இருந்துச்சு. காலையில எடுத்துட்டு வந்துருவேன், கொஞ்ச நேரம் அவுச்சு விட்டு மேய்ச்சி வீட்டுல கட்டிடுவேன், அப்புறம் சாயந்தரம் கொஞ்ச நேரம்.
2: இந்த ஆடு வளர்ப்புல ஒரு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடு வளர்ப்புல நல்ல லாபகரமான தொழில், என்ன சிரமம் அதுல சொல்லுங்களேன்?
3: மழை காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். மழை இல்லாததுக்கு கொண்டு போய் சொத்து நேரம் மேய்ச்சி கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் புல்லுதான் அறுத்து போகணும்.
2: சரி, வந்து ஆடுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லனா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு எப்படி வைத்தியம் பண்றீங்க?
3: அது கொஞ்சம் சுணக்கமா இருந்துச்சுனாக்கா என்ன ஆகுதுன்னு போய் டாக்டர் கேட்டு மருந்து மாத்திரம். அதுலயும் சரியில்லை அப்படின்னா ஊசி போட டாக்டர். ஒரு ஆடுதான் எப்படி இருந்தாலும் 5000
2: 6000 ரூபா.
3: அதுல எதுவும் நாங்க செலவுக்கு வச்சுக்கோம், இல்ல ஏதாவது சாவடி பண்ற விவசாயத்துக்கு போய்
2: நிலம்னா நீங்க என்ன மாதிரி என்ன போட்டுருக்கீங்க உங்க நிலத்துல?
3: இப்ப போன வருஷம் சாகுபடி பண்ணிட்டு
2: நீங்க எத்தனை வருஷமா பருத்தி போட்டு?

0: ஒரு மழை சீசன்ல என்னடா தொல்லையா இருக்கு, ஆட்டை வச்சு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியா இருக்கு நினைச்சிருக்கீங்களா?
1: சும்மாதான் இருக்கும், ஆனா அது அப்படியே நாங்க விக்க மாட்டோம், பாத்துக்கோம், பத்திரமா வச்சுக்குவோம். கொஞ்ச நாள் ஒரு 3 மாசத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறம் நான் தெரியாது.
0: சில ஆட்டுக்கு பால் இருக்கும், ஆட்டுக்கு சில குட்டிகளுக்கு பால் இல்லாம கஷ்டப்படுற நேரத்துல அந்த குட்டியோட பசிக்கு என்ன மாதிரி
1: பால்? பசும்பாலே வாங்கி
0: கொடுத்துருவோம்,
1: பசும்பால் பாட்டில் வச்சு கொடுத்துட்டு சில 3 குட்டி போட்டுச்சுன்னா அதுக்கு 1 குட்டிக்கு பால் இருக்காது, அது என்ன அதுக்கும் பால் கொடுக்குறோம்.
0: ஆடு மூலமா நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துருக்கீங்களா, உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு நன்றிமா, வணக்கம்.

0: பேசலாம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: செம்பது நெருப்பு தாண்டி நம்ம இன்னும் ஒரு நண்பரை நம்ம சந்திக்கிறோம். நமக்காக ஒரு மரத்தடியில் இருந்து அவங்க பேட்டி கொடுக்க போறாங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: ராஜேந்திரன்.
3: நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நல்ல வெயில், இந்த வெயில் எப்படி இங்க இருக்கு? உங்களால தாங்கிக்க முடியுதா? ரொம்ப மெலிசா இருக்கிறீங்களா? சரியா சாப்பிட முடியுங்களா?
4: ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் லைன்ல இருந்தேன், அதுக்கு அடுத்தது இந்த ஆபரேஷன் எல்லாம் பண்ண வகையில செக்யூரிட்டியில அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆபீசர்.
3: அசிஸ்டன்ட்? ஓ, ஏஎஸ்ஓ. சந்தோஷம். எந்த ஏரியால இருந்தீங்க?
4: அம்பத்தூர்லயா?
3: அந்த செக்யூரிட்டி ஆபீசருடைய பணிகள் என்ன சார்?
4: பணிகள் என்னாக்கா, உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல வந்து ஸ்டாண்ட் பண்ணி விட்ருவாங்க.
3: சரி.
4: நம்ம அந்த இடத்துல வந்து வண்டி வந்த லோடெல்லாம் ஆகும், மெட்டீரியல்லாம். அந்த மெட்டீரியல்லாம் வெளியே ஏற்றும் போது டிசி போட்டு அனுப்புவாங்க.
3: சரி.
4: அந்த டிசியை போட்டும் போது அந்த மெட்டீரியல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்.
3: ஓகே.
4: டோட்டல். அதே மாதிரி டீசலையும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்.
3: சரி.
4: அந்த டோட்டல் மிஸ்ஸிங் இருந்ததுன்னா அது என்ன என்கொயரி பண்ணி அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம நோட்டில் என்ட்ரி போடுவோம்.
3: ஏன்னா ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர்னா அது வந்து தனியாக இருக்காது,
4: கேட் என்ட்ரன்ஸில் நாங்கள் தான் இருப்போம்.
3: ஆமாம் ஆமாம், மெயினாக தான். ஸோ நான் உங்கள் கீழே எத்தனை செக்யூரிட்டி வேலை பார்ப்பாங்க சார்?
4: இடத்தை பொறுத்து ஒரு இடத்துல 4 கொடுப்பான், ஒரு இடத்துல 6 கொடுப்பான், ஒரு இடத்துல 2 பேர். எப்படி இடங்கள் பொறுத்து?
3: ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியுமே பல கோடி ரூபாய்க்கு முதல் போட்டுருக்காங்க.
4: பசங்கள்லாம்
3: உங்களுக்கு பசங்கள்லாம் என்னென்ன ஊரில் கல்யாணம்
4: பண்ணுங்க? எல்லாம் ஒரே ஊர் தான். பொண்ணு வந்து ஆந்திரா.
3: இன்னும் ஆந்திராவில் போட்டுருக்கீங்களா? அவளுக்கு
4: அங்கேதான் எல்லாம் ஒய்ஃபும் அதுதான்.

0: இந்த பசங்க ரெண்டு அங்கே தான் இருக்கு.
1: ஆந்திரா தான் ஒய்ஃபா? அது அப்பா இங்க இருந்து சீர்காழில இருந்து ஆந்திரா போய்
0: அப்படியே முடிஞ்சது.
1: சீர்காழி எங்க இருக்கு, ஆந்திரா எங்க இருக்கு, வாழ்க்கை எங்கெங்கயும் சுத்திட்டு போயிட்டு இருக்கு அப்படியா? உங்களோட அனுபவங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு பிடிச்சவன பாட்டு சொல்லுங்களேன்.
0: பாட்டு வந்து நான் மேக்சிமம் வந்து ஓல்டு சாங் தான். அண்ணன் ஒரு கோவில் என்றான்.
1: நன்றி.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
2: அண்ணா வணக்கம். நான் உங்க பேர் சொல்லுங்கண்ணே. பாலசுப்ரமணியம். உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க?
3: எழுபத்தி ரெண்டு
2: வயசு. ஆனா தெரியவே இல்லையே, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நல்லா சாப்பிட்டீங்க, தம்பா இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க இல்லையா? நீங்க எத்தனை வயசுல நீங்க விவசாய வேலைக்கு வந்தீங்க?
3: 18 வயசுக்கு
2: வந்துட்டீங்க. ஓகே, எல்லாம் நல்லா இருக்காங்களா? காலையில எத்தனை மணிக்கு விவசாய வேலைக்கு வருவீங்க, எத்தனை மணிக்கு போவீங்க?
3: காலையில 7 மணிக்கு போவோம்.
2: சாப்பிடனா என்ன மாதிரி சாப்பாடு? பழைய சாதம், வெங்காயமா?
3: பழைய சாப்பாடு.
2: நல்ல ஒரு விவசாயி, கஷ்டப்பட்டு உழைச்சா விவசாயத்தை சாதிக்கலாமா?
3: 15 வருஷமா ஐயா.
2: ஓ, நல்லா தான் பண்றீங்க. உங்களுக்கு எது பிடித்தமான பாட்டு வேணுமா?

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பரச்சோதி ஜுவல்லரியில். வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரச்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க், தங்க நகைகளின் கலைக்கூடம், பரச்சோதி ஜுவல்லரி, சீர்காழி. பரச்சோதி தங்கம், பலகால தங்கம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 100% BIS, 916 ஹால்மார்க் ஷோரூம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம், பலகாலம் தங்கும். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசத்யன், படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
3: நேர்களை, உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேர்களை, இன்று மாலை 5:30 மணிக்கு நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் வழங்கும் ஆலய உலா, நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் அதிபத்த நாயனார் கடலில் தங்கமீன் விடுமிடாவின் நீர்மிக வர்ணனை நிகழ்ச்சியை வழங்குவோர்.
4: கடலில் தங்கமின் விடுமிடாவை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு அழைக்கின்றார்கள். நம்பியார் நகர், நாகப்பட்டினம்.
3: ஆகாஷ்வாணி கேட்டாலே பிரவசம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:15. நேர்கள் இனி கேட்கவிருப்பது பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன். இணைய வழங்குவோர் பாரத் டைரி.
5: அனுபவம் வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
6: கலை தொடங்கும் ஒரு கப்பாலில் இருந்து குடும்பத்தின் இனிய கொண்டாட்டங்கள் வரை.

கற்றார்வையில் காரோணம் என்றும் திருநாகை காரோணம் என்றும் நாக்கு தமிழ் மணக்கும் நன்னாகை என்றும் அழைக்கப்படுகின்ற நாகப்பட்டினத்திலிருந்துதான் இன்றைக்கு இந்த கணபதி உலா வருகிறது. நான் உங்கள் இரா சுந்தரபாண்டியன். முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் முக்கிய துறைமுகங்களில் ஒன்றாக இருந்தது இந்த நாகப்பட்டினம். அன்றைய காலகட்டங்களில் எல்லாம் வள்ளிப்பட்டினம் என்று அழைத்தார்கள். சோழர்கள் காலத்தில் சோழகுல வள்ளிப்பட்டினம், நீர் வயற்று என்றெல்லாம் அழைக்கப்பட்டது இந்த ஊர். அயல் நாட்டு பயணியாக வந்த தொலைமி நிகாம் என்ற பெயரில் இதை குறிப்பிட்டிருக்கிறார். போர்த்துகீசியர்களும் சில எழுத்தாளர்களும் நாகப்பட்டினத்தை கோரமண்டல நகரம் என்று அழைத்திருக்கிறார்கள். 7ஆம் நூற்றாண்டில் அப்பரும் திருஞான சம்பந்தரும் தேவாரத்தில் நாகை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ராஜராஜ சோழனின் விருது பெயர்களில் ஒன்றான சத்திரிய சிகாமணி எனும் பெயரில் அமைந்த பகுதியின் தலைமையிடமாக விளங்கியது இந்த நாகப்பட்டினம். புத்த இலக்கியங்களில் படரிதித்த என்ற பெயரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நாகப்பட்டினம். படரிதித்த என்றால் இந்த பகுதிகளில் நிறைந்திருந்த

0: ஒரு வகை பழமரத்தின் பெயராக குறிப்பிடுகிறார்கள். படரித்தே என்ற பெயருடைய மிச்சமாகத்தான் இந்த பகுதியில எப்பொழுதும் இருக்கிற அவுரித்திடல் என்ற பெயர் வழங்கியதோ என்று எல்லோரும் எண்ணுகிறார்கள். அது மட்டுமல்ல, நாவல்பட்டினம் என்ற பெயரும் இதற்கு உண்டு. நாகப்பட்டினத்திற்கான பெயர் காரணமாக பார்த்தால், இது ஆதி தமிழர்கள் என்று சொல்லப்படுகிற நாகர்கள் பிறந்து வாழ்ந்த இடத்தின் காரணமாக நாகர்பட்டினம், அந்த காலத்திலேயே பட்டினம் என்ற நகரமாக இது விளங்கி இருக்கிறது, துறைமுகமாக செழித்திருந்திருக்கிறது. ராஜராஜ சோழனின் கப்பற்படை இங்கே இருந்திருக்கிறது. ராஜேந்திர சோழன் கப்பல் படை அமைத்து இலங்கையை வென்ற வரலாறு இருக்கிறது. இந்த கடற்கரை பகுதியிலே தான் நாகர்கள் என்ற ஆதி தமிழர்கள் வாழ்ந்த காரணத்தினால் இதுக்கு நாகர்கள் பட்டினம் என்ற பெயர் மருவி நாகப்பட்டினமாக ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. நாவாய்கள் மிகுந்தது. கடல் பயணமாக அந்த படகுகள் என்று சொல்லப்படுகின்ற நாவாய்கள் இங்கே அதிகமாக இருந்ததால் நாவாய்ப்பட்டினம் என்ற பெயர் மாறி நாகப்பட்டினமாக மறைவதாக ஒரு செய்தி இருக்கிறது. ஆதிசேஷன் என்கின்ற நாகவந்தி இங்கு வழிபட்ட காரணத்தால் இது நாகப்பட்டினம் என்ற பெயர் பெற்றதாகவும் இந்த பகுதி சொல்லப்படுகிறது. இங்கேதான் மிக பிரசித்தி பெற்ற திருநாகை காரணம் என்ற பெயருக்கு சிறப்பாக அமைந்திருக்கின்ற காயரோகண சுவாமி நீலாயதாட்சி அம்மையுடன் உடனிருந்து அருள்வாளிக்கின்ற சைவ திருத்தலம் இங்கே இருக்கிறது. அது மட்டுமல்ல, 108 திவ்ய தேசங்களில் 19வது தேசமாக இருக்கிற சௌந்தரராஜ பெருமாள் சௌந்தரவள்ளி தாயருடன் அமர்ந்து அருள்வாளிக்கின்ற அந்த ஆலயம் இங்கே இருக்கிறது. இத்தனை சிறப்பு மிக்க இந்த நாகப்பட்டினத்திலிருந்துதான் இன்றைய கணபதி உலா வர தொடங்குகிறது. நாகப்பட்டினம் பற்றி சொல்ல வேண்டுமா?
1: பாரார் வரவும் பழமணத்தமரும் காரார் கடல் நாகை காரோணத்தான் சீரார்கழலே தொழுவின் செம்மல் வேளார் நெறிவெற்றுலகில் பொலிவே என்று திருஞான சம்பந்தர் தனது தேவாரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். மனைவிதாய் தந்தை மக்கள் மற்றள சுற்றமென்னும் வினையுளே விழுந்து அழுந்தி வேதனை கிடமாகாதே கனையும் முன் நீரினாகை காரோணன் கோயில் கொண்ட நினையுமா நினைந்த நெஞ்சே நல்நெறியாகுமன்றே என்று திருநாவுக்கர சுவாமிகள் தனது தேவாரத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். பத்தூர் கிறந்துண்டு பலவதிகம் பாடி பாவைமார் சிந்தை கவர்ந்து மடல்வோர்ந்து முத்தூரும் வான்முகத்து மொய்குழலார் சேரி முளைத்தெழுந்த திங்கள்வோன் முகத்தினாரைக் கண்டு எத்தூரும் எத்தூரும் என்றே காண்கற்பிற இறைவந்தன் திரு நாகை காரோணத்தாரே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் தனது தேவாரத்திலே எழுதப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த காயரோண சுவாமி அமர்ந்திருக்கின்ற திருத்தலம் அமைந்த ஊர். அது மட்டுமல்ல, பொன்னிவர் மேனி மரகதத்தின் பொங்கினன் ஜோதி அகலத்தாரம் மின் இவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவராவர் தோழி என்னையும் நோக்கி என் நலுனும் நோக்கி ஏத்தினங் கொங்கனையும் நோக்குகின்றார் அன்னையும் நோக்கும் என்று அஞ்சுகின்றோர் அச்சோ ஒருவர் அழகியவா என்று திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பாடிய சௌந்தரராஜ பெருமாள் இருக்கின்ற இடமாக இருக்கின்ற இந்த ஊரிலே தான் இந்த கணபதி உலாவை வர இருக்கின்ற விநாயகர் சதுர்த்திக்காக நாம் இங்கிருந்து பார்க்க போகிறோம். இங்கு எந்த ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்றால், நாகப்பட்டினத்துல நாகப்பட்டினம் பெருமாள் கோயிலிருந்து நேராக செல்லக்கூடிய சாலையிலே, புதிய பேருந்து நிலையம் நோக்கி செல்லக்கூடிய அந்த சாலையிலே வருகின்ற வழியிலே தனித்த இடம் அமர்ந்திருக்கிற சாபம் தீர்த்த விநாயகர் என்று சொல்லப்படுகிற காக்கா பிள்ளையார் என்று மக்களால் அழைக்கப்படுகின்ற அந்த ஆலயத்திலிருந்துதான் இன்றைய கணபதி உலா மலர இருக்கிறது. ஆன்மாவை பொருந்தி நின்று மலம் கண்மம் மாயை எனும் இந்த தொடர்படுத்தி இரும இன்பத்தை அளிப்பது ஞானம். அந்த ஞானமே விநாயகரின் திருவடிகளாக இருக்கின்றன. விநாயகர் அவரை பற்றி வழிபடுகின்ற அந்த வழிபாட்டு முறைக்கு பேர் காணாதி பாத்தியம். இது பிற்காலத்திலே சைவம் வைணவம் இரண்டும் ஏற்றுக்கொண்டதால் இதை விநாயகரை பற்றி சைவ மரபும் கொண்டாடுகிறது, வைணவமும் இவரை தும்பிக்கை ஆழ்வார் என்ற பெயர் சுற்றி கொண்டாடுகிறது. அப்படிப்பட்ட விநாயகர் கணபதி என்று அழைக்கப்படுகிறார். கணபதி என்றால் கணங்களுக்கெல்லாம் அதிபதி. சிவபெருமானுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய கணங்கள், அந்த கணங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியதால் கணபதி என்று பெயர். அந்த கணபதியை கொண்டாடுகிற ஒரு விழாதான் இந்த விநாயகர் சதுர்த்தி.
2: வணக்கம். திருநாகை காரணம் என்று அழைக்கும் திருநாகப்பட்டினம் ஸ்ரீ சாபம் தீர்த்த விநாயகர் ஆலயத்தில் இருந்து அர்ச்சகர் சதீஷ்குமார் பேசுகிறேன். இந்த ஆலயத்திற்கு சாபம் தீர்த்த விநாயகர் ஆலயம் என்றும் காக்கா குளம் பிள்ளையார் என்று அழைத்து வருகின்றனர். சாபம் தீர்த்த விநாயகர் இவ்வாலயத்தின் ஸ்தல வரலாறு. கௌதவ முனிவர் அகலியை கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தனர். அகலியின் அழகில் மயங்கி தேவேந்திரன் அகலியை அடைய விரும்புகிறார். அவ்விருப்பத்தின் காரணமாக காக்கை உருவம் பெற்று நடு இரவில் கௌதவ முனிவரின் குடிலை மீது அமர்ந்து காகமாக கரைகிறார். காகம் கரைந்த குரலை கேட்டு ஆஹா, பொழுது விடிந்து விட்டது என்று

0: நினைத்து கொண்டு துயிலிலிருந்து சூரிய நமஸ்காரம் செய்வதற்காக குடிலிருந்து புறப்படுகிறார். சற்று தொலைவில் சென்று பார்த்தால் சூரியன் வரவில்லை. உடனடியாக கௌதம முனிவர் தனது ஞான திருஷ்டியை எப்படி காக்கா கரைந்தது என்று ஆராய்கிறார். அவர் தேவேந்திரன் காக உருவம் பெற்று வந்துள்ளார் என்று புலப்படுகிறது. உடனே கோபமடைகிறார். கோபமடைந்த கௌதம முனிவர் தேவேந்திரன் நோக்கி, எவ்வுருவம் பெற்று வந்தாயோ அவ்வுருவமாக நீ அடைவாக என்று கௌதம முனிவர் சாபமிடுகிறார். காக உருவம் பெற்ற தேவேந்திரன் பல இடங்களுக்கு சென்று சாப விமோசனம் கிடைக்கப்படவில்லை. உடனடியாக திருநாகைக்காரோடும் நாகப்பட்டினம் வந்து கோவிலில் பின்புறம் இருக்கும் குளத்தில் காக உருவமாக நீராடி இவ்விநாயகரை வழிபட்டு வந்தார். அதன் பின் ஒரு நாள் பொன்னிற காக்காவாய் மாறுகிறார். அதன் பிறகு சுயரூபம் அடைகிறார். இவ்வாலயத்தில் தினந்தோறும் விநாயகரை தேவேந்திரன் வழிபட்டு வந்தார். அதன் பின் தேவேந்திரனுக்கு சாப விமோசனம் அடைகிறது. இக்காரணத்தினால் சாபம் தீர்த்த விநாயகர் என விளங்கி வருகிறார். காகமாய் வந்து இக்குளத்தில் நீராடியதால் காக்கா குளம் பிள்ளையார் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. நாளடைவில் காக்கா பிள்ளையார் என அழைக்கப்பட்டு வருகிறது. இவ்வாலயத்தில் சூரிய பகவானுக்கு புத்திர பாக்கியம் அளித்த காரணத்தினால் சூரிய பூஜை விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தேவேந்திரன் மற்றும் சூரிய பகவான் இரு கைகளை கூப்பி அஞ்சலி ஹஸ்தத்துடன் இவ்வாலயத்தில் அணுதினமும் அணு நிமிடமும் விநாயகப் பெருமானை வணங்கி வருகிறார். இவ்விநாயகர் மேற்கு நோக்கி அருள் பாலித்து வருகிறார். சூரிய பூஜையானது மாலை பொழுதில் 5:50 கீழிருந்து மேலாக விநாயகரின் மீது 7 விநாயகரின் மீது சூரிய பகவான் பூஜை செய்கிறார். இவ்வாலயத்தில் விநாயகர் சதுர்த்தி மற்றும் மாச சதுர்த்திகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விநாயகரின் அருள் பெருக இவ்வாலயத்தில் வந்து விநாயகரை வேண்டுவோருக்கு வேண்டுவாய் விநாயகர் அருள் பாலித்து வருகிறார். சூரியனுக்கு புத்திர பாக்கியம் அளித்த காரணத்தினால் இவ்வாலயத்தில் சூரிய பூஜையானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மார்ச் மாதம் 26 முதல் ஏப்ரல் 2 வரை சூரிய பூஜையானது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. மாலை நேரத்தில் விநாயகரின் திருப்பாதத்திலிருந்து தலைமுடி வரை சூரிய கதிர்களால் அர்ச்சனை செய்து வருகிறார். 5:50 இவ்வாலயத்தில் இச்சிறப்பான காட்சி மார்ச் மாசத்தில் நடைபெற்று வருகிறது.
1: விநாயகர் பிறந்த நாளாக சொல்லப்படுகிற விநாயகர் சதுர்த்தி நாம் கொண்டாட இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடிய சிறப்பு மிகுந்த விநாயகர் ஆலயங்களிலிருந்து கணபதி விழா வருகிறது. இன்றைக்கு நாகப்பட்டினம் என்று அழகாக அழைக்கப்படுகின்ற 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் அவதரித்த இந்த நாகப்பட்டினத்திலே அனைத்து வகை சிறப்புகளும் அடங்கப்பெற்ற இந்த நாகப்பட்டினத்திலே புண்டரீக முனிவருடைய உடலிலே ஏற்பட்ட அந்த நோயை தீர்ப்பதற்காக அந்த காயம் என்று சொல்லப்படுகிற உடலை கட்டி தழுவியதே ஆரோகணம் என்று சொல்லப்படுகிறது. ஆரோகணம் என்றால் கட்டி தழுவுதல். அப்படி கட்டி தழுவி காயத்தை ஆரோகணம் செய்ததால் காயரோகணம் என்று பெயர் பெற்ற அந்த திருத்தலம் அமைந்திருக்கிறதற்கு பின்புதான் இந்த சாபம் தீர்த்த விநாயகர் ஆலயம் இருக்கிறது. இது அதற்கு எதிர்பக்கத்திலே இருக்கிற சட்டநாத சுவாமி ஆலயத்தினுக்கு உபக்கோயிலாக இருக்கிறது. தனித்த விநாயகராக வீற்றிருக்கிறார், அருள் பாலிக்கிறார். கணபாத்தியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கணபதி வழிபாட்டு முறைகளிலே அமைந்து பின்னாளிலே அது சைவ வைணவங்களிலும் பரவி இன்றைக்கு எல்லா இடங்களிலும் வணங்கப்படுகிற இறைவனாக கணபதி இருக்கிறார். மூல முதற்கண்ணாக இருக்கிறார், முக்கண் முதல்வனாக இருக்கிறார், விவ்வினையை தீர்ப்பவராக இருக்கிறார், விக்னேஸ்வரன் என்று பெயர் பெற்றிருக்கிறார். தர்மங்கள் வழி நின்று வருபவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து துன்பங்களை நீர்க்கக்கூடியதுதான் விக்னேஸ்வரன் என்று பெயராக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்புகளால் அமைந்த அந்த விநாயகரை இன்றைக்கு நாகப்பட்டினம் என்கின்ற திருத்தலத்திலே வரலாற்று சிறப்புமிக துறைமுக பட்டணத்திலே ஒரு பக்கத்திலே நாகூர் ஆண்டவர் என்கின்ற தலம், நடுவிலே காயரவன சுவாமி சவுந்தரராஜ பெருமாள், அதன் பிறகு தெற்கிலே வேளாங்கண்ணி திருத்தலம். இப்படி அமைக்கப்பட்ட ஒரு நல்லிணக்கமான சூழல் அமைந்த ஒரு பகுதியிலே இருக்கின்ற சாபம் தீர்த்த விநாயகர் ஆலயத்தில் இருந்து இன்றைய கணபதி உலா வந்தது. கணபதியினுடைய வாழ்த்தும் அந்த ஆசியும் எல்லா மக்களுக்கும் போய் சேரும், எல்லா மக்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த சாபங்கள் தீர்க்கப்படுகின்ற வகையிலே அவர்களுக்கான நல்வாழ்க்கு அமைகின்ற வகையிலே கேட்டுக்கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் மலர் முகத்தான் இந்த கணபதி இப்பொழுது உலா வந்து கொண்டிருக்கிறார்.

நேர்கள் இதுவரை கேட்டது பாரத் டைரி வழங்கிய அருள் தரும் ஆணிமுகன். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பாரத் டைரி. நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.

0: நெகிழி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நெகிழி காரைக்கால் பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் புதன் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாக இருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நாளை பகல் 10:30 திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கோதண்டராமர் கோவில் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள் கூடி வந்த நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். ஆகாஷ்வாணி நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இது முத்தமிழின் மூச்சு காற்று. நேரம் 5:30. நேர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் வழங்கும் ஆலய உலா. நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் அதிபத்த நாயனார் கடலில் தங்கமீன் விடும் விழாவின் நீர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள்.
1: கடலில் தங்கமீன் விடும் விழாவை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு அழைக்கின்றார்கள். நம்பியார் நகர் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் அருள்மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமீன் விடும் விழாவை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநுழைப்பாடி எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் அருள்மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமீன் விடும் விழாவை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநுழைப்பாடி எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
5: தட்ஸ் ரைட்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள்.
1: கடலில் தங்கமீன் விடும் விழாவை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு அழைக்கின்றார்கள். நம்பியார் நகர் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் அருள்மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமீன் விடும் விழாவை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு

0: அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநுழைப்பாடு எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் அருள் மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமின் விடும் விழாவை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநுழைப்பாடு எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் & கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் & கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் & கோ. சரி சரி வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
5: தட்ஸ் ரைட்.
1: நெகிழி இன்றைய ஆலய விழாவில் நாம் தரிசிக்க இருப்பது நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் அதிபத்த நாயனார் கடலில் தங்க மீன் விடும் விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் ஆர். சுந்தரபாண்டியன் அவர்கள். வாருங்கள் நேர்களே, நாகப்பட்டினம் புதிய கடற்கரைக்கு செல்வோம்.
7: இரு நாகை காரணம் என்கிற நாகப்பட்டினத்துடைய கடற்கரையில் நின்று கொண்டிருக்கிறோம். காட்சியை இருக்கக்கூடிய பதினக்கணக்கான மக்கள் கண்டு கொண்டிருக்கின்ற உலகிற்கு மாடுகின்ற காரைக்கால் பந்தினுடைய நிழல்கள் கேட்டு உணர்த்தான் இந்த விழா நிழலை செய்யப்படுகிறது. நாகப்பட்டினத்திலே இறைக்கின்ற நீலாயதாட்சிமாக வளர்ந்து இப்பொழுது கிழக்கு நோக்கி கடலை பார்த்துக் கொண்டே இன்று கடற்கரையில் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிர்த்து நோக்கி அறிவித்தார் அவரை வழிபட்டு கொண்டு கொண்டிருக்கிறார். இப்ப இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்தால் மூக்கிலே சூரியன் காத்திருந்து கொண்டிருக்கிறார். எப்படி அதிபத்தனாக கடலிலே விட்டபோது அங்கே இறைவன் காட்சி தந்தாலும் அதுபோல் அந்த சூரியன் காட்சி தருவது போல் இருக்கிறது. சூரியனும் அந்த பாரண சுவாமியும் காட்சி தந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை தான் எண்ணிக்கையில் நாம் கடற்கரை நின்று கொண்டிருக்கிறோம். விரி திரை சூழ் கடலாகி அதிபத்திற்கு அடியேன் என்று திருத்த உண்டை பிராணத்திலே சுந்தரநாயகர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியதை போல நாம் இப்பொழுது இருக்கின்றோம். இங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம், இந்த அற்புதங்களை எல்லாம் இந்த சாரணா சுவாமி ஆலயத்தினுடைய அர்ச்சகர் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்.
8: அன்பு சார்ந்த பக்தர்களே, சிவராஜதாரணி என்று சொல்லக்கூடிய அருள்மிகு நாகப்பட்டினம் தாயாருடைய சமய நீலாஜாட்சி ஆலயத்தினுடைய அர்ச்சகராக சேது காப்பாச்சாரார் இந்த கேத்திரத்திலே பக்த அடியார்கள் பக்தி செய்தார்கள் என்பதற்கான ஒரு சிறப்புதான ஆலயத்தினுடைய இந்திரிகமான மனிதர் தன்னுடைய உடம்போடு ஆரோகணம் என்ற கேத்திரம் காயங்கப்பட்டு சரீரம் மேல பொழுது ஆரோகணம் அப்படிப்பட்ட கேத்திரத்துல ஆலயத்தினுடைய தொலைப்பாடி என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே பிறந்து தினந்தோறும் சிவனே என்று சொல்லிக் கொண்டு தன்னுடைய தொழிலும் கூட தனக்கு கிடைக்கின்ற மீனில் தலையா சிவனுக்கு அர்ப்பணம் செய்து பல வருடங்கள் போனால் சுவாமி சோதனை செய்கின்றார். கடலிலே மீன் பிடிக்கும் பொழுது ஒரு மீன் தான் கிடைக்கின்றது, அந்த ஒரு மீனையும் கடலில் விட்டுறார். இப்படி வெகு காலம் ஒரு நாள் வலை வீசும் போது தங்கம் மீன் கிடைக்கும். தங்கம்னா தங்கம் மட்டும் கிடையாது, விலை மதிப்பு உண்டாக அற்புதமான மீன் கிடைக்கின்றது. அதையும் இந்த கடலே விடுகிறார். உடனே நம்முடைய இறைவன் பாயனசாமி ரிசவானத்தோடு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். ஒண்ணு வேண்டாம், உங்களுடைய திருவடி அடையணும், அதுதான் எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னார். ஏன்னா அவருடைய அதிக பக்தி தனக்கு உணவாக இருக்கக்கூடிய மீனையும் ஒரு மீனையும் கடலில் சேர்த்து வெகுநாளம் தொடர்ந்திருந்து தங்க மீனையும் கடலை விட்ட அந்த அன்பாக அவருக்கு காட்சி கொடுத்து அவரை இறைவனடி முக்கிய கேத்திரம் சொல்லுவாங்க. திருவாரூர்ல பிறந்தாலும் திருவண்ணாமலை காட்சியில் முக்கியங்கிறது முத்திபட அப்படிப்பட்ட இந்த ஆயுள் ஆவணி ஆயுள்யம்

0: திராவிட ஆயுதத்திலிருந்து பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். இந்த தினத்திலே நாம் பாயாரண சுவாமியை வழிபடும் போது அந்த இடத்திலே அந்த அதிபத்தியாருக்கு எப்படி அருள் பாலித்து தேவர்கள் சுடை சுட அருள் கொடுக்கின்றாரோ அந்த அருள் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் திருவிளையாடல் செய்வர். இந்த திருவிளையாடல் நமக்கெல்லாம் அந்த அருள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பக்தியினை சிறந்ததால் பக்தியை கொடுத்துருக்கிறார். ஆகினாலே அத்தனை பெருமக்களும் ஒரே நேரத்திலே இறைவனை வழிபாடு செய்து எல்லாம் உள்ள நீலாயுதாட்சியரை பார்த்து கேட்டு அதிபத்தினர் பார்த்து கேட்டுக் கொடுக்கிறார்.
1: சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவுக்கு இங்கு இருக்கக்கூடிய திருமலைப்பாடி என்று அழைக்கப்படுகின்ற நம்பியார் நகர், அந்த நகரில் இருந்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள், பஞ்சாயத்தார்கள் என்கின்ற அந்த தலைமையாளர்கள், அவர்கள் எல்லாம் இப்பொழுது அந்த சீர்வரிசை சுமந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தன் வீட்டிற்கு எப்படி அவர்கள் சீரெடுத்து வருவார்களோ அதுபோல் ஒரு ஊரை சார்ந்த ஒட்டுமொத்த மக்களும் தன் தலையிலே அந்த சீரை சுமந்து கொண்டு முகப்பெருமையோடும் அழகோடும் அவர்கள் வருகின்ற காட்சி கூட கடலிலே அலை எப்படி வந்து வந்து தமிழுமோ அது போல அந்த மக்கள் அந்த இறைவனுடைய திருவடியை நோக்கி வந்து கொண்டே இருப்பது போல காட்சியாக இருக்கிறது. நான் முன்னமே சொன்னது போல உத்தம வாகனத்தில் இறைவன் கிழக்கு நோக்கி நிற்கின்றார், அதிபத்தர் மேற்கு நோக்கி இறைவனை பார்த்து நிற்கின்றார், இறைவன் நேராக காட்சி தருகிறார், மேற்கிலே சூரியனும் அந்த அதிபத்தருக்கு காட்சி தருவது போல அவருக்கு இறைவன் திருவடியை அடைவதை ஏற்றுக்கொள்வதை போல மேற்கில் இருந்து பார்க்கின்ற அந்த அழகு மிக ரம்யமான காட்சிகளை நாகை கடற்கரை இப்பொழுது மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இறைவனை ஒரு பொருளை கொண்டு கொண்டு இதன் மூலமாக வழிபாடு செய்யலாம், தொண்டின் மூலமாக வழிபாடு செய்யலாம். ஆனால் திருத்தொண்டர் ஞானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 63 நாயன்மார்களுடைய நீதிகளை எல்லாம் பேச்சினர் விவரித்ததை பார்த்தால் இதனால் இதனால் எந்த நேரமும் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை இறைவன் ஒருவரோடும் கைவிட்டதில்லை என்பதற்கு சாட்சியாக அடையாளமாக இன்றைக்கு திரு நாகை காரணம் என்று அழைக்கப்படுகின்ற நாகப்பட்டினத்துடைய புதிய கடற்கரைகளே திரு நுழைப்பாடி என்று போற்றப்பட்ட நம்பியார் நகரிலே பிறந்த அதிபத்த நாயனார் கடலிலே தங்க வீடை விட்டு அதை பார்த்து இறைவன் அவரை ஆட்கொண்ட அந்த அற்புதமான சூழலை விளக்குகின்ற இந்த நடைபெற்றுக் கொண்டிருந்த நிகழ்வுகள் இந்த உலகிற்கு புலம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றன. இங்க இருக்கக்கூடிய அந்த சூழலை தான் இங்க இருக்கக்கூடிய நம்பியார் நகரை சார்ந்த வேலாயுதம் அவர்கள் நமக்கு விவரிக்கிறார்கள்.
2: கடல்நாதை அதிபத்தர் அதிபத்தர் கடையில் நாஞ்சேர் நாயன்மார் போற்றி போற்றி தெய்வ சேக்கிலா போற்றி போற்றி கடல்நாதை அதிபத்தர் கடையில் எக்கடல் சிவனாசி ஆனகார விஷயத்தை அளித்ததோ அக்கடலிலே தமது அன்பை இன்று அமுதாக அளித்தவரும் பக்தியில் சிறந்தவரும் நாகப்பட்டினம் இறைவாரியில் அவதரித்து கடல் தொழில் புரியும் போது தமது முன்னே நீல உணவாக காட்சி அளிக்கும் கடலின் நீல நிலம் இவனின் நீல திருநீல கண்டத்தை நினைவுபடுத்த திருத்தொண்டு புரிந்தவர் அதிபத்த நாயனார். அதிபத்த நாயனார் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டதாக என்றாலும் ஆயினும் அதிபத்தரின் தீவிர பக்தியானது நீலாயதாட்சி சுவாமியுடைய நாயானந்த சுவாமி கடலுக்கே வரவழைத்து அருள் புரிய வைத்தது அவரின் அதீத பக்தியை காரணமாக அதிபத்தனார் என விளங்கப்படுகிறார். பரதவ குலத்திலேயே தோன்றியவர் சிவன் மிகுந்த அன்பின் காரணமாக அவருடைய வலையில் படும் மீன்களில் இந்த வகையா வெறு விலை பெறுவதாகவும் என எது சிறப்பு என அமைந்த மீன் ஒன்றினை சிவபிரானுக்கே உரியது என கடலில் விட்டு வந்த அப்படி ஒரு நாள் பலகாலம் தொடர்ந்து விட்டு வந்ததை சிவபெருமான் ஆட்கொள்ள நினைத்து சோதனைக்கு ஆட்படுத்தி அவருக்கு நாள்தோறும் ஒரே மீனாக வலையில் படும்படி இடச் செய்கிறார். ஆன நாள் ஒன்றில் அவ்வொரு மீனும் அங்கு ஒளிந்து தூ நிற பசு கனக நல் சுட நவமணியால் மீன் உறுப்பு அமைத்து உலகடங்களும் இணையாம் பான்மை அற்புதப்படி அது ஒன்று இடுவலைப்படுத்தார். அப்படி வரக்கூடிய அந்த மீனை வாங்கி மீன் வலை அலைகடல் கரையில் வந்து ஏற ஓங்கு செஞ்சுடர் எதித்தன உலகலாம் இயப்ப தாங்கு பேர் ஒளி தன்

0: காண்டலும் எடுத்து வாங்கி நின்றவர் மீன் ஒன்று படுத்தாம் என்றார். சுற்றி நின்றவர்கள் எல்லாம் நமக்கு விமோசனம் கிடைத்தது, பஞ்சம் தீர்ந்தது, நல்வழிக்கு மீன் கிடைத்துள்ளது அப்படின்னு அந்த மீனை பார்த்து வந்து சிவபெருமான் அருள் சொல்லிட்டு நம்ம அதிபத்தத்தை அவர் அடியார்கள கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை கொடுத்ததை இது நமக்கு இல்ல என்று மற்றொரு இயம்பவும் எல்லாரும் சொல்லும் போது ஏறு சீர் தொண்டர் பொன் திரள் சுட நவமணி ஒழிந்த மீன் உறுப்பால் ஒன்றும் மத்திய என்னையால் உடையவற்று ஆகும் சென்று பொற்றல் சேர்க்கென திரையுடும் குறித்தார். அது யாருக்கும் வராது, மனசு யாருக்கும் வராது. நவரத்னங்களால ஆன உலகைய விலை மதிக்கக்கூடிய அகில ரோகங்களும் பொருள் முதற்றாம் எனும் அளவில் புகழும் அப்பெரும் பற்றினை முறையறி இருந்த நிகழில் மெய்த்திரு தொண்டர் முன் இறைவதாம் இடைமேல் முகில் விசும்பீடை அணைந்தனர் ஒளிந்தனர் முகைப்பு. கடற்கரையிலேயே நம்முடைய வங்கக்கரையிலே கடற்கரை ஓரத்திலேயே முழுக்கு துறையிலே அதிபத்தராயனாருக்கு காட்சி அளித்து வெற்றி பெற கொடுத்தது நமது இதே கடற்கரையில் தான். பஞ்ச நாளும் எழுந்தன அதிபத்தர் பணிந்து அஞ்சலிக்கரம் திறமிசை அனைத்து நின்று அவரை நஞ்சுவான்மணி விடத்தவர் சிவலோகம் வெண்ணி தன் சிறப்பு உடை அடியவாங்க உற தடையளித்தார். எம்பெருமான் அதிபத்த நாயனாருக்கு சிவலோகத்திலே ஒரு பதவியை கொடுத்து அங்கே அமர வைத்தார் என்றால் அவருடைய பக்திக்காக தான் நாம் நாயன்மார்களில் அதிபத்த நாயனாரை அதிக பக்தியினாலே அவரை வணங்கி நாம் எம்பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் வைக்கின்றோம். சிவாய நம சிவாய நம
1: விளம்பரம் தொடர்ந்து பேசலாம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் மாலய விழா. நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் அதிபத்த நாயனார் கடலில் தங்க மீன் விடும் விழாவின் நீர்முக வர்ணனை.
3: நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் அருள் மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமீன் விடும் விழாவை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநுழைப்பாடு எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் அருள் மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமீன் விடும் விழாவை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநுழைப்பாடு எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
3: நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் அருள் மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமீன் விடும் விழாவை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநுழைப்பாடு எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் அருள் மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமீன் விடும் விழாவை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநுழைப்பாடு எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம்.
2: நேர்களே, இன்றைய ஆலய விழாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் அதிபத்த நாயனார் கடலில் தங்கமீன் விடம் விழாவின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேர்களே, மீண்டும் நாகப்பட்டினம் புதிய கடற்கரைக்கு செல்வோம்.
0: நாம் எப்பொழுது வந்து கொண்டிருக்கிறோம், ஏதோ அதிபக்தன் கடலை நோக்கி தயாராகி மெல்ல மெல்ல கடலில் இறங்குகிறார். இன்னும் சில மணித்துளிகளில் அந்த கடலிலே மீன்பிடுகின்ற அந்த நிகழ்வை காண இருக்கிறார்கள். கடலிலே தங்க மீனை இறைகின்ற அந்த நிகழ்வை காணதான் ஆயிரக்கணக்கான மக்கள் அலைதான் கடைதான் இங்கே மாறி வந்திருக்கிறதோ என்று பார்க்கின்ற அளவிற்கு மக்கள் கடலுக்கு எதிர்புறத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் இப்பொழுது படைகளே அதிபத்தரை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிபத்தர் கடலுக்கு மெல்ல மெல்ல சென்று மீன் பிடித்து அந்த மீனை திரும்பி விடுகின்ற அந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. இப்பொழுது அதிபத்தரை படைகளை ஏற்றுகிறார்கள். எதிரிலே சிவபெருமானும் நீலாயதாட்சியம்மனும் தாயரோசாமியும் காத்து கொண்டிருக்கிறார்கள். தன் மீது பற்று வைத்த அந்த அதிபத்தருக்கு காட்சி தருவதற்காக இப்பொழுது அவர்கள் தருணம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மெல்ல இந்த நம்பியார் நகரிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த அதிபக்தரை இப்பொழுது கடலிலே அழைத்து

செல்கிறார்கள். 100 மக்களோடு தானே அவரும் சென்றார், 100 மக்களுக்கு தானே பெருமை தந்தார். வரலாற்றிலே ஒரு செய்தியை நாம் பதிய வைக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். உலகத்திலே எங்காவது ஒரு வீட்டிலே ஒரு உயிரிழப்பு நடந்தால் அருகாமையிலே இருக்கிற அந்த கோயிலுடைய கதவு அடைக்கப்படும். இதுதான் நியதி. ஆனால் உலகில் எங்கும் நடக்காத ஒரு அதிசயமாக நாகப்பட்டினத்திலே நம்பியார் நகரிலே ஒருவர் உயிரிழந்து விட்டால், இறந்து விட்டால் அவருடைய உடலை நேராக எடுத்து கொண்டு போய் நாகப்பட்டினத்திலே கொளிவிட்டிருக்கின்ற ஏழாயிராட்சியர் அவதரிக்கின்ற கடாயிரூப சுவாமி ஆலயத்திற்கு எதிரிலே கொண்டு போய் வைப்பார்கள் அந்த உடலை. அப்பொழுது ஆயிரம் சுவாமிக்கு உள்ளே தீபாவரணை காட்டுவார்கள், வெளியிலே இந்த இவனுக்கும் தீபாவரணை காட்டுவார்கள். அந்த இறைவனுக்கு கூடப்பட்ட மாலையை கொண்டு வந்து அந்த உடலுக்கு போக்கிய பிறகுதான் அந்த உடல் அடக்கம் செய்யப்படும். எங்காவது கேட்டிருக்கிறீர்களா, ஆலயத்துடைய கதவு அடைக்கப்பட்டுதான் கேட்டிருக்கிறோம், ஒருவர் அந்த பகுதியிலே உயிரிழந்து விட்டார். ஆனால் நாகப்பட்டினத்திலே நம்பியார் நகர் மக்களுக்கு மட்டும் இந்த தனிச்சிறப்பு வழங்கப்பட்டிருக்கிறோம். அது யாரால் வழங்கப்பட்டது? ஏதோ கடலிலே பயணித்துக் கொண்டிருக்கிறாரே அடிமக்க அவர் உயிரிழந்தத்திலே கேட்டு வாழ்ந்திருக்கிறார். என் பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு இப்படி ஒரு இன்னல் ஏற்றால், அந்த உயிர் துறந்தால் அந்த மக்களுக்கு எல்லாம் அந்த இறைவனுடைய ஆலயத்திலே எதிரிலே வைத்து அந்த மாலை சுற்றி அந்த பெருமையை நிறைவேற்ற அதிபத்தர் வேண்டினார். அவ்வாறு இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பு வாய்ந்த ஒரு தருணம், நீ சிலருக்கக்கூடிய தருணம். இறைவனை வழிபட்டுக் கொண்டே இருந்தவர்கள் பல்வேறு வகையான வழிபாட்டு முறைகள் இந்த உலகம் கண்டிருக்கிறது. ஆனால் திருத்தொண்டர் பிராணம் என்று சொல்லக்கூடிய திருப்பிழாவுக்கு மேல் காலத்திலும் இறைவனை அன்பால் சென்றால் அவரை அடைய முடியும் என்பதை காண்பித்த வரலாறு இதோ மெய்சிலிருக்கின்ற வகையிலே கடலிலே அதிபத்தர் தங்கவேனை விடுகின்ற அந்த நிலைப்பாட்டிற்கு செல்கிறார். கடலிலே அவரை சுமந்து கொண்டு செல்கிற படகு இப்பொழுது கடலிலே மிதக்கிறது. அதிலிருந்து தங்கவேனை விட்டு அதன் பிறகு அதை எடுத்து வருவதற்கான சூழலே பக்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இறைவன் முகலாயராட்சி கருத்திலே காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய தொண்டரை, அவருடைய பக்தனை, அதிபத்தரை அவர் விடுகின்ற அந்த சூழ்நிலையை பத்தியை வெற்றி அவருக்கு காட்சி தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். கடல் மிகச்சீற்றமாக இருக்கிறது, ஆனாலும் கூட பாதுகாப்போடு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வளையம் வைத்து நிற்கிறார்கள். படைகளாலேயும் வளையம் சூழ்ந்து எந்தவித சூழலும் ஆபத்தும் யாருக்கும் நிகழாத வண்ணம் பாதுகாப்பாடு அழைத்துச் செல்கிறார்கள். கற்பூர மணக்கின்றது, சாம்பிராணி புகை கடலிலே தவழ்கிறது. அப்படி சூழ்நிலையிலே பக்தர்களோடு அழைத்துக் கொண்டு அனைவருக்கும் அந்த நிரலை வழங்குவதற்காக அதிபத்தர் இதோ புறப்பட்டு கடலே செல்கிறார். மெல்ல மெல்ல ஆடி மெல்ல மெல்ல தவழ்ந்து அந்த கடல் அதிபத்தரை இப்பொழுது சுமந்து பெருமைப்படுகிறது. இன்றைய நாள் ஒரு கடல் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு பக்தனை சுமந்து கொண்டிருக்கிறது என்று பெருமையோடு இந்த கடல் தாய் சுமந்து கொண்டிருக்கிறார். சென்று கொண்டிருக்கிறார். இக்கணக்கான மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வீரவனும் வெளியிலே நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். இறைவன் மட்டும் காட்சி கொடுத்தாலே நாமும் இந்த காட்சியை கொடுத்தோமே என்று காத்திருப்பது போல அவர் இருக்கிறார். அழகான ஒரு சூழ்நிலை இன்றைய நாகப்பட்டினம் சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் இந்த வழி நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே அதிபத்தர் எப்படித்தானே இருந்தார் என்று பார்க்கின்ற மக்கள், கேட்கின்ற மக்கள் இறைவனை அடைய வேண்டும் என்றால், இறைவனுடைய அந்த திருவடியின் நிழல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், உள்ளத்தில் உண்மையான அன்பை உள்ளம் பெருங்கோயில் ஊரம்பு ஆலயம் வல்லை புராணத்து வாய் கோபுரவாசல் செல்ல தெளிந்தோருக்கு சிவன் சிவலிங்கம் என்கின்ற பாடல் உணர்த்துகின்ற வரியில் இன்றைக்கு மெய்யாகிக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல அதிபத்தர் கடல் பகுதிக்கு சென்று விட்டார். கடலுடைய அந்த இங்கிருந்து ஆழப்பகுதிக்கு அந்த படகு சென்றிருக்கிறது. அதிலிருந்தான் அதிபத்தர் தங்க மீனை விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். தன் சக மக்களோடு எப்படி அவர் கடலிலே பயணித்து மீனை குளித்து இருக்கின்ற நல்லவர்களை கடலிலே விட்டார். இறைவனுக்காக என்று விட்டார். தனக்கு வழங்கப்பட்டது இறைவனுக்காக என்று விட்டார். இதனால் இப்படித்தான் ஒரு நாள் இதே ஆங்கிலிய நட்சத்திரத்திலே இறைவனை சேர்ந்த நாள் அல்லவா? இந்த நாளிலே தான் அவர் பொண்ணும் மணியும் கூட ஒரு தங்க மீனை கொடுக்கிறார். அதுவும் இறைவனுக்கே என்று அர்ப்பணிக்கிறார். நாமாக இருந்தால் ஒரு குடும்பம் மட்டுமல்ல இரண்டு மூன்று தலைமுறைகள் வாழலாமே ஊரே வாழ

அமைகின்றதாக எடுத்து வந்திருப்போம். ஆனால் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை சொந்த விரதத்திலே உறுதியாக இருந்த அதிபத்தர் அந்த மீனையும் இறந்ததுக்கே என்று கடலிலே விட்டார். உடனே அந்த நிலையை, அந்த சூழலை, அந்த உள்ளத்தை ஏற்றுக்கொண்ட இறைவன் தன் இடப வாகனத்திலே வானிலிருந்து அவரை காட்சி தந்தான், ஏற்றுக்கொண்டான், அவரை அழைத்து சென்றான். அந்த நிலைப்பாடுதான் இன்றைக்கு காட்சியாக நம் முன்னால் காட்டுவதற்கு இந்த பகுதி மக்களால்

0: கொண்டால் அவரை அழைத்து செல்வோம். அந்த நிலைப்பாடுதான் இன்றைக்கு காட்சியாக நம் முன்னால் காட்டுவதற்கு இந்த பகுதி மக்களால், திருநுழைப்பாடி என்று அழைக்கப்படுகின்ற நம்பியார் நகர் மக்களால் இந்த விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோ அதிபத்தர் கடையிலே தங்க மீனை விட்டு விடுகின்ற அந்த சூழலை பார்க்கிறோம். இதோ கடலிலே தங்க மீனை அதிபத்தர் விடுகின்றார். வான வேடிக்கைகள் விழுந்து கொண்டது. இறைவன் எதிர் திசையில மேற்கிலே இருந்து சாயரவன் சுவாமி விநாயகத்துடன் காட்சி புரிந்து அவரை ஏற்றுக்கொண்ட அற்பமான தருணத்தை இங்கே காட்சி பள்ளமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கையாய வாத்தியம் முழங்க, மங்கள வாத்தியம் முழங்க இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. தேவார திருவாசகங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறது. மிகச்சிறப்பாக ஆலயத்தினுடைய அர்ச்சகர்கள் வேத பாராயணங்கள்லாம் பாடி மிக சிறப்பாக பாடுகின்றார்கள். வந்திருக்கின்ற அடியார் ஒரு பாடலை அந்த தேவாரத்தை அந்த இறைவனை சூழ்ந்து மகிழ்ந்த அந்த தருணத்தை இப்போதில் கேட்கலாம்.
1: சம்பளம் பித்தா பீரை சோடி பேரும் வெண்ணெய் நல்லோ அங்கு துறையில் அத்தே எனலாயினே திருச்சிற்றம்பலம் பிள்ளை வாழ்ந்த நட்டம் அடியார் குமடியேன் திருநீல கண்டனார் அடியே இல்லையே என்பதையாண்டன் குடிமாறன் அடியார் குமடியேன் வெல்லும்
0: எப்படி இருக்க உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்க தண்டமையில் நடந்து கொண்டிருக்கிறது? எப்படி உங்களுக்கு ஒரு திருவிடியா வந்திருக்காங்க? பன்னீர் செல்வம்
2: ஒரு 26 அடையாளமும் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். சாந்தி அந்த அம்சத்தை விழாவையும் ஆரம்பத்துல ஒரு 50 பேர் 100 பேர் தான் விழாவை எடுத்து செஞ்சோம். இன்னைக்கு பார்த்தா கடல் அலையவே மறக்கு, மனித மக்கள் வெள்ளமா இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா இருக்கிறத பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
0: அதிபத்த கடல்ல மீன் சார் இறைவன் ஆட்கொண்டார். இப்ப இறைவன் காத்து கொண்டிருக்கிறார். அதிபத்த கடல்ல மீனை விட்டு திரும்பி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? இறைவனிடத்தை நோக்கி வர்றார். எப்படி இருக்கு
2: அருமையா இருக்கு. கடலே வந்து கிளம்பி வந்து அப்படியே தனியா கொண்டு வந்து கையாட்ட வந்து சேர்க்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு சிறப்பா இருக்கு. அந்த சிறப்பெல்லாம் வந்து இந்த அதிபத்தர் வம்சாவளிக்கு தான் முழுமையா சேரும்.
0: ரொம்ப நன்றி. ரொம்ப கைசிலிருக்கக்கூடிய சூழல். அதிபத்தர் கடலிலேயே மீனை விட்டார், தங்க மீனை விட்டார். இறைவன் உடனடியாக ரிஷப வாகனத்திலே நீலாயதாட்சியோடு காயரவ சுவாமி காட்சி தந்தார். இப்பொழுதும் அதே சூழல் தான். அதிபத்தர் கடலிலே மீனை விடுகிறார். கிழக்கை நோக்கி மேற்கு திசையிலே அமர்ந்திருக்கிற காயரவனர் நீலாயதாட்சியை வந்து அவரை ஆட்கொள்கிறார். அதுபோலத்தான் கடலிலே மீன் விடுகின்ற அந்த நிலையிலும் இறைவன் ஆட்கொண்ட சூழல் நமக்கு கண்பட தெரிகிறது. இதோ இறைவனை நோக்கி அதிபத்தர் வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாம் அதிபத்தரை நோக்கி தன் சிறு கருவிடிகளாலே புறமடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனை அடைவதற்கு, இறைவனிடத்திலே வேண்டியதை பெறுவதற்கு என்ன செய்யலாம், எப்படி வழிபடலாம், எந்த ஆலயத்திற்கு செல்லலாம் என்பதை விட உள்ளத்தால் உருக, உள்ளத்தால் உருக நேசித்து இறைவனுடைய திருவடியை நினைத்து வந்தால் அந்த இறைவனுடைய திருவடியை அடைந்துவிட முடியும் என்பதற்கு உலகிற்கு சாட்சியாக எழுதப்பட்ட திருத்தொண்டர் புராணத்திலே 63 நாயன்மார்கள் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கிற அதிபத்தர் தன் வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பித்து அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பினை, ஒரு வளர்ச்சியை, ஒரு செழிப்பை இந்த பகுதி மக்களுக்கு வழங்கிய பெருமையோடு இன்றைய விழா நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மகிழ்வோடு நாமும் நிலையம் திரும்புகிறோம். நேயர்களே,
3: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் வழங்கிய ஆலய உலாம்.

0: நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் அதிபத்த நாயனார் கடலில் தங்க மீன் விடும் விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் ஆர். சுந்தரபாண்டியன் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் நம்பியா நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள்.
1: கடலில் தங்கமின் விடும் விழாவை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றார்கள். நம்பியா நகர் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் அருள்மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமின் விடும் விழாவை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநுளை பாடி எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள். நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் அருள்மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமின் விடும் விழாவை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநுளை பாடி எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள். நாகப்பட்டினம்
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
5: தட்ஸ் ரைட்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் நம்பியா நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள்.
1: கடலில் தங்கமின் விடும் விழாவை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு அழைக்கின்றார்கள். நம்பியார் நகர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் அருள் மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமின் விடும் விழாவை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநுளை பாடி எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள். நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் நம்பியார் நகர் புதிய கடற்கரையில் அருள் மிகு அதிபத்த நாயனார் கடலில் தங்கமின் விடும் விழாவை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு அழைக்கின்றார்கள். அதிபத்த நாயனார் அவதரித்த திருநுளை பாடி எனும் நம்பியார் நகர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள். நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
5: தட்ஸ் ரைட்.
0: ஆகாஷ்வாணி தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. இனி நாம் கேட்கலாம் பன்னிசை. ஐங்கரணை என தொடங்கும் பாடல் பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள்.

பன்னிசை கேட்டீர்கள் நேர்களே. இணைந்து மகிழ்ந்தும் கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, காரைக்கால் பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் 16/9/2026 புதன்கிழமை மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நாளை பகல் 1:30 மணிக்கு திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கோதண்டராமர் கோவில் அருகிலிருந்து நடைபெறவுள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள். கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். நிலை இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது. உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க 6:05 ஆங்கிலத்தில் செய்திகளும், அதனைத் தொடர்ந்து 6:10 மாநில செய்திகளும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலத்தில் 35,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தார். 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா இம்மாதம் 22ஆம் தேதி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஏக்தா நகரில் நடைபெறவுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலத்தில் 35,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தார். குஜராத்தின் வதோதராவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு மண்டல சரக்கு வழித்தடத்தின் 3 முக்கிய பிரிவுகளை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: இந்நிகழ்ச்சியின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஹலிராஜ்பூர் பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியினரின் வசிப்பிடங்களை ரயில் போக்குவரத்துடன் இணைக்கும் வகையில் டாண்டா சாலை மற்றும் வதோதரா இடையே ஒரு புதிய ரயில் சேவையும் தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், ரயில்வேயின் பயணிகள் போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள அதிவிரைவான மாற்றங்கள் குறித்து கூறினார். 2,800 கிலோமீட்டருக்கும் அதிகமான பிரத்யேக சரக்கு வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இது 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனை என்று கூறினார். இது தொடர்பான முயற்சிகள் 2006 தொடங்கப்பட்டாலும் பல ஆண்டுகள் எந்த செயல்பாடுகளும் இல்லாமல் கிடப்பில் போடப்பட்டதாக தெரிவித்தார். இதற்கு மாறாக கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட அதிவிரைவான செயலாக்கம் காரணமாக தேசிய சரக்கு போக்குவரத்து சூழலை முற்றிலுமாக மாற்றியமைத்துள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார். வேகமாக வளர்ந்து வரும் இந்தியாவின் உயிர் நாடியாக இந்த சரக்கு போக்குவரத்து வழித்தடங்கள் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் குறைவான நேரத்தில் சேர வேண்டிய இடத்தை சென்றடையும் வகையில் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதால் கணிசமான அளவு எரிபொருள் சேமிப்பிற்கும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பதற்கும் உதவிகரமாக உள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சிப் முதல் ஷிப் வரை என்ற உள்ளூர் உற்பத்தியின் தொலைநோக்கு பார்வை குறித்து எடுத்துரைத்த பிரதமர், நமது நாடு உயர் தொழில்நுட்ப மின்னணுவியல் முதல் கனரக சரக்கு கப்பல் போக்குவரத்து வரை ஒரு முழுமையான தன்னிறைவு பெற்ற விநியோக சங்கிலியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியின் போது குஜராத் மற்றும் மத்திய பிரதேசம் முழுவதும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 9,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமான 3 ரயில்வே விரிவாக்க திட்டங்களுக்கும் 1,780 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள 3 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார்.
0: 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா இம்மாதம் 22ஆம் தேதி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஏக்தா நகரில் நடைபெறவுள்ளது. இதில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டு விருதுகள் வழங்கவுள்ளார். இந்திய திரையுலகில் 2024ஆம் ஆண்டில் நிகழ்ந்த மிகச்சிறந்த

0: சாதனைகளை கொண்டாடும் வகையில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய திரைப்பட விருதுகளை தேசிய தலைநகரை தாண்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடத்த தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் முடிவு செய்திருப்பதன் அடிப்படையில் இந்த விழா குஜராத்தில் நடைபெற உள்ளது. ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ள 72வது தேசிய திரைப்பட விழா நாடு முழுவதிலும் இருந்து திரையுலக திறமையாளர்களை ஒன்றிணைத்து ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அமைய உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மும்பையில் 4 நாட்கள் நடைபெற உள்ள குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் 2026 இன்று தொடக்கி வைக்கிறார். இது உலகின் மிகப்பெரிய நிதி தொழில்நுட்ப மாநாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. 2020 முதல் நிதியாண்டு தொடர்பான எதிர்கால செயல்களை வடிவமைப்பது குறித்து விவாதிக்கும் வகையில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், மத்திய வங்கிகள், நிதி நிறுவனங்கள், ஃபின்டெக் நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்ட சர்வதேச பிரதிநிதிகளை ஒன்றிணைக்கும் வகையில் ஒரு சர்வதேச சிந்தனை தளமாக இந்த மாநாடு அமைகிறது. இந்த ஆண்டிற்கான இம்மாநாட்டின் கருப்பொருள் அனைவரையும் உள்ளடக்கிய நிதிக்கான நம்பகமான ஒருங்கிணைக்கப்பட்ட உலகளாவிய அமைப்புகள் என்பதாக உள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செல்வதற்கு முன் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மகாசாகர் திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றாக இலங்கை திகழ்கிறது என்று தெரிவித்தார். மேலும் அந்நாட்டு தலைவர்களுடன் தாம் மேற்கொள்ள உள்ள பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தின் போது இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாடவும் திட்டமிட்டுள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றல், வாய்ப்புகள் மற்றும் சிறப்பான எதிர்காலத்திற்கான வழிகாட்டி என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தமது சமூக வலைத்தளத்தில் தெரிவித்துள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினம் என்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள இந்த சமூக ஊடக பதிவில், மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை கல்விக்கு உள்ளது என்றும், நாட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வியறிவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் கல்வியறிவு பெற்றவர்களாக இருப்பது என்பது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வலுவான அடித்தளமாக அமையும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @@news_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது குறித்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டுள்ளது. அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், அதனைத் தொடர்ந்து 9ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
2: தட்டாஞ்சாவடி தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக மாவட்ட ஆட்சித்துறை நடுவர் திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். மேலும் நேர்மையான மற்றும் வெளிப்படையான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்ட நிர்வாகம் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் சுவர் விளம்பரம், போஸ்டர்கள், பேனர்கள், கட் அவுட்கள் போன்றவற்றை தனியார் மற்றும் அரசு இடங்களில் வைப்பது தேர்தல் நடத்தை விதிகளின்படியும், புதுச்சேரி திறந்தவெளி சட்டம் 2010ன்படியும் தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வாகனங்களில் அனுமதி இல்லாமல் கட்சி கொடிகள், விளம்பரங்கள் போன்றவற்றை வைக்கவும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வாகனங்களில் அரசியல் சம்பந்தமான கொடிகள், ஸ்டிக்கர்கள், விளம்பர பேனர்கள் போன்றவற்றை உபயோகப்படுத்துவதற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி அல்லது தேர்தல் நடத்தும் அதிகாரியிடமிருந்து முன் அனுமதி பெற வேண்டும் என்று திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் ஏற்கனவே படைக்கலன் உரிமம் பெற்றவர்கள் அருகிலுள்ள காவல் நிலையங்களில் அவற்றை ஒப்படைத்து ரசீது பெற்று அரசுடன் ஒத்துழைக்குமாறு தெரிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் தேர்தல் முடியும் வரை பொதுமக்கள் துப்பாக்கி மற்றும் பிற ஆபத்தான ஆயுதங்கள் வைத்திருப்பது மற்றும் எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள், வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் மாவட்ட தேர்தல் துறையின் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்துறை நடுவர் திரு குலோத்துங்கன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
0: புதுச்சேரி ஜிப்மரில் குடல் அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நல வழிகாட்டல் மற்றும் கலந்துரையாடல் சந்திப்பு இன்று நடைபெற்றது. இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி இரைப்பை குடலியல் துறை பேராசிரியரும் துறை தலைவருமான டாக்டர் பழனிவேல் மோகன் தலைமையில் நடைபெற்றது என்றும், இதில் நோயாளிகள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் இரைப்பை குடலியல் துறையின் கூடுதல் பேராசிரியர் டாக்டர் செந்தமிழ் செல்வன், குடல் அழற்சி நோயின் அறிகுறிகள், அதன் தாக்கம், நோயை தூண்டும் காரணிகள், வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் நவீன சிகிச்சை முறைகள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறினார். நீண்டகால நோய்களை நிர்வகிப்பதில் மனநலத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய ஜிப்மர் மனநலத்துறையின் மருத்துவ உளவியாளர் திரு அறிவழகன் பேசும்பொழுது, மனநலத்திற்கும் குடல் அழற்சி நோய்க்கும் இடையிலான தொடர்பு குறித்தும், குடல் மற்றும் மூளைக்கான தொடர்பு குறித்தும், மன அழுத்த மேலாண்மை மற்றும் உளவியல் ரீதியிலான மன உறுதியை வளர்த்துக் கொள்ளும் வழிமுறை குறித்தும் விளக்கி கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக கருத்து தெரிவதற்காக கடந்த 2019

0: ஐந்தாம் ஆண்டு தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல் காந்திக்கு அனுப்பப்பட்ட சம்மனை ரத்து செய்ய மும்பை உயர்நீதிமன்றம் இன்று மறுத்துவிட்டது. தனக்கு எதிரான மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து திரு ராகுல் காந்தி தாக்கல் மனுவை நீதிபதி என் ஆர் போர்கர் தலைமையிலான ஒற்றை அமர்வு தள்ளுபடி செய்தது. இருந்தபோதிலும் திரு ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கு தடையில்லை என்றும் மும்பை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் நாடு ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியா வந்துள்ள அந்நாட்டு துணை பிரதமர் திரு ஜாவீர் பெட்டல் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தற்போதைய உலகின் யதார்த்த நிலையை பிரதிபலிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் மாற்றியமைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். இந்தியாவின் மக்கள் தொகை மற்றும் உலக நாடுகளிடையே இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வரும் சூழலில் விரிவுபடுத்தப்பட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் வழங்கப்பட வேண்டியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்று திரு ஜேவியர் பெட்டல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வரும் நான்கு நாட்களுக்கு கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துபாயில் இன்றிரவு நடைபெறும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவுடன் மோதும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலத்தில் 35,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தார். 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா இம்மாதம் 22ஆம் தேதி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள ஏக்தா நகரில் நடைபெறவுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:20. நேர்களே சிந்தனை துளி. மரம் வளர்ப்பு, மழை பெறுவோம், பூமியின் சுவாசப்பையை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: விரைவில் திருச்சி சாரதாசில் மின்னும்

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்கள் இனி கேட்கவிருப்பது நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் என் சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்,
5: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
4: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
5: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
4: மற்றும் தி நகர், சென்னை.
6: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
7: வணக்கம். நல்ல மனம். நாம் அனைவரும் எதிர்பார்ப்பது ஒரு கவலையும் இல்லாத வாழ்க்கை. அனைவருக்கும் அத்தகைய வாழ்க்கை அமைந்து விடுகிறதா? ஒருவேளை நல்ல வாழ்க்கையே அமைந்தாலும் அவர்கள் கிடைத்த வாழ்க்கையில் சந்தோஷம் காண்பதில்லை. எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை தனக்கு கிடைத்தாலும் தனக்கு கிடைத்த வாழ்க்கையை குறை சொல்லிக் கொண்டு அடுத்தவர்கள் வாழ்வதையே சிந்தித்துக் கொண்டும் பொறாமைப்பட்டு கொண்டும் இப்படியே தன் வாழ்வின் பெரும்பாலான நாட்களை தன் நிம்மதியை கெடுத்து கொண்டு வாழ்பவர்கள் எத்தனையோ பேரை பார்க்கிறோம். ஒரு நாள் கடவுள் ஒரு மனிதன் முன் தோன்றுகிறார். தோன்றி, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் தருகிறேன் என்றார். அந்த மனிதனும், நீங்கள் எனக்கு வரம் கொடுப்பது போல

0: எல்லோருக்குமே கொடுப்பீர்களா என்று கேட்டான். கடவுளும் கேட்கும் வரத்தை தருவேன் என்றாராம். உடனே அந்த மனிதனுக்கு தன் எதிர்வீட்டுக்காரன் நினைப்பு வந்துவிட்டது. ஒருவேளை அவன் நாம் கேட்பதை விட பெரிதாக கேட்டுவிட்டால், உடனே அவன் என் எதிர்வீட்டுக்காரன் என்ன கேட்கிறானோ அதுபோல இரண்டு மடங்கு எனக்கு வேண்டும் என்றானாம். கடவுளும் இவன் சொன்னதை எதிர்வீட்டுக்காரனிடம் சொல்ல, எதிர்வீட்டுக்காரனும் அப்படியா சொன்னான், எனக்கு ஒரு கண் போதும் சாமி என்றானாம். கடவுளும் தனக்குள் சிரித்தவாறே அவன் விருப்பப்படியே அவனுக்கு ஒரு கண் பார்வை மட்டும் கொடுத்துவிட்டு எதிர்வீட்டுக்காரன் இரண்டு மடங்காக கேட்டதால் அவனுடைய இரண்டு கண்களையும் பிடுங்கி கொண்டாராம். எப்படி இருக்கு கதை? இப்படித்தான் பல பேரின் வாழ்க்கையும். தானும் நிம்மதியாக வாழாமல் எதிரியையும் நிம்மதியாக வாழவிடாமல் அவன் அழிவதற்கு சர்வசதாகாலம் இப்படி யோசிப்பதிலேயே நிம்மதியான தூக்கத்தை இழப்பவர்கள் எத்தனையோ பேர், நிம்மதியான வாழ்க்கை இழப்பவர்கள் எத்தனையோ பேர். மகாபாரதத்தில் கூட கௌரவர்களின் வீழ்ச்சிக்கு காரணம் பாண்டவர்களை நிம்மதியாக வாழவிடாமல் அவர்கள் அடியோடு அழிய வேண்டும் என்ற அவர்களின் பொறாமை குணம்தான் காரணம். வள்ளுவரும் அழகாக சொல்கிறார், அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடியின்பது என்கிறார். இதிலிருந்து நாம் பெறும் நீதி, பொறாமை குணம் கொண்டவர்களை அவர்களுடைய பொறாமை குணமே அவர்களை அழித்துவிடும் என்பதே. நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன் சொல்ல மத நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்.
3: உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஆகாஷ்வாணி வீட்டுக்கு வீடு சந்தோஷம் கொண்டாட்டம் குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:25.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: கல்யாணத்துல கவனிச்சியா?
9: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு,
8: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
10: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: நிகழ்ச்சி வருகிறது. இது லைட் ஹவுஸ். நம்ம காரைக்கால் எஃப்எம் இன்னைக்கு இரவு கொடுக்க போற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னோட்டம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். இந்த நிகழ்ச்சி இன்று மாலை 6:40.
11: வைட்டமின்கள், மினரல்ஸ், அதெல்லாமே நமக்கு வந்து அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இம்யூனிட்டி பவர் இது எல்லாமே கொடுக்கும். பழங்கள்லேருந்து நமக்கு நிறைய வைட்டமின்ஸ் கிடைக்குது. ஆரஞ்சு, எலுமிச்சை, நெல்லிக்காய், அதுலேருந்துலாம் நமக்கு விட்டமின் சி கிடைக்குது. விட்டமின் சினா அஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்லுவோம். அதுலேருந்து நமக்கு வந்து அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்குது. அயன் அப்சார்ப்ஷனுக்கு
2: 6:45 திருச்சி மற்றும் சில மங்களம் மங்களின் இசைத்தூரிகை. காரைக்கால் கேஎம்சி மல்டிஷ் வேலடி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உழவரங்கம் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இது 7:25.
12: என்ன பொங்கொடி நீயே இப்படி சொல்ற? தானியத்தை சேமிச்சு வைக்கும் போது அதை எப்படி பூச்சி தாக்குதல்ல இருந்து கட்டுப்படுத்தலாம்ங்கிற வழி எனக்கு தெரியும்.
13: அப்ப சொல்லுங்கக்கா, தெரிஞ்சு.
2: இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் விவசாயம் தந்த அனுபவம். கும்பகோணம் மற்றும் திருப்புரம்பியம் ஆர் தியாகராஜன் அவர்களுடன் நீர்முகம் இது 7:30.
14: இங்க திருமண்டங்குடியில ஒரு சக்கரை ஆலை இருக்கு. ஒரு 15 கிலோமீட்டர்ல 2 சக்கர ஆலையில இருக்குனாக்க ஒரு 25,000 ஏக்கர் 30,000 ஏக்கர் கரும்பு இந்த பகுதியில்
15: வெள்ள கரும்பு.
14: இதுல என்னன்னா இந்த பகுதியில விவசாயிகள் எல்லாம் ஓரளவு வசதியா இருக்கிறாங்கன்னா காரணம் என்னன்னாக்க நாங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் காய்ச்சல் தொழில் தான் செஞ்சோம்.
2: 8:00 விருத்த செலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம் தொடரும். 8:30 காற்றில் வரும் கானம். ஆங்கில செய்திகள் வரும் 9:00. அதனை தொடர்ந்து வரும் பொன்னியின் செல்வங்கள் 9:15.
16: அந்த கேலி கூத்தை நான் ஒரு பொருட்டு

0: எண்ணவில்லை. அப்படி சபதம் எடுத்து கொண்ட சதிகாரர் கூட்டத்தில் பழுவூர் இளையராணியும் இருந்தாள்.
1: இசை ஊஞ்சல் வரும் 9:30. 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லுவது வழங்குகிறார் திருநள்ளார் பேட்டை எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10 ஒழிக்கும் இரவும் மலரும். 11 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன் நிகழ்ச்சி. இதுவரை நாம் கேட்டது லைட் ஹவுஸ். நம்ம காரைக்கால் எஃப்எம் இன்னைக்கு கொடுக்க போகிற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னோட்டத்தை இதுவரைக்கும் கேட்டீங்க. நேர்லை காரைக்கால் பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் 16/9/2026 புதன்கிழமை மாலை 4 ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நாளை பகல் 1:30 திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கோதண்டராமன் கோவில் அருகிலிருந்து நடைபெறவுள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள். கூடி வந்த நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள்.

நெர்லியினும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள். நாட்டு நடப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க மாநில செய்தி அறிக்கை. செய்திகள் செவியேறும் வரை இசையோடு இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெறும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் நவ்சாரியில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் சென்று சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தூய்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் பொதுமக்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் இந்த பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள ஏதுவாக அமைச்சர்கள் தலைமையில் மூத்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் துறை அலுவலர்களை கொண்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மழைநீர் விரைவாக வெளியேறும் வகையில் நீர்நிலைகளில் ஆகாய தாமரை அகற்றப்படுவதோடு கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். அறுந்து விழக்கூடிய நிலையில் உள்ள மின் கம்பிகள், பலவீனமான மின் கம்பங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். வெள்ளநீரை உடனடியாக வெளியேற்ற மின் மோட்டார்கள், மின் ரம்பங்கள், JCB போன்றவற்றை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும், மழைநீர் தேங்கும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற படகுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு ஏதுவாக சமுதாய நலக்கூடங்கள், பள்ளிகள் ஆகியவற்றை தயார் நிலையில் வை

0: திறக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிடும் வகையில் சமுதாய உணவுக் கூடங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு செங்கோட்டையன், திரு அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். தமிழக சட்டப்பேரவையில் அடுத்த ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி தொடர்பான விரிவான விவரங்களை அளிப்பதற்கான அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சில அம்சங்கள் தொடர்பான விரிவான விவரங்கள் இடம்பெற வேண்டியது அவசியம் என்றார். இதனால் அரசின் திட்டங்கள் பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடையும் என்று அவர் கூறினார். எஸ்சி எஸ்டி, பிற்படுத்தப்பட்டோர், இதர பிற்படுத்தப்பட்டோர் என்று பொதுவாக கூறப்படும் நிலையில் இந்த பிரிவுகளில் உள்ள உட்பிரிவுகள் குறித்த விவரங்கள் தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தில் இல்லை என்றும், அதற்கான வசதியை உருவாக்கித் தர வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தினார். இந்த தீர்மானத்தின் மீது பேசிய உறுப்பினர்கள், முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்படாத நிலையில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழுமையான பலன் அளிக்காது என்று கருதுவதாக கூறினர். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் 9 அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட் பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சரின் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனுக்களின் நிலையை அறியவும், பொதுவாக மக்களுக்கு எழும் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதில்களை தரவும் இந்த இணையதளத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்ட திருத்தத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிமுகம் செய்தார். சட்டப்பேரவையில் இதனை அறிமுகம் செய்த அமைச்சர், உயர்கல்வியில் மாநிலம் சிறந்து விளங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்த சட்ட திருத்தத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 18 ஏக்கர் நிலம் போதுமானது என்று அரசு கூறியுள்ளது. பெருநகர சென்னை தவிர இதர இடங்களில் தனியார் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு 25 ஏக்கர் நிலம் தேவை என்ற நெறிமுறையை அரசு வகுத்துள்ளது. அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 இருந்து 5 உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான சட்ட திருத்த மசோதா இன்று சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இந்த மசோதாவை அறிமுகம் செய்தார். வர்த்தகம் செய்வதற்கும் விவசாயிகள் பயனடைவதற்கும் கிடங்குகளின் அனுமதியை நீட்டிக்க அரசு உத்தேசித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி பெற்றுள்ள கிடங்குகளுக்கான அனுமதியை நீட்டித்ததுடன் ஆன்லைன் மூலம் அனுமதி பெறுவதற்கான வழிமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6,000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நாளை முதல் இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கூறியுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் 25 காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையின்படி காவிரியில் இன்று வரை வினாடிக்கு 9,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலுங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 7

0: 6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு 9 மற்றும் 10 தேதிகளில் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் இன்று தொடங்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் செக்கானூர் அணியில் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நவீன பேருந்து நிலையத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டத்தில் புத்த மதத்தினர் நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி என்று நடைபெறும் தம்ம சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொள்பவருக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து பயனடையுமாறு வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். அகமதாபாதில் நடைபெறும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தோமன் குமார் ஷியாம் சுந்தர் இணை 152-139 என்ற புள்ளிக்கணக்கில் ஈராக்கின் அபாஸ் அன்வர் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்விந்தர் சிங் விஜய் இணை தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாதில் நடைபெறும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி. வங்கக்கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடலலை. உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. நேரம் 6:40. நேர்களே சிந்தனை துளி. இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்கள் இனி கேட்கவிருப்பது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலம் ஆய்வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங்.
6: அனுபவாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
7: பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் ஒரு புதிய உதயம்.
6: அனுபவம் மிக்க ஆசிரியர் பெருமக்கள், நவீன வகுப்பறை மற்றும் ஆய்வக வசதி, பாதுகாப்பான வேன் வசதி, சுகாதாரமாக அமைப்பெற்ற ஹாஸ்டல் மற்றும் கேண்டீன் வசதி அமைந்துள்ளன. தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
7: தொடர்புக்கு 9943707438 மற்றும் 9943913785. பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூர்.
8: நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
9: புரதச்சத்து மெயினாவே உடல் வளர்ச்சிக்கு தான் பில்டிங் பிளாக்ஸ்னு சொல்லுவோம் நம்ம புரதச்சத்து. அது முழு தானியங்கள், முழு பயிர்லேருந்து நமக்கு கிடைக்குது. அதாவது பருப்பு வகைகள், துவரம்பருப்பு, பயத்தம்பருப்பு, பிளாக் கிராம்டால், ராஜ்மா, பீஸு, அந்த மாதிரி எல்லா வகையான பருப்பு வகையிலேருந்து நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பால், பன்னீர், முட்டை, மீன், கோழிக்கறி,

0: எல்லா வகையான நட்ஸு, பாதாம், பிஸ்தா இதுலேருந்தெல்லாம் நமக்கு புரத சத்து அதிகமாக கிடைக்கிது. அடுத்து கொழுப்பு சத்து, ஃபேட்டுன்னு சொல்லுவோம், ஆற்றல் மற்றும் உடல் சூட்டிற்கு ரொம்ப அவசியமான ஒன்று. ஃபேட்டு, ஃபேட்ஸ் எதுலேருந்துலாம் கிடைக்கிது, எல்லா வகையான நம்ம ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலை, எள்ளு, முந்திரி, வால்நட், தேங்காய், நெய், வெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதுலேருந்தும் நமக்கு ஃபேட்ஸ் கிடைக்கிது. வைட்டமின்கள், மினரல்ஸ் அதெல்லாமே நமக்கு வந்து அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இம்யூனிட்டி பவர் இது எல்லாமே கொடுக்கும். பழங்கள்லேருந்து நமக்கு நிறைய வைட்டமின்ஸ் கிடைக்குது, ஆரஞ்சு, எலுமிச்சை, நெல்லிக்காய், அதுலேருந்துலாம் நமக்கு விட்டமின் சி கிடைக்குது. விட்டமின் சினா அஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்லுவோம், அதுலேருந்து நமக்கு வந்து அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்குது. அயன் அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அன்னாசி பழம், மாம்பழம், பப்பாளி இதுலேருந்துலாம் நம்ம எல்லோ ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்ன்னு சொன்னாலே அதில் வைட்டமின் ஏ அதிகமாக நிறைந்திருக்குன்னு சொல்லுவோம். வைட்டமின் ஏ கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வை கம்மியானவங்க, மாலை கண் நோய் இந்த மாதிரி வியாதி வரவங்கலாம் அதிகமாக விட்டமின் ஏ எடுத்துக்கணும். அது எல்லோ ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் உள்ள ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம நிறைய கன்சியூம் பண்ணோம்னா நமக்கு ஐ, ஹேர் லாஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. காய்கறிகள்னு பார்த்தோம்னா கேரட், தக்காளி, குடைமிளகாய், முட்டைக்கோஸ் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா மினரல்ஸ், அதாவது தாது உப்புக்கள், எலும்பு மற்றும் ரத்த பலத்திற்கு தேவைப்படும் தாது உப்புக்கள் எதுலேருந்துலாம் நமக்கு கிடைக்கணும், எல்லா வகையான கீரைகள், பழங்கள், தானியங்கள் இதுலேருந்து நமக்கு நிறைய தாது உப்புகள் கிடைக்குது. அதாவது அத்திப்பழம், ராகி, பேரிச்சம்பழம் இதுலேருந்துலாம் நமக்கு அயன், கால்சியம் இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் டயட்ரி ஃபைபர் அப்படிங்கும்போது நாறு சத்து நிறைந்த உணவுகள், நாறு சத்து நிறைந்த உணவுகள் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதுலேருந்துலாம் நமக்கு நிறைய கிடைக்குது. நீர் சத்துன்னு சொன்னாலே வாட்டர், வாட்டர் நமக்கு ஃபுட்ஸ்லேருந்தும் கிடைக்குது, நீர் காய்கறிகள்லேருந்தும் கிடைக்குது. நம்ம நிறைய தண்ணீர் குடித்தோம்னா அதுலேருந்து நமக்கு நீர் சத்து கிடைக்கும். அடுத்து பெண்களுக்கு பெரும்பாலும் மாதவிடாய் காலத்தில் பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஊட்டச்சத்து தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அதிகமாக என்னென்ன நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி டிசீஸ் இருக்கும் அப்படின்னா ரத்த சோகை தான் மெயினாக இருக்கும். இரும்பு சத்து குறைபாடு, ரத்தப்போக்கு, சோர்வா இருக்கிறது, தலை சுற்றல் இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவை அவங்க எடுத்துக்கணும். அந்த காலகட்டத்தில் கட்டாயம் அவங்க சாப்பிட வேண்டிய விஷயங்கள் முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, நிறைய கீரை வகைகளை அவங்க சேர்த்துக்கணும். அப்புறம் அயன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். அயன் ரிச் ஃபுட்ஸ்ன்னு பார்க்கும்போது பேரிச்சம்பழம், அத்திப்பழம், உலர் திராட்சை, ராகி, கம்பு இதுலலாம் அதிகமாக நமக்கு கால்சியம், அயன்லாம் ரிச்சாக இருக்கும். அதெல்லாம் சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு ரத்த சோகை வராமல் நம்ம தடுக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர். பிரியவதனா அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்கியூர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியூர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியூர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங்.
5: அனுபவ வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: ஆகாஷ்வாணி நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை இனி நீங்க இசை மழையில நனைய போறீங்க. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசைத்தூரிகை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: திருச்சி சாரதாசில்
9: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள்

0: செலவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களை பொழுது சாய தொடங்கிருச்சு. இதமான இந்த நேரத்தில் பாடல்களையும் நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 கேட்க போறீங்க. சரி, ஏன் வெயிட் பண்ணோம், பாட்டு கேட்டுலாமா? ஆமாங்க, வரப்போது ஹரிஹரன் சித்ரா பாடியிருக்கிற இந்த பாட்டு, அது மானசன் படத்தில் இருந்த

0: நிலையிதமான பாடல்களோடு இசை தூரிகை நிகழ்ச்சியில் உங்களோட உங்க ஆர்ஜே எம் கலை பெருமாள்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான

0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நீங்களே நம்ம காரைக்கால் FM 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ்.
4: நாளை காலை 6:40 ஸ்ரீலிதாம்பால் சித்தா பார்மா இடங்களூர் எண்ணெய் வழங்கும் சொல்லமது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், மேலனிக்குழி குடிகாடு, ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 100.3 நேர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தோணு.

ஆம் நேர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமானக்கார கல்பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரை கல்பன் விலை 100.3. இசைத்துறை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, ஆடுகளம். விளையாட்டு செய்திகளை பற்றி இப்போ சமீபத்திய விளையாட்டு செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். டிஎன்பிஎல் 2026 தன்னுடைய தொடரில் இறுதிப் போட்டியில் மதுரையை வீழ்த்தி கோவை அணி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்க. துலீப் டிராவி இறுதிப் போட்டியில் இஷான் கிஷன் பிரம்மாண்டமாக 270 ரன்களை குவிச்சிருக்கிறார். இந்திய மகளிர் அணியின் நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா ஒரே இன்னிங்ஸில் 2 உலக சாதனைகளை படைத்து வரலாறு படைச்சிருக்கிறாங்க. ஆடுகளம் அப்டேட்ஸ் கேட்டீர்கள். நிகழ்ச்சி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. இதயங்களை விடும் இதமான பாடல்களோடு இசைத்துரிகையாய் வரப்போதுங்க. அடுத்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியன் சித்ரா பாடியிருக்கிற பாட்டாக தான் ஒழிக்கப் போகுது. அது மணிரத்னம் படத்திலிருந்து.

0: நெகிழி டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்தரை பூண்டி உங்கள் கடை கும்பகோணம்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்டு பேலஸ் திருத்தரை பூண்டி.
0: தரமான தரப்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசடியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நீங்கள் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இன்றிரவு 9 மணிக்கு வரப்போகுதுங்க இசை ஊஞ்சல். இன்னைக்கு

கேட்க காத்திருங்கள் நேர்களே. இந்த இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒருபட பாடல்களாக என் தங்கை கல்யாணி படத்தில் இருந்த தொடர்ந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்க போகிறோம். அது சொக்கத்தங்கம் படத்தில் இருந்த உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கிற இந்த பாட்டை, இசை தூரிகில்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நீங்களே தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரை கல்பன் விலை 100.3. இசைத்துறையில நிறைவா வரப்போகுதுங்க. என்ன பாட்டு அப்படின்னா, கே கே சதனா சருகம் பாடி இருக்கிற இந்த பாட்டு ஐயா படத்துல இருந்த

0: நேர்கள் இதுவரை கிடையாது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசை தூரிகை நிகழ்ச்சியை வழங்கிய ஒரு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
3: புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றடைந்தார். நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் சரக்கு ரயில் போக்குவரத்து வழித்தடங்களை திறந்து வைத்து பேசிய அவர், இந்தியா தற்போது நவீன அதிவேக ரயில் பெட்டிகளையும் மெட்ரோ ரயில் பெட்டிகளையும் உள்நாட்டிலேயே தயாரித்து வருவதாக கூறியுள்ளார். 50,000 நவீன ரயில் பெட்டிகளும் 2.5 லட்சம் சரக்கு ரயில் பெட்டிகளும் ரயில்வேயில் இணைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ரயில் பெட்டிகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சரக்கு ரயில் போக்குவரத்துக்கான தனி வழித்தடம் மூலம் இந்தியாவின் சரக்கு போக்குவரத்து மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிழக்கு மற்றும் மேற்கு சரக்கு தனி ரயில் வழித்தடங்களில் 430க்கும் மேற்பட்ட சரக்கு ரயில்கள் நாள்தோறும் இயக்கப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் விழாவில் 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆர்டிகல் 370 திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்பட விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரம்மயுகம் திரைப்படத்தில் நடித்த மம்முட்டிக்கும் சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கும் சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட உள்ளது. ஆர்டிகல் 370 திரைப்படத்தில் நடித்த யாமி கௌதமுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட உள்ளது. தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறந்த திரைப்படங்களுக்கான விருதும் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றடைந்தார். பண்டாரநாயகே சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் திரு அருணா ஜெயசேகரா, இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஷா ஆகியோர் அவரை வரவேற்றனர். சமூக வலைதளத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா இலங்கை இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் கொழும்பில் இந்திய வம்சாவளியினருடன் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாட உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நெல் சாகுபடி 421 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும், பருப்பு சாகுபடி 117 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுதானியங்கள் 181 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும், எண்ணெய் விதைகள் 191 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பயிரிடப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரும்பு சாகுபடி 58 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சகம் கூறியிருக்கிறது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை மூலம் கடந்த 15 மாதங்களில் 5,000 கோடி ரூபாய் இணைய

0: இணையதள மோசடிகள் தடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மே 22 தொடங்கப்பட்ட நிதி மோசடி தடுப்பு திட்டம் மூலம் நிதி மோசடிகளை தவிர்க்க முடிந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கி முதல் 6 மாதங்களில் 660 கோடி ரூபாய் நிதி மோசடி தவிர்க்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. தொலைத்தொடர்பு துறையின் நடவடிக்கைகள் மூலம் நிதி மோசடியிலிருந்து நுகர்வோர்களை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம், உரம் மற்றும் சிமெண்ட் போன்ற பொருட்களுக்கு கார்பன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் கார்பன் கடன் வர்த்தக திட்டத்திற்கு அங்கீகாரம் அளித்த பிரிட்டன் ஏற்கனவே இந்தியாவில் கார்பன் வரி செலுத்தப்பட்ட இந்த பொருட்களுக்கு மீண்டும் வரி செலுத்தப்பட மாட்டாது என கூறியுள்ளது. இது ஏற்றுமதியாளர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என இந்திய ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பாக இந்திய ஏற்றுமதியாளர்களின் பொருட்களுக்கு இரட்டை வரி விதிப்பு தவிர்க்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் போட்டிகளில் தமிழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என மை பாரத்தின் தமிழக இயக்குநர் திரு எஸ் செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனித மூலதனம் மற்றும் உலகளாவிய போட்டித்திறன் ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த நிகழ்வின் 3வது பதிப்பு நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார்.
2: பிஸ்கித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல், பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் தலைவர்கள் உரையாடுவதற்கான ஒரு நிகழ்ச்சி. இது 5 கட்டமாக நடைபெறுகிறது. முதல் கட்டமாக செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஆன்லைன்ல வினாடி வினா நிகழ்ச்சி நடைபெறும். 2வது கட்டமாக இதிலிருந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் எஸ்ஏ காம்படிஷன் எழுதி mybharat.government.in பதிவு செய்ய வேண்டும். இதிலே இருந்து தேர்வு செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக 50 பேர் இதிலே தேர்வு செய்யப்பட்டு 4வது கட்டமாக மாநில அளவிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள். சோ அதிலே வெற்றி பெற்று மொத்தமாக தமிழகத்திலிருந்து 65 பேர் கொண்ட ஒரு குழு தேர்வு செய்யப்படும். தொடர்ந்து புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்திலே ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம், சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினமான அன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த இளம் தலைவர்களோட உரையாடுவார்கள்.
0: பிரதமரின் ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டத்தில் நாடு முழுவதும் 59 கோடி மக்கள் இணைந்துள்ளனர். தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 லட்சம் பேர் இந்த வங்கிக் கணக்கு திட்டத்தில் இணைந்துள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கி மேலாளர் திரு விநாயகமூர்த்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா என்ற வங்கிக் கணக்கு திட்டம் 59 கோடி மக்கள் நாடு முழுவதும் இணைந்துள்ளார்கள். நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் திட்டத்தில் இணைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அம்சம் என்னவென்றால், ரூபாய் கார்டு என்ற டெபிட் கார்டு வங்கிகள் வழங்குகின்றன. இந்த டெபிட் கார்டில் 2 லட்சத்திற்கான விபத்து காப்பீடு இருக்கிறது. விபத்து நடக்கும் முன்பு 90 நாட்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அது மட்டும்தான் அதில் உள்ள நிபந்தனை. மற்றும் SBY என்ற ஒரு ஆயுள் காப்பீடு பாலிசியும் உள்ளது. அதில் வருடத்திற்கு 20 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அது விபத்து காப்பீடு மட்டும் கிடைக்கும். JJBY என்ற இன்சூரன்ஸ் திட்டமும் உள்ளது. அதில் வருடத்துக்கு 436 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் 2 லட்சம் ஆயுள் காப்பீடு உள்ளது.
0: பாகிஸ்தான் அரசு சிறையில் அடைக்கப்பட்ட மனித உரிமை வழக்கறிஞர்கள் இமாம் மசாரி, ஹதி அலி ஆகியோரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என சர்வதேச பொது மன்னிப்பு அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனோ சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் பிரணாய் ஷெட்டிகரை வென்றார். சென்னையில் நடைபெற்று வரும் துலிப் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் மூன்றாவது நாள் ஆட்ட நேர இறுதியில் கிழக்கு மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் தெற்கு மண்டல அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 242 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக கிழக்கு மண்டல அணி முதல் இன்னிங்ஸில் 708 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வானி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பென் சாருஹோனை வென்றார். இந்தோனேஷியாவின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அஸ்வின் ராயன் சர்மாவை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ரத்தியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றடைந்தார். நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆகாஷ்வாணி கேட்டாலே பரவசம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:25. நெர்லே சிந்தனை துளி. தலைக்கவசம் சுமையல்ல, உங்களை காக்கும் இமயம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
5: திருச்சி சாரதாசில் அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: நேர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குபோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
8: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
9: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
10: உழவர்களுக்கு
11: என்ன பொங்கொடி இந்த பக்கத்துல இருந்து வர? ரேவதிய அக்கா பார்க்க போனியா?
12: இல்ல இல்லக்கா, நான் ராமசாமி தாத்தா வயல பார்க்க போனேங்கா.
11: ஏன் ராமசாமி தாத்தா வீட்டு வயலுக்கு என்ன போ?
12: என்ன சுபாக்கா அப்படி கேக்குறீங்க? அவங்க அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதான் அந்த மிஷினை பார்க்க போனேன்.
11: அட ஆமால்ல, மகசூல் எப்படி தாத்தா வீட்டுல? நல்லா கிடைக்குமாமா அந்த வருஷம்?
12: முடிச்ச பிறகுதாக்கா கேட்கணும்.
11: அதுவும் சரிதான் பொங்கொடி,
12: ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்க்கா.
11: சந்தேகமா?
12: ஆமா, காலையில் நல்லா பனி பெய்யுது, மதியம் வெயில் அடிக்குது, சாயந்தரம் மறுபடியும் பனி பெய்யுது. இது எப்படி காய வச்சு பூச்சிக்கிட்டே இருந்து எப்படி பாதுகாக்க போறாங்களோ தெரியல.
11: என்ன பொங்கொடி நீயே இப்படி சொல்ற? தானியத்தை சேமிச்சு வைக்கும் போது அதை எப்படி பூச்சி தாக்குதல்ல இருந்து கட்டுப்படுத்தலாம்ங்கிற வழி எனக்கு தெரியும்.
12: அப்ப சொல்லுங்கக்கா, தெரிஞ்சுப்போம்.
11: சொல்றேன் பொங்கொடி. பொதுவா நம்ம தானியங்களை சேமிக்கிறதுக்கு முன்னாடி அதை அமாவாசை நேரத்துல காய வைக்கணும். இதே நம்ம விதைய சேமிக்கிறோம்னா அதை ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு சமையலறையோட பரனில் வைக்கிறது கூட நல்லது. ஏன்னா பூச்சிங்களுக்கு அடுப்பு போக பிடிக்காது, அதனால பூச்சி தாக்குதல் வராது.
12: ஓ, அப்புறம்க்கா?
11: இதே பௌர்ணமி அன்னைக்கு தானியங்களையோ இல்ல மரங்களையோ அறுவடை செஞ்சோன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா பூச்சி தாக்குதல் வரும். இப்போ நம்ம தானியங்களை சேமிக்கிற கலன்ல வேப்ப

0: இலை இல்லைனா நொச்சி இலை இல்லைனா புங்க இலை இதை போட்டு வச்சோன்னா பூச்சி தாக்குதல் வராது.
1: இது நல்ல ஐடியாவா இருக்குக்கா. நீங்க சொல்லும் போதுதான் ராமசாமி தாத்தா சொன்னது ஒன்று ஞாபகம் வருதுக்கா.
0: அப்படி என்ன சொன்னாங்க?
1: 50 கிலோ தானியத்தை சேமிச்சு வைக்கணும்னா அது கூட 1 கிலோ வசம்பு தூளை கலந்து வைக்கணுமா. இப்படி வச்சா 1 வருஷம் உணவு தானியம் கெடாம இருக்குமா.
0: அப்படியே பூங்கொடி, இப்படிதான் தாத்தா செய்யறாங்க போல இருக்கு. நீ உணவு தானியம்னு சொல்லும் போதுதான் இன்னொன்னு ஞாபகம் வருது. உணவு தானியத்தை சேமிக்கிற கலன்ல 1/4 உயரத்துக்கு தான் விதைகளை நிரப்பணுமா.
1: அப்ப 1/4 இடத்த சும்மாவே விட்டுருணுமாக்கா?
0: அதான் இல்ல பூங்கொடி, அதுக்கு மேல சாதாரண துணிய பரப்பி அந்த துணி மேல புங்க இலை, நொச்சி இலை, வேப்பலை இந்த மாதிரி இலைங்களை போட்டு அதுக்கு மேல மணலை கொட்டணுமா. இப்படி செஞ்சு கூட உணவு தானியத்தை பாதுகாக்கலான்னு நம்ம ராமசாமி தாத்தா தான் சொன்னாங்க.
1: இதுவும் நல்ல ஐடியாவா இருக்குக்கா.
0: ஏன், நம்ம தானியத்தை சேமிச்சு வைக்கிற அந்த சாக்கு பைய கூட 10% உப்பு கரைசல்ல நினைச்சு அதை காய வச்சு அதுல பயிர் வகைங்க உணவு தானியத்தை சேமிச்சு வச்சா பூச்சி தாக்குதலே வராம கட்டுப்படுத்தலாமா.
1: அக்கா, நம்ம வயல்ல அறுவடை செஞ்சு தானியங்களை சேமிக்கும் போது இந்த வழிமுறையை தாங்க பின்பற்றணும்.
0: சரியா சொன்ன பூங்கொடி, ரேவதிய காட்டியும் இதை நம்ம சொல்லணும்.
1: கண்டிப்பா.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இறக்க உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: ஆகாஷ்வாணி டெல்டா மக்களின் மூச்சு, நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
6: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
8: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: என்ன சுபாக்கா, ஏதோ சாதிச்ச அளவுக்கு நிம்மதியா உட்காந்துருக்கீங்க காத்து வாங்கிட்டு?
2: ஓ, சாதிச்சாதான் நிம்மதியா உட்காந்துருக்கணுமா? நான் சாதிக்க போறேன் பூங்கொடி, அதனாலதான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: அப்போ கனவு கண்டுட்டு இருக்கீங்க.
2: எதிர்காலத்தை பத்தி கனவு கண்டது நல்லதுதானே?
1: அப்படி என்னதான் கனவு கண்டுட்டு இருக்கீங்க
2: பூங்கொடி? நான் வாழ்க்கையில முன்னேற போவது விவசாயம் மூலமா தான் முன்னேறணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன்.
1: எப்பல இருந்துக்கா இந்த முடிவு உங்களுக்கு வந்தது?
2: இல்ல, தினம் தினம் விவசாய நிகழ்ச்சியை கேக்குறோம், நம்மளும் இதுல சாதிச்சா என்ன அப்படின்னு இதோ இப்பதான் தோணுச்சு.
1: ஓ, அதான் கையில ரேடியோ தூக்கிட்டு இங்க உட்காந்துருக்கீங்களா?
2: இப்ப விவசாய நிகழ்ச்சி வேற வரப்போதுல, விவசாயம் தந்த அனுபவம்னு தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பூரம்பயம் ஆர் தியாகராஜன் அப்படிங்கிறவங்க சொல்ல இருக்கிறாங்களாம். அதான் விவசாயத்துல இவங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்க ஆர்வமா உட்காந்துருக்கேன்.
1: சரி, நல்லா காத்து வருது, அந்த ரேடியோ ஆன் பண்ணுங்க, நானும் உங்க கூட உட்காந்து நிகழ்ச்சி கேக்குறேன்.
3: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். நாம தினம்தோறும் உழவர் பெருமக்களுக்காக விவசாய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செஞ்சுட்டு வரும். அதிலும் குறிப்பிட்ட வகையில் சொல்லணும்னா, நம்ம டெல்டா மாவட்டம் அப்படின்றதுனால இங்க நிறைய விவசாய நிலங்கள் இருக்கு, அதை சுற்றியும் நிறைய விவசாய நிலங்கள் இருக்கு, நிறைய விவசாயிகள் இருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு அனுபவமும் வந்து புதுசா விவசாயத்துல இறங்குறவங்களுக்கும் சரி, இல்ல விவசாயத்தை இப்ப செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, புதுசு புதுசா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா அவங்களும் தன்னோட விவசாயத்தை பெருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில இந்திய அரசின் வேளாண் அமைச்சகம் வழங்கக்கூடிய கிசான்

0: இந்நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கே தெரியும், செவ்வாய்க்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் 7:30 ஒளிபரப்பாக்கிட்டு வருது. இதுல நாங்க நேரடியாக வந்து விவசாயிகளை போய் சந்திச்சு அவங்க கிட்ட அவங்களோட அனுபவங்களை கேட்டு உங்களுக்கு மற்ற விவசாயிகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில திருப்புறம்பயம் இது வந்து கும்பகோணம் வட்டத்துல அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம அனுபவம் வாய்ந்த, அதாவது 60 வருட விவசாயத்துல அனுபவம் வாய்ந்த ஐயா ஒருத்தவங்க நம்ம இப்ப சந்திக்க இருக்கோம். அவங்க அவங்களை அறிமுகப்படுத்திக்குவாங்க.
1: என் பெயர் ராம தியாகராஜன், திருப்புறம்பயம், கும்பகோணம் வட்டம், தஞ்சை மாவட்டம்.
0: ஐயா நீங்க அடிப்படையில விவசாயி தானா?
1: ஆமா,
0: அடிப்படையில விவசாயி தான்.
1: நான் எங்களுடைய குடும்பத்துல பாரம்பரியமா எல்லாருமே நாங்க விவசாயம் தான் செய்யறோம். எங்க தாத்தா காலத்துல இருந்து எல்லாமே எங்க குலத்தொழில விவசாயம் தான்.
0: உங்க குலத்தொழிலே விவசாயம் தான், பரம்பரை பரம்பரையா நீங்க விவசாயத்தை தான் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு அது நிறைய அனுபவம் இருக்கும். தந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்னென்ன விவசாயம் செஞ்சாங்க, என்னென்ன பயிர்கள் சாகுபடி பண்ணாங்க?
1: எங்க அப்பா வந்து விவசாயம், அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், அப்ப வந்து மின்சார மோட்டார் கிடையாது, காவிரி தண்ணியை நம்பிதான் அப்ப விவசாயம் நடந்தது. அப்ப வந்து எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 வேலி வந்து இருமண் பாங்கு, பாக்கி 30 வேலி வந்து களிமண் பாங்கு. இது வந்து இந்த திருப்புறம்பயம் என்பது கொள்ளிடத்துக்கும் மண்ணியாருக்கும் இடைப்பட்ட பகுதி. இந்த பகுதியில எல்லா பயிர்களும் சாகுபடி செய்யப்படும், செய்துகிட்டு வர்றோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா, பம்பு செட்டு மோட்டார் இல்லாத காலத்துல ஏத்தம் போட்டு, ஆத்துல தண்ணி வந்தவன ஏத்தம் போட்டு என்ன போடுவாங்க, உளுந்து போடுவாங்க, கேழ்வரகு போடுவாங்க, கம்பு போடுவாங்க, தினை போடுவாங்க, மக்காச்சோளம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து இருமண் பாங்கான
0: போடுவாங்க.
1: அப்ப வந்து 6 அடி 7 அடி நோண்டாக்க எங்க ஊர்ல எல்லாம் தண்ணி கிடைக்கும். ஏன்னா தண்ணி நேரா மேல் பகுதியிலேயே, இந்த பகுதியில ரெண்டு பக்கமும் ஆறு இருக்கிறதுனால ஊற்றங்கால் நிறைய இருக்கிறதுனால எல்லா வருஷம் முழுக்க எங்க ஊர்ல வந்து விவசாயம் சாகுபடி பண்ணுவாங்க. இந்த கொள்ளடக்கரை ஓரத்துல 15-20 ஏக்கர் வந்து காய்கறி பயிர் தான் அதிகம். கும்பகோணத்துக்கு தினந்தோறும் வேன்ல காய்கறி எடுத்துக்கிட்டு போய் விற்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள்ல முள்ளங்கி அறுவடை ஆயிடும். நல்ல சீசன்ல 40 நாள்ல 10,000-15,000 ஈஸியா வருமானம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அப்ப கம்பு போடுவாங்க, அதெல்லாம் மானாவாரி பயிரா போடுவாங்க. தண்ணி இருக்கிறவங்க தண்ணி வசதி இல்ல போடுவாங்க. 1974 காவிரி பிரச்சனை நம்ம கர்நாடகம் தண்ணி விடாததுனால, இந்த பகுதியில தண்ணி கிடைக்கிறதுனால மின்சார மோட்டார நம்பிதான் நாங்க சாகுபடி பண்றோம். இப்ப இந்த காலகட்டத்தில், இன்னைய காலகட்டத்தில் திருக்காட்டுப்புலியிலிருந்து அணக்கரை வரைக்கும் கொள்ளிடக்கரை ஓரத்துல 55,000 பம்பு செட்டு இருக்கு. இந்த மாவட்டத்திலே 1,00,000 பம்பு செட்டுல 55,000 இந்த
0: ஏரியாவில், நீங்க சொன்ன குறிப்பிட்ட பகுதியில்,
1: திருவையாறு, பாபநாசம், கும்பகோணம், திருடபுதூர், இந்த 4 தாலுக்காவிலேயே 55,000 பம்பு செட்டு இருக்கு. இந்த எங்க ஊர்லயே, இந்த திருப்புறம்பயத்திலேயே 235 பம்பு செட்டு இருக்கு, 1,000 ஏக்கருக்கு. நான் பம்பு செட்டு வச்சு 55 வருஷம் ஆச்சு, மின்சார மோட்டார். இப்ப தண்ணியே இங்க இல்ல. போது கடமடை, எங்களுக்கு தண்ணி வர்றது கடமடைங்கிறதுனால எங்களுக்கு என்ன வசதினாக்க, மழை பெஞ்சாலும் கொள்ளிடத்துல வடிஞ்சு போயிடும், தண்ணி ஊற்றங்கால் வந்தாலும் வரும். அதனால எங்களுக்கு எல்லா பயிரும் போடும், கரும்பு. அதனாலதான் இந்த பகுதியில பக்கத்துல இங்க திருமண்டங்குடியில ஒரு சக்கர ஆலை இருக்கு. ஒரு 15 கிலோமீட்டர்ல 2 சக்கர ஆலையில இருக்குனாக்க ஒரு 25,000 ஏக்கர் 30,000 ஏக்கர் கரும்பு இந்த பகுதியில
0: சாகுபடி பண்ணுவீங்க, வெள்ளக்கரும்பு.
1: இதுல என்னன்னா, இந்த பகுதியில விவசாயிகள் எல்லாம் ஓரளவு வசதியா இருக்கிறாங்கன்னா காரணம் என்னன்னாக்க, நாங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் காய்ச்சல் தொழில் தான் செஞ்சோம். கரும்பு போட்டு பிரஷர்ல அடிச்சு வெள்ளம் சக்கரை இதுதான் நாங்க உற்பத்தி பண்ணிருந்தோம். இந்த சக்கரை ஆலை வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் அவங்க ஏரியாவெல்லாம் அவங்க பிரிச்சு எடுத்துக்கிட்டதுனால நாங்க வந்து இந்த கரும்பையும் விட்டுட்டு நாட்டு சக்கரை தயார் பண்ற வெள்ளம் சக்கரை வெள்ள கரும்புக்கு பதிவு பண்ணோம். நானே என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன்னா, 1967 நான் 1 ஏக்கர் சாகுபடி கரும்பு, 1 ஏக்கர் மட்டும் சொல்றேன், நிறைய சாகுபடி பண்ண 100 மூட்டை சக்கரை 65 கிலோ திருச்சியில தான் மார்க்கெட் எங்களுக்கு 100 ரூபா அன்னைக்கு பவுன், ஆனா 150 ரூபா சக்கரை வித்தேன்.
0: பவுன விட சக்கரை விலை அதிகமா இருந்திருக்கு.
1: 100 ரூபா பவுன் 1967 நாங்க 150 ரூபாய்க்கு சக்கரை வித்தோம். இந்த பகுதியில எல்லாரும், எங்க ஊர்ல ஒரு 30 சக்கரை ஆலை இருந்தது. இந்த பகுதி முழுக்கவே ஒரு 10-15 கிராமங்கள்லாம் வெறும் சக்கரை தான். அது வந்து இப்ப வந்து என்ன ஆச்சுனாக்க, இந்த சக்கரை ஆலை வந்ததுக்கு அப்புறம் இப்ப சக்கரை ஆலையில வந்து இந்தியாவிலேயே நம்மளுடைய கோவை பல்கலைக்கழகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கரும்பு வந்து காலத்தை வென்ற ரகம், 15-16% ரெக்கவரி வந்தது. வேற எந்த ரகமும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது, இது இன்னையும் வருமாங்கிற சாதா. நாங்க ஒரு டன் அப்படியே காய்ச்சினா அப்படியே சக்கரையா ஓடும், அப்படி அவ்வளவும் சக்கரை அந்த அளவுக்கு இருந்தது. அது அந்த செவ்வழுகள் நோய் வந்து அந்த கரும்பு அழிஞ்சு போச்சு.
0: அதனால
1: இல்ல, அதனாலதான் நம்ம கடலூர் சக்கரை ஆலையில்

0: கரும்பு
1: ஆராய்ச்சி நிலையத்துல நினைவு சின்னம் வச்சிருக்காங்க. அங்க
0: ரகத்தை வச்சிருக்காங்க,
1: அந்த ரகத்துக்கு மட்டும் ஒரு நினைவு சின்னம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு கரும்புடைய விலையும் கட்டுப்படி ஆகல, செலவும் அதிகம்னால அது ஓரளவு கரும்பெல்லாம் நம்ம குறைச்சிட்டாங்க. மத்த புஞ்சை சாகுபடிங்கிறது போது 65 ரூபா ஒரு கிலோ எடுத்துக்கிறாங்க, உளுந்துனாக்க அது கட்டுப்படியே ஆக ஆள் சம்பளம்லாம் 500-1000 போயிடுச்சு. நாங்க மானாவரி அடிச்சாலும் அதை அடிச்சு உளுந்து செலுத்தி போயிட்டுனாக்க 100 ரூபா வித்தாதான் ஒரு கிலோ உளுந்து கட்டுப்படி ஆகும். அதனால அதிகம் வந்து இப்ப வந்து மானாவரியில இப்ப போடுவாங்க. மற்ற பகுதியில டெல்டா பகுதியில வந்து இது வந்து சொல்லுவாங்க, முன்னாடி நெல்லு நெல்லு உளுந்து நெல்லு நெல்லு பயிறு. அத போல கடலை, அதாவது நாங்கெல்லாம் கடலை போட்டோம். எப்படின்னா அது பெரிய ஆச்சரியம். இப்ப நினைச்சு பார்த்தாலும் நாங்க வந்து ஒரு 70-72 கடலைக்கு ஒன்னும் வித கடலை வாங்குவோம். 100க்கு 6 மரக்கா அதை உரிச்சி உடைச்சி அப்படியே ஏறு கட்டி போடுவோம். அது வந்து 100க்கு 10 மூட்டை காணும், 40 கிலோ மூட்டை. இதுக்கு என்னன்னா உழவு ஓட்டுறது. ஒரு தர மழை பெஞ்சிட்டா போறோம், இல்லாட்டி போனா நாங்க தண்ணி போட்டு தண்ணிய விட்டு பாத்தி கட்டி இருப்போம். அப்ப வந்து என்னன்னா ஒரு 15 மூட்டை 10-15 மூட்டை காணும். செலவு என்னன்னாக்க அந்த கடலை நாங்க போட்டுருவோம், ஒரு களை வெட்டுவோம், ஒரு மண் அணைச்சிருவோம், புடுங்கும் போது சொல்லிடுவோம். அப்ப எல்லாம் ஆட்களுக்கு தண்ணி பாசனம் ஒரு இதெல்லாம் மானாவரியா தான் நடக்குது. அவங்க எல்லாம் வந்து காலையில 5 மணிக்கே சொல்லிடுவோம், நாளைக்கு கடலை பறிக்குதுன்னா வந்து வயல்ல காலையில 5 மணிக்கே வந்து உட்கார்ந்துருவாங்க. 7 மணிக்குள்ள அந்த கடலை முழுக்க பிடிக்க வச்சிருவாங்க. சாப்பிட்டுட்டு காலையில ஒரு 8-9 மணிக்கு சாப்பிட்டு பறிக்க ஆரம்பிச்சு 3 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு கூலி என்னன்னா 10 முறக்கா எங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு நாங்க 1 முறக்கா கூலி கொடுப்போம். அவங்க எவ்வளவு அதிகமா எத்தனை மூட்டை பறிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த அதுதான். உளுந்துனாக்க 10 முட்டு 15 முட்டு வச்சுட்டு 1 முட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்க எடுத்துவோம். இப்ப காசு சம்பளமே கிடையாது. அப்பெல்லாம் வந்து அந்த
0: பயிருக்கு
1: பயிரா தான் கொடுத்தா அது எங்களுக்கு எந்த விதமான
0: நஷ்டமும் ஏற்படல,
1: நஷ்டமாவே தெரியல. அது வந்து இருக்கும்போது அப்படிதான் எங்க அப்பா காலத்துல இந்த சாகுபடி நடந்தது. என்னுடைய காலத்துல நான் கல்லூரியில 1970 முடிச்ச உடனே, 65 எங்க அப்பா காலத்திலேயே நான் விவசாயம் எங்க அப்பாவோட செஞ்சதுனால நான் கல்லூரியில படிக்கும் போதே விவசாயம் செஞ்சேன். அதனால அந்த படிச்சதுனால எங்க கல்லூரிக்கு பக்கத்துல விவசாய வீசி இருந்தது. அதனால அந்த பழக்கம் ஏற்பட்டு போச்சு. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க விவசாயத்தை போடுங்க, படிச்சவங்க எல்லாம் விவசாயத்துக்கு வரணும்னு சொல்லுவாங்க.
0: நீங்க விவசாயம் சார்ந்த படிப்பா சார்?
1: இல்ல இல்ல. அப்படிங்கும் போது நான் வந்து உடனே 1962 ஆயில் இன்ஜின் வாங்கினேன், 2350 ரூபா ஆயில் இன்ஜின். அது வந்து தண்ணிய டீசல் போட்டு போது 1965 மோட்டார் கோயம்புத்தூர்ல வாங்கினேன். 1500 ரூபாய்க்கு மோட்டார் பம்பு செட்டு காற்று மெயினுக்குன்னு எல்லாத்தையும் 1500 ரூபாயிலேயே முடிச்சிட்டேன். அப்ப முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 1972 டிராக்டர் வாங்கினேன். இன்னைக்கு விலை 8 லட்சம், அன்னைக்கு வாங்கினது நான் வந்து 19,000. அதுக்கப்புறம் டிராக்டர்னா அது பெரிய நிறைய ஆள் தேவைப்படுது, ஓட்டுறதுக்கு டிரைவர் வச்சுக்கணும். இதெல்லாம் பார்த்தா நமக்கு பவர் டில்லர் இருந்தாக்க சௌரியமா இருக்கும். யார் வேணாலும் வேலை செய்யறாங்க ஓட்டுறாங்க எல்லாம் இருக்கணும்னா அதை ஓட்டா. இந்த பவர் டில்லர் வந்து விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். அந்த இது வந்து நம்ம மட்டமா உழுதுறோம், ஓட்டா ஓட்டாக்க மேடு பள்ளமே நிறைய வேண்டே இல்லை. நமக்கு 4 வரக்கடை தான் சேறு வேணும் நெல் நடவுக்கு. ஏன்னா கீழே ஆழமா போட நம்ம போடுற உடம்பெல்லாம் கீழே போயிடும். அந்த உரம் எல்லாம் தேங்கி இருக்கணும்னாக்க ஒரு கால் அடி அதாவது 3-4 இன்ச் அகலத்துல இருந்தாதான் அந்த உடனே அந்த உரத்தை எடுத்துக்கும். அதுக்கு அந்த பவர் டில்லர் எல்லாருக்கும் உதவியா இருந்தது. எல்லாரும் அரசாங்கமும் மானியம் கொடுத்து நிறைய பேர் வீட்டுக்கு வீடு பவர் டில்லர் வச்சிருக்காங்க. அது வச்சிருந்தேன். அதனால நவீன வேளாண்மை என்ன சொல்றாங்களோ வேளாண்மையில வந்து அத்தனையும் நான் கடைபிடிப்பேன். ஏன்னா நான் ஆராய்ச்சி ஆளுதுற நெல் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய அதுலயும் அட்வைஸ் கமிட்டி மெம்பரா 3 வருஷம் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வானிலை ஆராய்ச்சி நிலையில அதுல ஒரு மெம்பரா. அதே போல எனக்கு வந்து ஒரு 16 விவசாய சம்பந்தப்பட்ட பொறுப்புகள்லாம் இருந்தது. எனக்கு அதுல ஆர்வம் இருந்தது. இதை விட வந்து தமிழ்நாட்டில் வந்து உணவு உற்பத்தியை பெருக்கணுங்கிறதுக்காக தான் IADP-ன்னு 1968 கொண்டு வந்தாங்க. அதுல நோக்கம் என்னன்னா புதிய ரகங்கள் கண்டுபிடிப்புகளை விவசாயிகள் மத்தியில கொண்டு சேர்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னு வேளாண்மை துறை என்ன செஞ்சுன்னா உழவர் பயிற்சி நிலையம்னு முதல் முதல்ல தமிழ்நாட்டிலேயே தஞ்சை மாவட்டத்திலே ஆடுதுறையில தான் ஆரம்பிச்சாங்க. அப்ப எங்களை போல படிச்சவங்க அனுபவம் உள்ளவங்க எல்லாம் அமைப்பாளர் அமைப்பாளரை சேர்த்தாங்க. 200 ஆண் அமைப்பாளர்களும் 100 பெண் அமைப்பாளர்களும் இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் எங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்தாங்க. சுற்றுலா அழைச்சிட்டு போனாங்க, ஆராய்ச்சி நிலையத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க, வேளாண்மை துறையில சம்பந்தப்பட்ட எங்க கூட்டம் நடந்தாலும் அழைச்சிட்டு போனாங்க. பெண்களும் வந்து விவசாயத்தில் ஈடுபடணும்னு வந்ததுனால முதல் முதல்ல தஞ்சை

0: மாவட்டத்தில் தான் வந்து விவசாய அமைப்பாளர்கள் அவங்கெல்லாம் விவசாயத்தில் ஈடுபட்டாங்க. அதில் வந்து மாநில அளவில் சொல்லணும்னா எவ்வளோ சில இந்த விவசாய அமைப்பு எங்க அமைப்பு இருக்க பெரிய அமைப்பு. அதாவது என்னன்னு சொல்லணும்னா ஒன்னே ஒன்னு, காவேரி பிரச்சனை வந்தது, அப்ப வந்து எல்லாரும் கை கோத்து போராட்டம் நடத்தினாங்க. அப்ப அந்த ட்ரிபுனலுடைய வந்து சித்ததோஸ் முகர்ஜிங்கிற ஒரு அலுவலர் வந்தார். அவர் வந்து இந்த பாக்கிறதுக்கு வந்தபோது எங்களுடைய 300 அமைப்பாளர்களும் தஞ்சாவூர்ல கை கோத்து இந்த ஆளுதுறை நெல்லை பத்தி பாட்டு பாடுவாங்க. நாடகம்லாம் நடிச்சிருக்கோம், நாங்களாம் நாடகம் போடுவோம். ஆளுதுறை 27 போட்டு பாடுங்க, அதனுடைய விளைச்சலை கண்டுமலை பாதுங்க அப்படின்னு. அதை போல எல்லாம் பாட்டெல்லாம் பாடி அதை போல இந்த கிராமங்கள்லாம் போய் எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இன்னைக்கு வந்து சென்னையில வந்து ஹைபிரிட் வெரைட்டி வந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். வேற யாரும் இங்க 60 வருஷத்துக்கு முன்னாடி
1: ஹைபிரிட் போட்டிருக்கீங்க?
0: ஹைபிரிட் அது ஒரு மரத்துக்கு வந்து 200 சொல்லுவாங்களே, 250 கொலையே தாங்காது. அதனுடைய நல்லா இவ்வளவு பெருசா இருக்கும். அதனுடைய தேங்காய் மணி வந்து 1.5 இருக்கும். அந்த பருப்பு என்கிட்ட நிறைய வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த சில்லையில அந்த உடச்சி கீத்து போட்டு விற்பாங்க, அது அவ்வளவு பெருசு இருக்கும்.
1: கீத்து போட்டுதான் கடைகள்ல கிடைக்கும், தேங்காய் பத்த விற்பாங்க.
0: ஆமா, அவ்வளவு இருக்கும்போது எங்க வாங்கினீங்க இது? எந்த அந்த மட்டை வந்து சில இதெல்லாம் நெடுமட்டையா இருந்தாக்கா அது காய்க்காது, 5-6 குலைக்க. இது வந்து நெருக்கமா இருக்கும். ஒரு மாசத்துக்கு ஒரு மட்டை வரணும், ஒரு மாசத்துக்கு ஒரு குலை வந்தாதான் அது நல்ல இது. அது போல வந்தது. அந்த இதுதான் அந்த வேளாண்மை துறையில தான் வந்து எனக்கு வந்து என்னுடைய இதெல்லாம் பார்த்தாங்க நிறைய. நான் இந்தியாவில் ஒரு 10-15 மாநிலங்களுக்கு விவசாய சம்பந்தப்படுறேன். பஞ்சாப்ல லூதியானா பல்கலைக்கழகத்தில் நான் வந்து பேசினேன். என்ன பேசுறாங்க வேளாண்மை பல்கலைக்கழகத்தை? நான் பேசும்போது நீங்க இது கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து பயிற்சி பெற்றவங்க, அதே எங்களுக்கெல்லாம் தாய் வீடு இந்தியாவில் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் மூத்த பல்கலைக்கழகம், அதை விட சிறந்த பல்கலைக்கழகம் இருந்ததுனால அது வந்து எங்களுக்கு தாய். நாங்கள் தான் இப்பெல்லாம் அடி எடுத்து வைக்கிறோம் இந்த வேளாண்மையில. அதெல்லாம் எங்க அவங்கள்ட்ட தான் நாங்கள் எல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னாங்க.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: என்ன சுபாக்கா, தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புறம்பயம் ஆர் தியாகராஜன் அவங்களோட விவசாய தந்த அனுபவங்கள் மூலமா உங்களுக்கு ஏதாவது யோசனை கிடைச்சதா?
3: அதான் பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்களே பொங்கொடி. விவசாயி அப்படிங்கிறவங்க ஒரே மாதிரியான சாகுபடி செய்யாம பலவிதமா பலதரப்பட்ட சாகுபடியை தேர்ந்தெடுத்து செஞ்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கறத இவங்க மூலமா தெரிஞ்சுகிட்டு இருக்கேன்.
2: சுபாக்கா, என்ன பயிர் வளர்த்தாங்கன்னு சொன்னீங்க? வயலை சுத்தி ஒட்டு ரக தென்னை வளர்க்கறத பத்தி சொன்னீங்களா நீங்க?
3: அதுவும் யோசிச்சு வச்சிருக்க பொங்கொடி. அடுத்த பகுதியில இன்னும் என்னென்ன சொல்லுவாங்களோ தெரியல.
2: அப்ப உடனே கேளுங்க.
4: நீங்க இவ்வளோ அனுபவங்கள் அனுபவம் வாய்ந்திருக்கு. நீங்க அப்ப இருந்தே நீங்க சொன்ன மாதிரி அப்படியே ஹைபிரிட் போட்டிருக்கீங்க, அதே மாதிரி ட்ரில்லர் மிஷின் வச்சு விவசாயம் பார்த்துருக்கீங்க. அதாவது இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டு இப்ப இந்த நிகழ்ச்சியில் இது நடுவில் நீங்க சொன்னீங்க, விவசாயிகளுக்கு வந்து இந்த ஊர்ல மட்டும் இந்த இடத்துல மட்டும் விவசாயிகளுக்கு வந்து நாங்க கஷ்டப்படுறோம், பொய்த்து போயிடுச்சு அப்படின்ற பேச்சே வராது அப்படின்றீங்க. ஆனா பல விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் விவசாயத்தில் வந்து நஷ்டத்தை தான் சந்திக்கிறோம், எங்களுக்கு லாபம் கிடைக்கிறது இல்லைன்ற. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க அனுபவத்தின் மூலமா?
5: அதாவது விவசாயத்துல வந்து நஷ்டம்னு சொல்ல முடியாது, லாபம் கிடைக்கல அதாவது அப்படின்னு. முக்கியமா வந்து என்னன்னா விவசாயத்துல

0: சட்டம் தேடி சாகுபடி பண்ணும். எதிர்த்து நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, ஃபெயிலியர் தான். ஆடிப்பட்டம் தேடி விடன்னு சொல்லிருக்காங்கல்ல. இந்த நெல் போடும் போது குருவைனாக்க மே மாசம் 20ஆம் தேதி அதுக்குள்ள விதைய போட்டாக்க எந்த நோய் எந்த பூச்சும் வராது. புரட்டாசி மாசத்துல அறுப்படுத்திடலாம். நான் வந்து இந்த வேளாண்மை துறையில கிராப் ஈல்டு காம்படிஷனுடைய ஜட்ஜா இருக்கு, பயிர் விளைச்சல் போட்டியினுடைய டிஸ்ட்ரிக்ட் நடுவரா இருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா ஏரியாவிலும் போய் அறுவடைக்கு போகும்போது அவங்க என்னென்ன செஞ்சாங்க கேட்டேன். ஒரு விவசாயி அண்டமிங்கிறத பாரத கிருஷ்ணங்கிற ஒரு விவசாயி 100க்கு 105 கிலோ எடுத்தாரு. எப்படியா எடுத்த 105 கிலோ? டெல்டாவில் வருமா 105 கிலோ அப்படின்னு. என்ன செஞ்சா அப்படின்னா, நான் ஆட்டுக்கடை கட்டுவேன், மாட்டுக்கடை கட்டுவேன், உரம் அடிப்பேன். என்னுடைய பொறுத்த வரைக்கும் நான் பூச்சி மருந்தே அடிச்சதே கிடையாது, தொட்டதே கிடையாது. இந்த மருந்து பேரே தெரியும்,
1: இயற்கை விவசாயம் தான்.
0: இயற்கை விவசாயம் கிடையாது. எப்படின்னா
1: உரம் போடுவீங்க,
0: என்னுடைய நிலத்தை வந்து வளம் குறையாம வச்சிருக்கேன். எப்படின்னாக்க, மாட்டுக்கடை கட்டிடுவேன், அப்புறம் சலப்பு தக்க போட்டே வரைச்சிடுவேன், அடிச்சு உழுது போட்டு 10 நாள் கனிய வச்சிருவேன். விதைய விட்டு போட்டா களையும் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த மீன் பிடிக்கிறதுக்கு இந்த குச்சியில எடுத்துட்டு என் வயல்ல வந்து இப்படி நோண்டுவான், 4 கொட்டாங்குச்சியில புழு எடுத்துட்டு
1: போயிடும். மண்புழு உரம் தானாவே இயற்கையாவே இருக்கு,
0: வயல்ல எடுத்துட்டு போவான். இப்படி என்னுடைய நிலத்தை வந்து வளமா வச்சிருப்பேன். அடுத்தது பட்டம். இந்த பட்டத்தை மீறி இப்ப வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, இப்ப வந்து சம்பா என்னன்னா நமக்கு தண்ணி இருக்குது, மோட்டார் இருக்குன்னு நினைச்ச நேரத்தை நட்டாக்க நமக்கு எதிர்பார்த்த விவசாய கிடைக்காது. அந்த பட்டத்துல போட்டோம்னு வச்சுங்க, முத முதல்ல இப்ப ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நெல் போட போற அப்படின்னா ஜேடி என்ன 1900? ஆமா, இதே போட்டுக்கிட்டே டிபிஎஸ் 5 வந்துருக்கு, அதை போடு, நான் நெல்லு தர போய் டெப்பா தஞ்சாவூர்ல போய் வாங்கிட்டு போ அப்படின்னாரு. போட்டேன், போட்டா எவ்வளவு உரம் கொடுத்தாலும் தாங்கிடுச்சு. ஒரு குத்து வந்து 40-50 தூர் இருக்கு, வண்டியை விட்டு அறுத்தா அறுக்க முடியல, அவ்வளவு திணறது, வைக்க வெளியில வரல. 40 கிலோ சிப்பம் வந்து 25-30 சிப்பம் வந்தது. சாதாரண 20-18-16 தான் வரும். என்ன இல்லையா போட்டு எங்களை போட்டு இவ்வளவு விளைச்ச கண்டிருக்க அப்படின்னு. போன வருஷம் தமிழ்நாட்டில் 6 ஏக்கர் வந்து சாகுபடி பண்ணி நல்லா விளைச்சல்னா இதுக்கு அடிப்படை காரணம் இந்த தஞ்சை மாவட்டம் எல்லாமே டிபிஎஸ் 5 தான். இப்பவும் இந்த வருஷமா குருவைன்னா டிபிஎஸ் 5 தான். அவ்வளவு மகசூல் வரும். அது பட்டம் தான் முக்கியம். பட்டத்தை தவிர நமக்கு மே மாசத்துல நம்ம விதை விட்டு நட்டுணும். அதே போல வந்து சம்பானாக்க புரட்டாசி மாசம் 1900 இருந்தாலும் புரட்டாசி 15 தேதிக்குள்ள நட்டுட்டாக்க அந்த மழையிலே பிரமாதமா வரும். இந்த பட்டமும் இருக்கணும். அடுத்தவர் நிலத்தை வந்து மருந்து அடிச்சு அடிச்சு அந்த நிலத்தினுடைய தன்மையாக இருக்கிற உயிர்ச்சத்துகளே சாக அடிச்சிட்டோம். பூச்சிகள் எல்லாமே செத்து போகுது. அதனால என்ன ஏன் நீ மட்டும் அடிக்க மாட்டேங்கிறதான், ஏன் வேற ஒண்ணும் இல்லை. நான் உதாரணம் சொல்லுவேன், நம்ம 40 வயசு வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம், நமக்கு எந்த நோயும் வராது. எதிர்ப்போம், பனியில போவோம், பச்சை தண்ணியில குளிப்போம், போவோம் வராது. நம்ம அதே போல அந்த எதிர்ப்பு சக்தியை நம்ம உருவாக்கிக்கணும். அது போலதான் பயிர், நம்ம சுவாசிக்கிறோம் பயிரும் சுவாசிக்குது, நம்ம சாப்பிடுறோம் அதுவும் சாப்பிடுது, நம்ம உதவி பண்றோம் அதுவும் நமக்கு உதவி பண்றது. நிலத்தை வந்து நம்ம அந்த காலத்துல தாயின்னு சொன்னாங்களே, அதெல்லாம் அந்த காலத்துல அனுபவத்துலதான் சொல்லியிருக்காங்க. 22 லட்சம் பம்பு செட்டு தமிழ்நாட்டுல இருக்கு, மொத்தம் 56 லட்சம் தான் இந்தியா பூராவே இருக்கு.
1: 22 தமிழ்நாட்டுல இருக்கு,
0: தமிழ்நாட்டுல இருக்கு எல்லா மாவட்டங்களிலும் பம்பு செட்டு மூலியமா தான் இப்ப சாகுபடி. இப்ப வந்து குருவை வந்து 5 லட்சம் ஏக்கர் நம்ம டெல்டாவில், இப்ப 2.5 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாம் வரும்போது பாத்துருப்பீங்க, எல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சு. நாங்க எல்லாம் வந்து மார்ச் மாசமே நட்டுருவோம், மார்ச் மாசம் நட்டுட்டாக்க நோய் வராது, பூச்சி வராது. பின்னாடி காத்துல இப்ப இந்த ஆடிக்கு முன்னாடியெல்லாம் அடிச்சிடும், காத்து வராது, எந்த சேதாரமும் இல்லாம நாங்கெல்லாம் வந்துருவோம். அதனால அடிச்சிட்டு இப்ப 2 மாசம் இடைவெளி இருக்கிறதுனால நாங்க வந்து உழுது தக்க பூண்டு விழிச்சிருவோம். ஒரு 45 நாள் கழிச்சு அதை ஒன்னு பூ இருக்கும் போது அடிச்சு விழுது நட்டு போட்டாக்க 10-15 நாள் போட்டாக்க அது 2 சௌரியம் களையே வராது. அப்படிமான களை எடுத்தே கட்டுப்படி ஆகாது. அதனால அந்த இயற்கையும் நம்ம இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம ஹைபிரிடுங்கும் போது இயற்கையாக செஞ்சாக்க அந்த அளவுக்கு ஈல்டு கிடைக்காது, லாபமும் கிடைக்காது. ஹைபிரிடுக்கு வந்து நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணணும், உரம் கொடுக்கணும். அதனால எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம வந்து தழை உரம் கொடுத்தாவே நம்ம அதை கொஞ்சம் ரசாயன உரத்தை கொடுத்தா ஈஸியாக அந்த மண்ணை எடுத்துக்கும். அதை இப்போ நம்ம மண்ணை மலடாக்கி செத்து போயிட்டோம்னா நம்ம எவ்வளவு உரம் போட்டாலும் எடுத்துக்கவே எடுத்துக்காது. மண்ணு எடுத்துக்க உயிர் இருக்குனாக்க நம்ம போட்ட உரத்தை போட்டாவே மூணான்னு சொல்லுவார், எங்க வெங்கடேசன் சொல்லுவார், தஞ்சாவூர் விதை சான்றத்துடைய இயக்குனர் இருந்தாரு, நட்டு மூணாம் நாள் பச்சை வந்துருந்தா அதுதான் நல்ல மண்ணுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் வேளாண்மை துறையுடைய ஆலோசனைகளை எல்லாத்தையும் நான் கேட்டுக்குவேன், எல்லாத்தையும்

மற்றவங்களுக்கும் சொல்லுவேன். அதனால வந்து விவசாயம் அத நஷ்டம்னு சொல்றாங்கல்ல, அதை வந்து நான் ஏத்துக்கவே மாட்டேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நான் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உறுப்பினர்கள் சொல்றேன், நமக்கு வந்து இந்த மாவட்டத்தில் வந்து சன்னரக மழையை தாங்கிக்கூடிய வளரக்கூடிய ஒரு சன்னரகம் கிடையாது. தமிழ்நாட்டில் என்ன நெல்லுனாக்கா பொன்னி ரகம், லால்குடி பொன்னினாக்கா தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறப்பான ரகம், சாப்பாட்டுக்கு நயமா இருக்கிற நெல்லுனாக்க லால்குடி பொன்னி தான். நானும் இங்க வச்சு லால்குடி பொன்னி தான் நான் வந்து வீட்டுக்கு உபயோகப்படுது. அதுல என்ன உரமே

0: சாப்பாட்டுக்கு நயமா இருக்கிறது நெல்லு என்னாக்க லால்குடி பண்ணி தான். நானும் இங்க வச்சு லால்குடி பண்ணி தான் நான் வந்து
1: வீட்டுக்கு
0: உபயோகப்படுது. அதுல என்ன உரமே போட மாட்டாங்க, நிறைய உரம் போட்டா சாஞ்சி போயிடும், வளைஞ்சி போய் சாஞ்சி போய் வீணா போயிடும். அதனால வந்து நம்ம வந்து அந்த ரகம் சன்ன ரகமா இருந்தா நமக்கு விலைக்கு கிடைக்கும். இந்த காலத்தை வந்த ரகம்னா ஆடுதுறை 36 ஒண்ணு வச்சிருந்தாங்க, 30 வருஷம் வரைக்கும் அது யாருமே விட மாட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த ரகங்களை கண்டுபிடிக்கிறாங்க ஆராய்ச்சி நிலையங்கள். வேளாண்மைத்துறை நம்ம தமிழ்நாட்டை போல வேற எங்கேயுமே அந்த அளவு கிடையாது. அதே போல இந்தியாவிலேயே ஆல் இண்டியா ரேடியோ இல்லைனாக்க இந்த அளவுக்கு பசுமை புரட்சி ஏற்படவே முடியாது. இந்த அளவுக்கு உணவு உற்பத்தி தமிழ்நாட்டில் வர்றதுக்கு காரணம் வந்து ஆல் இண்டியா ரேடியோ. மும்பையில் எங்களை செலக்ட் பண்ணி எங்கள் விவசாயி 30 பேர் அழைச்சிட்டு போய் பயிற்சி கொடுத்து எங்களுக்கெல்லாம் படித்து டாக்டர், மனிதர்களுக்கு இருக்கிற டாக்டர் மேலே பயிர்களுக்கு டாக்டர் வேணும்ல அப்படின்னு எங்களுக்கு டாக்டர் பட்டு கொடுத்தவர் MS சாமிநாதன். நான் டாக்டர் பட்டை வாங்கியிருக்கேன். அதில் மும்பையில் சிவராஜ் பாட்டீல் அந்த கவர்னர் கொடுத்தாரு எங்களுக்கு. இங்கே தமிழ்நாட்டில் போனவங்க அழைச்சிட்டு போய் எங்களுக்கு மற்ற மாவட்ட மாநில விவசாயிகளோட நம்மளுடைய விவசாயிகள் சிறப்பா செஞ்சாங்க. இதெல்லாம் போயிருக்கிறதுனால MS சாமிநாதன் இல்லைனாக்க PL 480 ஒரு திட்டத்தில் கோதுமை அமெரிக்காவிலிருந்து எப்ப கப்பல் வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் போய் இப்ப நம்ம ஏற்றுமதி பண்ற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்கோம்னாக்க நம்முடைய வேளாண் விஞ்ஞானிகள், களப்பணியாளர்கள், அதோட ஆல் இண்டியா ரேடியா எது எடுத்தாலும் ஆல் இண்டியா ரேடியா. காலையில 6 மணிக்கு வச்சேன்னாக்க அந்த கொஞ்சம் பக்தி பாட்டு அந்த இதெல்லாம் கேட்பேன். அதுக்கப்புறம் அந்த 7 மணி வரைக்கும் கேட்டுதான் வயலுக்கு போவேன்.
1: ஆனா இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களோட அனுபவம், உங்களோட ஆலோசனைகள், அது ஒரு மூத்த விவசாயி என்ற பட்சத்துல வந்து மிக சிறப்பா நிஜமாவே உன்னுங்ககிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும் ராவலி இருக்கு, நிறைய விஷயமும் கிடைச்சது, அதாவது உங்க அனுபவமும் கிடைச்சது, ஆலோசனையும் கிடைச்சது.
0: அதுல சிறப்பா எங்க அப்பா கிட்ட எல்லாம் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஒரு பிடிச்சாக்கா அதுல 7 கால் இருக்கணுமா,
1: அப்பா நெருக்கதிர
0: அடுக்கடுக்கா இருந்தாக்க அது 3 கலம் நெல்லு எள்ளு வரும். இன்னைக்கு கிலோ என்ன விளைவிக்குது எள்ளு? மானாவாரியில் இன்னைக்கு 5 அடி வரைக்கும் வரும். இப்போ எங்க தமிழ்நாட்டில் எள்ளு அப்படின்னாக்க தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி எள்ளுனா அதுக்கு தனி மரியாதை. அந்த திருக்காட்டுப்பள்ளி எள்ளுல இருந்து தான் இப்போ இது விருத்தாச்சலம் PRI 1, 2, 3 இந்த எள்ளுல இருந்து தான் மற்ற ரகங்களை உருவாக்குனது. கடலைனாக்க திண்டிவனம், இப்படி ஒவ்வொரு இதுக்கு இருக்கும்போது அதனால தான் அந்த நம்மளுடைய முன்னோர்கள் என்னென்ன கடைபிடிச்சாங்கிறத திருக்காட்டுப்பள்ளி போயிருக்கல. ஒரு ஏக்கருக்கு 15 மூட்டை நிலக்கடலை எங்கனாக்க பட்டுக்கோட்டை பேராவணின்னா நிலக்கடலை அதை உளுந்து வந்து பாத்தி கட்டி விதை ஊனுவாங்க. ஒருத்தரம் தென்னையை வந்து அவ்வளவு நம்ம நெல்லை எப்படி பாதுகாக்கிறோமோ அது போல பட்டுக்கோட்டை பேராவணி பகுதியில் தென்னையெல்லாம் வந்து கீழே விழுந்து கிடக்கும். அதனால இதெல்லாம் வந்து நம்மளுடைய விவசாயிகளுடைய தொழில்நுட்பத்தை நம்ம பார்க்கணும்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பா இருந்தது பேட்டி அப் சாரிங்க.
0: ரொம்ப நன்றி,
1: நன்றி, நன்றி.
2: உங்கடி விவசாயம் தந்த அனுபவம்னு தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புறம்பயம் ஆர் தியாகராஜன் அவங்க அவங்களோட அனுபவத்தை சொன்னதுல பட்டம் தேடி விதைக்கணும்னு சொன்னாங்க பாத்தியா, சரியான பட்டத்தை தேர்ந்தெடுத்து அந்த பட்டத்துல என்ன சாகுபடி சிறப்பா வருமோ அதை செய்யணும் அப்படிங்கறத இன்னைக்கு நான் நல்லா உறுதியா வச்சிருக்கேன்.
3: அது மட்டும் இல்ல சுபாக்கா, 60 வருஷம் அனுபவம் இருந்தாலுமே இப்ப இந்த காலகட்டத்துல ரசாயன முறையில விவசாயம் பண்ணிட்டு வர விவசாயிகளுக்கு மத்தியில இயற்கை முறையில தான் இவங்க விவசாயத்தை பண்ணிட்டு வராங்களாம்.
2: ஆக மொத்தத்துல நிலத்தை நல்லா பாதுகாத்து வளமா வச்சுக்கிட்டா அது நம்மள வளம் பெற வைக்கும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் பூங்கொடி.
3: தெரிஞ்சு என்ன பண்றது, நீங்க எதுவா இருந்தாலும் செயல்முறையில காட்டுங்க சுபாக்கா.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
2: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
5: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆகாஷ்வாணி டெல்டா மக்களின் மூச்சு, நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. சிந்தனை துளி, உறுப்பு தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேரம் 8 மணி. உங்கள் மனதை தொட்ட இதமான பாடல்களோடு நீங்க விரும்பி கேட்க போற இது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: விரைவு திருச்சி சாரதாசில்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நம்ம மனசு விட்டு நீங்காத பாடல்கள், அதுவும் இடைக்கால பாடல்கள்லாம் நம்ம கேட்கறது ரொம்பவே விருப்பப்படுவோம் இல்லையா? எப்பயாவது மகிழ்ந்து பயணத்திலேயோ அல்லது பேருந்துகள்லையோ இரவு நேரங்களில் நம்ம பயணப்படும் பொழுது ஜன்னலோரமாக காற்றை ரசிச்சுக்கிட்டே அசப்போடும் மனசு இல்லையா? அப்படிப்பட்ட பாடல்களை தான் இன்றைக்கி காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் நீங்களும் கேட்க போகிறீங்க. நீங்கள் கேட்க போகிற பாட்டை நானும் கேட்டு ரசிக்க நம்ம லைவ் ஸ்டுடியோவில் காத்துட்ருக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே எம்எம் கலைப்பெருமாள். உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா நிச்சயமாக மற்றவங்களை போலவே நீங்களும் ட்ரை பண்ணலாம். என்ன அவங்களே லைன் கிடைக்குது, நம்மளுக்கெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு டைம் ஃபோன் எடுத்து டக்கு டக்குன்னு அழிச்சிட்டு ஐயோ பிஸின்னு வருது அப்படின்னு வச்சிடாமல் இப்போ நான் சொல்ல போகிற அந்த எண்களை விடாமல் பிடிச்சி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எந்த எண்களுக்கு அப்படின்னா 0-4-3-6-8-2-3-1-2-3-1 அல்லது 0-4-3-6-8-2-9-9-4-8-0 அல்லது 0-4-3-6-8-2-9-9-5-8-0. இந்த எண்களை விடாமல் பட்டன் போனால் தான் பட்டன் போனாலும் பரவாயில்லனும், டச் போனால் தான் டச்சும் போனாலும் பரவாயில்லனும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக அவ்வளோ வேகமாக ட்ரை பண்ண வேணாம். உலகா ஒரு அலைபீசி இன்னும் காத்துட்ருக்குங்க. என்ன அப்படின்னா 9-5-6-6-4-2-7-2-3-1 இந்த எண்களில் உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை கேட்குறதுக்கு அழைச்சிக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆஹா போஸ்டர் அப்படின்றீங்களா? ஆமாங்க, நம்ம காரைக்கால் பண்புகளுடைய முகநூல் பக்கத்தில் இன்னைக்கு காற்றில் வரும்கான நிகழ்ச்சிக்காக நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் ஒருத்தரை பற்றி மற்றவங்க கிட்ட குறை சொல்லிட்டு இருக்கும்போது அவரே டக்குன்னு வந்தால் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒருத்தரை பற்றி மற்றவங்க கிட்ட குறை சொல்லிட்டு இருக்கும்பொழுது அவரே டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்தால் உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். ரொம்ப ஆழ்ந்துலாம் யோசிக்க வேணாம், நிறைய அனுபவங்கள்லாம் இருக்கும், எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அந்த அனுபவங்களை ரொம்ப நிகழ்ச்சியோடு எங்கள் கிட்டே சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை நிச்சயமாக நான் படிக்கிறேன். இன்றைக்கு காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் தொடக்கமாக நான் வந்துடுவேங்க எப்போதுமே முன்னாடியே அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கிறார், யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
7: அன்பு வணக்கம் கூறுவது திருவாரூர் மாவட்டம் சிறுபுலி மோகன்
0: சார். சொல்லுங்கள் மோகன் ஐயா, சிறுபுலியூரில் இருந்து
7: பழம் சுந்தரா டிராவலர்ஸ்.
0: ம்,
7: பாடல் வந்து அடடா ஊர்குளத்தில் தாம்பரத்து.
0: ம், சரி. நைட் டிஃபன்லாம் ஆயிடுச்சா?
7: சட்னி
0: சாம்பார்லாம் இல்லையா? வெறும் இட்லி குடுத்துட்டாங்களா வீட்டம்மா? எங்க இட்லி சாப்பிட வீட்டுக்கு வந்துரு வரணும்னு இட்லியோட நிப்பாச்சிட்டாரு. என்ன சட்னி என்ன சாம்பார்னு கேக்குறேன், அதுக்கு பதிலே சொல்லல. சரி ஓகே, உங்களுக்கான அந்த பாட்டு அடடா கொடுத்துடலாம்.
7: நன்றி சார்.
0: நன்றி.

0: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: நேர்களை உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நம்ம மனசை லைச்சி கேட்டுட்டு இருக்கிற பாடல்களை தான் நம்ம நேயர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாகவும் ஒரு நேயர் வந்திருக்கிறார், என்ன பாட்டு கேட்க போகிறாரு அப்படின்னு எனக்கு எப்படிங்க தெரியும், அவங்ககிட்டயே கேட்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்
6: சார்.
7: வணக்கம்.
6: பாலசுப்ரமணியம் சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
7: ரஜினி எடுத்த படத்துல தங்க மகன் பூமாலை பாட்டு சார்.
6: தங்க மகன் படத்துல இருந்து?
7: ஆமா சார்.
6: சரி, பாட்டு வருது கேட்கலாமா?
7: நன்றி சார்.
6: நன்றி.

0: நேர்களை துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசத் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்க அபிமான காரை கல்பன்மலை 100.3 நேயர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தோணு.

ஆம் நேயர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 முன்னிணை நேரலையாக நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரை கல்பன் பிள்ளை 100.3. வானலைகளில் ஒரு இசை அரசன். இது உங்கள் அபிமான காரை கல்பன் பிள்ளை 100.3. நம்ம இதயங்களை லேசாக்குற விதமான பாடல்களை நம்ம நேர்களை இந்த இரவு பொழுதில் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு சில அடுத்து தான் யார் வரப்போகிறாங்க தெரியுமா? கேட்கலாம் அவங்க.

0: டே வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கு வணக்கம் கூறுவது பெருஞ்சேரி ஜார்ஜ்.
0: சொல்லுங்க ஜார்ஜ் ஐயா.
1: எனக்கு மனைவி ஒரு மந்திரி என்ற படத்தில் நீ பார்க்காம போறியே ஒரு ஓரமா என்ற பாடலை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுங்க சார்.
0: மனைவி எப்போதும் வீட்டில் ஒரு மந்திரி தான் இல்லையா?
1: ஆமா சார்.
0: ராஜா வேணா நம்ம இருக்கலாம், ஆனா வீட்டில் என்ன வீட்டு நிர்வாகத்தை முடிவு பண்றது மனைவி தான். இடையில கேட்கலான்னு நினச்சேன், அது பாட்டா பேரா அப்படின்ட்டு. சரி ஓகே, அந்த பாட்டு வருது, நீ பார்க்காம போறிய, ஆனால் நீங்கள் கேட்காம போகக்கூடாது இந்த பாட்டை. ஓகேவா?
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. பாட்டு வந்துட்டே இருக்கு கேளுங்க.

0: அழைக்கும் ஓர் அலைவரிசை. இது நம் காரைக்கால் எஃப்எம் 100.3. நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மெலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களின் மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: மலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மெலனிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பிளஸ் திருத்தரை பூண்டி உங்கள் கடை கும்பகோணம்.
2: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பிளஸ் திருத்தரை பூண்டி.
0: தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நம்ம மனசுல அடிக்கடி ஒழிச்சிட்டு இருக்கிற பாடல்களை தான் நம்ம காதுகள் வழியாக காரைக்கால் பண்பலையில் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த அப்படிப்பட்ட பாடல்களை நாமளே கேட்டா என்ன அப்படின்னு தான் லைன் பிடிச்சி பாடலை கேட்டுட்டே இருக்கீங்க. அந்த வரிசையில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்
4: தலைஞாயிறு ஜெகதீஷ்.
0: சொல்லுங்க தலைஞாயிறு ஜெகதீஷ்.
4: உங்கள்கிட்ட பேசுறதுல ஒரு மனமகிழ்ச்சி.
0: என்ன ஆச்சு?
4: எனக்கு பொன்மணி செல்வன் படத்துல இருந்து பொட்டு வச்ச தங்க கூட அந்த பாட்டு கொடுங்க.
0: ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
4: பாட்டு
0: வருமா அப்படின்னு ரேடியோ திரும்பி பாத்துட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். பாட்டு வருது ஜெகதீஷ், கேட்கலாம் அந்த பாட்டு.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நெல்லினிக்கு காற்றில் வரும்கான நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்புலையுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். அந்த போஸ்டரில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு 47 பேர் எங்களுடைய பதிலை சொல்லியிருக்கீங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தரை பற்றி மற்றவர்கிட்ட குறை சொல்லிட்டு இருக்கும்போது அவரே டக்குன்னு வந்தால் அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறேன். இதுக்கான பதிலை நிச்சயமாக நிகழ்ச்சியாக சில விஷயங்கள் நடந்திருக்கிறோம், அந்த இதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணி அனுப்பலாம். நிச்சயமாக நிகழ்ச்சியோட இடையில நான் படிக்க போகிறேங்க. பாட்டு நான் கேட்க போகிறேன் அப்படின்னு இன்னொருத்தர் வந்திருக்கிறார், யாருன்னு கேட்கலாம். வணக்கம். அவருடைய இணைப்பு நமக்கு துண்டிக்கப்பட்டுருச்சு. நேர்களை காரைக்கால் வன்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

இதமான பாடல்களோட நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இது நம்ம காரைக்கால் பண்பலையில் காற்றில் வரும் கானம். நீங்களே நம்ம காரைக்கால் பண்பலையின் 100.3 இன்றிரவு 9:30 மணிக்கு

0: ஆமாங்க, இன்றிரவு 9:30 மணிக்கு அது இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில். கேட்க காத்திரங்கள் நேர்களே, நிகழ்ச்சி இன்றிரவு 9:30 மணிக்கு. டெல்டா மக்களின் மூச்சு, நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. தொடர்ந்து பாடல் கேட்க போற அடுத்த நேயர் யார்? வணக்கம். நல்லா இருக்குமா? உங்களை போலவே. யார் பேசுறீங்க? இங்க இருந்து வசந்திமா சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச மனப்பாட்டு
1: என்ன?
0: சரிம்மா, பாட்டு கேக்கலாமா?
1: ரொம்ப நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி உங்களுக்கும்.

0: நாளை காலை 9 மணிக்கு சிறுகாழிசி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ செங்கல் சுலை மற்றும் இதழல் விடுவதற்கான தரப்பாய்கள் சல்லுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் மிகமேமும் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
5: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
6: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம்

0: கேன்சர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியர் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் சொல்
1: அமுதோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வான் அலைகளில் ஒரு இசை அரசன், இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை, இது நம் காரைக்கால் FM 100.3. காற்றலோரும் காணும் நிகழ்ச்சியில் நம் மனசுக்கு பிடிச்சமான பாடல்களை அவங்களே கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் இணைப்பில் வந்திருக்கிறாங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
11: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க. நிஷான் ஹலீம்.
11: படம் கொடி பறக்குது, பாடல் சேலை கட்டும் பெண்களுக்கு.
0: சரி, சேலை கட்டும் பெண்ணுக்கு. சரி ஓகே, சிலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டா அப்படின்னு ஒரு அந்த பாட்டு கேட்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம காரைக்கால் பண்புகளுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். இந்த காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சிக்காக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். நீங்கள் ஒருத்தரை பற்றி மற்றவங்ககிட்ட குறை சொல்லிட்டு இருக்கும்பொழுது அவரே டக்குன்னு உங்கள் எழுத்தாப்பில் வந்து அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். ஓகே, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நேர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 48 நேர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சொல்லியிருக்கிறார் சுரேஷ் ராஜேந்திரன் கன்னாரப்பாளையத்திலேருந்து. நான் ஒருவரை பற்றி குறை கூறும்பொழுது அவர் வந்துட்டா டக்குன்னு இருமல் வந்தது போல் நடிப்பேன். பின்னாடி அவர்டே வாங்கினே, இப்போ தான் உங்களை பற்றி பெருமையாக பேசியிருந்தேன்னு போய் சொல்லி தப்பிச்சிருவேன், ஆனால் இது வரைக்கும் அப்படி நடந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஒரு படத்தில் வரும் இல்லையா, என்னம்மா அங்கே சத்தம், பேசிகிட்டு இருக்கிற மாமா அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி எஸ்கேப் ஆகிருக்கிறார் போல இருக்கு. அடுத்து நாகூர் யூசுப் மாலிம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு குறை சொல்லும் பழக்கமே இல்லைங்க, ஒரு வேளை சொல்லும் போது அவர் வந்துட்டா நான் அப்படியே ஷாக் ஆகிடுவேன் அப்படின்னு இருக்காரு. ஷாக்கக்குறை அப்படிங்கிற காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. அடுத்து KVS நகர் குத்தாலத்திலேருந்து கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்கிறார், சங்கடமாக தாங்க இருக்கும், பிடிக்காதராக இருந்தால் கூட நமது விமர்சனங்களை நேரடியாக அவரோட செவிப்பட பேசியது குறித்து நான் வருந்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவழல் சொல்லியிருக்கிறாரு, சார் நம்ம குடும்பத்தை கவனிக்கவே நேராக சரியாக இருக்குங்க சார், இதில் எங்கேருந்து அடுத்தவங்களை குறை கூடுறது அப்படின்ட்டு அப்படி ஒரு இது மனசு இருந்துட்டா நீங்கள் தாங்க உலகத்துலேயே ஃபஸ்ட்டு. அடுத்து ஜெயங்கொண்டம் ரித்து சொல்லியிருக்காங்க, அப்படி திடீர்னு வந்துட்டா மினி ஹார்ட் அட்டாகவே வந்துடுங்க, உடனே அவங்கள்ட்ட நான் வாங்க வாங்க தண்ணி குடிங்க அல்லது டீ சாப்பிடுங்க, நான் ஐஸ் வச்சு சமாளிச்சிருவேன் சார். பாயிண்ட்டு பாயிண்ட்டுக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் சுந்தரபாண்டியன் சாரும் வந்து தொகுத்து வழங்கினா ஃபன்னாக இருக்கும், அந்த காம்போவை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க. அடுத்துட்டு திட்டச்சேரி ஃபைஜுல் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்தவர்களை பற்றி யாரிடமும் நான் தவறாக பேசியதில்லை, அதே போன்று என்னிடத்திலும் யாரும் மற்றவர்களை பற்றி தவறாக பேசும்பொழுது அதை நான் கேட்கவும் மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு. குத்தாலம் தேரடி தில்லைவிழாலன்னு சொல்லியிருக்காரு, நான் யாரை குறை சொல்லி பழக்கமில்லை, பேச வேண்டியதை நேரடியாக பேசிடுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஜோதி அண்ணப்பன்பேட்டையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டக்குன்னு வேறு டாபிக் நான் பேச ஆரம்பித்துடுவேன், வந்தவங்களையும் சேர்த்து சிரிக்க வச்சு அனுப்பிடுவேன், அவ்வளோதான், அவ்வளோ மோசமாலாம் நாங்கள் பேச மாட்டோம்லோ அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்த காரைக்கால் தலைவர் பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகம் யாரையும் நான் குறை சொல்கிறதில்ல, சில நேரங்களில் இந்த சூழ்நிலை அமைஞ்சிட்டா முதல்ல அசடு வழியும் ஒரு சிரிப்பு, பிறகு வேறு எதையோ பேசி பேசுவது போல் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அடுத்த டைம் அவங்கள நேராக பார்க்கணும் இல்லையா நம்ம. அடுத்து ஐயாவடியா சசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க, நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேங்க, மற்றவங்க என்னை விட்டு வந்து மற்றவர்களை பற்றி குறை சொன்னால் என்னடா சொல்லாதீங்க அப்படின்னு நான் பொறுமையாக சொல்லி விளைகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவு வணக்கம் சொல்லிவிட்டு மற்றவளை பற்றி நான் குறை சொல்லவே மாட்டேன், எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லிவிடுவேன், அடுத்தவர்களை பற்றி யாராவது என்னிடம் குறை சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஒரு வீடு கட்டணம் வேணும் அப்படின்னா பல வருஷம் ஆகுது, ஆனாலும் அதே வீடு இடிக்கிறது என்ன சில மணி நேரம் தான் ஆகுதுன்னு தத்துவம் சொல்லியிருக்கிறாருங்க இவரே. அடுத்து திருமலசான வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு யாரையும் குறை சொல்ல பிடிக்காது, அப்படியே சொன்னாலும் யாராவது வந்துட போகிறாங்கன்னா அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து தான் பேசுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுவரை யாரையும் குறை சொல்லி பேசுவது என்னுடைய பழக்கம் இல்லை, எதுவும் பேச வேண்டிய விஷயம் இருந்தால் அதை நேரடியாகவும் மனசில் பட்டது மாதிரி பேசிடுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஆக்கூர் மடபுரம் ஆட்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு குறை கூறும்

0: பழக்கம் கிடையாது, என்னை பற்றி புறம் பேசுவார்கள், நான் அதை காதில் வாங்கிட்டா உண்டு என்று வாங்கிட்டா அப்படின்னா இல்லை உண்டுன்னு உண்டு இல்லைன்னு எதை ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவேன், நான் எதிரிலேயே கேட்பேன் அப்படின்ட்டுருக்காங்க. அகரக்குந்தவை கார்த்திகேசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறைகளை சம்மந்தப்பட்ட நபர்களிடம் நேரடியாக கூறும் பழக்கம் அவருக்கு இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லையே, ஓகே, அதை அவன் மற்றவங்க ஏற்றுக்கணும்ல. மீன்ஸ் ருட்டி ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, வணக்கம், அதுபோன்று யாரையும் குறை சொன்னதும் இல்லை, அந்த அனுபவமும் இல்லைங்கோ அப்படின்ட்டு இருக்காரு. மேட்டுப்பாளைய நாகராஜன் அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்தவர்களிடம் குறையே சொல்லவே கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர்கள் கேட்பாங்க அப்படின்னு கேட்பார்கள், நான் என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு, நாங்கள் மறுப்போம், இங்கே ஒருத்தவங்க பற்றி பேசிட்டு இருந்தோம், அவங்க அப்படி பண்ணாங்களாம், இப்படி பண்ணாங்களாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. திருச்சிரி நிஷான் ஹலீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூழலை சமாளிக்க வாப்பா வாங்க, உங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பேச்சை நேர்மறையாக அல்லது பேருவது பொதுவான தலைப்புக்கு திருப்புவேன் அப்படின்ட்டு இருக்காரு. காரைக்கால் மேலே ஒடுதுரை சேப்பு விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காற்றில் வரும்கான நிகழ்ச்சி திரைக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், ஆமாங்கோ உண்மங்கோ அப்படின்னு வழக்கம் போல டைரக்ட் சொல்லியிருக்கிறாரு. நெடுஞ்செழியின் இடங்கணியிலிருந்து ஒருவரை பற்றி குறை சொன்னால் அக்கம் பக்கம் பார்த்து பேசணும், அப்படியே பேசினாலும் சமாளிச்சிருவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தரை பற்றி குறை கூறுவது அவர்களுக்கு அவர்கள் நல்லதுக்கு, ஆனால் அவர்கள் தவறாக எண்ணிக்கொள்ளுவாங்க, ஆகையால் நான் யாரை பற்றியும் குறை சொல்கிறதே இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. சீர்காழியிலேருந்து சிவ சண்முகம் பேசுகிறேன் இருக்காரு, எழுதியிருக்கிறார் ஃபேஸ்புக்கில். இல்லாத பொழுது அவரை பற்றி மற்றவர்களிடம் நான் பேசும் பழக்கம் என்னிடம் கிடையாது, நேருக்கு நேராக அவரிடமே கேட்பேன், நீ செய்தது தவறு என்று, இதுதான் என்னுடைய செயல், நன்றி, இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லி தூங்க போயிட்டாரோ என்னமோ தெரியல. அடுத்த காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயோ மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு திரு திருன்னு முழிப்பேன், சும்மா சொன்னேன் சார், அதுக்கான வேலையெல்லாம் எனக்கு இப்போதே இல்லை, பொழுதுன்னைக்கும் வேலையில் கழிச்சிட்டு நைட்டுக்கு தான் வீட்டுக்கு போவேன், அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. அடுத்து செந்தில் கண்ணன் ஷோபா பேரிடத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் நான் யாரை பற்றியும் யாரிடமும் குறை சொல்ல மாட்டேன், அப்படி சொன்னாலும் நேரில் தான் சொல்லுவேன். அடுத்து மஞ்சக்கொள்ளை பாலாஜி பழக்கடை பாலாஜி சொல்லியிருக்கிறாரு, நிகழ்ச்சியர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு. புண்ணியமன்மேடு வண்ணை கணேசன் என்ன சொல்லியிருக்கேன், நான் எப்பொழுதும் எந்த குறையும் நேரடியாக கேட்டுருவேன், அப்படி ஏதாவது குறை சொல்ல இருந்தால் அவர்கிட்டயே அவரே வந்துட்டார்னு வச்சிங்களேன், மன்னிப்பு கேட்டுருவேன் அப்படின்ட்டு இருக்காரு. அடுத்து ரகுபதி பவித்ரமணிக்கத்திலிருந்து, நான் ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் குறை சொல்லவே மாட்டேன், ஏதாவது குறை இருந்தால் நேரடியாக அவர்கிட்டமே நான் சொல்லிடுவேன், அவ்வளோதாங்க அப்படின்ட்டு இருக்காரு. அடுத்து மின்சார கண்ணன் நெஞ்சிக்குடியிலிருந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவருடைய குறை சொல்வதில்லை, அவருடைய தவறை சுட்டி காட்டி பேசி கொண்டிருக்கும் பொழுது வந்துட்டாங்க அப்படின்னா அப்படியே கதையை மாற்றுவோம் பாருங்கள், குறை சொல்கிற பழகம் நமக்கு எதுக்கு, அதுக்கு மேக்கப் போட தெரியாதா சார், அது ஒரு தனி கலை சார், அந்த பேச்சை கடைசியாக காமெடியாக போய் முடித்து ஒரு வழியாக முற்றுப்புள்ளி வச்சு சமாதானம் செய்து கதையோட ட்ராக்கே மாற்றிடுவோம் அப்படின்ட்டு இருக்காரு. புஷ்பவன விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரை பற்றியும் நான் குறை சொல்லவே மாட்டேன், நேர்லேயே சொல்லிடுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுபோலவே திருக்கண்ணங்குடியிலிருந்து விமல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அனுசியா சங்கர் பனங்காட்டாங்குடியிலிருந்து, நாம் ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறதே தப்பு, குறை சொல்கிறவங்கள பக்கத்தில் வந்து அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் உடனே நான் எதையாவது பேசி மழுப்பி ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் அல்லது வாட்டர் கொடுத்து கூல் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. மழை நேரத்துலையுமா. அடுத்து குடந்தை கொர்நாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மற்றவர்களை நான் குறைய சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் வந்தார்கள் என்றால் சிரித்தால் சரியாகிவிடும் சார் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓ, குறையும் சொல்லிவிட்டு அவங்கள பார்த்து சிரிப்பு வேறு சிரிப்பீங்களா பிரபாகரன் நீங்கள். அடுத்து எடியார் பண்ண நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி பேசும்போது வந்துட்டால் பயம்தான் முதல்ல வரும், அவரை பற்றி நான் தப்பாக பேசலை அப்படின்னா கூட இருந்தாலும் அவர் என்ன நினைப்பார்களோ அப்படின்னு ஒரு நினைக்கிறப்ப பயம் வரும் சார்ன்னு இருக்காங்க. வேளாக்குங்குடி குணசுந்தரி செல்வநாதன் வணக்கம் சொல்லி குட் நைட்டில் வானத்தில் ஸ்டார் வர மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அன்பான இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்எல்ஏ நந்தகுமார், நான் யாரிடமும் குறை கூற மாட்டேன், அப்படியே இருந்தால் அவர்களிடமே நேரடியாக குறை கூறிடுவேன், என்னை பற்றி மற்றவர்களிடம் குறை கூறினாலும் நான் அவர்களிடம் நேரடியாக என்னிடமே கேட்கலாமே அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு இருக்காரு. என்னங்க சார் இப்படிலாம் கேட்டீங்க, உங்களை பற்றி தப்பாக பேசுனா அப்படியே உள்டாவாக மாற்ற வேண்டியது தான், நீங்கள் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிந்தவர் அப்படின்னு கவுண்ட் பண்ணி மாதிரி அரசியல் எல்லாம் அதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லி வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார். நன்னிலம் அம்பலவானன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் யாரிடமே குறை கூற மாட்டேன், அப்படி குறை இருந்தால் நேரடியாக அவங்கள்டே சொல்லிடுவேன் அப்படின்னு இருக்காரு. நாகை பாபு, அடடே இப்போ தான் உங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவா, அவர் என்ன ஏதுன்னு தெரியாமல் அப்படி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கை கொழுக்குவார், அதோடு நம்ம சாப்பிட்ட விட்டுருவேன் அப்படின்னு இருக்காரு. மேமத்தூர் அமுதாஸ் சேகர் குறை சொல்லும் பொழுது வந்துட்டால் திரு திருன்னு விழிக்க வேண்டிய சூழ்நிலையாக தான் இருக்கும் அப்படின்னு இருக்காரு. கொத்தமங்கலம் கதிரேசன் என்ன சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் நான் யாரையும் குறை சொன்னதே இல்லைங்க அப்படின்னு இருக்காங்க. காற்றில் வரும் காணும் வாழ்த்துக்கள் இருக்காங்க. காரைக்கால் நளினி, என்ன சார் நீங்கள் என்ன சார் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு இருக்காங்க. இந்த விளையாட்டுக்கு நான் வரல சார் அப்படின்னு கொடிக்கால் பாளையம் ஜான் அதாவது ஷாகுல் ஹமீத் ராஜா சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அப்படியே யாராவது ஒருத்தவங்க பேர் ஏதோ ஒரு பேர்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேர்கார் வந்துட்டாருன்னா, நீங்கள் வேறு இந்த நேரத்தில் இவர் மோகன் வச்சுக்கோங்களேன், இந்த மோகன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நான் சொன்னது இந்த மோகன் இல்லைப்பா, இவர் சேம டைப் அப்படின்னு சமாளிச்சிருவேன். எப்படி என் புத்திசாலித்தனம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்கள் ட்ரீட்மெண்ட்டால் என் உயிரை காப்பாற்றிட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.

0: மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: கிட்டத்தட்ட நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க, எல்லாத்தையும் படிச்ச மகிழ்ச்சியோட அந்த நேயர் கேட்ட பாட்டு வருது.

நேர்கள் இதுவரை கேட்டது காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் ஃபேஸ்புக்கில் நான் போட்ட போஸ்டர் இருக்க கமெண்ட்ஸ் சொன்ன எல்லா நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றிகள் பல பல. நேர்களை காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது. உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.

0: பெரிய பழுவேட்டரையர் தன்னுடைய மூத்த வயதிலே ஒரு இளவயதுடைய பெண்ணான நந்தினி தேவியை மணந்திருக்கிறார். பெரிய பழுவேட்டரையர் மீது தான் ஐயப்படவில்லை என்றும், அவர் மணந்து கொண்ட நந்தினி தேவியின் பேரில்தான் தான் முழுமையாக சந்தேகம் கொண்டிருப்பதாகவும், அவரை பார்க்க பல மந்திரவாதிகள் என்ற பெயரில் பல ஆசாமிகள் வருவதாகவும், அவர்கள் சதிகாரர்கள் என்று தாம் ஐயப்படுவதாக முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் சக்கரவர்த்தியிடம் தெரிவித்துக் கொண்டிருந்தார். அதற்கு சக்கரவர்த்தி,
1: எதை பற்றி வேண்டுமானாலும் யாரை பற்றி வேண்டுமானாலும் சந்தேகிக்கலாம், ருசு ஏதேனும் உண்டா?
2: மன்னர் மன்னா, இன்றைய தினம் பெரிய பழுவேட்டரையரின் அரண்மனையையும் பொக்கிஷ நிலவரையையும் சோதனை போட்டார். ஒருவேளை ருசு கிடைக்கலாம்.
1: இதைக் காட்டிலும் எனக்கு பெரியமில்லாத காரியத்தை இதுவரை யாரும் சொன்னது கிடையாது. அனிருத்தரே, நீர் எனக்கு மட்டும் நண்பர். பழுவேட்டரையர் எனக்கு முன் மூன்று தலைமுறையைச் சேர்ந்த சோழ சக்கரவர்த்திகளுக்கு உயிருக்குயிரான நண்பர். சோழ குலத்துக்கு இரும்பு கவசம் போன்றவர். சோழர்களின் பகைவர்களுக்கு இந்திரனுடைய வஜ்ராயுதம் போன்றவர். அப்படிப்பட்டவருடைய மாளிகையை அவர் இல்லாத போது சோதனை போடுவதா? பழுவேட்டரையர் தம் அரண்மனையில் சதிகாரர்களுக்கு இடம் கொடுக்கிறார் என்று நம்புவதைக் காட்டிலும் மலையமான் மகள் மருந்து என்று சொல்லி எனக்கு நஞ்சை கொடுக்கிறாள் என்று நம்புவேன்.
2: சக்கரவர்த்தி, பழுவேட்டரையருக்கு தெரிந்து இது நடைபெறவில்லை. மோகத்தினால் கண்ணிழந்திருக்கும். பழுவேட்டரையருக்கு தம் எதிரில் நடப்பது தெரியவில்லை. அவர் அறியாமலே அவருடைய மாளிகை சதிகாரர்களின் தலைமை ஸ்தானமாக இருந்து வருகிறது. பழுவூர் இளையர் அணிய சதிகாரர்களோடு சேர்ந்தவள் என்று நம்புவதற்கு இடம் இருக்கிறது.
1: அந்த பேதை பெண்ணை குறித்து இன்னும் என்ன அவதூறு சொல்லப் போகிறீர்கள்?
2: சில நாளைக்கு முன்பு திருப்புறம்பயம் காட்டில் பிருத்திவிபதியின் பள்ளிப்படைக்கு அருகில் நள்ளிரவு வேளையில் மகுடாபிஷேக வைபவம் ஒன்று நடந்தது. ஒரு 5 வயது பிள்ளை சிங்காதனத்தில் உட்கார வைத்து பாண்டிய மன்னன் என்றும் பட்டம் சூட்டினார்கள். இந்த மகுடாபிஷேக வைபவத்தில் கலந்து கொண்டவர்கள் சோழ குலத்தை அடியோடு நிர்மூலம் செய்வதாகவும் சபதம் எடுத்து கொண்டார்கள்.
1: முதன் மந்திரி, இந்த செய்தியை சொல்லி என்னை பயப்படுத்தலாம் என்று உத்தேசமா? என் கைகால்கள் நடுங்கும் என்று எதிர்பார்த்தீரா?
2: இல்லை சக்கரவர்த்தி, இல்லை. அந்த கேலிக்கூத்தை நான் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அப்படி சபதம் எடுத்து கொண்ட சதிகாரர் கூட்டத்தில் பழுவூர் இளையராணியும் இருந்தாள் என்பதை தங்களிடம் சொல்ல விரும்பினேன்.
1: அதையெல்லாம் அருகில் இருந்து பார்த்துவிட்டு வந்து தங்களுக்கு தெரிவித்த புத்திசாலி யார் அதோ நிற்கிறானே, தங்களுடைய அருமை சீடன், அவன்தானே?
2: எல்லாம் முடிந்த பிறகு இவன் அங்கே போய் சேர்ந்தான். நேரில் பார்த்தவன் வானர் குலத்து வந்தியத்தேவன்.
1: இங்கே

0: ஒரு தடவை வந்துவிட்டு தப்பி ஓடி போனானே, அந்த ஒற்றனையா சொல்லுகிறீர்?
1: அவன் ஒற்றன் அல்ல பிரபு, தங்கள் திருக்குமாரன் ஆதித்த கரிகாலனின் அந்தரங்கத்துக்குரிய நண்பன்.
0: கரிகாலனுக்கு இப்படிப்பட்ட அந்தரங்க நண்பர்கள் எத்தனையோ பேர். ஒருவர் சொன்னது போல இன்னொருவர் சொல்ல மாட்டார்கள். அவன் கூறியது உண்மையாகவே இருக்கட்டும். அதற்காக இப்போது செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. பெரிய பழுவேட்டரையரும் இங்கே இல்லை, அவருடைய இளையராணியும் இல்லை. அவர்கள் திரும்பி வந்த பிறகு விசாரித்துக் கொள்ளலாம். முதன்மந்திரி, பழுவோர் இளையராணியை பற்றி நீங்கள் சொல்ல சொல்ல அத்தகைய அதிசயமான பெண்ணை பார்க்க வேண்டும் என்று எனக்கே ஆர்வம் உண்டாகிவிட்டது. பழுவேட்டரையர் கல்யாணம் செய்து கொண்டு வந்தபோது எனக்கு ஏற்பட்ட அருவறுப்பினால் அந்த பெண்ணை என் முன்னால் அழைத்து வர வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன். அதனாலேயே அவளுக்கு ஒருவேளை என் பேரில் கோபம் உண்டாகிவிட்டதோ என்னமோ தெரியவில்லை. பெரிய பழுவேட்டரையர் இம்முறை திரும்பி வந்ததும் அவருடைய இளையராணியை அழைத்து வரச் செய்து அவளுடைய கோபத்தை தீர்க்கப் போகிறேன்.
1: சக்கரவர்த்தி, நான் விரும்புவதும் அதுதான். நந்தினி தேவியின் கோபத்தை தணிப்பதற்கு இன்னும் முக்கியமான காரணங்களும் இருக்கின்றன. நந்தினி வந்து சேரும் வரையில் ஈழத்து அரசி நமது அரண்மனையில் இருப்பதற்கு அனுமதி தர வேண்டும்.
0: ஆஹா, அவளை ஈழத்து அரசியாக முடிச்சூட்டி விட்டீர்கள் அல்லவா? போகட்டும், அவளுக்கும் பழுவூர் அணிக்கும் என்ன சம்பந்தம்?
1: அதைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் பிரபு. இருவரும் நேருக்கு நேர் சந்தித்தால் ஒருவேளை அந்த சம்பந்தம் தெரிய வரலாம். நந்தினி தேவி சோழ குலத்தின் மீது கொண்டிருக்கும் பகையும் ஒருவேளை மாறலாம்.
0: மந்திரி, ஒரு பெண்ணின் பகையை குறித்து நீங்கள் இவ்வளவு கவலைப்படுவது ஆச்சரியமாயிருக்கிறது.
1: நந்தினி தேவியின் பகையை குறித்து கவலைப்பட காரணம் இருக்கிறது. அதை நான் சொல்வது உசிதமாயிருக்குமா என்று அஞ்சுகிறேன்.
0: தாங்கள் சொல்ல தயங்குவதை வேறு யார் என்னிடம் சொல்ல முடியும்? மிச்சம் வைக்காமல் சொல்லிவிடுங்கள்
2: என்றார் சக்கரவர்த்தி. முதன் மந்திரி சிறிது யோசனை செய்துவிட்டு கூறினார்,
1: மன்னர் பெருமானே, இப்போது நான் கூறப்போவது மிகச் சிக்கலான விஷயம். தங்களுக்கு அது உகந்ததாயிருக்க முடியாது. ஆயினும் பொறுமையுடன் கேட்க வேண்டும். நந்தினி தேவியையும் மந்தாகினி தேவியையும் பார்த்தவர்கள் அனைவரும் அவர்களுடைய தோற்றத்தின் ஒற்றுமையை குறித்து அதிசயிக்கிறார்கள்.
0: உலகில் இப்படி எத்தனையோ அதிசயங்கள் இருக்கின்றன. ஒரு மரத்தைப் போல இன்னொரு மரம் இருக்கிறது, ஒரு பைத்தியம் போல இன்னொரு பைத்தியம் இருக்கிறது.
1: ஆனால் ஒரு மரம் இன்னொரு மரத்தைப் போல வேஷம் போட்டு நடப்பதில்லை. ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தின் ஆவியைப் போல வந்து சக்கரவர்த்தியை இம்சிப்பதில்லை.
0: என்ன சொல்கிறீர் முதன் மந்திரி?
1: மந்தாகினி தேவியின் ஆவி தங்களை இரவு நேரங்களில் வந்து இம்சிப்பதாக எண்ணி தாங்கள் வேதனைப்பட்டு வந்தீர்கள்.
0: அவளுடைய ஆவி வரவில்லை, அவளே வந்தாள் என்று சொல்கிறீரோ?
1: இல்லை இல்லை, பழுவூர் ராணி இளையராணி மந்தாகினியின் ஆவியாக நடித்து தங்களை இம்சித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன்.
2: சுந்தர சோழர் சிறிது நிமிர்ந்து உட்கார்ந்து கோப வெறி பொங்க,
0: நீங்கள் இப்போது சொல்வது மட்டும் உண்மை என்று ஏற்பட்டால் அந்த ராட்சசியை என் கையினாலேயே கழுத்தை நிறுத்து
2: என்று கூறுவதற்குள் முதன் மந்திரி குறுக்கிட்டு,
1: வேண்டாம் வேண்டாம் சக்கரவர்த்தி, தங்கள் வாயால் அப்படி ஒன்றும் சபதம் கூற வேண்டாம்
2: என்று பரபரப்புடன் சொன்னார்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.

0: பிரபு, இவர் கரையர் மகள் என்பது உண்மைதான். இவர் இறக்கவில்லை என்பதும் உண்மைதான். சக்கரவர்த்தி, நான் பெரிய குற்றவாளி. நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பே இல்லை. இப்படி மனமுருகி வேண்டியும் சுந்தர சோழர் அமைதியடையலை. அனிருத்தரின் எந்த விளக்கத்தையும் ஏற்க மறுத்துக்கிட்டு வரதை பார்க்குறோம். பொக்கிஷ நிலவரையிலிருந்து புதிய பொற்காசுகள் ஆபத்துதவிகள் கூட்டத்தின் மத்தியில் குவியலாக கொட்டப்பட்டிருந்ததை தமது சீடன் திருமலை பார்த்ததை குறிப்பிட்டதும், இந்த செய்தியை ஹரிச்சந்திரனே வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு சொல்லிடுறார் சக்கரவர்த்தி. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் பேரரசரின் தற்போதைய மனநிலைக்கு. நல்லது. சில சொற்கள் தொடர்கள் பற்றின குறிப்புகள், ருசு ஆதாரம் நிரூபணம் சான்று இதையெல்லாம் குறிப்பது. அரபு மொழியிலிருந்து வந்த சொல். ருஜுஹு என்றால் திரும்பிய பின்னோக்கிய, அதாவது ஒரு விஷயத்தின் மூலத்தை ஆதாரத்தை நோக்கி செல்வது. பேச்சு வழக்கில் ருஜு ஸ்தலம் இடம், ஸ்தல் உறுதியாக நிற்பது. வேர்ச்சொல் த நிலையான, ஸ்தானம் நிற்றல் நிலைத்திருத்தல், ஸ்திதி நிலை, ஸ்திரம் உறுதியான சீரான, இப்படி பல சொற்களை உருவாக்குது. ஆன்மீகத்தில் தலம் தலம் வழிபடும் புனிதமான இடம், மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்க்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. தாய்மானவரின் பராபர கண்ணி கோவிலில் வீற்றிருந்தருளும் மூலவர் திருத்தலம் திருக்குளம் இந்த மூனையும் முறையாக வழிபடுவோர்க்கு ஞானத்தை ஊட்டும் குருநாதர் தாமே வந்து அமைவார். நிர்மூலம் வேரோடு அழிப்பது, அதாவது மீண்டும் தலையெடுக்க முடியாதபடி செய்வது. மூலம் வேர், நிர் என்கிற முன்னோட்டு அற்ற என்ற பொருளை தரும் நிர்மூலம் என்கிற சொல்ல உருவாக்குது. இதற்கு இணையான தொடர் ஆழி மூழி, கடலில் மூழ்கி போன பொருள் கண்ணுக்கு தெரியாம மறைவது, பெரும்பாலும் போர் வெற்றியை குறிக்கும். ஆச்சரியம் வியப்பு அதிசயம் ஆச்சரியம் என்பதிலிருந்து வந்தது. ஆ என்கிற முன்னோட்டு முழுமையாக என்ற அர்த்தத்தில் சரிய நடைபெறும் என்கிற சொல்லோடு இணைஞ்சு ஆச்சரியம் என்ற தொடரை உருவாக்குது. இயல்பான நடைமுறைக்கு மாறாக வியப்பு அடையும்படியா செய்கிற நிகழ்ச்சி ஆச்சரியத்தை தருது. அத்தனை பேரும் பழுவேட்டரையர்களை வெறுக்கும்போது சக்கரவர்த்தி மட்டும் அவங்க பேரில் அசையாத நம்பிக்கை வச்சிருக்கார். இது ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் முதன் மந்திரியின் ஆலோசனைப்படி பெரிய பழுவேட்டரையரின் அரண்மனையையும் பொக்கிஷ நிலவரையையும் சோதனை போட இசைந்திருக்கலாம் அல்லவா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்களை இணைந்து மகிழ்ந்தும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறீர்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை, காரைப்பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் 16/9/2026 புதன்கிழமை 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நாளை பகல் 1:30 திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கோதண்டராமர் கோவில் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள். கூடி வந்த நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு நம்ம காரைக்கால் பண்பலை 100.3.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

நிலை இனி வருகிறது. இது இசை ஊஞ்சல். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாச்சே, இன்னைக்கு இசை ஊஞ்சல்ல எப்படி இருக்கும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆமாங்க, நம்மளுடைய நிறைய ப்ரொமோஸ் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு உருப்பட பாடல்களாக தான் இடம்பெறப்போகுது இன்னைக்கு இசை ஊஞ்சல் நிகழ்ச்சி. ஆமாம், அப்படிப்பட்ட பாடலா படமா அது உருப்பட பாடல்களாக இடம்பெறப்போகுது. அது எந்த படத்திலிருந்து அப்படின்னா, அது என் தங்கை கல்யாணி படத்திலிருந்து தான் வரப்போகுதுங்க. அந்த படத்திலிருந்து தொடக்கமாக வரப்போகுது எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் குழுவினர் பாடியிருக்கிற இந்த பாட்டு தொடக்கமாக.

0: நேர்களை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 5:15 பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
1: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுலம் அது தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நிலை நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
9: நகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இதமான பாடல்களோட இன்றைக்கி இசை ஊஞ்சலில் நம்ம ஆடிட்டு இருக்கிறோம். ஆமாங்க, பாட்டு கேட்டுட்டு இருக்கிறோம். அது ஒருபட பாடல்களாக எந்தங்கை கல்யாணி படத்துலேருந்து தான் பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க போகுதுங்க. அதே படத்துலேருந்து அடுத்த பாட்டு யார் பாடியிருக்கிறாங்க அப்படின்னா எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியிருக்கிற பாட்டு. அடுத்த பாட்டாக இதோ

0: நேயர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு உள்ளிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை துள்ளி துள்ளி ஓடுதுமான உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்க நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சலில் ஒருபட பாடல்களோடு என் தங்கை கல்யாணி படத்திலிருந்து பாடல்களை உங்களோடு நான் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆர்ஜேஎம்எம் கலியபெருமாள். நிகழ்ச்சியில் அடுத்து தான் வருதுங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடி இருக்கிற இந்த பாட்டு தொடர்ந்து.

0: வணக்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஒரு அலைவரிசை, இது நம் காரைக்கால் எஃப்எம் 100.3. வானில் வருகிறது அது இசை ஊஞ்சல். இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒருவிட பாடல்களாக என் தங்கை கல்யாணி படத்திலிருந்து தான் பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறோம். நேர்களை, காரைப்பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் 16/9/2026 புதன்கிழமை 4 மணிக்கு ஒளிபரப்பாக இருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நாளை பகல் 1:30 திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கோதண்டராமர் கோவில் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள். கூடி வந்த நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். இசை ஊஞ்சலில் ஒருவிட பாடல்களை என் தங்கை கல்யாண படத்திலிருந்து பாட்டை கேட்டுட்டே இருக்கிறோம் இல்லையா? நேரம் போகிறதே நமக்கு தெரியல. ஆமாங்க, இப்போ நிலையத்தில் நேரம் 9:48:35 இந்த நேரத்தில் தான் வரப்போகுது. தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சசிரேகா பாடியிருக்கிற இந்த பாட்டு.

0: நீங்கள் இதுவரை நம் நெஞ்சில் ஒருபட பாடல்களாக ஆடியது இது இசை ஊஞ்சல். இந்த இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒருபட பாடலாக உலா வந்தது என் தங்கை கல்யாணி படத்திலிருந்த பாடல்கள். ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்
1: நிகழ்ச்சி நாம் கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்ல மத நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரினெட் ஓஸ் நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் வெல்பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
4: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
5: வணக்கம். நல்ல மனம். நாம் அனைவரும் எதிர்பார்ப்பது ஒரு கவலையும் இல்லாத வாழ்க்கை. அனைவருக்கும் அத்தகைய வாழ்க்கை அமைந்து விடுகிறதா? ஒருவேளை நல்ல வாழ்க்கையே அமைந்தாலும் அவர்கள் கிடைத்த வாழ்க்கையில் சந்தோஷம் காண்பதில்லை. எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை தனக்கு கிடைத்தாலும் தனக்கு கிடைத்த வாழ்க்கையை குறை சொல்லிக் கொண்டு அடுத்தவர்கள் வாழ்வதையே சிந்தித்துக் கொண்டும் பொறாமைப்பட்டு கொண்டும் இப்படியே தன் வாழ்வின் பெரும்பாலான நாட்களை தன் நிம்மதியை கெடுத்து கொண்டு வாழ்பவர்கள் எத்தனையோ பேரை பார்க்கிறோம். ஒரு நாள் கடவுள் ஒரு மனிதன் முன் தோன்றுகிறார். தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் கேள் தருகிறேன் என்றார். அந்த மனிதனும் நீங்கள் எனக்கு வரம் கொடுப்பது போல எல்லோருக்குமே கொடுப்பீர்களா என்று கேட்டார். கடவுளும் கேட்கும் வரத்தை தருவேன் என்றாராம். உடனே அந்த மனிதனுக்கு தன் எதிர் வீட்டுக்காரன் நினைப்பு வந்துவிட்டது. ஒருவேளை அவன் நாம் கேட்பதை விட பெரிதாக கேட்டுவிட்டால் உடனே அவன் என் எதிர் வீட்டுக்காரன் என்ன கேட்கிறானோ அதுபோல இரண்டு மடங்கு எனக்கு வேண்டும் என்றானாம். கடவுளும் இவன் சொன்னதை எதிர் வீட்டுக்காரனிடம் சொல்ல எதிர் வீட்டுக்காரனும் அப்படியா சொன்னான், எனக்கு ஒரு கண் போதும் சாமி என்றானாம். கடவுளும் தனக்குள் சிரித்தவாறே அவன் விருப்பப்படியே அவனுக்கு ஒரு கண் பார்வை மட்டும் கொடுத்துவிட்டு எதிர் வீட்டுக்காரன் இரண்டு மடங்காக கேட்டதால் அவனுடைய இரண்டு கண்களையும் பிடுங்கிக் கொண்டாராம். எப்படி இருக்கு கதை? இப்படித்தான் பல பேரின் வாழ்க்கையும். தானும் நிம்மதியாக வாழாமல் எதிரியையும் நிம்மதியாக வாழ விடாமல் அவன் அழிவதற்கு சர்வசதாகாலம் இப்படி யோசிப்பதிலேயே நிம்மதியான தூக்கத்தை இழப்பவர்கள் எத்தனையோ பேர், நிம்மதியான வாழ்க்கையை இழப்பவர்கள் எத்தனையோ பேர். மகாபாரதத்தில் கூட கௌரவர்களின் வீழ்ச்சிக்கு காரணம் பாண்டவர்களை நிம்மதியாக வாழவிடாமல் அவர்கள் அடியோடு அழிய வேண்டும் என்ற அவர்களின் பொறாமை குணம்தான் காரணம். வள்ளுவரும் அழகாக சொல்கிறார், அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடியின்பது என்கிறார். இதிலிருந்து நாம் பெறும் நீதி, பொறாமை குணம் கொண்டவர்களை அவர்களுடைய பொறாமை குணமே அவர்களை அழித்துவிடும் என்பதே. நன்றி.
4: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய என் சொல்லமத இந்நிகழ்ச்சினை வழங்கியூர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் வெல்பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணி டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. நேரம் 10 மணி.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, நீங்க கேட்க போறீங்க, காலத்தால் அழிக்க முடியா காவிய பாடல்களை தாங்கி வருகிறது இது. இரவும் மலரும் எவர்கிரீன் ஓல்ட் சாங்ஸ். நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க அந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கும் போது நம்மளும் அந்த பாடல்களை கேட்க நேரிடும். ஆஹா, என்ன விதமான அற்புதமான வரிகள் அப்படின்னு ரசிச்சிருப்போம். அப்படிப்பட்ட பாடல்களை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாட்டியம் சவுந்தரராஜன் பி. சுசீலா பாடியிருக்கிற இந்த பாட்டு, அது காதல் படுத்தும் பாடு படத்திலிருந்து.

0: நேர்களை நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம் ஆய்வாழ
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சுலை மற்றும் இதழல் விடுவதற்கான தரப்பாய்கள் செல்ல செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிறோங்க, என் கடமை படத்திலிருந்து ஒரு பாட்டு வரப்போகுது. அந்த பாடலை பாடியிருக்கிறாங்க டி எம் சவுந்தரராஜன்.

0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎம்ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் பிபிஎம் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிபிஎம் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.

0: ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை காலை 8:45 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.

காலத்தால் அழிக்க முடியா காவிய பாடல்களை தாங்கி வருகிறது இரவும் மலரும். வானொலிகளில் ஓர் இசை அரசனாய் நம் காரைக்கால் பண்பலையில். அடுத்து வருகிறது டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கிற பாட்டு நிச்சயதாம்பூலம் படத்திலிருந்து.

0: நெகிழி வங்க கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடலலை. உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல மது
2: உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இந்த இனிய இரவு பொழுது மலர்ந்திருக்கிறது நம் காரைக்கால் பண்பலையில். இது இரவும் மலரும் காலத்தால் அழிக்க முடியா காவிய கானங்களோடு. நான் உங்க RJMM கலை பெருமாள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போதுங்க, இப்போ சுசீலா பாட இருக்கிற இந்த பாட்டு தான் அது, பாதகாணிக்கை படத்தில் இருந்தேன்.

நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். 10:20:35 இருந்த நேரத்தில் அடுத்த பாட்டையும் நம்ம கேட்க போகிறோம். இந்த பாட்டை நிச்சயமாக நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம்.

0: வானொலியில் மட்டும் இல்லைங்க, திருமணம் நடக்கிற வீடுகளில் இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. பெண் மணமகள் அந்த மணமகன் வீட்டுக்கு வரும் பொழுது அந்த பாடல், அந்த ரேடியோ கட்டிருப்பாங்க இல்லையா, அந்த தேடி எழுப்பி அவர் அந்த பாட்டை போட சொல்லுவாங்க. இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, எல்லாரும் ஈஸ்வரி மற்றும் குழுவினர் பாடியிருக்கிற இந்த பாட்டு பாசமலர் படத்தில் இருந்த.
1: நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன். அது என்ன, நீ கவலைப்பட. நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடுவே வாழ்க்கை.

என்றுமே நம்ம மனசை விட்டு நீங்காத இதமான காவிய பாடல்களை நம்ம கேட்டுட்ருக்குறோம் இல்லையா. நிகழ்ச்சியில் அடுத்ததாகவும் நம்ம பாடல்களை தொடர்ந்து கேட்க இருக்கிறோம். இன்றைக்கி இரவும் மலரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க போகுதுங்க. டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கிற இந்த பாட்டு தான், அது பாலும் பழமும் படத்திலிருந்து.

0: காற்றின் மொழி உங்கள் செவியின் வழி. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களுக்கு உள்ளங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு உள்ளங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என்

கேட்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. 10:31 ஆகிற இந்த நேரத்தில் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். காலத்தால் அழிக்க முடியா, நம்மளாலும் மறக்க முடியா பாடல்களை தாங்கி வர்ற இரவு மலரும் நிகழ்ச்சியோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அடுத்ததாக வருதுங்க, டி எம் சௌந்தரராஜன் பே சுசிலா பாடியிருக்கிற இந்த பாட்டு தாய் சொல்லி தட்டாதே படத்திலிருந்தேன்.

0: துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்கள் நெஞ்சமில்லா நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நாளை மாலை 5:15 பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
1: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நிகழ்ச்சி உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நம்ம நெஞ்சங்களில் என்றென்றும் மறக்க முடியா காலத்தால் அழிக்க முடியா காவிய பாடல்களை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த ஒரு சில அடுத்ததாக வரப்போகிற எந்த பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னா அது பாவ மன்னிப்பு படத்துலேருந்து தான் அடுத்த பாட்டும் ஒழிக்க போகுதுங்க.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விழுங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விழுங்குவோர் கோபால் பல் பொடி,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இரவும் மலரும், ஆமாங்க, இதமான பாடல்களை நம்ம கேட்குறப்ப. இன்னைக்கு இரவும் மலரும் நிகழ்ச்சியில் தான் நம்ம கேட்டுட்ருக்கிறோம் காலத்தால் மறக்க முடியாத பாடல்களை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எல்ஆர் ஈஸ்வரி, எல்ஆர் அஞ்சலி மற்றும் சூலமங்கலம் சகோதரிகளை நெஞ்சி பாட்டிருக்கிற பாடலை கேட்க போகிறோம். அது சாரதா படத்திலிருந்து.

என்றென்றும் நம் மனதோடு, நம் காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். 10:43:20 நேரத்தில் நம்ம அடுத்த பாட்டையும் கேட்க போகிறோம். பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா பாடியிருக்கிற இந்த பாட்டு திருடாதே படத்திலிருந்து.

டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. நேர்களை, காரைக்கால் பண்பலையின் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை நாம கேட்கலாம். பி. சுசிலா அம்மா பாடியிருக்கிற இந்த பாட்டு பார்த்தால் பசி தீரும் படத்திலிருந்து.

0: காலத்தில் அழிக்க முடியா காவிய கானங்களோடு நாம் இணைந்திருக்கிறோம். நம் காரைக்கால் பண்பலையின் 100.3 இது இரவும் மலரும். நிகழ்ச்சியில் எடுத்ததா
1: கலகலக்குது காத்து, சல சலக்குது கீத்து.

நேர்கள் இதயங்களை இதுவரை தாளாட்டிச் சென்ற இது இரவும் மலரும் மீண்டும் மலரும் இரவு மலரும் நாளை இரவு 10 மணிக்கு ஆகாஷ்வாணி வீட்டுக்கு வீடு சந்தோஷம் கொண்டாட்டம் குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நம்ம காரைக்கால் FM கொடுக்க போகிற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னோட்டம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கோபால் பல்புடி, காரைக்கால் PSR தங்க மாளிகை. நிரலின் நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் நாளை இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்டம் திருச்செங்காட்டாங்குடி அருள்மிகு வாதாபி கணபதி ஆலயம். நாளை முற்பகல் 11 மணிக்கு நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர் குளிர்ச்சியில் சிக்கனம் ரெஃப்ரிஜிரேட்டர் ஏசி ஏர்கூலர் இவற்றில் சரியான தேர்வு குறித்து விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் அபிராமி ஜெயபாலன் அவர்கள். நாளை மாலை 5:15

0: அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் நாளை இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்டம் திருச்சகண்டாகுடி அருள்மிகு வாதாபி கணபதி ஆலயம். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. நிகழ்ச்சி படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமது, வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் பி ரிதனா. 7:00 திரையிசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ, 8:05 கோபால் பல்படி வைக்கிங் பனியன் சன்பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர், ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 9:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் BPNI ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:45 காலம் மறைந்த காவியம் கல்கி, கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின உரை, வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். 10:05 சிந்தனை அரங்கம், இதில் அளவான வாழ்வே ஆனந்தம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் பி ரிதனா. 12:55 பனிசை, இதை சூற்றினே என தொடங்கும் பாடல், 1:00 காலப்பெட்டகம், பேச்சாளர் பிரதீபா சுப்பையன் அவர்கள் பங்குபெறும் நேரலை. 1:55 மெலிசை, 2:00 லஞ்ச் பிரேக், இதில் அச்சாணி முடி திருத்தம் தொழில் செய்து வரும் காரைக்கால் மாவட்டம் அக்கரைவட்டம் ஜி பிரபு அவர்கள் பங்குபெறும் நேரலை. 3:00 கருப்போம் களம் காண்போம், காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி வி விஜயராணி அவர்கள் பங்குபெறும் நேரலை. 4:00 ஊரும் உணவும், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா வானகிரி என்ற ஊரில் இருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். 4:30 பைக்கிங் பனியன் சன்பிரேப்ஸின் ஊரும் உணவும். 5:30 விலக்கேற்ற மேலே, 6:00 பணிசை, இதில் ஆறுமுகம் என தொடங்கும் பாடல், பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லும்போது, வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர், ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 6:45 இசைத்துறிகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், இதில் மூத்த விவசாயியின் தமிழர் வேளாண்மை அனுபவ பகிர்வு, மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் டி ஞானப்பிரகாசம் அவர்களுடன் நேர்முகம். இதுவரை நாம் கேட்டது காற்றலையில் நாளை. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள், நாட்டு நடப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
1: This is Akashvani, the news read by Harpreet Kaur. Prime Minister Narendra Modi said that India has taken fintech journey to new heights with innovation and inclusion at its core. He said technologies like agentic AI, tokenization and quantum are opening new possibilities in the financial sector. Mr. Modi said this while addressing the 7th edition of the Global Fintech Fest in Mumbai this evening.
2: 21वीं सदी का दूसरा क्वार्टर हमारे लिए और भी नई संभावनाओं लेकर आया है. एजेंटिक AI, टोकनाइजेशन, क्वांटम, ऐसी टेक्नोलॉजीज फाइनेंशियल सेक्टर में नई संभावनाओं के द्वार खोल रही है. अब हमारे सामने चुनौती है इन संभावनाओं को वास्तविक इम्पैक्ट में कैसे बदले.
1: The Prime Minister hailed UPI as a champion of fintech, noting that more